ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: நித்தலும் ஒரு சிவாலயத்தை தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கும் சிவஸ்தலம் திருவாய்மூர் எனப்படும் சப்தவிடங்க கஷேத்திரம். இந்த தலம் திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில், அதாவது நாகையிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் சிராவட்டம் பாலம் என்ற இடத்திலிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநெல்லிக்காவல் புகைவண்டி நிலையத்திலிருந்தும் கிழக்கே 20 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த தலத்தை அடையலாம். திருக்கோளைக்கு தென்கிழக்கில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலத்தை செல்லும் வழி இருக்கிறது. வழியில் 8 கோடி என்ற பிரபலமான சுப்பிரமணிய சுவாமி தலத்தையும் தரிசிக்க வாய்ப்புண்டு. இதற்கு பேருந்து வசதிகள் நிரம்ப உள்ளன. திருவாய்மூருக்கு லீலாஹாசியபுரம் என்று வடமொழியில் ஒரு பெயர் உண்டு. வாய்மையே வடிவமாக உள்ள சிவபுரமானது ஊர் என்பதால் வாய்மூர் என்று மருவியதோ என்று கொண்டாலும் தவறில்லை. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளது. 3 நிலைகளை உடைய ஒரு ராஜகோபுரம் இதற்கு அணி செய்கிறது. உள்ளே சென்றால் ஒரு பிரகாரத்தையும், அந்த பிரகாரத்தில் அமைந்துள்ள மூர்த்திகளையும் தரிசிக்க முடியும். இந்த பிரகாரத்தில் மடைப்பள்ளி, யாகசாலை ஆகியவற்றோடு இந்த தலத்துக்கு மிகவும் பிரபலமான பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த பைரவர் இடத்தில் அபிஷேகாராதனை செய்வதற்காக மக்கள் இங்கு வருகிறார்கள். உள்பிரகாரத்தின் மேல் திசையில் விநாயகருக்கும் வள்ளிதேவ சேனா சமேத முருகப்பெருமானுக்கும் கஜலட்சுமிக்கும் சன்னிதிகள் அமைந்துள்ளன. நடுமண்டபத்தின் முன்புறத்தில் நடராஜரின் சன்னதியும் ஒரே வரிசையில் அமைந்துள்ள நவகிரகங்களின் சன்னதியும் உள்ளன. வாய்மூர்நாதர் லிங்க வடிவில் அழகாக காட்சியளிக்கிறார். இவரது தென்புறத்தில் தியாகராஜ பெருமானுக்கு தனி சன்னதி அழகோர அமைந்திருக்கிறது. கோவிலின் முன்புறம் சூரிய தீர்த்தம் எனப்படும் திருக்குளம் அமைந்திருக்கிறது. தலவிருட்சம் பலாமரம் அம்பிகையினுடைய திருப்பெயர் பாலினும் நன்மொழியாள் என்பது. இந்த பெயர் அப்பர்பெருமானால் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஷீரோபவசனி என்று வடமொழியில் இந்த அம்பிகையை சொல்வார்கள். தியாகராஜ பெருமானை நீலவிடங்கர் என்றும் அவர் ஆடும் நடனத்தை கமல நடனம் என்றும் அவர் எழுந்தருளியுள்ள சிம்மாசனத்தை ரத்ன சிம்மாசனம் என்றும் குறிப்பிடுவார்கள். சூரியன் இந்த தலத்தில் வழிபட்டதால் இந்த தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என்று ஊருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பிரம்மன் முதலிய தேவர்கள் தாரகாசுரனுக்காக பயந்து பறவை உருவம் எடுத்து சஞ்சரிக்கும் பொழுது இந்த தலத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வழிபட்டதினால் பாபமேக பிரசண்டமாருத தீர்த்தம் என்று கோயிலுக்கு எதிர் உள்ள தீர்த்தத்தை சொல்வார்கள். இந்த தீர்த்தத்தின் மேற்புறம் சற்று சென்று பிறகு தெற்கே பார்த்தால் இந்திர தீர்த்தம் என்று ஒரு அருமையான தீர்த்தம் அமைந்துள்ளது. கோவிலின் உள்பிரகாரத்தில் மேல்புறம் அமைந்துள்ள கிணறு மற்றொரு தீர்த்தமாகும். ஊரின் தெற்கில் ஹரிச்சந்திரா நதி ஓடுகிறது. இந்த தலத்தை சூரியன் வழிபட்டுள்ளதால் பங்குனி மாதத்தில் 12-13 ஆகிய இரண்டு நாட்களில் சூரியனுடைய கிரணங்கள் சுவாமி அம்பாள் மேல் படுவதை இன்றும் காணலாம். பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள் இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபட்டு உயர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இதைத் தவிரவும் சித்திரை மாத வருடப்பிறப்பு, வைகாசி விசாக பிரம்மோத்சவம், நவராத்திரி, ஸ்கந்த சஷ்டி, கார்த்திகை விழா, மார்கழி திருவாதிரை, தை சங்கராந்தி திருநாள் ஆகியவை மிகச்சிறப்பாக இங்கு நடைபெறும் விழாக்களாகும். விசேஷ வழிபாடுகள் தைப்பூசத்தன்றும் மகாசிவராத்திரி என்றும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை நடக்கிறது. இதைத் தவிரவும் மாதாந்திர அமாவாசை, கார்த்திகை, பிரதோஷம், சுக்கரவாரம் முதலிய தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. ஐப்பசி மாத பிறப்பன்று தியாகராஜருக்கு விசேஷ அபிஷேகத்தையும் செய்கிறார்கள். இங்கு அமைந்துள்ள விடங்க பெருமானுக்கும் தினசரி அபிஷேக ஆராதனைகள் உண்டு. இந்த விடங்க பெருமானை முசுகுந்தன் பிரதிஷ்டை செய்து வணங்கினான். இந்த 7 விடங்க தலங்களில் இந்த தலத்தில் அமைந்துள்ள பெருமான் ஆடக்கூடிய நடனம் பிரபலமானது. அதை கமல நடனம் என்று சொல்வார்கள். இந்த விடங்க பெருமானுக்கு நீல விடங்கர் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. வாய்மூர் நாதரை திருஞான சம்பந்தரும் திருநாக்கு சுவாமிகளும் தேவார பதிகங்கள் பாடி வழிபட்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்கு அருகில் திருக்குவளை எனப்படும் திருக்கோளிலி, எட்டுக்குடி ஆகிய சிறப்பான தலங்கள் அமைந்துள்ளன. அன்பர்கள் திருவாயுமூருக்கு சென்று பெருமானை வழிபடும் பொழுது இவற்றையும் கூடவே தரிசிக்கலாம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகத்தில் இந்த வாய்மூரடிகள் வருவார் அவரை காண்பீராக என்று அமைந்துள்ள பாடல்கள் மிகச் சிறப்பானவை. உமாதேவி பாட தாளமிட பெருமான் கையில் அனல் ஏந்தி ஆடுகின்றார் என்ற குறிப்புகள் இந்த பதிகத்தில் வரும். வெந்தழல் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோவண உடைமே ஓர் பந்தம் செய்து அரவு அசைத்து ஒலி பாடி பல பல கடைதோறும் பலி தேர்வாகார் சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கியே செஞ்சுடர் வள்ளல் தம் அடிபரவ வந்தனை பல செய்ய இவராடியே வாய்மூரடிகள்.

திஞான சம்பந்தப் பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகளும் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் தங்கியிருந்த காலத்தில் சம்பந்தர் பதிகம் பாடி வேதங்கள் அடைத்திருந்த கதவத்தை திறப்பித்தார். அதனை வாகீச பெருமான் மீண்டும் மூடும்படியாக திருப்பதிகம் அருளி செய்தார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடியவுடனேயே கதவும் திறந்தது. வாகீச பெருமான் தான் 10 பாடல்கள் பாடின பிறகுதானே இந்த கதவும் மீண்டும் மூடியது. சம்பந்தர் முதல் பாடல் பாடிய உடனே அந்த கதவும் மூடியது. வாகீச பெருமான் 10 பாடல்கள் ஆன பிறகு அந்த கதவும் திறந்தது என்றதால் அவருக்கு நாம் அந்த அளவு சம்பந்த பெருமானுடைய அளவு தவம் செய்யவில்லையோ என்று ஐயம் ஏற்பட்டதோ என்னவோ தெரியவில்லை. அதே நினைவாக கண் துயின்றார். அப்பொழுது உமை ஒரு பாகமாக உடைய பெருமான், நாம் இருப்பது திருவாயுமூரில், என்னை தொடர்ந்து வா என்று சொன்னாராம். அதை கேட்டு அப்பரடிகள் உடனே வாய்மூருக்கு புறப்பட்டு சென்று அந்த போகும் வழியிலேயே பாடியருளிய பதிகமாக எங்கே என்னை என்ற பதிகத்தை பாடியதாக சொல்வார்கள். எங்கே

கோலோ மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர்த்தலைவன் ஆமா சொல்லி என்னை வா என்று போனார் அது என் கோலோ. தஞ்சே கண்டேன் தரிக்கிலாதார் என்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் உஞ்சேயேன் என்று உகந்தேன் எழுந்து ஓட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூரடிகளேயே. திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே இவர் பித்தரே வேதாரண்யத்தில் திருப்பதிகம் பாடி மறைக்கதவை அடைப்பித்த திருஞான சம்பந்தர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னமும் தன்னை காட்டாமல் மறைக்க முடியுமா இந்த திருவாயமூர் பெருமானால் என்று பாடியவுடன் சுவாமி ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தாராம். அதனை முதலில் கண்ட ஞானசம்பந்த பெருமான் அப்பரே வாய்மூர் பெருமானை தரிசியுங்கள் என்று காட்டினார். அந்த கண்ட காட்சியை ஒரு திருத்தாண்டகமாக அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிறார். கண்டேன் கண்டேன் கண்டேன் என்று பாடல்தோறும் வரக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பதிகம் அது. பாடடியார் பரவ கண்டேயேன் பக்தர் கணம் கண்டேயேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிர கண்டேயேன் அங்கை அனல் கண்டேயேன் கங்கையாடை கோடலவர்

0: கையில் கண்டேன் வாய்மூரடிகளை நாகான் கண்டவாரேயே வாய்மூரடிகளை நான் கண்டவாரே என்று திருவாய்மூர் பெருமானை தான் கண்ட காட்சியை ஒரு தனிப்பதிகமாகவே பாடியருளியுள்ளார் நாவரசர். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய திருவாய்மூர் தலம் அன்பர்கள் யாரும் அன்பர்கள் எல்லோரும் சென்று வணங்கி துதிக்க வேண்டிய அருள் பெற வேண்டிய அற்புதமான ஒரு திருத்தலம். எனவே அடியார்கள் யாவரும் திருவாய்மூர் தலத்தை அவசியம் தரிசித்து எல்லா நலன்களையும் பெறுவார்களாக. சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த அவ்வினைக்கு என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு ஞானசம்பந்தர் அருளிய திருநீலகண்ட திருப்பதிகம் பொது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெறுவதற்கும் விஷஜுரம் விஷக்கடி முதலியன நீங்குதற்கும் தொண்டையில் உள்ள கோளாறுகள் அனைத்தும் நீங்கி குரல் வளம் பெறுவதற்கும் செய்வினை கிள்ளி சூனியம் பாதிக்காமல் இருக்கும் பொருட்டும் துணிவுடன் செயலாற்றுவதற்கும் இளைய சகோதரன் நலம் பெறுவதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம். பண் வியாழக்குறிஞ்சி. இராகம் சௌராஷ்டிரம்.

0: அன்புரு பத்தி வடிவான வாகீசர் மின்னிலவு சடையார்தம் மெய்யருள்தான் இதவரும் அந்நிலைமை அணித்ததாக சிறனால் அங்கு அமர்ந்திருந்தார். தன்னுடைய சரணான தமியேனை புகழூரன் என்னையினி சேவடிக்கு இருத்திடும் என்றெழுகின்ற முன் உணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பலமொழிந்தார். அப்பதிகங்கள்.
1: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்புகலூர்.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பசுபதி திருவிருத்தம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோடிகா.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தசாங்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திரு தசாங்கம்

0: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
1: திருப்பள்ளி எழுச்சி.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சிவகுரு தரிசனம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் சிவகுரு தரிசனம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திரு கயிலாய ஞான உலா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த திரு கயிலாய ஞான உலா.

சிவயோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏறா திருக்கோயில் உள்ளிருப்ப ஆராய்ந்து செங்கள் அமரர் புறங்கடை காற்றில் தீண்டி எங்கட்கு காட்சியருள் என்று இறப்ப

நொந்தவையல்தல் தொடுத்தமைத்த வாசிகை சூட்டே நயல் திகழல் நல் உறுப்புள் கோட்டே பயல் கொழே

பொழுதத்து வந்து வசுக்கள் இரு குறைப்ப அந்த மில் சீர்கள் நருள் கீர்த்தி எழுவரு இருடிகளும்

சோமல் குடையெடுப்ப நேவிய சீர் ஈசானல் வந்தடைப்பே கை கொள்ள அச்சுனிகள் வாயாழ்ந்த மந்திரத்தால் மந்திரத்தால் வாழ்த்து உரைப்ப தூய உருத்திரர்கள் தோத்திரங்கள் சொல்ல குபேரல் திருத்தகு மாநிதி அனுசில்த கருத்த

விள்ளோர் பழிய உயர்ந்த விளங்கொழிசே விள்ளோர் மழவிடையை மேற்கொண்ட விள்ளோர் மழவிடையை மேற்கொண்டு ஆங்கு எள்ளார் கருத்துடைய பாரிடங்கள் காப்புத்து செய்ய திருக்கடைகள் ஏழ் கழிந்த ஏழ் கழிந்த போதில் செருக்குடன்

அச்சாரணர் அறக்கரோடசுரர் எச்சாரு சல்லரே தாளம் தகுணே தத்தடகம் கல்லதழகு கல்லவடம் ஒந்தை நல்லிலயத்து அட்டழி சங்கம்

வருதும் கோமான் படை முழக்கும் கேட்டலு நீ தூமாண்டில் வானனி தாங்கி மறையோம்பி வால் பிறையோடு உணவில் சூழல் உடையவாய் ஈழமில்லா வெள்ளை அணிதலால் வேளத்துரி போத்த வள்ளலே போல் வடிவுடைய ஒள்ளிய மாட நடுவில் மலராரமளியே கோடிய போக்களமாக குறித்து கேடில் சிலங்கு பறையா கேடில் சிலம்பு பறையாக செயறிக்கள் நம்பா விலங்குள் குடம்புருவம் நலந்திகள் உழைப்பில் தாழ வளையாற்ப கை போந்து கேழ்கிணருள் நல்குலாந்தேருத்தி சூழொழிய குங்கை மா பொங்க கொழு

பூள் கொள்டே துல்லறி மாலையா சோட்டுவார் முல்லே ஒரு கழி எழுதிவிட்டும் எழுதாதோடி திருவன் புகுவார் திகைப்பார் அருகே.

மடல் பட்ட மாலை வளாய குழலாள் மணல் நாறு சோலை இளங்கிளி போர் தோமொழியாள் சாலமுல் வஞ்சனை செய்து மனம் கவரும்.

திரலில் சேர்த்தி அணியார் வளை தோல் மேல் நின்னியாத்த தூவில் மணக்கொண்டு தோழியருள் தானுமாய் காமல் உருவம் வர எழுதி காமல் கருப்புச் சிலையும்

தான் அமர நன்று அறிவார் சொல்ல நலன் தோற்று நாள் தோற்று நின்றறிவு தோற்று நிறை தோற்று நன்றாக கைவண்டும் கண்வண்டும் கண்வண்டு ஓட கலை ஓட நீ பிண்ட பூங்குழலாள் நின்றொழில்தாள் நீ கொண்ட மங்கையிடல் கடவா வாழ்வினாள் வாழ்ந்த கங்கை சுழியனைய உந்தி

அரல் பவழ செய்ய வாய் அவ்வாயில் ஏந்த மணிமுருவல இல் முத்தல் வாய்ந்த சீர்

குரங்கினாள் வாய்ந்த சீர் ஆழித்தே தட்டனைய அல்குலாள் ஊழித்திருமதியல் மற்றொன்றாம் என்று முகத்தை உருவுடைய நாள்.

அந்நிய வீணையில் கைவிட்டு பொன்னில் தந்தே காண்பது எழில் நலல் கொள்ளேரே நல்தல் தேள்மை நமக்கு என்று சென்றவள் தல் உள்கடவுள் ஆடும் ஒளிவாள் முகத்திரண்டு கண்கடவம் ஆடுவ போல் கட்டுரைத்தல் உள்கேட கூந்தல் அவிழ்க்கும் முடிக்கும் கலை திருத்தும் சாந்தல் திமிரும் உலையாக்கும் கூந்து இலை சோழும் அவிழ்க்கும் தொழில் அழும் சோர்ந்து

வைப்பிராயத்தாள் ஓராம் அருளோசையில் மழலை வாய்ச்சொலால் என்றும் இருள் தேர் புலரியே ஒப்பாள் அருளாலே வெப்பம் இளையவர்கள் காப்பு.

வினாரும் கருங்குழலாள் செல்லொழிய செங்கழனே பட்டுடுத்து செங்குங்கும எழுதி அங்கழனே தாமல் முதல் சேர்த்தி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: கீர்த்தி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை. மாணிக்கவாசகப் பெருமான் தம்மை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கொண்டு பாடியது கீர்த்தி திரு அகவலாகும். இதனை நாயகன் நாயகி பாவனை என்பர். அடியவர் பிறருடன் சிவபெருமான் கொண்ட தொடர்புகளையே இங்கு கூறப்பட்டுள்ளது. தில்லையுள் கூத்த பெருமான் திருவீதி உலா வந்தபோது மாணிக்க வாசகப் பெருமான் அதனை கண்டு களிப்புற்று அன்போடு பாடியது இவ்வகவலாகும். இது 146 அடிகளை கொண்டது.

நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி. பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது. ஆண்டான் எங்கோன் அருள்வழியிருப்ப தூண்டுச் சோதி தோற்றிய தொன்மையும் அந்த நன்னாகி

பாங்காய் மண்சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி

ஓரி ஊரில் உகந்தினி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோளம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும்

ஆகியும் கழுமலம் அதனிற் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவுக்கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து தானேயாகிய தயாபரண்யம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமற்பாலையுள் சுந்தரத் தன்மையொடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நிற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் நறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் மாதிர்கூருடை மாப்பெருங்கருணையன் நாதப்பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டருளியும் மூலம் ஆகி

பரிமா விண்மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியறை பரம்பரத்துய்ப்பவன் உத்தர கோசமங்கையூராகவும் ஆதிமூர்த்திகட்கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமளி தில்லையுட் கோலமார்தரு பொதுவினில் வருகன ஏல எண்ணெய் இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியிற்பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனீர் புரண்டு விழுந்தளறியும் கால்விசைத்தோடி கடல்புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதஞ்சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழ்பெரும் இமயத் இயல்புடையம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையொடுக்காலிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் கீண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினி தருளினன் ஒளிதரு

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திரு அண்டப்பகுதி திருத்தில்லையில் அருளியது சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது. திரு அண்டப்பகுதியானது பஞ்சபூதங்களின் சேர்க்கையான அண்டத்தினை ஒத்த சிவபெருமானது அதிநுட்பத்தையும் அளவிட முடியா அரும்பெருஞ் சிறப்புகளையும் கூறுவதே சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது என்பதாகும். இது 182 அடிகளை கொண்டதாகும்.

அரியோன் கண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் கண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் கண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் கண்க அந்தமும் ஆதியும் அக

வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீனசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருகித் தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காத சிந்தன ஆயிடைவான பேரியாய்ச்சகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தமா

தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோழி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்கொல மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள்

அழிதரும் மக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இண்டன கெளிவந்து இருந்தனன் போற்றி, அழிதரும் அக்கை செய்தோன் போற்றி, ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி, ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா அக்கையை பொறுத்தல் புகழேன். மரகத குவாவல் மாமணி பிறக்கம் மின்னொலி கொண்ட பொன்னொழி திகழ

நிலத்தின் அவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌவி ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணன ஒளித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிட்டு

கேட்க வந்தியம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு எண்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார் தொங்கி தலைதடு மாறா விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கெட்டவர் வியப்பவும் கடக்கலீர் ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதரு.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு கதை நேற்றைய கதையுடைய தொடர்ச்சி. நேற்று கண்ணப்ப நாயனார் கதை எங்க நிறுத்தணும்? காடன் கீழே பொன்முகலி ஆத்தங்கரையில காடனை விட்டுட்டு பன்றிய சுட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு நானனும் தின்னனாரும் என்ன பண்றாங்க, காலத்தி மலையில ஏறுறாங்க இல்லையா. அப்போ அந்த மேல ஏற ஏற என்னாகும், அப்படியே தின்னனாருக்கு ஏதோ ஒரு இனம்புரியாத ஒரு உணர்வு வரும், ஒரு அன்பு சரியா. அங்க இது என்னால வருது அப்படின்னா, தின்னனார் இப்பதான் மலை மேல ஏறிட்டு இருக்காரு, இன்னும் மேல போய் குடுமித்தேவரை பார்க்கல இல்லையா. ஆனா குடுமித்தேவர் யாரு, சிவபெருமான். அவரு எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியறவர் இல்லையா. அவர் என்ன பண்ணிட்டாரு, மேலிருந்து தின்னனார பார்த்துட்டாரு. அதனால தின்னனாருக்குள்ள அப்படி ஒரு அன்பு அப்படியே ஊற்று எடுக்குது. அது அவருக்கு புரியும்படியா சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு. வேக வேகமாக ஓடுறாங்க. இப்போ நானன் அந்த தின்னனாருடைய அன்பு இது ரெண்டு முன்னாடி ஓடுது. அன்பு எப்படி முன்னாடி ஓடுவல, ஏற்று பாருங்க. அந்த பின்னனாருடைய அன்பு அவ்வளோ நல்ல அன்பு. அந்த அன்பு அப்படியே முன்ன ஓடுதான், பின்னனார் அப்படியே பின்னால ஏறி ஏறி ஓடுறாராம். அங்க போய் பார்த்தா அங்க குடும்பத்தேவர் இருப்பார். குடும்பத்தேவர் யாரு, சிவபெருமான். அங்க ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அதை பார்த்ததுன்னு ஓடி போய் கட்டி முடிச்சுக்குவாரு. ஆஹா, சாமி என் கைக்கு அகப்பட்டுட்டாரு, என் கைக்கு அகப்பட்டுட்டாரு அப்படின்னு கூப்பிடாருவாரு சரியா. அப்படியே ஆனந்தத்துல கண்ணுல தண்ணி அப்படியே வழியும் சரியா. அப்புறம் என்னாகும், அப்படியே மேலெல்லாம் புல்லடிக்கும் அவருக்கு. சாமி கட்டி பிடிச்சிக்குவாரு, அவருக்கு சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுவாரு. அவருக்கு எப்படி சொல்லனே தெரியாது, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு சரியா. அப்ப என்ன பண்ணுவாரு, நாணன் கிட்ட, பக்கத்துல நாணன் நிக்கிறாரு இல்லையா, அவங்க கிட்ட கேட்பாரு, ஆமா இந்த சாமிக்கு மேல யாரோ பூவெல்லாம் வச்சிருக்காங்களே, இது என்னது அப்படின்னு கேட்பாரு. அந்த சாமிக்கு கொஞ்சம் அமுது வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நானன் சொல்லுவான், நான் முன்னாடி ஒரு நாள் நான் வந்து வேட்டையாடிக்கிட்டே இந்த மலை மேலே வந்தேன். அப்போ அங்கே ஒரு பார்ப்பனர் வந்தார், அவர் என்ன பண்ணாரு, சாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டி, திருமஞ்சனம்னா என்னது, தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணுறது இல்லையா, திருமஞ்சனம் ஆட்டி மலர்கள்லாம் வச்சு இந்த திருவங்கூரை வைக்கிறத நான் பார்த்தேன், இன்னைக்கும் அவர் தான் செஞ்சுருக்கணும் இதை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ திருநாளுக்கு எனக்கு வந்து, ஓ சாமிக்கு பசிக்கும் இல்லை, சாமிக்கு பசிக்குதான் இந்த சாப்பாடு வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ சாமிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நீங்க சாப்பிட்டு எவ்வளோ நேரம் மாற்ற தெரியலையே, உங்களுக்கு பசியா இருக்குமோ சாமி அப்படின்னு அவர் மனசுல நினைக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் நினைப்பாரு, ஐயோ இவ்வளோ காடா இருக்குது, இந்த காட்டுல எல்லா கொடிய விலங்குகள்லாம் இருக்குது, கரடி சிங்கம் புலி இப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சாமிக்கு இதெல்லாம் தொந்தரவு கொடுத்துருமோ, சாமி ஒத்தையா இருக்காரு, இவ்வளோ பெரிய காட்டுல சாமி ஒத்தையா இருக்காரு, யாருமே துணைக்கு இல்லையே அப்படின்னு அவர் மனசு உருகும். இதனால இதெல்லாம் எதனால வருது, அன்பால வருது இல்லையா. அப்படியே தின்னனாருக்கு சாமி மேல அன்பு ஊற்று எடுத்து அப்படியே பொங்கி வரும். அந்த அன்புனால ஒரு பக்கம் நினைப்பாரு சாமி பசிக்கும்னு நினைப்பாரு, ஒரு பக்கம் நினைப்பாரு சாமி ஒத்தையா இருக்காரு, அவருக்கு துணைக்கு யாருமே இல்லையே, அவருக்கு காவலுக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு நம்ம அவர் நினைப்பார். இப்படியே மாறி மாறி இந்த உணர்வுல நினைப்பார் சரியா. இது பண்ணுவாரு, சாமி பசிக்கும், நம்ம ஓடி போய் கொஞ்சம் இறைச்சி கொண்டு வந்துடுவோம், அவங்க எல்லாம் வேடுவர்கள்லாம் எப்போதும் மாமிசம் தானே சாப்பிடுவாங்க, அதனால அவர் நினைப்பாரு சாமிக்கு மாமிசத்தை தான் உணவா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, போய் சாமிக்கு மாமிசம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போவார். போயிட்டு நமக்கு திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா சாமி ஒத்தையா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணும், ஓடி வந்துடுவார். திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்குவாரு, சாமி ஒத்தையா இருக்கீங்களே, நான் அவங்கள விட்டுட்டு எப்படி சாமியும் போவேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஐயோ சாமி பசிக்குமே அப்படின்னு தோணும், சரி திரும்ப கொஞ்சம் தூரம் போவார். போனால் திரும்பி பார்த்தா சாமி ஒத்தையா இருக்க மாதிரி தோணும், அப்புறம் ஓடி வந்துடுவார். இப்படியே போறதும் வர்றதும் போறது வந்து வர்றதுமா இருக்கும், அவருக்கு இதை செய்யறதா அதை செய்யறதானே தெரியாத நிலைமையில அவர் இருப்பார் சரியா. அப்புறம் ஒரு நேரம் என்ன ஆயிடும், சரி சீக்கிரமா போய் சாமிக்கு மாமிக்க கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கிடுவாங்க. மலையை விட்டு இறங்கிடுவாங்க, நானனும் கூடியே இறங்கிடலாம். இறங்கி பொன்முகலி ஆற்றுக்கரைக்கு வந்தாச்சு. வந்தா அந்த காடன் ஏற்கனவே விட்டுட்டு போயிருக்கோம்ல, அந்த காடன் அங்க நிற்கான். கேட்கிறான், என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, என்ன இவ்வளவு இவ்வளவு காலதாமதம், என்னாச்சு இறங்கி வர்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்பான். அது அவ நம்ம திருநாள் காதுல விழவே விழாது,
2: திருநார் மனசெல்லாம் அப்படியே குடும்பத்தேவர் இருப்பார். அவளுக்கு எதுவுமே காதல விடாது, திருநனாருக்கு எதுவும் காதல விடாது. சரியா, காடன் கேட்டதும் விழாது, தான் எதுக்கு வந்தோன்னு விழாது, பன்றியை சுட்டு வச்சதை சாப்பிடணும்னு தோணாது, தாகம் எடுக்காது, எதுவுமே இல்லை. சரியா, வந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த பன்றியை ஏற்கனவே செத்து கிடக்குது இல்லையா, அந்த பன்றியோட மாமிசத்தெல்லாம் அரிஞ்சு ஒரு கோல்ல குத்தி நல்ல தீயில வாட்டி என்ன பண்ணுவாரு, நல்ல வெந்துருச்சா வெந்துருச்சான்னு வாயில வச்சா வாயில அடுக்கி அடுக்கி பார்த்து பார்த்து நல்ல மிருதுவா வெந்தவனே அதை எடுத்து ஒரு துணையில வச்சுக்குவார். நல்ல தேக்கு இலை இருக்குல்ல, தேக்கு மரம் தீக்குண்டு, அந்த தேக்கு மரத்தோட இலைய வச்சு நல்ல ஒரு துணை மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல சாஃப்டா வெந்ததெல்லாம் எடுத்து எடுத்து அந்த துணையில வச்சுக்குவார். சரியா, வச்சு இப்படியே அவர் சுட்டுட்டே இருப்பார், ஒன்னும் காடனுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்போ காடன் வந்து நாங்க பார்ப்போம், என்ன திருநாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவான், ஐயோ அவர் அங்க மேல போனாரா, அங்க சாமிய பார்த்து இந்த மாதிரி மயங்கி நிக்கிறாரு, சரியா உடும்பு மாதிரி பிடிச்சிட்டாரு, சாமிய விட்டா மாட்டேன் பிடிச்சிட்டாரு, ஒரு வழியா இறங்கி சாமிக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக தான் வந்திருக்காரே தவிர அவர் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. இனிமே இந்த திண்ணனார் நமக்கு தலைவராயிருப்பாருன்னு எனக்கு தோணல, அவரு சாமிக்கு ஆட்பட்டுட்டாரு, மேல இருக்கிற குடும்பத்தேவருக்கு ஆளாயிட்டாரு, அதனால இவரோட மயக்கத்தை நம்மளால தீர்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட்டத்துக்கு திரும்பி போய் அந்த தேவராட்டிகிட்டையும் இந்த திண்ணனாரோடைய அப்பா இருக்காங்கல்ல நாகன், அவங்க கிட்டையும் சொல்லி நம்ம கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்ப இவரோட மயக்கத்தை தீர்க்க முடியுமான்னு பார்ப்போம், இப்ப நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாணனும் காடனும் அப்படியே திண்ணனார் அங்கே விட்டுட்டு அவங்க வாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது உள்ள திண்ணனாருக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் பேசினதும் கேட்காது, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதும் தெரியாது, அவர் மனசெல்லாம் குடும்பத்தேவர் மட்டுமே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, நல்ல உணவெல்லாம் ரெடி பண்ணிக்குவார், பண்ணி துணையில வச்சு கையில எடுத்துட்டு இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்ல, அதுக்கு தண்ணி வேணும்ல, அப்ப என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆற்று நீரை எடுத்து வாயில அப்படியே கலக்கம் போல பண்ணி வாயில நெரிச்சு வச்சுக்குவார். நெரிச்சு வச்சுட்டு சாமிக்கு பூ வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற பூ எல்லாம் பறிச்சு இவருக்கு நல்ல முடி கொண்ட மாதிரி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த கொண்டையில சொல்லிப்பார். சொல்லிட்டு வேகமா எது ஓடுவார், சாமி பசிக்கும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவார். அங்க ஓடி போய் சாமிக்கு அப்படியே அங்க ஏற்கனவே அவரு ஒரு பூ சிவ பூசை பண்ணி வச்சிருக்காருல்ல யாரோ ஒருத்தங்க, அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த அதெல்லாம் வந்து தன்னோட சிறப்பு காலை வச்சு ஒரு தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு தான் வாயிலிருந்து கொண்டு போன தண்ணியை வச்சு அப்படியே மஞ்சளை மாட்டி அப்படி தன் கொண்டையில சொல்லி வச்ச பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சு அப்புறம் இந்த அமுது குழந்தைக்கறல மாமிசம் குழந்தைக்கறல பன்றிக்கறி அதை வச்சு சாமி நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல மிருதுவா வந்திருக்கான்னு பார்த்து கொண்டு வந்திருக்கேன் சாமி, சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போட விட்டுவார். சரியா, ஊட்டிட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே அங்க ஒரு வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு சாமி கிட்டே அப்படியே நின்றுவார் காவலுக்கு. இல்லைன்னா ராத்திரி ஆகியா எல்லா மிருகங்கள்லாம் வரும்ல, கொடிய காட்டு விலங்கெல்லாம் வெளியில வரும்ல, அது சாமிக்கு அதெல்லாம் தொந்தரவு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட அப்படியே காவலா நின்றுவார். அடுத்த நாள் விடிஞ்சிடும், விடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட தூங்கிருக்க மாட்டார், கண்ணு உறக்கமே கிடையாது, அப்படியே சாமி கிட்ட நிற்பார். அடுத்த நாள் காலையில ஐயோ சாமிக்கு மசிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடுவார், போய் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி இதே மாதிரி பண்ணி கொண்டு வர்றதுக்காக ஓடுவார். ஆனால் இந்த நேரத்தில் எப்போதும் சாமிக்கு ஒருத்தர் பூசை வைக்கிறார் இல்லையா, அவர் வந்து அங்கே வருவார். அவர் பேர் என்னன்னா சிவகோசரியார், அத்தரை பேர் என்ன, சிவகோசரியார். அவர் சாமி மேலே ரொம்ப அன்போடு ஆகம முறைப்படி சாமிக்கு பூஜை பண்ணுவார். சரிங்களா, அவர் என்ன பண்ணுவார், நல்லா குளிச்சுட்டு பொன்முகலியாரில் குளிச்சுட்டு அழகாக தண்ணி கொண்டு வந்து சாமிக்கு மலர் கொண்டு வந்து நல்லா திருவம்பது கொண்டு வந்து மேலே வருவார். வந்து பார்த்தா இங்க ஒரே பன்றிக்கறி கிடக்கும், அங்கே எங்கேயுமா சதுரி கிடக்கும், அவர் வச்ச பூவெல்லாம் எங்கேயோ விழுந்து கிடக்கும் இல்லையா. இப்போ அவருக்கு என்ன, யார் இப்படி எலும்பு மாமிசத்தெல்லாம் இங்க போட்டிருக்கா, சிவசிவா யாரோ இப்படி அபச்சாரம் பண்ணிட்டாங்களே, யாரு ஏதாவது வேடர்கள்லாம் இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் பார்ப்பாரு, ஒருத்தர் கூட வேடர்கள் கண்ணே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு, என்ன செய்வாரு, திருவழகு எடுத்து, திருவழகுன்னா என்ன தெரியுமா, கோயில கூட்டுறதுக்கான விளக்கமா, நம்ம வீட்டை கூட்டும் போது விளக்கமாறுன்னு சொல்றோம்ல, அதே கோயில கூட்டும் போது திரு அழகுன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த திரு அழகை எடுத்து நல்லா அந்த மாமிசத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு திரும்ப ஓடி போய் பொன்முகலியாரத்துல குளிச்சுட்டு வந்து எப்போதும் போற நல்லபடியா பூசை பண்ணி வச்சுட்டு போவார். இவர் போக அடுத்து திருநனார் வருவார், அவர் வந்து எப்போதும் போல மாமிசத்தை கொண்டு வந்து அதில் நல்ல தேனெல்லாம் கலந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து எப்போதும் போல சாமிக்கு வாயில் இருக்க தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டையில் இருக்க பூ எடுத்து சாமிக்கு வச்சு அந்த மாமிசத்தில் தேன் கலந்து கொண்டு இருக்கார்னா அதை சாமிக்கு, சாமி இன்னைக்கு நான் தேன் கலந்து கொண்டு வந்திருக்கேன், நல்லா இப்போ இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாமி ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுவார். இப்படியே தினமும் நடக்கும் சரியா. இவர் சிவகோசரியார் வந்து பூஜை பண்ணிட்டு போக அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தின்னனார் வந்து மாமிசம் வைக்க, அப்புறம் ராத்திரியெல்லாம் காவல் நிற்க, அடுத்த நாள் காலையில் தின்னனார் கீழே இறங்க திரும்ப சிவகோசரியார் மேலே வர பூஜை பண்ண, இப்படியே அஞ்சு நாள் நடக்கும் சரியா. அப்போ சிவகோசரியாருக்கு ரொம்ப வருத்தமாகும், தினமும் யாரோ இப்படி மாமிசத்தை போட்டு வைக்கிறாங்களே சாமி, இனியுமா இதை பார்த்துட்டு இருக்கீங்களே சாமி, இது யார் இப்படி பண்ணுறான்னு கொஞ்சம் காட்டுத்தாங்க, இது இதை நிறுத்துங்க சாமி, இந்த அபச்சாரத்தை நிறுத்துங்க சாமி அப்படின்னு அவர் ரொம்ப மனக்கவலையோடு அதை படுப்பார். தூங்கும்போது படுக்கும்போது அறிவாகும் நம்ம சாமி கனவுல வருவார், சிவபெருமான் கனவுல வருவார். யார் கனவுல வருவாரு? சிவகோசரியாருடைய கனவுல வருவார். சிவகோசரியாருடைய கனவுல வர்றாரு சாமின்னா வந்தவர் என்ன சொல்றாரு, இந்த பண்றது ஒரு வேடன், ஆனா அவனை நீ சாதாரண வேடன் நினைச்சிடாத, அவன் அன்போட வடிவம், அன்பினுடைய வடிவம், அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அவன் செய்யற செயலெல்லாம் எனக்கு இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவரு வாயில இருந்து கொண்டு வந்து வாயில தண்ணி வச்சு கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாருல்ல, அந்த தண்ணி கங்கை நீரை விட புனிதமானது, அவர் கொண்டையில சொல்லி வச்சுட்டு வர்றாரு இல்லையா பூவு, அந்த பூ தேவர்கள் திருமால் பிரம்மன் இவங்கெல்லாம் போடுற பூவை விட உயர்வானது, அவர் தினமும் கொண்டு வந்து அருமையா எனக்கு சாப்பாடு ஊட்டுறாரு இல்லையா, அந்த உணவு எனக்கு இனிமையா இருக்குது, அவரோட மொழிகள் அவரோட பேசுற அந்த மொழிகள் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரும் பாடுற பாட்டு சொல்ற தோத்திரம் மந்திரம் எல்லாத்தையும் விட இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றார். சொல்லிட்டு அவன் எவ்வளவு அன்பானவங்கிறத நீ நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாரு, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரியா. இந்த கனவு அப்படியே கலைஞ்சிடும். கனவு கலைஞ்சவொடனே அப்படியே சிவகோசரியார் அந்த கனவுக்கு அப்புறம் அவரால் தூங்கவே முடியாது, எப்படா விடியோன்னு பார்த்துட்டு இருந்து சீக்கிரமா எழுந்து பொன்முகலி ஆறுல நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், எப்போதும் போல சாமிக்கு பூசை கணக்கெல்லாம் எடுத்துட்டு மேல ஓடுவார் சரியா. மலை மேல போய் சாமிக்கு பூசையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், மரத்து பின்னால காத்துட்டு இருப்பார் சரியா. அவர் மரத்து பின்னால ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பார். இப்போ என்னாகும், நம்ம தின்னனார், தின்னனார் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, விடிஞ்சும் போது விடியும் போது இறங்கி கீழே வந்துடுவார், வந்து மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அந்த மாமிசத்தை எல்லாம் சுட்டு அதை ஒரு தொண்ணையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வருவார் இல்லையா. எடுத்துட்டு ஒரு கையில மாமிச தொண்ணை வச்சிருப்பாரு, ஒரு கையில வில்லு அம்பு, வாயில சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி, தலையில சாமிக்கான பூ இல்லையா, பள்ளித்தாமம், பள்ளித்தாமம்னா என்ன, சாமிக்கு சாத்துறதுக்காக கொண்டு போற மலர் இல்லையா. இப்படி வருவார். வரும்போது அவருக்கு ஒரே தீச்சவனமா தோணும், வர்ற வழியெல்லாம் என்னாகும், பறவைகள் விலங்குகள்லாம் வந்து அப்படியே ரத்தத்தோடு கிடக்கிற மாதிரி அவருக்கு தோணும், பா கண்ணில் காட்சிகள்லாம் படும். அப்போ என்னடா இது, எப்போதும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு கண்ணில் அப்படி ரத்தமாக படுது, ஏதோ நம்ம அப்பாவுக்கு மேலே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு அவருக்கு உடனே அந்த அன்பு அப்படியே பெருக்கும், அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத உடல ஓடி வருவார், நம்ம ரொம்ப தாமதம் பண்ணிட்டோமோ அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு ஓடி வருவாரா. ஓடி வரும்போதே என்ன பண்ணுவாரு, நம்ம சாமி இப்ப நாடகம் நடத்துறதுக்கு சாமி எல்லாம் பண்ணிட்டாரு இல்லையா, சிவகோசரியார் ஒளிஞ்சிருக்காரு, நம்ம சாமி இப்போ ஒரு நாடகத்தை நடத்த போறாரு சரியா. என்ன பண்ணுவாரு, அவரோட வலது கண்ல இருந்து அப்படியே ரத்தமா வழியும், சிவலிங்க திருமேனியுடைய வலது கண்ல இருந்து ரத்தமா வழியும், வழிஞ்சோடனே அப்பான்னு அப்படியே கையில இருக்கிற வில்லு கீழே போட்டுருவாரு, சாப்பாடு அப்படியே தெரிச்சு கீழே போயிடும், அப்படி தலையில இருக்க பூவெல்லாம் தரையில சிந்திடும், வாயில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடும், அப்பான்னு அலறி அப்படியே கீழே மயங்கி வந்துருவாரு. விழுந்தவர், சாமி உங்களுக்கு இந்த கஷ்டம் யார் கொடுத்தது, ஏதோ வேடர்கள் வந்துட்டாங்களா, நான் இல்லாத நேரத்தில் யாராவது வேடர்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்களா, இல்லை எதனா மிருகங்கள் வந்துச்சா அப்படின்னு அங்கேயும் தேடி தேடி பார்ப்பாரு, அந்த மிருகங்களையும் காணும் வேற வேடர்களையும் காணும். அவருக்கு தவிப்பு தாங்க முடியல, ஓடி போய் சாமி பாதத்தை கட்டிட்டு அழுவார், சாமி என்ன சாமி இது இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அழுவார். அப்போ எப்படி இந்த ரத்தத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அங்கே காட்டில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா, மூலிகைகள் ஹெர்பல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் எடுத்து பச்சிலையெல்லாம் எடுத்து நல்லா கசக்கி அந்த சாரை கொண்டு வந்து பிழிவார். அப்போ கூட அந்த கண் ரப்ப நிற்கவே நிற்காது, கண்ணிலிருந்து ரப்பம் வலிச்சுட்டே இருக்கும், அப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு. அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும், ஊனுக்கு ஊன் அப்படின்னு யாரோ சொல்ல கேட்டது ஞாபகம் வரும் அவருக்கு. என்ன பண்ணுவாரு, சரி சாமிக்கு வலது கண்ணில் ரத்தம் வருதுன்னு அப்போ நம்மளோட வலது கண்ணில் எடுத்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட கண்ணை இடந்து அப்படி தோண்டி இந்த கையில அம்பு வச்சிருக்காரு இல்லையா, அந்த அம்பை வச்சு அப்படியே தோண்டி சாமியோட கண்ணுல அப்புவார். அப்படி அப்புன உடனே அப்படியே ரத்தம் நின்றும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும், தன்னோட கண்ணை தோண்டி எடுத்திருக்காரு, தன்னோட கண்ணை ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எதை பத்தியும் அவருக்கு கவலை இல்லை, எதை பத்தியும் அவருக்கு ஞாபகம் இல்லை, குடும்பத்தேவர் மட்டுமே அவர் ஞாபகத்துல இருந்தார் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அந்த சாமியோட கண்ணில் ரத்தம் வழியிறது நின்னோடனே ஒரே சந்தோஷம் என்னன்னா இருக்கு, குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, தோலை தட்டிக்கிறாரு, அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரியா. இதை பார்த்து சிவகோசரியார் அப்படியே அதிர்ந்துட்டாரு, இப்படி கூட ஒரு அன்பு இருக்க முடியுமா அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போய் அந்த மரத்துக்கு நான் நின்று பார்த்துட்டு இருக்காரு சரியா. இப்ப என்ன ஆகுது, நம்ம சாமி இன்னும் கண்ணப்புற இந்த சின்னனாருடைய அன்பு இன்னும் எவ்வளவு பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வர வைப்பார் சரியா. இப்ப என்னாச்சு, அடுத்த ரெண்டாவது கண்ணுலயே ரத்தம் வருது. இப்ப சின்னனா இருக்கு, இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எனக்கு இப்ப மருந்து தெரிஞ்சு போச்சு, சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா தன்னோட கண்ணை பிடுங்கி அங்க வச்சா ரத்தம் நின்னுருன்னு சின்னனாருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப எனக்கு மருந்து கிடைச்சிருச்சு, இனி நான் எதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ரெண்டாவது கண்ணை தோண்ட போவார். இப்ப ரெண்டாவது கண்ணையும் எடுத்துட்டு அவருக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சுன்னா சாமியோட கண்ணு எங்க இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதுக்காக அடையாளத்துக்கு என்ன பண்ணுவாரு, தன்னோட செருப்பு காலத்துக்கு அப்படியே சாமி மேல வச்சுக்குவாரு, சாமியோட கண்ணு மேல வச்சு கண்ணு இருக்கிற இடத்துல வச்சுக்குவாரு. வச்சுட்டு அடுத்த கண்ணை அப்படியே அம்பை வச்சு தோண்ட போவார். தோண்ட போகும்போது அந்த அன்பை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம சாமி பொறுப்பாரா. அப்போ ஒரு கை அப்படியே வந்து சாமியோட கை வந்து அப்படியே சின்னனாரோடைய கையை பிடிச்சிடும். பிடிச்சி கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லு, கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லுவார் சாமி. என்ன சொல்லுவாரு, கண்ணப்ப நிற்க. ஏன்னா அவர் கண்ணை அப்படி தோண்டி எடுத்து அப்புனார் இல்லையா சாமிக்கு, அதனால அவர் கண் அப்பர் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கண்ணப்பருங்கிற பேரு யார் சொன்னது, சிவபெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா, கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி அவர் கையை எட்டி பிடிச்சிடுவார் சாமி. சாமி பிடிச்சோடனே அதோட அது ஆறாவது நாள் இது நடக்குது இல்லையா, இந்த ஆறாவது நாள்ல அப்படியே சாமி கண்ணப்பருக்கு முத்தி கொடுத்து நீ எங்களுடையே நீ எப்போ இருப்ப அப்படின்னு சொல்லிடுவார் சரியா. இந்த அன்புக்கு ஈக்குவலா வேற எந்த அன்பையும் காட்ட முடியாது. அன்புக்கு ஒரு வடிவம் காட்டுன்னு சொன்னா அது கண்ணப்பரை தான் காட்டணும். அப்படி ஒரு அன்பு இந்த நம்ம நாயன்மார்கள்ல யாருமே இப்படி ஆறு நாள்ல முத்தி போனவங்க கிடையவே கிடையாது. கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் மட்டும்தான் ஆறே நாள்ல முத்திக்கு போனவர். அவ்வளவு அன்பு சாமி மேல சரியா. அவர் பள்ளிக்கூடம் போய் படிக்கல, அது வரைக்கும் சிவபெருமான்ங்கிற பேரை கூட அவர் காதுல வாங்கினது இல்லை, சிவபூசை பண்ணவே இல்லை இல்லையா. ஆனா அந்த ஆறே நாள்ல அவர் உலகத்துல இருக்க அத்தனை வினையும் தீர்ந்து சரியா சாமியோட திருவடிக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் அன்போடு இருந்தார். அதனால அன்புக்கு உருவம் எது அப்படின்னா நம்ம கண்ணப்ப நாயனார் தான் சொல்லணும் சரியா. இந்த கண்ணப்ப நாயனாருடைய சுதேசிப்போ நிறைய கோபுரங்கள்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இனிமே கவனிச்சு பாருங்க சரியா, சிவலிங்க திருமேனில இருந்து அப்படியே ரத்தம் வழியிற மாதிரி இவர் செருப்பு கால எடுத்து சாமி மேல வச்சுட்டு அப்படியே கண்ணை தோன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சுதைச்சிப்பமா வச்சிருப்பாங்க நிறைய கோபுரங்கள்ல. நம்ம ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், எந்த இடத்துலயுமே சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்ணப்ப நாயனாருடைய சுதைச்சிற்பத்தை நிச்சயமா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அவரோட அன்பு தெரியாதவங்களே கிடையாது சரியா. ஸோ கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்போட நம்மளும் இருக்க சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணும் சரியா. சாமி அருள் செஞ்சாதான் நமக்கும் சாமி மேல அன்பு வரும் இல்லையா. அந்த அன்பு நமக்காக வர முடியாது சரியா, அதுவா வராது. நம்ம சாமி நமக்கு அருள் செஞ்சா மட்டும்தான் நம்மளால சிவபெருமானை நேசிக்க முடியும். அதனால தினமும் நம்ம சாமிக்கு விண்ணப்பம் வைக்கும்போது சாமி கண்ணப்ப நாயனார் போல எங்களுக்கு ஒரு அன்பு கொடுங்க சாமி, நாங்கள் உங்களை நேசிக்கணும் சாமி அப்படிங்கிறத நம்ம விண்ணப்பமா வைக்கணும் சரியா. இப்ப நம்ம 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் எந்த இடத்துல இருக்கு திருமேனி அப்படிங்கறத நீங்க கோயில்களுக்கு போனீங்கன்னா நீங்க பார்த்து வைக்கணும் சரிங்களா. இப்ப புரியுதா, இப்ப கண்ணப்ப நாயனார் வரலாறு நல்லா தெரிஞ்சுதா. சரி, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி அன்பத்தான் பாக்குறாரு, வேற எதையும் அவர் பாக்குறது இல்லை இல்லையா. அன்போடு கொடுக்கறது அது இறைச்சியா இருந்தா கூட அது கூட சாமி அன்போடு கொடுத்தா தான் ஏற்றுக்கிறார் இல்லையா. அதனால அன்புதான் முக்கியம், அன்பு ஒன்னால மட்டும்தான் சிவபெருமான பிடிக்க முடியும், வேற எதுக்கும் சிவபெருமான் அகப்பட மாட்டார் சரியா. அதனால தினமும் நம்ம கண்ணப்ப நாயனார் திருவடியை வணங்கிக்கணும். நீங்க காலத்திக்கு போயிருக்கீங்களா, காலத்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா, திருப்பதி பக்கத்துல இருக்கும் இல்லையா, அந்த காலத்தி கோயில்ல மேல கண்ணப்பர் பெட்டா இருக்குது. இப்ப கூட நீங்க மேல ஏறி போய் மேல அந்த சிவலிங்க திருமேனியை பார்க்க முடியும். நம்மளே பூஜை வைக்கலாம். மரத்தடியில சிவபெருமான் இப்ப கூட அதே சிவலிங்க திருமேனி இருக்குது. கண்ணப்ப நாயனாருக்கு அங்க மேல ஒரு கோயில் கூட கட்டியிருக்காங்க. அப்புறம் உள்ள கோயில்ல கூட சாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துல கொடிமரம் இருக்கும் இல்லையா, அந்த கொடிமரத்து பக்கத்துல பார்த்தா கண்ணப்ப நாயனார் அப்படியே ஆஜான பகவா ஒரு வில்லு வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு கச்சிலை கூட இருக்குது. சரியா, நீங்க போனீங்கன்னா அடுத்த அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சரியா, அது மாதிரி சாமியோட கருவறைக்குள்ள கூட இன்னொரு கண்ணப்ப நாயனார் திருமணி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாராலையும் சரியா பார்க்க முடியல அத, ஆனா சொல்றாங்க அப்படி கருவறைக்குள்ள சாமியோட கருவறைக்குள்ள காலத்தேப்பர் இருக்காரு காலத்தினாதன் அவரோட கருவறைக்குள்ள இன்னொரு நம்ம கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவச்சிலை இருக்குதுன்னு சொல்றாங்க. சரியா, இப்போ அந்த கோயில்ல காலத்தி கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா இதை கவனிச்சு பார்க்கணும். சரியா, கண்ணப்ப நாயனார் திருவுருவச்சிலை இருக்கிறத பார்க்கணும், கண்ணப்ப நாயனார வணங்கிக்கணும். சரியா, இனி கோயிலுக்கு அடுத்து காலத்தி கோயிலுக்கு எப்ப போறதுன்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். சரி, நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
3: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னை பழம்பொருளுக்கும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஒன்பதாவது திருப்பாளருக்கு செல்வோம். எல்லா அடியார்களையும் எழுப்பியாகிவிட்டது. எல்லா அடியார்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இப்போது எல்லோருமாக சேர்ந்து பொய்கைக்கு நீராட செல்கின்றார்கள். ஒவ்வொருவரை எழுப்பும் போதும் பெருமானினுடைய அளப்பரிய அருள் மகிமைகளெல்லாம் பாடிக்கொண்டுதான் எழுப்பினார்கள். இப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானை பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். பேச்சு அங்க இங்க எதுங்கமே அந்த சிவ சிந்தனையிலிருந்து சிந்தனை பெறவே இல்லை. எவ்வளவு உத்தமமான அடியார்கள் பாருங்க. இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ நாடகத்துக்கோ சினிமாவுக்கோ ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த சினிமாவுக்காக ஆக்குபவர்கள் அவர்கள் சில மாற்றங்களை செய்வார்கள். கதைங்கிறாங்க, அப்புறம் திரைக்கதைங்கிறாங்க இல்லையா. அதுல அவங்க செய்கின்ற மாற்றங்கள் பல இருக்கும். ஆனா இங்க இந்த மகளிருடைய அருமையான நிலையினை கண்டு அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி என்று திருவாதவுரடிகள் புராணம் குறிப்பிடுவது அல்லவா. அந்த பெண்ணடியாருடைய நிலையினை உள்ளவாறு கண்டு அவர்கள் இயல்பினை அப்படியே நமக்கு காட்டுகின்றார்கள். இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இலக்கியத்துக்காக கொஞ்சம் உயர்த்தி எல்லாம் சொல்லல, இப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவர்கள் சிவபெருமான் திருவருளை நினைத்துக் கொண்டு பாடிக்கொண்டேதான் செய்கின்றார்கள். வேற பேச்சே வரல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளலாமே இல்லையா. அது இல்ல, அந்த வழிபாட்டுக்குரிய காலம்னா அந்த வழிபாட்டுக்குரிய காலம் முழுக்க பெருமான் புகழை பாடுதல் தான். முன்ன அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப ஈடு இணை இல்லாத, எந்த சமய இலக்கியங்களிலும் பார்க்க முடியாத மிக அற்புதமான பாடல். முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்க்கும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேன், என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். அது சிவபெருமானுடைய பேர் இயல்பினை முதல் இரண்டு அடிகளிலே எத்தனை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் வாதவூர் அடிகள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்றார் பெருமான். வேறு எப்படி நிற்கிறாராம்? பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனாக. ஒரு பொருள் சிறப்பு பெறுவதற்கு அதனுடைய பழமை காரணமாக இருக்கலாம். இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் என்று சொல்லி ஒரு பொருளை அருங்காட்சியகத்திலே, மியூசியம் சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்திலே வைத்து அதை பேணி வருவார்கள். பலரும் அங்கு வந்து கட்டணம் செலுத்தி அந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் பார்வையிட்டு செல்வார்கள். அது பழமைக்காக பேர் வாங்கும் பொருள்கள் அவையெல்லாம். அதே மாதிரி நவீன விஞ்ஞான கருவிகள், கணினி சார்ந்த கருவிகள், எத்தனையோ கருவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கும். அவையெல்லாம் புதுமைக்காக பலரால் விரும்பப்பெறுபவை. அந்த புதுமைத்தன்மையினால் புகழ் பெறுபவை. ஆக புதுமை காரணமாக புகழப்படும் கருவிக்கு வந்து அது பழமை என்பதை பற்றி நினைக்கவே எங்க இடமில்லை. பழமை காரணமாக பேர் வாங்கிய பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதை புதுமைன்னு சொல்லுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அது பழம்பொருள், அதனால அதை நம்ம அதுக்கு ஒரு பேர் என்ன, இது ரொம்ப புதுமையானது, அதனால இதுக்கு ஒரு சிறப்பு. பழம்பொருள் எத்தனையோ காலத்துக்கு முந்தினது, அது இன்னும் எவ்வளவு காலம் கெடாமல் இருக்குமோ அவ்வளவு காலம் இருக்கும். இல்லையா, அப்புறம் கெட்டு அழிஞ்சதுன்னா அழிஞ்சதுதான். புதுமையான பொருள் இதை தாண்டி அடுத்து புதுமையான ஒரு பொருள் வருகின்றவரை இது இதனுடைய புதுமை பலராலும் பேசப்பெறும், பாராட்டப்பெறும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் புதுமையான ஒரு பொருள் வந்துட்டுனா இதனுடைய புதுமை பொலிவு குன்றி போய்விடும். இப்படி பழமை காரணமாக மட்டுமோ அல்லது புதுமை காரணமாக மட்டுமோ தான் உலகத்து பொருள்கள் எல்லாம் பேசப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன. அவையும் தற்காலிகமாகத்தான். ஆனால் ஒரே பொருள் பழம்பெருமையும் கொண்டு விளங்குகிறது, எக்காலத்திலும் குன்றாத புதுமை பொலிவோடு விளங்குகிறது. காலம்னா சும்மாவா? ஒவ்வொரு காலத்துல சூழல்கள்லாம் எவ்வளவு மாறி விடுகின்றன. நம்முடைய நகரத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன, இப்போது இருக்கின்ற நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு மாறிவிட்டன, புறச்சூழல்கள் எவ்வளவு மாறிவிட்டன, எத்தனை நவீன கருவிகளை சார்ந்து நம்முடைய அன்றாட

0: பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ முன்பு புதுமை என்று வியந்தவை எல்லாம் இப்ப தேவையில்லைங்கிற அளவுக்கு மேலும் மேலும் புதுமைகள் உருவாகி கொண்டு வருகின்றன. இப்படி அறிவியல் துறையாகட்டும், இலக்கிய துறையாகட்டும், இசைத்துறை மற்ற கலைத்துறைகள் எல்லாம் காலத்திற்கு காலம் பல புதுமைகளை படைத்தாலும் சிவனடியார்களாக இருப்பவர்கள் இந்த இதில் இவற்றுள்ள எந்த புதுமையையும் கண்டு வியப்படைய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவர்களால் சிந்திக்கப்படுகின்ற சிவபெருமானுடைய புதுமை நலம் இருக்கின்றதே, அந்த சிவபெருமானுடைய புதுமை நலம் மற்ற புதுமைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு மேலோங்கிய புதுமை நலம் பெற்று திகழ்கின்றான் பெருமான். அது மாதிரி எந்த பழம்பொருளையும் எந்த பொருளுடைய பழம்பெருமையை கண்டும் சிவனடியார்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா பொருளுக்கும் முற்பட்ட பழமை சிறப்பு வாய்ந்தவனாகவும் திகழ்கின்றான். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு பழமையான பொருள் ஒன்று இருப்பினும் அது இந்த உலகம் தோன்றியதற்கு பிறகுதான தோன்றியிருக்கணும் இல்லையா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் முதற்காரணம் மாயையிலே ஒடுங்கி கிடந்தது. அப்ப இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அவையெல்லாம் ஆற்றல் ரூபமாக இல்லையா, பானை சட்டி குடம் எல்லாம் மண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்படுது. தோற்றுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பானை சட்டி குடம் எங்க இருந்தது? மண்ணில தான் அடங்கி கிடந்தன. எப்படி அடங்கி கிடந்தன? அருவமாக இல்லையா, ஆற்றல் மயமாக கிடந்தன. அதுபோலத்தான் பஞ்சபூத உலகங்களும் 36 தத்துவங்களும் எல்லாம் முதற்காரண மாதிரியில ஆற்றல் மயமா ஒடுங்கி கிடந்தன. இந்த 36 தத்துவங்கள் புவனங்கள்லாம் தோன்றின பிறகு உயிர்களுக்கு பிறவி கொடுத்து அதுல படிப்படியா அந்த உயிர்களை வளர்த்து அவர்களுடைய சிந்தனை திறனை செயல்திறனை எம்பெருமான் தூண்டிவிட்டு புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிப்பதற்கான திறனை வளர்த்து அதற்கான சூழல்களையும் பெருமான் கூட்டி வைத்து, சூழல் கூட்டி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சூழலின் வயப்பட்டு தான் ஒரு விஞ்ஞானி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த சூழலை கூட்டி வைத்தவர் யாரு? எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சூழல் அப்போது இல்லை என்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு என்ன எவ்வளவு காலமோ கடந்திருக்கலாம். ஆகையினாலே கண்டுபிடிக்கும் திறனை உள்ளே இருந்து அறிவுக்கறிவாயிருந்து வளர்த்து சூழல்களை கூட்டி வைத்து புதிய புதிய கருவி, எந்த காலத்துல எந்த கருவி மக்களுடைய போகத்துக்கு வரணுமோ அது யாருடைய கண்டுபிடிப்பின் மூலம் வரணுமோ அப்படி இருந்து எல்லாம் உள்ளீடாக இருந்து அவர் செய்கின்றார். அதுல புதிய புதிய கருவிகள் வருகின்றன இல்லையா? புதிய புதிய கருவிகள் வர வர முந்தைய கருவிகள் பழமை பழமை பழமைன்னு அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது ஒரு தலைமுறை புதியது என்று போற்றியதை பல தலைமுறைகள் கடந்த பிறகு அதைத்தான் பழையதுன்னு சொல்றோம். பழையது பொருள்னு ஒரு தனியா ஒரு வகை இருக்கு, புதிய பொருள்னு தனியா ஒரு வகை இருக்கா? இல்லையே. கால மாற்றத்தின் காரணமாக அது பழையது இல்லையா, இது புதியது என்று சொல்கின்றோம். நாம புதிய புதியதுன்னு நம்முடைய இளமை காலத்துல நாம சொன்னதை இன்றைய தலைமுறை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். வரக்கூடிய தலைமுறைகள் இவன் பழம் புதியதுன்னு சொல்றதெல்லாம் அவன் பழையதுன்னு சொல்ல போறான் இல்லையா? இதெல்லாம் கால வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய பொருள்கள். இந்த பழமை புதுமைன்னு சொல்லக்கூடிய எந்த பொருளுமே நிலையாக இருப்பதில்லை. சிவபெருமான் தான் எப்படி பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், எந்த ஒரு பழைய பொருளும் அது தோன்றுவதற்கு முன்பே அந்த அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருக்குது உலகம். அந்த உலகமும் தோன்றுவதற்கு முன்பே பேரறிவு விளக்கத்தோடு சிவபெருமான் இருந்திருக்கின்றார். மற்ற எல்லா பொருளும் வந்து ஆற்றல் ரூபமாக ஒடுங்கித்தான் கிடந்திருக்கின்றன. எந்த ஒரு பொருள் பழைய பொருள் நாம சொல்றோமே, எந்த ஒரு பழைய பொருள் தோன்றுவதற்கும் முன்பாகவே சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே பழமை எல்லாவற்றிலும் முந்தைய பழமை அவருக்குத்தான். எந்த பொருளும் தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். அவர் உலகத்தை தோற்றுவித்து உயிர்களுக்கு பிறவி கொடுத்து உயிர்களை உள்ளிருந்து செலுத்தி அதுக்கப்புறம்தான் மற்ற காரிய பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றன. மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான், மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான் நாம ரொம்ப காலத்துக்கு முந்தையத பழமை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லது இயற்கையாகவே தோன்றிய மரஞ்செடி கொடிகளையும் சொல்லலாம் இல்லையா? அந்த மரம்னா அது ஒரு உயிருக்கு கொடுத்த தாவர பிறவி தான். அந்த பிறவியை பெருமான் தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறவி தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே எந்த பழைய பொருள் இருப்பதற்கு முன்பும் சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் முன்னை பழம்பொருளுக்கெல்லாம் உன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் புதுமையானவனே சொல்லல, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே. பெயர்த்தும் என்றால் மீண்டும் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் வருது இல்லையா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான்ல, பெயர்த்தும் என்று அங்கு வருவதும் பெயர்த்தும் இங்கு வருவதும் ஒன்றுதான், மீண்டும் என்று அர்த்தம். மீண்டும் அவனுக்கு அவன் அவனிடத்திலேயே பித்து கொண்டவளானாள் என்று அங்க சொன்னார். பெயர்த்தம்னு அங்க சொல்லிட்டு பெயர்த்தம்னு இருக்கு. பெயர்த்தம்னா மீண்டும் மீண்டும் அப்பற்றியனே. பெற்றினா என்ன? தன்மை. பெற்றினா தன்மை. பெயர்த்தம் அப்பற்றியனா மீண்டும் அத்தன்மை உடையவனே. அத்தன்மை என்ன தன்மை? மேல சொன்னார் இல்லையா, முன்னை பழம்பொருளுக்கும் அதையும் கடந்த பழம்பொருளா இருக்கிறான். அதே மாதிரி பின்னை புதுமைக்கும், பிற்காலத்தில் வரக்கூடிய புதுமையான பொருள்களுக்கும் அது மாதிரிதான் இருக்கிறான். அது மாதிரி என்ன, பழைய பொருளுக்கு இருந்த மாதிரி. பழைய பொருளுக்கு எப்படி இருந்தாரு? அந்த பழைய பொருளையும் மிஞ்சிய பழைய பொருளா இருந்தாரு. அதை மாதிரிதான் புதிய பொருளும் இருப்பார். அப்படின்னா அந்த புதிய பொருளையும் மிஞ்சிய புதுமை நலம் பெற்றவராக இருப்பார். அதுதான் அந்த புதுமைக்கும் புதுமையா இருப்பான்னு சொல்லாம, பழைய பொருளுக்கு எப்படி இருக்கிறாரோ அந்த இயல்போட புதிய பொருளுக்கு இருக்கிறார் அப்படின்னு நயமா சொன்னார். புதிய பொருளுக்கும் அதே இயல்போடு இருக்காரு. எப்படி அதே இயல்பு? பழைய பொருளுக்கும் எப்படி அந்த பழமையும் கடந்த பழமை உடையதாக இருக்கிறாரோ, அது மாதிரி இந்த புதிய பொருளிடத்திலும் அதன் புதுமையையும் கடந்த புதுமை உடையதாக இருப்பார். அதே தன்மை. பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. புதிய பொருளை கடந்த புதுமை உடையதாக, பழைய பொருளை கடந்த பழமையுடையதாக இருப்பது பார்த்தோம். சரி, ஏன்னா எந்த எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழம்பொருளும் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே சிவபெருமான் இருக்கின்றார். ஆகவே அவர் பழம்பொருளுக்கெல்லாம் பழம்பொருள். சரி, புதுமைக்கும் புதுமையாக இருப்பார் என்று சொன்னார். எத்தனை புதுமை பொருள்களை நாம உண்டாக்குனா என்ன, எல்லாம் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக தானே இருக்கும். இதுக்கு முந்தைய பொருள்கிட்ட இல்லாத சில சிறப்புகள் இருப்பது பற்றி இதை புதுமைங்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு நோக்கில் பாருங்க, எதனால அவன் அறியப்படும்? ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒரு பொறியினால அறியப்படும் இல்லையா, அனுபவிக்கப்படும். அனுபவத்துக்கு வரலைன்னா அந்த பொருள் ஒரு பொருளாக இருக்கும் மதிக்க மாட்டோமே. மக்கள் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு வரணும் இல்லையா. ஆமா, ஆகவே ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் அந்த தன்மையில எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு புதிய பொருள் வந்தாலும் இல்லையா, ஐம்பொறிகளால் அறிந்து நுகரப்படுவதுதான். ஆனால் சிவபெருமான் ஒரு காலத்திலும் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் பொருளாக இல்லை. அவனை அறிதலும் அவனுடைய இன்பத்தை அனுபவித்தலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறை. ஐம்பொறிகளுக்கோ அந்த கரணங்களுக்கோ அந்த அறிவு நிகழ்ச்சிக்கும் அந்த அனுபவத்திற்கும் இந்த ஐம்பொறி கரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் விட்டு விட்டுன்னு சொன்னா கூட கேவல நிலைக்கு போயிருவோம் நினைப்போம். இவற்றையெல்லாம் கடந்து, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து இல்லையா, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து அவனுடைய அந்த சிவஞானத்தையே சார்ந்து, அது நம்ம மேல கருணை வச்சிருக்கு. அதனால இந்த சிவஞானம் தான் திருவருள் சொல்லப்படுது. அந்த திருவருளாகிய சிவஞானத்தையே சேர்ந்து அவன் அருளையே கண்ணாக கொண்டு அவனை கண்டு அனுபவிக்கின்றார்கள் ஞானிகள்லாம். ஞானிகள்லாம் யாரு? சிவஞானத்தையே சார்பாக பெற்றவர்கள். அவர்களுக்கு கண்ணை வைத்தோ காதை வைத்தோ மூக்கை வைத்தோ எதையும் அறியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் அறிய போகும் பொருள் ஒரே பொருள் தான், சிவம் தான். அது ஐம்பொறிகளால் அறியப்படும் பொருள் அல்ல. அப்ப எதனால் அறியப்படும் பொருள்? அவனுடைய அறிவின் மூலமாக. சூரிய ஒளியின் துணை கொண்டுதான் சூரியனை காண்கின்றோம். அதுபோல் சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு அவனை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். இது வேற எந்த பொருளை அறிவதற்கோ அனுபவிப்பதற்கோ இப்படி ஒரு முறை இல்லையே. எந்த புதுமை பொருள் வந்தாலும் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டுதான் அறிவோம் இல்லையா, அந்த கிரகங்களின் துணை கொண்டுதான் நிச்சயிப்போம் அனுபவிப்போம், புத்தி தத்துவத்தை சார்ந்துதான் அனுபவிப்போம். ஆனா பொறிகளை கொண்டு அறியப்படாமல், அந்த கரணங்களை கொண்டு நிச்சயிக்கப்படாமல், அந்த கரணங்கள் ஒன்றாகிய புத்தி தத்துவத்தை கொண்டு அனுபவிக்கப்படாமல், அவன் அருளாலேயே அறியப்பெற்று அவன் அருளுக்குள்ளேயே அடங்கி அனுபவம் தரத்தக்க ஒரு பொருள், அப்படிப்பட்ட புதுமையான பொருள், இந்த புதுமையான ஒரு தன்மை இனி வரப்போகின்ற எத்தனை புதுமையான பொருளுக்கும் இருக்க முடியாது. ஆகவே எத்தனை புதுமையான பொருள்கள் வரட்டுமே, அவற்றையெல்லாம் கடந்த புதுமையுடனாகவே அவன் இருப்பான். ஆகவே அன்பர்களே, இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. பழமைக்கும் பழமையான இருக்கிறான், புதுமைக்கும் புதுமையான இருக்கிறான் என்று வார்த்தை ஜாலங்களை வைத்து பாராட்டவில்லை. இது உண்மையான துதி என்பது சித்தாந்த நோக்கையை நாம் இப்படி சிந்திக்கும் போது நமக்கு தெளிவாக இருக்கின்றது இல்லையா. எந்த பொருளை அறிகின்றோமோ அந்த பொருளின் அறிவுக்குள் அடங்கி, அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று, வேற பொறி கரணங்கள் எதையும் சாராமல் அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று இல்லையா, அந்த பொருளின் அறிவு நம் மீது பொழிகின்ற கருணையே ஆதாரமாக கொண்டு அந்த பொருளை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால், அப்படி அறிந்து அனுபவிக்கும் பொருள் ஒரே பொருள் தான். அப்படி அறிந்து அனுபவிக்கப்படும் பொருள் ஒரே பொருள் தான், அது சிவபெரும் பொருள். இதுதான் புதுமையான ஒரு முறையிலே அறிதல், புதுமையான முறையிலே அனுபவித்தல். இப்படிப்பட்ட புதுமையான அறிவுக்கும் புதுமையான அனுபவத்திற்கும் உள்ளாகும் பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளும் ஒரே பழமையான முறையில தான் அறிகிறோம், பொறிகளின் கொண்டுதான் அறிகிறோம். அதை சிந்திக்காம தான் நம்ம அதுகளுக்குள்ள பழமைக்கும் புதுமைக்கும் ஒப்பிட்டு அதை விட இது புதுமையானது, ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பழமை புதுமைங்கிற ஒழிய சிவத்தோடு ஒப்பிட்டால் எந்த பொருளையும் பழம் பொருள் சொல்லி ஏற்றி வைக்கவும் முடியாது, எந்த பொருளையும் ஆகா இத மாதிரி புதுமை கிடையாதுன்னு போற்றவும் முடியாது. அதனாலதான் சிவனடியார்கள் எந்த பழமையும் கண்டும் இயக்க மாட்டார்கள், எந்த புதுமையும் கண்டும் அவர்கள் வந்து புல்லரித்து போக மாட்டார்கள். எங்களிலும் ஞாயிறு என்றால் பின்னாடி சொல்றா பாருங்க, என்ன ஒரு வந்து ஒரு அடிமை திறம் பாருங்க. எங்களிலும் ஞாயிறு, அப்பர் பெருமான இதே கருத்தை சொல்கின்றார்களே, எங்களிலும் ஞாயிறு சித்தியாலுமே வருகின்றது நினைக்கிறேன். ஆகையினாலே எங்களிலே ஞாயிறு ஒரு நாள் வேறு திசையில உதிச்சதுன்னா அன்னைக்கு பூரா மீடியாக்கள் அதான் நியூஸா இருக்கும், டிவியில உட்காந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து பல துறையினரும் பேசுவாங்க இல்லையா, இருக்க வேலையை கூட வச்சுட்டு அதை நாம கேட்டு உட்காந்துருவோம் இல்லையா, போகும் நாள் ஜாவிக்கு போறோம் எவ்வளவு பெரிய விஷயம் யாரெல்லாம் பேசுறா பார், உட்காந்து கேடு போறோம் வரோம் எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு நம்ம 1000 ஜோக் எழுதுவான், அதை வச்சு ஒரு படம் எடுத்து இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில உதிச்சது மாதிரி இந்த டைரக்டர் ஒரு புதுமையை பண்ணிருக்காரு பாருமா, அதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி 10 ரூபா ஓடிட்டு இருப்பான். இப்படி பல மாசங்கள் அதே பேச்சு மூச்சு எல்லாம் அதையாவே இருக்கும். ஆனா நம்ம அடியார் பெருமக்கள் எங்களிலும் ஞாயிறு எமக்கு ஏதோ எம்பாவாய்ங்கிறாங்க. எங்க ஞாயிறு மாத்தி உதிச்சதெல்லாம் வேண்டாம், அதான் அது பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலே இப்படி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய வியப்பு நடந்தாலும் இவர்கள் வியப்பதில்லை, ஏன்னா எல்லாராலையும் வியந்து போற்றத்தக்க பரம்பொருளையே இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவனையே அறிந்தவர்கள் வேறு எதுக்கு வியப்பார்கள். ஆகவே முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்லி உனக்கு ஈடாக யாருமே இல்லை அப்படிங்கறத எத்தனை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே நமக்கு பிரான், பிரான் என்றால் பிரிவில்லாதவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் சொல்வார்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு வரணும்னா அது எத்தனையோ பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் வருமோ ஒழிய அது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் திருமுறைகளை ஓதினாலும் கூட சிவ பரத்துவ உணர்ச்சி என்பது அது ஒரு தனி பேரு, ஆனா அதுதான் அடிப்படை தகுதினு மணிவாச பெருமான் சொல்றார். எந்த ஒரு வேலைக்கும் அடிப்படை தகுதி, விரும்பத்தக்க தகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டு தகுதிகள் வைத்திருப்பதை பார்க்கலாம். அடிப்படை தகுதி இந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும், விரும்பத்தக்க தகுதி இது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன கம்ப்யூட்டர் வேலைகள்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லது, விரும்பத்தக்க தகுதி ஏன்னா போட்டி வந்தா அந்த விரும்பத்தக்க தகுதி கூட முன்னுரிமை. ஆனா அடிப்படை தகுதி இல்லாட்டா அந்த நேர்முகத்திற்கே போக முடியாது. அது மாதிரி சைவனா இருப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன மணிவாச பெருமாள் சொல்ற, அது அடியனுடைய சிந்தனை, ஆனா அந்த சிந்தனைக்கு அது பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன அப்படின்னா, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் இந்த இதெல்லாம் விரும்பத்தக்க தகுதிகள், இந்த விரும்பத்தக்க தகுதிகள்லாம் அடியன்ட்ட இல்ல சாமி, ஆனா அடிப்படை தகுதி இருக்குங்கிறார், அதனால என்ன ஆட்கொள்ளுங்கிறார். கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயினும் மற்றறியேன் திரதெய்வம், ஆயினும் மற்றறியேன் திரதெய்வம், அந்த அடிப்படை தகுதி எனக்கு இருக்கு, அதனால என்னையும் நீ காத்து ஆட்கொள்வாயாக. நான் கலைஞான நூல்களை எல்லாம் கற்றவன் இல்ல, கசிந்து உருகணும் இல்ல, ஆனா உன்ன தேவையற யாரையும் தெய்வமும் மதிக்க மாட்டேன். அப்ப அடிப்படை தகுதி என்ன உணர்த்துறாரு பாத்தீங்களா. ஆகவே உன்னை அதுக்கு அப்படி உணர்பவர்களாக சீரடியாரு, அந்த சீர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா வந்து நிறைய சீர்கள் செய்கின்றோம் இல்லையா, வாழ்வாங்க வாழணும் செழிப்பா வாழணும்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கிற பொருளுக்கெல்லாம் சீர்னு பேர் வச்சாங்க. என்ன சீர்னா அப்படி ஒரு மனமகிழ்ச்சியோடு பெறக்கூடிய செல்வம், என்ன சிவனடியாராக வாழக்கூடிய பிறவி இருக்கு பாருங்க, அது பெரிய சீர், அது இறைவன் நமக்கு கொடுத்த சீர். ஆமா இறைவன் நம்ம வந்து எல்லா உயிர்களையும் குழந்தைகளா நினைக்கிறான், அதுவும் நம்மளெல்லாம் ரொம்ப சிறப்பு உரிமையுடைய குழந்தைகளா நினைச்சதுனாலதான் சிவனடியாராக வாழக்கூடிய பேற்றினை கொடுத்திருக்கின்றார். ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், பிரானாக பெற்றதனால நாங்கள் சீரடியோமா திகழ்கின்றோம், உன்னை பிரானாக பெற்ற சீர் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்வணிவோம், வேற யாரையுமா தாழ்வணிந்து வணங்குவோம் இல்ல, உன் அடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கே நாங்கள் நண்பர்களாக விளங்குவோம், திருமணம் என்று வந்தால் அடியார்களும் ஒருவரையே மணப்போம், அன்னவரே என் கணவர் ஆவார், திருநிலை ஏகாரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தோமே இல்லையா, அன்னவரே என் கணவர் ஆவார், அவர்கள் தான் ஆவார் ஏனையோடு ஆக மாட்டார்கள் திருநிலை. ஏன் அடியார்களையே கணவராக பெறணும் அப்படின்னா, கணவன் சொன்ன வழியில் நின்று இல்லற தர்மங்களை மனைவி சிறப்பாக நடத்தி ஒரு குடும்பத்தை தலை சிறந்த முறையில் கொண்டு செல்வது மனைவிதான் இல்லையா? இல் வாழ்க்கைன்னு அதிகாரம் வச்சார், அது பொதுவான பெயர் தான். இல் வாழ்க்கைங்கிறது அது கணவனுக்கு மட்டுமே உரிய பெயர் இல்லை, இல் வாழ்க்கைன்னு வச்சார் அவ்வளவுதான். ஆனா மனைவிக்குன்னு தனியா வாழ்க்கை துணை நலம், ஏன் இல் வாழ்க்கையில அதை அடக்கியிருக்கலாமே, அந்த அதிகாரத்துக்குள்ளேயே அடக்கல, வாழ்க்கை துணை நலம்னு தனியா வச்சார். வாழ்க்கை துணை நலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்லையா? நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், உடம்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாலே மடக்கொடி இல்லா மனை, மனை வீடு இல்லையா, மனைவி இல்லாத வீடு பாழ். எல்லாம் போட்டது போட்ட இடத்துல அப்படி இப்படி கிடக்கும், என்ன பத்தாவது வீடு மாதிரி இருக்காது, அது பாழாதான் இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை நலம்னு வச்ச, தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வினால் பெண். ஆகையினாலே அந்த பெண்ணானவள் கணவனுடைய உள்ளத்துக்கு உகப்பான செய்கைகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றார். அப்ப அவன் நன்னறிப்படுத்தணும் இல்லையா, அவன் நன்னறிப்படுத்தணும். அவன் சொல்ற அவன் காட்டுற வழி வந்து ஒரு நல்வழியா இருக்கணும். அப்ப கணவன் அடியாரா வந்துட்டா, இவர்கள் சிவநெறியை தவிர வேறு எந்த நெறியையும் சாரும் எண்ணம் இல்லாதவர்கள், சிவநெறியிலே வலுவாம நிற்கணும். அப்ப அடியார் கணவனா வந்தா அவர்கள் சொல்வதெல்லாம் சிவநெறியில் மேன்மேலும் நாம் வளர்வதற்கு துணையாகத்தான் சொல்வார்கள். ஏன்னா கணவனா இருப்போம் அடியார். அப்போ அது மட்டுமல்ல, அடியார் சொல்வதை செய்வதே ஒரு பெரிய சிவபுண்ணியம். அடியார் தொண்டு என்று எத்தனை நாயன்மார்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அடியா அதுலேயும் பல்வேறு வகை, அடியார் தொண்டுன்னு வரதுலையும் பல்வேறு வகை. இளையான்குடி மாநாயனார் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்தல், திருவாமுதல் அளித்தல் அந்த முறையில். இதே எரிபத்த நாயனார் அடியார்களுடைய வழிபாட்டுக்கு வரும் இடையூறுகளை களைதல், அது அது ஒரு தனி வகை. இப்படி அடியார் தொண்டு செய்யறதுலே பல வகையா செஞ்சிருக்காங்க. அப்ப கணவரே அடியாரா இருந்துட்டா, அந்த கணவன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய செய்ய அவன் என்னென்ன வேலைகள் செய்யும் சொல்லி அந்த பணிகளை செய்தால் அதுவே பெரிய சிவபுண்ணியமாகிவிடுமே. அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அதுக்கு நாங்க வேற முயற்சி தனியா பண்ண வேண்டியது இல்லையே. என் கணவர் சொன்னார், அவருக்குரிய பணியை செய்த எனக்கு சிவலோக பேரே கிடைச்சது. ஏன்னா என் கணவர் என்ன அவரு வெறும் கணவரா இல்ல, அவர் சிவனடியா. அதான் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் சொன்ன முறைமையில், சொன்ன பரிசே என்றால் அவர் சொன்ன முறைமையில் இந்த செயலை செய்ய, அதை எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே செய்வோம். அதுவும் எப்படி செய்வோம், தொழும்பாய் பணி செய்வோம். அவருக்கு அடியாருக்கு, ஏன்னா கணவர் அடியார் இல்லையா, நாங்கள் அது அடியாருக்கு அடியாராக இருந்து சுந்தரமுர் சுவாமிகள் காட்டிய வழியிலே அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த பணியை செய்வோம். தொழும்புனா அடிமை, அந்த அடிமை திறம் பேணி பணி செய்வோம். அதுவும் அவர் எப்படி சொல்லணும், ஏதோ சரி நமக்கு அடியார்னு சொல்லிட்டா இவ்வளவு இஷ்டத்துக்கு பல வேலைகள் வாங்குவோம் அப்படின்னு அவரும் வாங்கக்கூடாது. அது அங்க குறிப்பா சொல்லிட்டார், அவர் உகந்து சொன்ன பரிசே, அவர் உகந்துட்டார் இல்லையா. அவர் வந்து அடக்கி ஆடணுங்கிற எண்ணமோ இல்லையா, அல்லது எதையாவது சொல்லுவோங்கிற எண்ணமோ இல்லாம அவர் உள்ள, அவர் உள்ளத்திலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சொல்ல வேண்டும். அப்ப எப்போ வந்து ஒருவர் நமக்கு அடியாருன்னு, நாம அடியாருன்னு நினைச்சு தன்னை அடியாருக்கு அடியாருன்னு அவர் நம்ம மதிக்கிறாரோ, அப்ப வேற வழி இல்லை, நாம அடியாரதான் இருந்து ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி ஆண்கள் அடியாராக இருந்தா ஆகணுங்கிற நிலைமைக்கு ஒரு தோழிகள் ஒருவரை ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டுமல்லாமல், இந்த பாட்டில் பாருங்க, ஒருவர் ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, நமக்கு கணவராக வருவனும் அடியாராக இருந்து ஆகணும். என்ன திருமணத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அடியார்கள், உங்களை அடியாராகவே போட்டுகிறோம் இல்லையா, நீங்கள் சொன்னதை தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் பெயரளவுக்கு நீரும் கன்னிகையும் அணிவராக இருந்தாலும் கூட அந்த அளவோடு அமையாமல் சிவநெறியிலே வலுவாமல் இருப்பவராக அவர் தம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணவரையும் வழிபடுத்துகின்றார்கள், எவ்வளவு ஆற்றலுடையவர்கள் பாருங்க. இது ஒரு சிந்தனை, இதுவும் ஒரு சிந்தனை அவ்வளவுதான். அதுக்காக எல்லாருமே திருமணமான பிறகுதான் ஆகணும்னு இல்லை, முன்பே அடியாரா இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக சொன்ன இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவரையே எமக்கு எங்கோன் நல்குது ஏன், இந்த மாதிரி ஒரு பேச்சினை எமக்கு அருளிவிட்டால். கணவருக்கு பாருங்க, சிவனடியானாக இருக்கணுங்கிற ஒரு தகுதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவைக்கு மீறிய பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளும் கிடையாது, யாருடைய மனதிலும் கிடையாது இல்லையா. அடிப்படை வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன, உள்ளத்திலும் ஒரு நிறைவு இருந்தது. ஆகவே இது போதும், அடியார் கணவரா வந்த போதும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா. இப்ப இந்த சிந்தனைக்கெல்லாம் எந்த அளவு வாய்ப்பு இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அடியாராக கணவர் கிடைத்து ரெண்டு பேருமே மனம் ஒத்து அடியாளராக திகழ்ந்து விட்டால் நிச்சயமாக வீடு பேரும் மிக விரைவாக சிவபெருமானுடைய திருவருள் மிக விரைவாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். ஏன்னா ஆண் இனமும் பெண்ணினமும் ரெண்டு இனமும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்ந்தால் மட்டுமே எந்த ஒரு நன்மையும் நடக்கும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. உலக படைப்பு உலக அமைப்பே அப்படிதான். ஒரு சாராரால மட்டும் முடியாது, அது ரெண்டு சாராரும் இணைந்து நடத்தினாதான் அது முடியுங்கிற ஒரு அரிய நீதி எங்க சொல்லியிருக்காரு பாருங்க இல்லையா. நாங்க இப்படியே வாழ்ந்துடவும் முடியாது, கணவரோடு இல்வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த கணவரும் அடியாராக இருக்க வேண்டும், அந்த அடியாரை நாங்கள் சிவமாகவே மதித்து தொழும்பாக அவர்களுக்கு பணி செய்வோம், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், இன்ப நிலை தானே வந்து எய்துமே, அதனால எங்களுக்கு என்ன குறையும் இல்லை, என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் என்று அருமையாக சொன்னார். அதிலேயே அவருடைய மனம் நிறைவு. மற்ற அனித்த பலன்களை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. நித்தமான பலனாகிய சிவப்பேறு கிடைத்து விடுகின்றது. அடியார்கள் கணவராக வந்தார், எத்தனை அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்கள். இவ்வாறு எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டு சொல்கின்றார்கள். ஆகவே உனக்கு சீரடியாராக இருக்கின்ற நாங்கள் உன்னுடைய அடியார் தாழ்வடிவோ என்று சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்வடிவோம். சிவபெருமான் திருவடியை வணங்குபவர்கள் அடியாரை கண்டால் இதுதான் அவர் திருவடியை வணங்குவதன் பயன் சொல்லி அந்த அடியார்களை வணங்குவார்களாம். சிவபெருமானை வணங்கியதன் பயன் என்ன? அவனை அடியாரை வணங்கக்கூடிய பேச்சினை பெறுதல். அது சிவ வழிபாடு செய்தவனுக்கு தான் அடியார் வழிபாடு செய்யக்கூடிய பெயர் கிடைக்குமா? இது நாஞ்சூரில் தெய்வ சேக்கலாபெருமான் சொல்லியிருக்கிறார். அதை உயிர்த்து உணரும்படியாக இந்த திருவாசக தொடரும் இருக்கிறது. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்படுவோம். உன்னை பிரானாக பெற்ற பேரு எங்களுக்கு இருப்பதனால உன் அடியார்களை நாங்கள் தாழ்படிந்து வணங்குவோம் இல்லையா. அதுலயும் பாருங்க படிப்படியா, அன்னவரே அவர் கணவர் ஆவார்னு முதல்ல சொல்லல, உன் அடியார் தாழ்படிவோ ஆங்கவர்க்கே பாங்காவோ இல்லையா, அப்ப அவர்களோடு பழகுவோம் புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறம் அன்னவரே என் கணவர் ஆவார். அந்த படிநிலையும் பாருங்க இல்லையா. அப்போ இறைவனுடைய இறைவனுக்கு அடியாராக இருக்கின்ற பெயரு பெற்றவர்கள் தான் அடியாரையும் வணங்கக்கூடிய பேச்சினை பெறுவார்கள் என்பதை பெரிய புராணத்துல தேவசேகர பெருமான் சொன்னார் இல்லையா. அதுல வந்து காலத்தியப்பர வீழ்ந்து வணங்கி எழுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் இல்லையா. காலத்தியப்பர வணங்கிய அந்த பேச்சினை பெறுகின்ற முறையிலே அங்கு கண்ணப்பனாயனாருடைய திருவுருவத்தை காண்கின்றார். உடனே அவரையும் வீழ்ந்து வணங்குகின்றார். கண்ணப்பனாயனார் திருவுருவத்தை கண்டது என்னன்னா காலத்தினாதரை வணங்கியதனால் பெற்ற பயன் என்ற உணர்ச்சியோடு கண்ணப்பனாயனார் வணங்குறாராம். யாரே ஞானசம்பந்த பெருமான் வணங்குவது எப்படிப்பட்டவர் பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் வீழ்ந்து எழுவார், காலத்தியார வீழ்ந்து வணங்கி எழுகின்றார். வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். காலத்தினாதர வீழ்ந்து வணங்கி எழுபவர் அந்த காலத்தினாதர் கும்பிட்ட பயன் அந்த பயனை பெறுபவர் போல கண்ணப்பநாயனார் திருவுருவத்தையும் தரிசித்து வீழ்ந்து வணங்குகின்றார். அப்போ இறைவனை தரிசித்ததன் பயன் அடியாரை தரிசித்தல் என்று அப்படி கொண்டு போகின்றவர். அதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்மணிவோ என்று அருமையாக இங்கே சொல்லியிருக்கின்ற பாங்கினை பார்க்க வேண்டும். உன் அடியார் தாழ்மணிவோம், தாழ்மணிதல் மட்டுமல்ல அன்னவரே எம் கணவர் ஆவார். அவர் கணவராகிவிட்டால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அடியாருக்கு ஒப்படைக்கின்றோம் என்ற முறைமையிலே அவர் வாழ் ஒப்படைத்து இல்வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் அவருடைய திருவுள்ளத்துக்கு உவப்பாக செய்வோம், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே கணவனோ மனைவியோ அடியாராக இருக்கின்ற பட்சத்திலே ஒருவர் தன்னை அடியாராக நினைத்தால் அவருக்கு எந்த வஞ்சனையும் செய்யாமல் அவர் வாழ் மிகவும் மதிப்போடு ஒழுக வேண்டும் என்ற நீதியும் இங்கு கிடைக்கின்றது இல்லையா. ஏனென்றால் நம்ம பார்க்கின்றோம் மெய்ப்பொருள் நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஏனாதிநாத நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இல்லையா. சூழ்ச்சியோடு வந்த முத்தநாதன் அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிந்த பிறகும் அந்த சூழ்ச்சியினால் விளைந்த துன்பத்தை அனுபவித்த பிறகும் கூட மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று இருந்தார். அப்ப அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? முத்தநாதன் உள்ளம் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே அவனுக்கு அதுக்கு மேல உயிர் வாழ முடியாது. அவன் என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது இல்லையா. அது திருத்தொண்டர் புராண சூசனம்னு ஆறுமணாவளர் பெருமான் எழுதியிருக்கிறார். மெய்ப்பொருள் நாயினார் மெய்த்தவ வேடத்தை போற்றினால அவருக்கு முத்தி கிடைக்கும், ஆனால் அவன் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்று அருமையாக அங்கு தடைவிடைகளோடு. ஏன்னா அவன் செய்தது துரோகம் இல்ல, இவருடைய புகழ் ஓங்குவதற்கு அவன் ஒருவரையும் காரணமாகி விட்டான. சிலர் இந்த மாதிரி குதர்க்கமாக வாதிட்டதெல்லாம் ஆர்வனாவளர் அவர்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் குதர்க்கவாதம் பொருந்தாது என்று காரணங்களோடு விளக்கி மெய்த்தவ வேடத்தை மெய்ப்பொருளாக போற்றியதனால மெய்ப்பொருளாக என்ன முத்தி பெறுவார், அவர் சிவனடியாருக்கு துரோகம் அளித்த பெருங்குற்றத்தை தான் சார்வான் அருமையாக நிலைநாட்டியுள்ளார்கள். திருத்தொண்டர் குரான சூசனத்திலே நிலைநாட்டியுள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் முளைத்தானே எல்லாருக்கும். தலம் திரு ஆலவாய். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆலவாய். அருளியவர் திருநாவுக்கரசு நாயனார். திருத்தாண்டகம் முளைத்தானே என்ற திருப்பதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10. இது திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சதாமுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

நிற்கதே எனக்கு.

எனக்குச் சொந்தமே.

அருளாய் படியேன் இட்டலும் கடவே.

ஏத்தாதிருந்தரியே இமை கோட்டை நாயகனே.

முத்தாய் உலகெல்லாம் முதுகுன்றம் நமந்தவனே. குழல குழல.

தங்கே தாரும் குழந்தை பரவீர்கள் தன்முகத்தே.

வாரமாகி திருவடிக்கு தொண்டர் பெறுவது என்னே பணி செய். தொண்டர் பெறுவது திருவடிக்கு தொண்டு செய். தொண்டர் பெறுவது என்னே ஏ

பாம்பு

அவதும் ஆறு ஒற்றியூரேதும் அன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிகள் உந்தம் ஊர்ந்து காடு உடையும் தோளே ஓடகாந்தன் தடியுடீரே ஏ அடிகள்.

தொண்டர் பெறுவது என்னே அழிகே உந்தன் காடு உடையும் தோவே அடிகே தொண்டர் பெறுவது என்னே ஓனகாந்தன் தடியுடீரே பாட்டும் பாடி பரவி திரிவார் பாட்டும் பாடி பரவி திரிவார் பாட்டும் பாடி பரவி திரிவார் ஏட்டும் வீணைகள் தீர்த்தார் கோயில் பாட்டும் பாடி பர

காட்டும் கலனும் திணிலும் கரைவேல் ஈட்டும் தேரைவாய் ஒற்றி ஊரே ஒற்றி ஊரே ஏ ஏ ஏ ஏ ஏ

உன்னை போகோ உன்னை பாவிக்க மாட்டேன்.

ஒற்றையோ என் உருவானே நீ அருளாய் இன செய்யத்தில்.

மழவாழ அகத்தில் பெண்டுகள் நான்

தன் கடல் ஓதம் வந்து உலகும் பொற்றியூர் என்னும் ஒரு உரைவானே பொற்றியூர் என்னும்

அமர தொழுந்தூது செய்தே ஆதியை அமர

வழிபடத்தேற்றுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடத்தேற்ற கால

பிறரை வேண்டாதே உமக்கே அடிமை. பிறரை

முழாத்தி போளே கலன்று முகத்தால் மிகவாடி சொன்ன அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கு இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போ

அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீரே, கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார்.

ஹயம் சோயம் தேடை அடையும் சோலை ஆறு அகத்தீரு

மக்கோக்கு பேருமா இதுவே.

காயம் காட்டி புறவி காட்டி மாயம் காட்டி புறவி காட்டி மரவ மனம் கா

நினைப்பதரோடும் கூடேன். Yeah.

பாதி மாதொடும் கூடிய பரம்பரம் நிரந்தரமாகின்ற பாதி நிரந்தரமாகின்ற பாதி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம்.

நித்தல் மணாடர் நிரம்பழகியல் நித்தல் மணாடர் நிரம்பழகியல் தமிழாளர் நிரம்பழகியல் சித்தத்திருப்பரால் அல்லேயின் நித்தல் மணாடர் நிரம்பழகிய சித்தத்திருப்பரால் அன்னேயின் சித்த

பெரிய சமணும் அரை சாக்கியரும் நிரம்ப பல்கோடி அறையும் தவத்தோரடையா தில்லை சிற்றம்பலம் தன்னு அடிகள் அவரை தில்லை சிற்றம்பலத்துள்ள அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட கொடியும் விடையும் உடைய கோலக்குழகம் ஆடுமே ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட விடையும் உடைய கோலக்குழகம் நாடுமே கொடியும் விடையும் உடைய கோலக்குழகம் ஆடுமே சீரும் திரும் ஒலிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆதருவார் உலகில் ஊரும் உலகும் கழற உளறி உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு ஊருதுமே உமை மணவாளனுக்கு பல்லாண்டு ஊருதுமே

சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தந்துரை சேர்ந்திருந்தேன் சிவகோதியின் நிழல் சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே அனல்லாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அவள் சிவந்தவாரோ தழல்லாட பேயாடு காணில் பிறங்க தீயாடுவாய் இதனை செப்பு இதனை செப்பு சடையானே

ಚಡಯಾನೆ ಯವುಯಿ ಕುಂತಯಾನಿ ಶಂಕರನಿ ಶಶಿಕಂಡ ಮೌಲಿಯಾಮಿ ವಿರವಾದಾರ್ಪುರಂ ಮೂಂಡ್ರು ಎರಿಯ ಚಿತ್ರ ಪಡೆಯಾಮಿ ಪಂಗಯತ್ತು ನೇಡಿನಾನು ಅಡையில் பைந்தான் பரவும் கோலம் உடையாரே தகுமேயுந்த உள்ளேயா உள்மெலிவு என்று எடுத்துப்பாடே பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான் பொருவில் சீர் திருத்தொண்டர்களான் பொரிய ஆர்த்த அங்கையிலே உச்சியின் மேல் குவித்துக் கொண்டு அருள் காய்ப்பிள்ளையார் அடியல் வேந்த நங்கையவள் தன்னை நானிடத்தில் நயந்த நம்பியோடு இன்புற்று வாழும் வண்ணம் மங்குள் பதழ் சோலை மலி புகழி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் மனம் புணரும் பெருவாழ்வு

மான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நாம் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை பொருள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கு என்னையும் உருவனாக்கி இருவினை நிக்கியாண்ட பன்னிரு தடந்தோங்கள் பாத பந்தயங்கள்

அருள்ொடிவாயிய பாலகுசாம்பாள் சமேத கடம்புவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிதம்பர புராணம் துச்சலச் சருக்கத்திலே 116வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்களுக்கு வாழ்வு என்பது இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று நிலையில்லாத வாழ்வு, இன்னொன்று நிலையான வாழ்வு. நிலையில்லாத வாழ்விலே இருந்து கொண்டே நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்வது, அது அறிவுடைய பெரியோர்கள் செயல். உலக வாழ்வு என்பது நிலையில்லாதது என்பது பல பேருக்கு தெரியாது. தெரியாமையினாலே அதை மெய்யானதாக எண்ணி வாழ்கிறார். நிலையில்லாத வாழ்வு நிலையான வாழ்வு. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்பது திருக்குறள். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதனாலே நிலையில்லாத வாழ்வு என்பது எல்லாருக்கும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிற வாழ்வுதான். ஆனாலும் எல்லாருக்கும் அது உணர்விலே பதிவதில்லை, உணர்விலே அதை பற்றி சிந்திப்பதில்லை. சிந்திக்காமையினாலே நிலையான வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ள முயலுவதில்லை. நிலையில்லாத வாழ்வு இதுவென்றால் நிலையான வாழ்வு எதுவா இருக்கும் என்று எண்ண முடியாது இருக்கும். நிலையில்லாத வாழ்வு இது வந்தால் நிலையான வாழ்வு என்று ஒன்று இருக்கும் அல்லவா? இரவு என்றால் பகல் என்று ஒன்று இருக்கும் தானே? அதனால நிலை இல்லாதது ஒன்று இருக்குமான நிலையானது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த நிலையானதை பற்றிக் கொள்வதற்கு என்ன வழி? அந்த நிலையான வாழ்வை பெற்றவர்கள் யார்? அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்று எண்ணினால் அந்த நெறியிலே செல்லவும் அந்த வாழ்வை பெறவும் தகுதியுடைய ஒரு அறிவு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையான வாழ்வை பற்றி சொல்வதுதான் இந்த சிவபுராணங்கள். நிலையான வாழ்வை பற்றி சொல்வதுதான் சிவபுராணம். அது கதை வடிவிலே பல கோணங்களிலே நல்ல உயர்ந்த கருத்துக்களை வைத்து அந்த புராணங்கள் சொல்லும். அப்படிப்பட்ட நூல்களை கேட்கவில்லையானால் இது நிலையில்லாதது அது நிலையானது என்று தெரியாது. கேட்கவில்லையானால் நிலையில்லாதது நிலையானது தெரியாது. அது வடமொழியிலே நித்தியம் அநித்தியம்னு சொல்றோம். வடமொழியிலே நிலையானதுக்கு நித்தியம், நிலையில்லாததுக்கு அநித்தியம். அதனால அந்த அனித்தியம் நித்தியம் என்று இரண்டையும் புரிந்து கொண்டால் அனித்தியத்தை விட்டு நித்தியத்திலே செல்வதற்கு எண்ணம் உண்டாகும். தெரியவே இல்லையானால் எண்ணம் உண்டாகும். தெரியவே இல்லையானால் அதை பற்றி தெரியவே இல்லையானால் அதை செல்வதற்கு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. முதலில் தெரிந்து கொண்டானால் அப்புறம் செல்ல முயற்சி பண்ணுவான். செல்ல முயற்சி பண்ணினானால் கட்டாயம் இந்த பறவையில் சென்று விடுவாங்க, அடுத்த பறவையில் சென்று விடுவா, அல்லது அடுத்த பறவையில் சென்று விடுவா. அந்த வாசனை விடாது. அந்த வாசனை இந்த அந்த வாழ்வை பற்றுவதற்கு அந்த வாழ்வை பெறுவதற்கான தகுதி இந்த ஜென்மத்தில் இல்லையானாலும் அதுல ஒரு 10 அடி நடந்துட்டான்னு வச்சுக்கோ, கொஞ்சம் அதை முயற்சி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த வாசனத்துக்கு அடுத்த பறவையில் பிடிச்சுக்குவான். அதனால நித்தியம் அனித்தியம் என்கின்ற அந்த இரண்டு வாழ்விலே நித்திய வாழ்வை தருவதுதான் இந்த சிவபுராணங்கள், சிவநூல்கள். சிவநூல்கள் அத்தனையும் அப்படித்தான். தேவாராதி திருமுறைகளும் சாஸ்திரங்களும் சிவபுராணங்களும். அதிலே இந்த சிவபுராணம் என்பது இதுதான் நித்தியம் என்றும் இதுதான் உயர்ந்தது என்றும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்தது இது என்று சொல்லுவதிலே இந்த சிதம்பர தலத்தை பற்றித்தான் இந்த நூல் அதிகமாக சொல்லுவேன். அதனாலே அந்த தலத்தினாலே தலத்திலே வசிப்பதினாலே தவம் செய்யாதவர்களுக்கு கூட முத்தி கிடைக்கிறது. அந்த தலத்திலே வசிக்கிறதுனாலே தவம் செய்யாதவர்களுக்கு முத்தி கிடைக்கும். பொல்லாதவனுக்கும் முத்தி கிடைக்கும். பொல்லாதவன் திருடன் யார்? துச்சகன். பொல்லாதவன் திருடன் பல பாவங்களை செய்தவன். அவன் ஜெயமகாராஜனுடைய சேனையோடு வந்து அவன் அந்த பணம் கூட்டையை தூக்கிட்டு வந்து அங்கே சிதம்பரத்துக்கு வந்து இறக்கணும், மூட்டையை இறக்கணும். அப்பெல்லாம் பணம் தானே, வெள்ளி பணம், தங்க காசு, இந்த மாதிரி காசுகள்லே
ஸ்பெஷல் நோட்டு. அப்படி அந்த வனமூட்டையை கொண்டு வந்து சிதம்பரத்தில் சேர்த்தான். சேர்த்த உடனேயே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு மேல வந்த களைப்பு விதி முடிஞ்சு வச்சு இறந்து போனான். சிதம்பரத்தில் கோயிலுக்கு எல்லாம் போகல, கோயிலை பத்தியும் தெரியாது. அவன் சிதம்பரத்தில் இறந்து போன ஒளியினாலே அவ்வளவு பொல்லாதவனா இருந்தவன் சிவலோகத்துக்கு போனான்னு சொல்லி வந்து சிதம்பரத்து எல்லையிலே இறந்த ஒளியினாலே மிகப்பொல்லாதவன் சிதம்பரத்து எல்லையிலே இறந்தபடியினாலே சிவலோகத்துக்கு புஷ்பகோமானத்திலே போனான். இருப்பதுதான் உறுதி இல்லாதது, போவது என்பது எல்லாருக்கும் உறுதி, அது சந்தேகமே கிடையாது. அதை பட்டியல் சுவாமி சொன்னார், இருப்பது பொய் போவது உறுதி என்று எண்ணி நெஞ்சி உலகில் ஒருத்தருக்கும் தீங்கி நினை உண்ணாது, ஒருத்தருக்கும் தீங்கி நினை உண்ணாது உண்ணாதுன்னு நினைக்காது. பருத்த தொந்தி நம்மது என்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மது என்று தாம் இருக்கும் தான். அதனால போவது உறுதி. அதுதான் இங்கே போவது என்பதுதான் இப்போ கேள்வி. எங்கே போகிறீர்கள் கேட்கிற முடியல, தெரிஞ்சவா ரயிலையோ பஸ் இல்லையோ நடையிலோ போறாங்கன்னா, ஐயா இதுவரை இல்ல இந்த திருச்சி வழி போச்சு. இது வந்து சுருக்கமான பயணம். அந்த பயணம் இருக்கு பாருங்கோ, அந்த தொலையா வழிம்பாரு. தொலையா வழிக்கு புதிசோறும் உற்ற துணையும் கண்டிருப்பார். தொலையா வழிக்கு புதிசோறும் உற்ற துணையும் கண்டி. ரொம்ப தூரம் போறவன் கட்டாயமா சோறு கொடுத்துட்டு போகணும், துணையும் இருக்கும். துணையோட அல்லது நடுவழியே என்பது அவைவா. தொலையாத வழிக்கு போறவன் அப்பா கொஞ்ச தூரம் போறவனே பணம் கொடுத்துட்டு போகணும். திருச்சி போறேன்னா சும்மா போக முடியுமா? பணம் கொண்டு போகணும் இல்ல. அந்த அந்த அவ்வளவு தூரம் போறதுக்கு எப்படி இருக்கணும்? நிறைய பணம். அந்த பணம் தான் நீ செய்கின்ற சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் தான் தொலையாவழிக்கு துணையாகும் புதிச்சோராகும். அந்த காலத்துல கட்டிச்சோறு கட்டிட்டு தானே போவாங்க. அப்ப எல்லாம் ஹோட்டல் கிடையாதுல்ல, இப்ப அது இல்ல. கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு போறது பசி இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல வச்சு சாப்பிட்டு அப்படி இருந்துச்சு அந்த காலம். அதனாலே அப்படி இருந்து இந்த உயிர்கள் வாழ்கிறது. பிறகு காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த உடலை விட்டு உலகத்தை விட்டு செல்லும். அந்த செல்லுகின்ற வழிக்கு துணை செய்வதுதான் இந்த நூல். இந்த அருள் நூல்களை வாசிக்கவில்லையானால், இதை கேட்கவில்லையானால் இந்த உண்மை எல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட உண்மையை சொல்லுகின்ற இந்த சிதம்பர புராணத்திலே உயர்ந்தது உயர்ந்ததிலே உயர்ந்தது அப்படி சொல்லு. உயர்ந்தது உயர்ந்ததிலே உயர்ந்தது, உயர்ந்ததை சொல்லி அதிலே உயர்ந்தது இது என்று சொல்லுவது. அறிக்கை சொல்லுதுன்னு கேட்டா அந்த பதினைந்தாவது பாட்டு சொல்லுது பாரு. நெறிகள் பல, நெறிகள் என்றால் நல்ல நெறிகள் நீதி நெறிகள் என்று சொல்லுகின்ற நெறிகள் பல. அதில் வேத நெறிதான் உயர்ந்ததும். அதற்கு மேல முத்திக்கு சாதனமாக பல உண்டு. அந்த முத்திக்கு சாதனமாக பல இருப்பதில் பூதி சாதனம் தான் உயர்ந்ததும். முத்திக்கு சாதனம்னா முத்தி அடைவதற்கான வழி. அதில் எது உயர்ந்தது என்றால் திருநீர் உத்தராட்சம். இந்த திருநீர் பூசாதவர்களை கண்டா பயப்படுவேங்கிறார் மாணிக்கவாசகர். திருநீர் பூசாதவர்களை கண்டா பயப்படுவது, பூசாதவர்களை கண்டா பயப்படுவது. அதனாலே வந்து முத்திக்கு சாதனம் பல இருந்தாலும் அதிலே சிறப்புடையதாக இருப்பது எளிதாக முத்தியை தருவது பூதி சாதனம். பூதி சாதனம்னா பூதினா திருநீர், சாதனம்னா உத்தராட்சம். எவரேனும் தானாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உயிரி என்பது அப்பருவார் என்று பேசுகிறார். அதற்கு மேல பூசை பல, அந்த பூசையில சிவருமானுடைய அடியாரளுக்கு செய்த பூசைதான் உயர்ந்ததுங்கிறார். சிவருமானுடைய அடியாரளுக்கு செய்த பூசைதான் உயர்ந்தது. அதற்கு மேலே வேதம், வேதம் உயர்ந்தது, வேதம் உயர்ந்தது, வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் உயர்ந்தது. அதிலே சத உருத்திரம் ஸ்ரீ ருத்ரம் மகா ருத்ரம் இருக்குது அல்லவா, அந்த ருத்ரம் உயர்ந்தது. வேதம் உயர்ந்தது, வேதங்கள் உயர்ந்தது. அதிலே வந்து சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் பல. அந்த மந்திரங்களிலே ருத்ர மந்திரம் மிகச்சிறந்தது. ஸ்ரீ ருத்ரம் சொல்றது, ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த உருத்திர மந்திரத்தை ஓரியே
மந்திரத்தை ஊதியே கழுத்தளவு தண்ணீர்ல நின்று உருத்திர மந்திரத்தை நன்றாக உருவானதாக ஜபம் பண்ணி ஊதி அதனாலே விடுவது பெற்ற, அதனால உருத்திரம் உயர்ந்தது. அந்த உருத்திர மந்திரத்தில் அஞ்சு எழுத்து அதிகம், அந்த உருத்திர மந்திரத்தில் அஞ்சு எழுத்து அதிகம், அந்த அஞ்செழுத்துல ரெண்டு எழுத்து அதிகம், அஞ்செழுத்து அதிகம், அந்த அஞ்செழுத்துல ரெண்டு எழுத்து அதிகம். அதற்காக தர்மம் முறைகள், விரதம் முறைகள், தவம் முறைகள் இவைகள் பல, அதிலே உயர்ந்தது சிவாச்சரச்சோம். தவநெறி, தானம், தர்மம், யாகம், விரதம், தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் நிறைய இருந்தாலும் தானம், யாகம், தீர்த்த, ஆச்சிரமம், தவங்கள், சாந்தி, விரதம், கண்ம யோகங்கள் தெரித்தோர் இனமேலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவின் மேல் வரும். இமைப்பளவுங்கிறாரு என்ன அநியாயத்தை சொல்றேன், தேவலோகத்துக்கு போனவே இமைப்பளவுல வந்துருவாங்க, நிலையில்லாத அதுவும் நிலையில்லாத வயது, தேவலோக வாழ்வும் நிலையில்லாத வாழ்வு, தேவலோக வாழ்வு நிலையில்லாத வாழ்வு என்பதே சொல்றாரு. அப்படி இமைப்பளவின் மேல் ஈசனி யோகக்கிரிய சரி என்று ஊனவிழா சுவர்க்கம் பெற்று ஈனவிழா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவின் மேல் ஈசனி யோக கிரியா சரி என்றோர் ஊனவிழா புத்திவதம் பெற்று குற்றமில்லாத சிவலோக வாழ்வை பெறுவார்கள். அதனால எல்லா தவங்களிலும் மிக உயர்ந்ததாயிருப்பது சிவபூஷை. சிவபெருமானை லிங்க வடிவில் வைத்து பூஷிக்கின்ற பூஷை இருக்குது, அந்த பூஷை தான் உயர்ந்தது. ஸ்ரீதரன் முதலூர் எனும் சிவாச்சனை பெரியதாகும். ஸ்ரீதரன் மகாவிஷ்ணு, ஸ்ரீதரன் மகாலட்சுமி மாறுவில் வச்சிருக்கிறார். மகாவிஷ்ணு முதலானவர்கள் பண்ணு அதை சொன்னார் வாழ், மகாவிஷ்ணு முதலானவர்கள் பண்ணுகின்ற சிவபூஷை உயர்ந்ததுனார். அது ஒரு உண்மை வச்சார், அவரும் அதெல்லாம் பண்றாராம். ஆறு அவர் பண்ண கோயில் பூஜை பல கோயில், கும்பகர்ணனுடைய பாவம் திருவானக்காவல்லி வந்துட்டான், ராவணன் பாவம் ராமேஸ்வரத்துல நின்று போச்சு, கும்பகர்ணன் திருவானக்காவலையும் திறந்து வந்தான். திருவானக்கா 5 கிலோமீட்டர் இருக்க வந்த உடனே அது கும்பகர்ணன் தோஷம் போச்சான், அந்த பரமகத்தியை நீங்கிருச்சான். இது என்ன அரிசியை இங்க இவ்வளவு தூரத்துல வரும்போது நீங்க இங்க என்ன அரிசியை இருக்குதுன்னு பார்த்தாங்களா, இந்த சம்பு இங்க இருந்துச்சான், நாவல் மரத்துக்கடியில் இருந்திருக்கிறார். அதை பார்த்து ஓஹோ இங்க சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த தோஷம் போச்சு, கும்பகர்ணன் போன அப்படின்னு சொல்லி உடனே அங்கதனை யமயமலைக்கு அனுப்பிச்சு, அங்கதனை யமயமலைக்கு அனுப்பிச்சு, அதெல்லாம் ஆகாயத்துல போற அங்கதெல்லாம் போய் அங்கிருந்து சிவலிங்கம் கொண்டு வந்தான். அந்த லிங்கத்தை அந்த தெப்பகுளத்துக்கு மேற்காடு இருக்கிற அந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி அதை பூஜை பண்ணி அதுக்கு கரியமாரீஸ்வரன் வேறு வச்சு அதன் மூலமா கும்பகர்ணன் பரமகத்தியை நோக்கி உன்னைக்கு கொண்டாராம். திருவான காலம் அந்த தெப்பகுளத்துக்கு மேற்கால் கரியமாரீஸ்வரன் இப்படி எத்தனை கோயில்லையோ பூஜை பண்ணிருக்கான் ராமன், எத்தனையோ கோயில பூஜை பண்ணிருக்கார். தெய்வங்கள்ல மிக உயர்ந்த தெய்வம் அது திருமால், தெய்வங்களிலே மிக உயர்ந்த தெய்வம் திருமால் மகாவிஷ்ணு. அவர் ஆறு பூஜை பண்ணார்னா ஜெயவர்மான ஸ்ரீதரன், அதைத்தான் சொல்ற ஸ்ரீதரன் முதலூர் வேணும் சிவாச்சனை பெரியதாகும். தவங்களிலே மிக உயர்ந்தது எது என்று கேட்டால் சிவாச்சனை. வருணம் எண்ணில வருணங்கள் எண்ணில்லன, வருணம் என்றால் பரம சத்திரிய வைசிய சூத்திர என்கின்ற நான்கு வருணம் இருக்கு, நிறைய எல்லாம் மற்ற குலங்கள் ஜாதிகள் இருக்கு, இவை எல்லாவற்றிலும் மறையவர் உயர்ந்தோர். மறையவர் என்றால் வேத ஊதுகின்ற பிராமணர்கள், அதற்கு மேலே உயர்ந்தவர்கள் ஆதிசெய்வர்கள். ஆதிசெய்வர்கள் தான் எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவர், ஆதிசெய்வர்கள் ஜவர்மார்க்கு அடுத்தாமல் இருக்கிறவர். அதனாலதான் அவங்க ஜவர்மாரத்தை விட்டு பூசை பண்றது காரணம் ஜவர்மாருடைய முகத்திலே தோன்றினவர்கள். ஆதிகாலம் முகத்திலிருந்து சிவன் முகத்திலே சனித்த விப்பிர செய்வர் இவரே அர்ச்சனைக்கு என்று அவங்கதான் சுவாமியை பூசை பண்ணணும். அவங்களுக்கு அது தெரியாம இருக்கு, அதனாலதான் அவங்க சரியா இல்லை. நம்ம எங்கிருந்து வந்தா நம்முடைய குலம் எப்படிப்பட்டது, தன்பெருமை தானறியா தன்மை என்றான் சாடலோன்னு இருக்கிறாங்க அவங்களும், தன்பெருமை தானறியா சிவபெருமானுக்கு ஒரு பெருமை தெரியலையா, அது மாதிரி இவங்களுக்கு அவங்க பெருமை தெரியுது. தெரிஞ்சா இந்த குறைபாடெல்லாம் வராது, அவங்களுக்கு உணர்த்துவதற்கு ஆள் இல்லை, அவங்க குலத்திலேயே ஆள் இல்லை.
நம்முடைய ஆசாரம் எப்படிப்பட்டது, நமக்கு குலதெய்வம் இது என்று சொல்லி உணர்த்துகின்ற கல்வி குறைவாக போய்விட்டது. கல்வி குறைவாக, கல்வி நிறைவாக இருந்தாலும் கூட உணர்த்துவதற்கு இடிப்பதற்கு ஒருத்தர் இருக்கணும், இடிப்பதற்கு ஒருத்தர் இடிப்பார் இல்ல ஏமராமன் கெடுப்பார் இல்லாமல் கெடுக்கும். அது மாதிரி இப்ப நம்ம சங்கடிகார திருக்கூட்டத்துக்குன்னா இதை இடித்து சொல்லுகிற ஆசிரியன் இருக்கணும், போதகாசிரியன் கட்டாயம் இருக்கணும். இல்லையானால் நீங்க பூஷமணினாலும் சரி இன்னும் வேறு எவ்வளவு தவம் பண்ணினாலும் கூட உண்மையை உணர முடியாது, உறுதியா நிற்க முடியாது. உண்மையை உணர முடியாது, உறுதியா நிற்க முடியாது. அதனாலே இந்த மாதிரி ஞானவாசிரியர்கள் மூலமா ஞான நூல்களை கெடுத்துட்டே இருக்கணும். ஞான நூல்ல தான் பூட்டு நூல், பூட்டு கதவு வீடு நில கதவு எல்லாம் போட்டு பூட்டு போடலாம் வச்சுக்க, பூட்டு அவசியம். அதனால இது பாதுகாப்பா இருக்கு, பூட்டு பாதுகாப்பு, அது மாதிரி இது பூட்டு. அதனாலே இப்படி வருணம் எண்ணில உள் மறையவர் உயர்ந்தோர் நீதி அருள் ஆச்சிரமங்கள் துறந்தவர் அதிகம். ஆச்சிரமங்கள் நான்கு வரையா இருக்கு அல்லவா, பிரம்மச்சரியம் கிருதாச்சிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் நாலு வகை ஆச்சிரமம். இதுக்கு ஆச்சிரமம் பிரம்மச்சரியம் கல்யாணம் பண்ணுகின்ற வரையிலும் பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரி பிரம்மச்சரிய விரதம் எல்லாம் பெருசு. பிரம்மச்சரிய விரதம் அரணை முன் இறங்கி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கம் செய்து பிரம்மச்சாரி இருக்க வேண்டிய நிறைய சொல்றாரு. அரணை முன் இறங்கி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள்

எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறான் தெரியுமா, பிறப்பு நீப்பதற்காக. இந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை ஊர் கொடுத்தாலும் மாட்டாங்க. கந்த புராணம் பிச்சை பிச்சை பாட்டு பிரம்மச்சாரி இப்படி இருக்க வேணுங்கிறார். அரணம் இறங்கி அண்ணான் அன்பரை தாழ்ந்து, அண்ணான் அன்பரை சிவனடியால் தாழ்ந்து, தங்கள் குறவனை வணக்கம் செய்து, கோதர் முனிவர்தம்மை பரவியே பயந்த வேலூர் பாத பங்கயங்கள் சூடி தாய்ந்தையனுடைய திருவடியில் விழுந்து வணங்கி, தாய்ந்தைய திருவடியில தன்னுடைய தலைவடம், தாய் தந்தையுடைய திருவடியில தன்னுடைய தலைவடம், பாத பங்கயங்கள் சூடி பரமா உழுக்கராலும் பேணினால் பிறப்பு நீப்போம். இதெல்லாம் ஏன் இப்படி செய்தான்? பிறப்பை நீப்பதற்காக, பிறப்பு இல்லாமல் செய்து கொள்வதற்காக இந்த மாதிரி நெறியில் இருக்கிறான். அதனால இப்படி ஆச்சரம் நாலு பரமச்சரியம். கிரகஸ்தம், கிரகஸ்தம் தான் இந்த மனைவியோட இருக்கிறது, அது வந்து அவனுக்கு கிரகம் பிடிக்கிறது. இது கிரகஸ்தம்னு புரியுது இல்லையா? புரியுது இல்ல. கிரகாச்சரம், கிரகதாச்சரம் எல்லாத்துக்கும் அப்படியே இல்ல, சும்மா சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்படியா இருக்கு. அதனால வந்து கிரகதாச்சரம்னு பேரு கிரகஸ்தம். அடுத்தாப்புல வந்து வானப்பிரஸ்தம், வனப்பிரஸ்தான் மனைவியோடு கூடி வனத்தில தவஞ்சீரம், வீட்டை விட்டுட்டு போய் தவஞ்சீரத்துக்கு யோக்கியமான இடங்கள்ல இருந்து தானும் மனைவியும் தவஞ்சீரம், பொறுப்புகள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, பொறுப்புகள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தவஞ்சீரத்துக்காக ஃப்ரீயா போயிடணும். இந்த மேல என்ன வேலை? தவஞ்சீரம் வேலை என்று சொல்லி இந்த அலுவல்கள் அலுவல்கள் அக்கப்பூர் எல்லாமே நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க அரசர்கள், மற்றவர்கள் நிறைய அப்ப அந்த காலத்துல இருந்துருக்காங்க. இப்ப வானப்பிரஸ்தம் எங்கேயாச்சும் இருக்குது வானப்பிரஸ்தம். நான்காவது சன்னியாசம், நான்காவது சன்னியாசம் தான் இந்த மூன்று ஆச்சரணங்களை விட்டு நன்றாக துறவு பூங்கல், நன்றாக துறவு பூங்கல். துறவிலே பல வகை, துறவிலே பல வகை. அதுலே வந்து முழு துறவு பட்டியலத்தார், முழு துறவு. முழு துறவுன்னா உடம்பு கூட அவங்களுக்கு அதிகம், உடம்பு இருக்கிறதே அதிகம். கந்தை மிகையான் கருத்தும் அப்பர் சுவாமி, அப்பர் சுவாமி முழு துறவு, அப்பர் சுவாமி முழு. அந்த திருவள்ளிமலையில காசு கொடுத்தாரு சிவபெருமான், அது எதுக்கு வாங்கினா சுவாமி அப்படின்னு கூட இந்த சிவபராசர் கேட்கிறார். காசு அவரு அப்பாவுக்கு கொடுக்க திருவாரூரில் கேட்டாரு, யாரு திரையானந்தர் கேட்டாரு, வாங்கினாரு, கொடுத்தாரு. தேவரீரு ஒரு பக்கமும் காசு கேட்கல. அங்க திருப்புகலூர்ல தங்கம் ரத்தனம் வெள்ளியா அது கூட்டும் போது தெரிஞ்சு அதை கூட அள்ளி குப்பையில ஓட்டிட்டீங்க, அந்த காசு எதுக்கு வாங்கினீங்க சுவாமி அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு முழுத்தரும் அது வாங்கி அடியாததுக்கு வாங்க சுகசம் கொண்டார் திருவள்ளிமலையில. அதனாலே முழுத்தரும் சன்னியாசம் பெண் பொன் மண் மூன்றையும் கடவுளையும் நினைப்பது அப்படிப்பட்டது சாதாரணமானது, சாதாரணம். துறவு போலி துறவு நிறைய, இப்ப போலி துறவு நிறைய, துறவிகளை போல சன்னியாசிய போல நடிப்பது, நடிப்பது. அப்ப ரெண்டு வகையாக இப்படியும் அப்படியுமாக இருக்கிறது. துறவிகள் பல வகை இருக்கு, பல வகை. முழுத்துறவு என்பது மற்றும் தொடர்பாடு உங்கள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, மற்றும் தொடர்பாடு இவன்கள் எதுக்கு? தந்தை மகையான் கருத்து கை உழவாரப்படை வந்தடி கண்ணீர் மலை வடிவிப்புலி திருநீர் சிந்தை இளையராந்து திருமேனி தனிலசம். கந்தை மகையான் கருத்து கை உழவாரப்படையும் வந்தடி கண்ணீர் மலை வடிவிப்புலி திருநீர் அந்த விழா திருவேடத்து அரசும் எதிர் வந்தனையா என்பது பெரிய உரான். அதனாலே அப்படி முழுத்தான் சன்னியாசம், நன்றாக துறப்பது சன்னியாசம். அப்படி சன்னியாசங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் வராது, சாதாரணமா எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. சன்னியாசியா போய் எத்தனை பேர் பணம் சேர்ந்து பேங்கில் போட்டுருக்காங்க தெரியுமா? ரெண்டு சன்னியாசி பாதையில் நடந்து போயிட்டு இருந்தா மணல்ல, ரெண்டு சன்னியாசி நல்ல துறவி, ரெண்டு பேரும் நல்ல துறவி. முன்னாடி போன சாமியார் என்ன பண்ணாரு, அப்படி மண்ணை போட்டு மூணாரு கால், ஒரு தங்க காசை பார்த்தாரு காலில் மண்ணை போட்டு மூணாரு. பின்னாடி வந்த சாமியார் கேட்டாரு என்ன மூணுகளே அப்படின்னு கேட்டாரு. ஒரு தங்க காசு இருந்து அது நம்ம கண்ணுல பார்க்க முடியா போச்சுன்னு சொல்லி மண்ணை போட்டு மூணேன்னாரு. பின்னாடி வந்த சாமியாரு அதை கேட்ட உடனே அது தங்க காசுங்கிற நினைப்பு

0: உனக்கு இருந்துச்சு இல்ல, அதனால உனக்குள்ள சரியா தொடர்பு இல்ல, அதனால உனக்கும் எனக்கும் உறவு ஆகாது. உனக்கு தொடர்பு இல்ல, உறவு எனக்கு வேண்டாம்.
1: தங்க காசுங்கிற நினைப்பு இருந்துச்சு, தங்க காசுங்கிற நினைப்பு.
0: ஓடும் செம்பொண்ணு உக்கவே நோக்குவார் பெரியவரம். நல்ல தொழில் கட்டு, நல்ல தொழில். நம்ம எல்லாம் அப்படி நினைக்கணும், நம்ம எல்லாம் அப்படி இல்ல நினைக்க தகுதி அவசியம். இதுல குறை கட்டி நம்ம எல்லாம் இருக்க முடியாது. அதனால கேடு ஆக்கமும் கட்டுகிறீனர், ஓடும் செம்பொண்ணு உக்கவே நோக்குவார். மண்ணோடும் தங்க காசும் ஒரே மாதிரியா பாப்பாங்களாம். நல்ல துறவு வந்துருச்சா, யானம் வந்துருச்சா, எது என்ன தங்கம் குப்பை. திருவிளையாட புராணத்தில் சொல்றாரு, பரஞ்சோதி முனிவர் தேவேந்திரனை பார்த்து, இந்த சிவபெருமானுடைய அடியாரில் ஒதுக்கி தள்ள குப்படா நீ வச்சிருக்க செல்வம். தேவேந்திரன் செல்வம் எப்படிப்பட்டது அப்பா? ஒண்ணு இருந்தா போதுமே, காமதேனு ஒண்ணு இருந்தா போதுமே, கற்பவருஷம் ஒண்ணு இருந்தா போதுமே. இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு காமதேனு கற்பவருஷம் தொழிந்தாமி சங்கரிதி பதுமநிதி இந்திராணி ஐராவதம் திருவலம் பொன்னுலகம். அப்படிப்பட்ட செல்வத்தை சொல்றாரு சிவபெருமானுடைய அடியாறுகள் ஒதுக்கி தள்ள குப்பை நீ வச்சிருக்கிற செல்வம். அதை பெருசா நினைச்சுட்டு நான் கொடுத்த சிவபாசாரத்தை உங்களுடைய யானைகளை கொடுத்து மிதிச்சு வீணாக்கிட்டேன். அதனால இந்த பாண்டியனுடைய அம்மினாலே உன்னுடைய முடி சதா கிடவது, உன்னுடைய யானை யானை காட்டானையாக போகிறது ஆப்பிட்டேன். ஐதாவது காட்டானையா போயிடுச்சு. அதனால தேவலோகத்து வாழ்வே சிவனடி ஆண்டுக்கு குப்பையா. ஞானம் வந்துட்டா பின்ன அப்படிப்பட்ட சந்நியாசம் உயர்ந்ததுங்கிறார். ஆச்சரமங்களிலே சந்நியாசாசனமும் உயர்ந்தது. அருளும் ஆச்சரமம் தன்னுள் துறந்தவர் அதிகம். அன்பு பெருகிய அறத்தில் கொல்லா பேரறம் பெரியும். அறங்கள் பல, தர்மம் பல. அப்படிப்பட்ட அறங்களிலே மிக உயர்ந்த அறம் எது என்று கேட்டால் கொல்லா அறம். உயிர்களை வதை செய்யாதாம். இவ்வளவு நுட்பமா வைக்கிறார்கள். எல்லா விரதத்திலும் சிறந்தது கொல்லா. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவதே நிச்சய பராபரம் என்றாய். கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவதே நிச்சய பராபரம். எத்தனை தானம் பண்ணினாலும் சரி, எத்தனை தர்மம் பண்ணினாலும் சரி, எத்தனை கோயில் கட்டினாலும் சரி, எத்தனை ஆற்றலை குளிச்சாலும் சரி, ஒரு உயிர் கொண்டாடுனா அத்தனை தர்மம் வீணா போச்சு, அத்தனை தர்மம் வீணா போச்சு. ஆமுயிர் கொல்லார் மேலூர் அறிவினை அறிந்த நல்லூர் தீமனம் அடக்கவல்லார் இவர்களே தேவராவார். காமராய் கற்பழித்தோர் களவு செய்து உடல் வளர்த்தோர் மாமிசம் தின்போர் எல்லாம் மானிட புலையர்தான். கங்கையில் படிந்திட்டாலும் கடவுளை பூசித்தாலும் மங்கூறு கோடிதான வள்ளலாய் சொரிஞ்சிட்டாலும் செங்கையரவே நின்று சாத்திரம் உடந்திட்டாலும் புங்குறு புலா உன்போன் போய் நரக அடைவார் தின்னம். எவ்வுயிரும் பராபரம் சந்நிதியதாகும். எவ்வுயிரும் பராபரன் சென்னையாகும். இலங்கும் உயிர் உடல் அனைத்து ஈசன் கோயில் எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணியுள்ளே இறங்காது கொன்றரும்பு எழுகின வரை. எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணியுள்ளே இறங்காது கொன்று அருந்து இழுகின வரை. பக்தி அமதூதர் அதன் தண்டஞ்செய்து வல்லெரும்பை உருக்கி அவர் வாயில் வாய்த்து வெற்றியத்தை எழுநரையில் வீழ்த்தி மாறா வேதனை செய்தீர்கள் என்று ஓதும் மூலை சிவஞானம் இன்னும் ஏராளமா இருக்கு. அதனாலே உயிர்களை கொல்லுகிறார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு தர்மங்களை பண்ணினாலும் தவம் பண்ணியிருந்தாலும் வீணாக போயிடும். கலப்பாலிலே புலி விஷம் கலந்தார் போல. கலப்பாலிலே கலப்பால் எத்தனை பன்னெண்டு மரக்காப்பால ஒரு கடுகளவு விஷம் கலந்தா போதும். அது போல எவ்வளவு தானம் தர்மங்களை செய்தாலும் மாமிசம் சாப்பிட்டா உயிரை கொண்டான்னா ஒரு பாட்டு பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா

0: புதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டன எல்லாம் பிழைத்தனர். இப்படி பாட்டு பார்த்தீங்களா? கல்லாலிருந்தும் கையில்லால் அடித்தும் கனி மதுர சொல்லால் புதித்தும் மதுர சொல் தேவாரத்தின் முறைகள் அருளாளர் பாட்டு. என்ன எப்படி சொல்லது? கனி மதுர சொல், கனி மதுர சொல்லால் புதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரின எல்லாம் பிழைத்தனர். அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன்? கொல்லாவிரதியர் நேர் நின்ற முக்கட்குருமணியே. கொல்லாவிரதமுடையவர்களுக்கு நேர் நிற்கிறார் என்கிறார். அதனாலே பெருகிய அறத்திற்கல் அறத்தில் கொல்லா பேரறம் தெரியும். கொல்லா பேரறம் இந்த தாய்மானவர் பராபர கண்ணியிலே கொல்லா விரதம் என்று கொண்டவரே நல்லார், மற்ற அல்லாதார் யாரோ அரியன் பராபரம். கொல்லாவிரதம் ஒன்று கொண்டவரே எந்த உயிரையும் கொல்லுவதில்லை என்கின்ற ஒரு விரதத்தை அனுட்டிக்கின்றவர்களே நல்லவர்கள். மற்றவர்கள் நல்லவர்கள் அதுக்கு மறுதலை சொல்ல என்ன? நல்லவர்கள் அதுக்கு மறுதலை சொல்லு பொல்லாதவர்கள். நல்லவனா கட்டம் அப்படித்தானே சொல்லணும். கொல்லாவிரதம் ஒன்று கொண்டவரே நல்லார், மற்ற அல்லாதார் யாரோ அரி என்பார். கொல்லாவிரதம் என்று கொண்டவரே நல்லார், மற்ற அல்லாதார் பொல்லார் என்று அறிந்தேன் பராபரமே அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படித்தானே சொல்லணும் நியாயமா? அப்படி சொல்லாமே யாரோ அறியின் பராபரமே. அதுக்கு உடையாசிரியர் எழுதுறார் போக கல்யாணசுந்தரம் இல்லையாரு, மற்ற அல்லாதார் யாரோ அறியின் பராபரமே என்று சொன்னபடியினாலே, யாரோ அறியேன் என்று சொன்னபடியினாலே அவர்கள் நாய் நதிகளே ஆவார்கள் அப்படின்னு. என்ன காரணம் என்றால், பொல்லாதவர்கள் என்று சொன்னால் அவர்களும் மனித இனத்தில் சேர்ந்து விடுவார்கள். அது நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் கூட மனுஷனத்தில் சேர்ந்து விடுவாங்க. அவங்க மனுஷனத்தில் கூட அவங்களை சேர்க்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் தாய்மான சுவாமி நாய் நதிகளே ஆவார். நாய் நதிகள் என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரே எழுதுகிறார். அப்படித்தானே எழுதி ஆகணும். வேற கொல்லா விரதம் என்று கொண்டவரே நல்லார், மற்ற அல்லாதார் யாரோ நாயோ நரியோ தெரியாது ஆவார் என்று. சிறப்புடைய கொள்கை இந்த செய்வ கொள்கை. செய்வ கொள்கைனா அடிப்படை இல்லை. இப்ப ஹோட்டல் எல்லாம் செய்வம்னு போடுறான், ஹோட்டல் செய்வம்னு போடுறான். சில ஹோட்டல்ல செய்வா ஆ செய்வம் போடுறான்னா வைஷ்ணவன் ஹோட்டல் வச்சிருந்தான்னு வச்சுக்க. வைஷ்ணவ ஹோட்டல்னு போட மாட்டான். என்ன போடுவான்? வைஷ்ணவன் ஹோட்டல் வச்சுக்கா, ஐயங்கார் ஹோட்டல் வச்சிருந்தான் வச்சுக்கப்பா. அதுல என்ன போடுவான்? சைவம். வைஷ்ணவம் போட்ட ஹோட்டல காணும் போட்டு வைஷ்ணவ ஹோட்டல்னு காணும். சைவம் தான் போடும். சைவம் போட்டாக்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால வருமா அப்படின்னு நம்பி ஐயங்காரும் சைவம் தான்
1: போடுறான்.
0: சைவம் தான் நானும் போடுறவன் ஹோட்டல் வச்சாலும் வச்சுக்க சைவம். செய்யக்கிறதான இந்த கொள்கை நன்றாகவும் உறுதியாகவும் சொல்லப்பட்டது. அஸ்திவாரம் இதுதான் பேச மாட்டோம். அதனால பெருகிய அறத்து கொல்லா பேரறம் பெரிதும் நன்றாம். பேரறம் பெரிது நன்றாம். தருபவர் தருபவர் அவருடக்க தேசியர் தலைவர் ஆவார். அதாவது நன்மையை தருபவர்களிலே, நன்மையை தருபவர்களிலே பல வகையான நன்மையை பல வகை மூலமாக நாம் கூறுகிறோம். எல்லாருமே இப்படித்தான். தாய் மூலமா நன்மை, தந்தை மூலமா நன்மை, சகோதரன் மூலமா நன்மை, நண்பர்கள் மூலமா நன்மை, மனைவி மூலமா நன்மை, புத்திரன் மூலமா நன்மை, எல்லாம் அப்படித்தான். நானே வீட்டுக்கெல்லாம் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரையும் இல்லாம நானே பிறந்தது இருந்து நானே எல்லாம் சம்பாதிச்சு விட்டேன் அப்படின்னால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவர் அன்பிலே, இவர் அன்பிலே, அவர் அன்பிலே இப்படித்தான் வளர்ந்திருக்க முடியுமே தவிர கடைசிய மனைவி அன்பு. அதனால வந்து ஒருவருடைய உபகாரம் இல்லாமல் யாரும் வளர முடியாது, வாழ முடியாது, வளர முடியாது. இப்படிப்பட்ட உபகாரங்களிலே மிக உயர்ந்த உபகாரம் எது என்று கேட்டால் ஞானதீசிகர் செய்கின்ற உபகாரம், ஞானாசிரியர் செய்கின்ற உபகாரம். ஞானாசிரியர் அஞ்ஞானத்தை நீங்குவதற்கான வழியை காட்டி, விஞ்ஞானம் வளர்வதற்கான ஓங்குவதற்கான வழியை காட்டி, உயிருக்கு உறுதியான செயல் குருவுக்கு உறுதியை தருவார். அதனால குரு அதிகம். அதுக்கு மேல பற்பல ஞானந்த நூல் பரசிவன் ஞானம் மேலம். ஞானங்கள் பல, பாசஞானம், பசிஞானம், பதிஞானம் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானங்களிலே பாசஞானம் என்றால் உலகம் அல்ல அறிவது, பசிஞானம் என்றால் தன்னை அறிவது. அதற்கு மேலே நூல்களை அறிகின்ற ஞானம், அதற்கு மேல இன்னும் பல வகை பொருள்களை அறிகின்ற ஞானம், இன்னும் வந்து மற்ற உலகியல் ஞானங்கள், அப்புறம் மருத்துவ ஞானம், இப்படி பல வகை ஞானங்கள் இருக்கிறது. பல வகை ஞானங்கள் இருக்கிறது. இப்ப வண்டிகன் இருக்கிறான்னு அவனுக்கு ஞானம் இருக்கிறதா அர்த்தம். வண்டிகன் வைத்தியன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவ என்னென்ன பொருள் அறிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? அறிஞான். அதே போல ஒவ்வொரு வகையிலும் பல வகையான இது இருக்கு. அதுக்கு மேல வந்து கடவுளை அறிகிற ஞானம், அந்த கடவுளிலே சிவனை அறிகின்ற ஞானம், சிவனை அறிகின்ற ஞானம். அதுக்குத்தான் திருப்பெருகு சிவஞானம்னு போட்டார் சீர்களர். சிவனை அறிகின்ற ஞானத்துக்கு தான் திருப்பெருகு சிவஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். ஞானங்களிலே மிக உயர்ந்தது எது? சிவஞானம். அதுதான் சொன்னார் பற்பல ஞானந்த நூல் பரசிவ ஞானமேலாம். மேலாம் சிவஞானம் ஒருவருக்கு வல்லையானால் முத்தி அடைய முடியாது, முத்தி அடைய முடியாது. முத்தி அடையவில்லையானால் பிறப்பு உண்டாகும், பிறப்பு உண்டானால் துண்டு உண்டாகும். சிவஞானம் ஒன்றுதான் பிறவியை தொலைக்கும், சிவஞானம் ஒன்றுதான் பிறவியை தொலைக்கும். பிறவி தொலைய போடுமானால் சிவஞானம் வேணும், பிறவி தொலைய வேண்டான மற்ற ஞானங்கள் இருக்கும். பிறவி தொலை போடும்னா சிவஞானம் தான் தொலைக்கும். இருள் போகணும்னா இது வரணும், தங்கம் வந்தால் போகாது, வெள்ளி வந்தால் போகாது. ஒரு 10 லட்சம் பணத்தை வச்சோம்னு வச்சுக்க, இருட்டே போ, 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன் போகப்படாதா, இருட்டேனா போகுமா? எதுக்கு அசையாது, எதுக்கு அசையும்? ஒலிக்கத்தை அசை. அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்லதிலே விஞ்ஞானம் ஆகி மெழுகு வச்சு, விஞ்ஞானம் தான் அஞ்ஞானத்தை போகும். அது ரெண்டு தொடர்ச்சியா சொன்னார் பத்தியா, அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கும் நல்ல நல்லறிவுங்கிற சிவஞானம் விஞ்ஞானம் ஆகி விழுகின்ற. அதனாலே சிவஞானம் ஒன்றுதான் பரவியை தொலைக்கும். சிவஞானத்துக்காக எதுவும் பெருமா பாடுபடும், எதுவும் பெருமா பாடுபடும். அது பதிஞானம்னு வேறு, பரஞானம்னு வேறு, சிவஞானம்னு வேறு. அதனால இதுவரை சிவஞானம் தேர்வு வச்சிருப்பான், அவனுக்கு சிவன் என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, அவஞானம் தான் இருக்கும். அதனால சிவஞானத்துக்காக எதுவும் பகலமா பாடுபடும். செய்கின்ற செயல் எல்லாமே இப்ப நம்ம சிவஞான செயல், பூஜை பண்றது, அடியாரை பூஜிப்பது, அடியாரை வணங்குவது, சிவாலயத்தை வணங்குவது, சிவ பூஜையை செய்வது, குரு பூஜையை செய்வது, சிவாலய சேவை செய்வது, சிவப்பணி செய்வது, தீர்த்த யாத்திரை செய்வது, சிவ தர்மங்களை செய்வது, இப்படி எல்லாமே நம்முடைய அத்தனையும் சிவஞானத்துக்கு அடிப்படை. கிரியைகள் கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தமான பிறப்பும். புராணம் எழுதியதில்லை சிவஞானம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு 100 மார்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 100 மார்க்கு சிவஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பாசு பண்றது நல்ல வழங்குதா கிறிஸ்டியில 100, 90 மார்க்கு தமிழ்ல 95 மார்க்கு, அறிவியல்ல 90 மார்க்கு, நபு ஓலமா மேக்ஸில் 90 மார்க்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க்கு வாங்கி மொத்தம் 1000 மார்க்குக்கு 1000 மார்க்கு 900 மார்க்கு வாங்கிட்டான். அது போல இதுல மார்க்கு அதுல மார்க்கு, சிவாலய சேவையில மார்க்கு, சிவனடியார் சேவையிலே மார்க்கு, சிவபூஜையிலே மார்க்கு, சிவபுராண கேள்வியிலே மார்க்கு, நூலலை ஓதுவதிலே மார்க்கு. இப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும்? ஒன்றையும் விடாம செய்யணும். ஒண்ணு வெயில போனாலும் ஒரு மார்க் போச்சுன்னா பாஸ் பண்ணா கூடாது, பிறவி கிடைச்சது ஆச்சரியம் இல்லை. ஒரு காய்கறி வாங்கி வீணா போச்சுன்னா எவ்வளவு கவலைப்படுவான். அந்த காய்கறி வாங்கி அதை நல்ல பக்குவப்படுத்தி உண்ணவில்லையானால், அது பக்குவமா அப்ப செய்யவில்லையானால், அது கெட்டு போச்சுன்னா மணி விலை என்ன போகும் வரும் தெரியுமா? அப்படி இதை முதலே நேரத்தை இதை சமைச்சிருக்கணும் இல்ல, இது இப்படி கெட்டு போச்சு வீணா போச்சு, அது கெட்டு போனா வாங்கிடலாம். இது கெட்டு போன என்னுடைய பிறவிதில் மானுட பிறவிதான் யாரும் இது இப்பிறவி தப்பினால் இப்பறவி வாய்க்குமோ யாரு வருமோ அறியுது. பெரியவர்கள் கவலைப்படுறாங்க, சிறியோர்கள் கவலைப்படுவது இல்லை. பெரியோர்கள் கவலைப்படுகிறார்கள், சிறியோர்கள் கவலைப்படுவது. அதனால எப்படியாவது சிறுமையானது பெற்றுவிடுவன் என்கின்ற அடிப்படை உறுதியான கொள்கை மனசில் இருக்கிறோம். விளையாட்டுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வேலை இல்லை. பற்பல ஞானந்தன் நூல் பரசிவ ஞானம் வேளாம் பொற்பூர்வ இவைகள் போல இப்படி பலதுகளை சொன்னார் அல்லவா. பல உயர்ந்ததை சொல்லி அதிலே உயர்ந்தது இது, அதிலே உயர்ந்தது இது, அதிலே உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டே வந்து இவைகள் போல புடலிலே பதிகள் தம் நூல் பூமியில இருக்கின்ற பதிகளிலே, பதிகள்னா கோயில்களிலே, பூமியில் இருக்கின்ற ஆலயங்களிலே கற்பனை இல்லா ஞான ககனம் என்று இருக்கு ஓலிட்ட அற்புதம் கொண்டத்தில் அம்பலம் அதிகம் என்று இப்படி பல பொருளை சொல்லிட்டே வந்து கடைசி என்ன பண்ணாரு, இந்த பூமியில் இருக்கின்ற ஆலயங்களிலே கற்பனை இல்லா ஞான கற்பனைக்கு எட்டாததாக இருக்கின்ற ஞான காரணமாகிய ஞானாகாச ககனம் ஆகாசம் ஞானாகாசமாக விளங்குகின்ற இருக்கு வேதம் ஓலிட்ட, இருக்கு வேதம் ஓலிட்டு சொல்லுகின்ற அற்புதம் கொண்ட தில்லை அம்பலம் அதிகம். தில்லைப்பதிதான் எல்லா கோயிலையும் அதிகம். எல்லா கோயிலும் ஆலயங்கள் தில்லை கோயில், எல்லா கோயிலும் உலகத்தில் இருக்கிற கோயில் அத்தனையும் ஆலயங்கள். ஆலயம் வேறு கோயில், ஆலயம் வேறு கோயில். எல்லா ஆலயங்களும் பிரகாரங்களை போல தில்லைதான் கற்பக்கரம். கற்பக்கரம் அந்த பதியும் தில்லைவனம் அதிலே போன அனைத்தினுக்கு முந்தக்கடரும் தெய்வத்தர். அதனால் மூலத்தான மதம், மூலஸ்தானம் தில்லை, தில்லை மூலட்ட ஆனேஸ்வரர் என்ன வழங்குற கடம்பூர் கோயில ஐயர் மலைய தாயுமான சுவாமி மலைய திருவானக்காவல ராமேஸ்வரமா காசியா இவைகள் எல்லாம் ஆலயங்கள் தில்லைய பார்க்க. இப்ப இந்த கோயிலுக்கு இது ஆலயம், உள்ளே கற்பகரம் கோயில். இந்த எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் தில்லை, எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் அதுதான் அந்த பதிமூணு தில்லைவனம். அதிலே புவன அனைத்தினுக்கும் முந்தக்கிழருந்த இவத்தனம் அதனால் மூலத்தானவதாம் என்பது திருவாதவர்களின் புராணம். ஆகையினாலே கற்பனை இல்லா ஞான ககனம் என்று இருக்கோலிட்டு அற்புதம் கொண்ட தில்லை அம்பலம் அதிகம். தில்லை அம்பலம் ஆகிய சிதம்பரம் அதிகம், அதற்கு மேல தலங்கள் கிடையாது. புகழூரும் புண்டரீகபுரத்தினுக்கு எந்த ஞாந்து நிகர் அதிகங்கள் இல்லை. அந்த புண்டரீகபுரத்துக்கு நிகராக சமானமாக ஒரு கோயிலும் கிடையாது, அதிகமாக கிடையாது இல்லை. நிகர் அதிகங்களாக பகார் பாவன் அந்த தில்லைக்கு மேல சிதம்பரத்துக்கு மேல ஒரு கோயில் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னானால் அவனோடு ஒரு வார்த்தை பேசினவன் பாவி. சிதம்பரத்துக்கு சமானமாக ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு மேல வந்து பாருங்க, அதுக்கு மேல சிறப்பான கோயில் ஒருத்தன் சொன்னா அவன் பாவி. அவனோடு ஒரு வார்த்தை பேசினா பேசினவன் பாவி. பகர்பவன் உடன் ஒரு வார்த்தை பகர்ந்தவன் பாவி. வேதம் சகலமும் உணர்ந்தும் தேனான் தன் தந்தை தனையா நல்லவன். அவன் வேத முதலானதெல்லாம் உணர்ந்து இருந்தாலும் கூட அறிவில்லாதவன், தேராத பயம், தேராத பயம். அவன் உண்மையான தந்தைக்கு பிறந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு எரிச்சலா உறுதிய சொல்ற. போகமும் வீடும் அன்று புனிதனை கண்டாலின்றி ஆகுமோ? போகம் வீடு உயிர்கள் வருவது ரெண்டே ரெண்டுதான். போகம் இந்த உலக போகம், தேவலோகத்தில் அனுபவிக்கின்ற போகம் ரெண்டுதான். போகமும் திருவும் புணர்ப்பாடு. போகமும் போகம் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்வு, அதற்கு மேலே தேவலோகத்தில் வாழ்கின்ற வாழ்வு. தேவலோகம் விஷ்ணுலோகம் பிரம்மலோகம் இந்திரலோகம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி சுவர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவஸ்துதி. இதில் நீங்கள் கேட்க இருப்பது எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த பாடல் பெற்ற சிவக்ஷேத்திர சிவநாம கலிவெண்பா. பாடியிருப்பவர் திரு சிவபாதசேகரன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிரறைப்பள்ளி கோவல் விரட்டம் கோகரணம் கோடிகாவும் முல்லைப்புறவும் முருகன் பூண்டி முழையூர் பழையறை சத்திமுற்றம் கல்லில் திகழ்

நமது நாட்டில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் அமைந்துள்ள இடங்களை நாடுகள் உட்பிரிவுகள் போன்ற வரிசைப்படுத்தி இன்னென்ன நாட்டில் எத்தனை தலங்கள் இருக்கின்றன என்பதை தொகுத்து அதனை ஒரு கலிவெண்பாவாக அருளி செய்துள்ளார் சந்தனாச்சாரியார்கள் ஒருவராகிய உமாபதி சிவம் அவர்கள். அதன்படி சோழ நாட்டில் காவிரியின் வடகரையில் 63 தலங்களும் காவிரியின் தென்கரையில் 127 தலங்களும் ஈழ நாட்டு தலமாக 2 பாண்டிய நாட்டில் 14 மலைநாட்டில் 1 கொங்கு நாட்டில் 7 நடுநாட்டில் 22 தொண்டை நாட்டில் 32 துளுவ நாட்டில் 1 வடநாட்டில் 5 மொத்தம் 274 தலங்கள் இந்த கலிவண்பாவில் குறிப்பிடப்படுகின்றது. பிற்காலத்தில் கல்வெட்டு மூலமாக திருவிடைவாய் என்ற ஒரு தலமும் தேவாரம் அருளி செய்யப்பெற்றதாக குறிப்பிடுவார்கள். இதை உமாபதி சிவம் முதலில் சோழ நாட்டிலிருந்து துவங்குகின்றார். காவிரியின் வடகரைத்தலமாகிய சைவர்களுக்கே கோயில் என்று வழங்கக்கூடிய தில்லையம்பதியிலிருந்து இந்த கலிவண்பா துவங்குகிறது. இந்த கலிவண்பாவில் மொத்தம் 300 கன்னிகள் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் முதலாவதாக சோழ நாட்டில் உள்ள தலங்களை இந்த கலிவண்பா அமைத்து பாடுகின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றின் பெயர்களை இணைந்தாலும் சொன்னாலும் நற்கதி கிட்டும் என்று பெரியோர்கள் கூறியதற்கிணங்க இந்த கலிவண்பாவில் தலங்களின் பெயர்களையும் அந்தந்த தலங்களில் உள்ள சிவபெருமானுடைய பெயர்களையும் அம்பிகையினுடைய பெயர்களையும் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சிவக்ஷேத்திரம், சிவநாமம் ஆகிய 2 குறிப்பிடப்படுவதால் இந்த நூலுக்கு சிவக்ஷேத்திர சிவநாம கலிவண்பா என்ற பெயர் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களுள் க்ஷேத்திர கோவையாக சில பதிகங்கள் தலங்கள் மீதும் பொதுவாகவும் அமைந்துள்ளன. அகத்தியர் தேவாரத்திரட்டில் திருஞானசம்பந்த அருளி செய்த ஆரூர் தில்லை அம்பலம் என துவங்கும் இந்தளப்பண்ணு அமைந்த ஒரு திருப்பதிகமும் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி என துவங்கும் திருநாவுக்கர் சுவாமிகளுடைய க்ஷேத்திரக்கோவை திருத்தாண்டகமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காட்டூர் கடலே கடம்பூர் மலையே என்று துவங்கும் பழம் பஞ்சுரம் அமைந்துள்ள அந்த பண்ணில் ஒரு பதிகமும் இருக்க காண்கின்றோம். அவை நித்திய பாராயணத்துக்கு உரியது என்பார்கள். இதை தவிரவும் திருநாவுக்கர் சுவாமிகள் தலங்களின் மீது பதிகங்களை அருளி செய்யும் பொழுது மற்ற தலங்களினுடைய பெயர்களையும் குறிப்பிடுகிறது சில பதிகங்களில் நாம் காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக அடைவு திருத்தாண்டகம் என்ற ஒரு திருப்பதிகத்தை நாம் நோக்கினால் இதில் பல தலங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுவதை காணலாம். அதேபோல் திரு நாகைக்காரோணத்தின் மீது அமைந்துள்ள ஒரு திருத்தாண்டகத்திலும் பாரார் பரவும் பழனத்தானே என துவங்கும் திருப்பதிகத்தில் இந்த நாகைக்காரோணத்து பெருமானை இங்ஞான்றும் காணலாம் என்று கூறும் பொழுது பல தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதேபோல திருவிழிமிழலையின் மீது அமைந்துள்ள ஒரு திருத்தாண்டகத்திலும் கைலாயமலையுள்ளார் காரோணத்தார் என்று துவங்கி மகுடமாக அப்படிப்பட்ட பெருமான் விழிமிழையே மேவினாரே என்று அமைத்து பாடுவது இன்புறத்தக்கது. இவ்வாறு பல தலங்களின் பெயர்களை சொல்லும்பொழுதே நமது பாவ வினைகள் அகன்றுவிடும். ஆகவே திருநீறு இட்டுக்கொள்ளும் பொழுதும் நாம் பஞ்சாட்சரம் சொல்லி இட்டுக்கொள்ளும் பொழுதும்
சிவசிதம்பரம் என்று பெரியோர்கள் சொல்வது வழக்கம். அந்தந்த ஊருடைய பெயரை சொல்லும்பொழுதே நமது பாவவினைகள் நீங்கும் என்பதால் இவ்வாறு பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் இந்த சிவக்ஷேத்திர சிவநாம கலிவன்பாவில் அக்காலத்தில் என்ன பெயர் வழங்கப்பட்டதோ அதை அப்படியே நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். ஒரு சில இடங்களில் தற்காலத்தில் பெயர்கள் மாறி வழங்கப்பெற்றாலும் பெரும்பான்மையாக அதே பெயர்கள்தான் இன்றும் நமக்கு வழங்கப்படுவதை காண்கின்றோம். எனவே இப்பொழுது நாம் அந்த சிவக்ஷேத்திர சிவநாம கலிவன்பாவை 5 பகுதிகளாக அமைத்து கொண்டு இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் காவிரியின் வடகரை தலமாகிய சிதம்பரத்தில், அதாவது தில்லை என்பதில் இந்த நூல் துவங்குகின்றது. அதற்கு முன்பு காப்பாக விநாயகருடைய துதி அமைந்திருக்கிறது. நன்மை மிகுந்த

தோறும் திகள் களிற்றின்தாளை விருப்பதிகமாக நெஞ்சே வேண்டு களிற்றின்தாளை விருப்பு அதிகமாக நெஞ்சே வேண்டு திருப்பதிகள் தோறும் திகழ்

பொன்னி வடகரையில் பொன்னம்பலக் கோயில் மண்ணு சிவகாமி மகிழ்ந்து ஏத்த நன்னடம் ஆடும்.

அம்மை உமை கண்குளிர நாடும் திருமூல நாயக்கா நீடு திருவட்களமாநகரில் நேவு நல்ல நாயகிக்கு வாழ்க்கை புரி பாசுபதமன்னவ வாக்கமிகு நெல்வாயில் மீவி நிலவு கனகாம்பிகையை புல்கும் உச்சிநாத புராதன மல்கு கழிப்பாலை நகர்வாழ் பொற்பத வேதநாயகியை மாலையிடும் பால்வண்ணநாதனேயே சீலம் மிகு நல்லூர் பெருமணம் சேர் நங்கை உமையாள் மருவும் செல்வ சிவலோக தியாகேஷா முல்லை நகைவாய வடிவாளொடும் மகேந்திரப்பள்ளியிடத்தாய திருமேனி அழகனே தூய அணி கொண்ட கோதையுடன் ஆர்ந்த முல்லை வாயில் அணுகிய முல்லைவனநாதா புனர்கலிக்காமூர்சார் அழகு வனமுலையாளோடு ஒன்று சுந்தரேசா அமரர்

நல்ல திருவெண்காட்டில் வாழ் பிரம்ம வித்யா நாயகியோடு அண்கார் ஸ்வேதாரண்யனேயே. வெண்காரும் பாய்ந்த புகழ்கீழ் காட்டுப்பள்ளி அகிலாண்ட அம்மை தோய்ந்து மகள் ஆரண்ய சுந்தராக வாய்ந்த எழில் காவியம் கண்ணி குருகாவூரில் அன்புடனே மேவும் திருமேனி வள்ளடையே. தேவர் தொழும் சிகாழி மேவும் திருநிலை நாயகி சேரியேகா பிரம்மபுரீஷனேயே. வாகு திருக்கோலக்கா ஓசை கொடுத்தவளை சேர்ந்து மகள் சாலச்சை சத்தபுரித்தானுவேயே. ஞாலம் மகள் புள்ளிருக்கு வேளூர் புறந்து அருளும் தையல் மனத்து உள் இருக்கும் ஆ வைத்திய உத்தமா. தெள்ளு கண்ணார் கோயில் முருகுவளர் கோதையுடன் அன்பர் நெஞ்சில் ஏயும் மருக்கண்ணாயிரத்தானே அருக்கண்ணாயிரத்தானே. நேயமுடன் அன்பாம் கடைமுடியையாளும் அபிராமி புனர் இன்பாம் கடைமுடினல் ஈஸ்வரா. நன்றாகும் தோகை நண்புடனேயே நின்றியூர்வாள் உலக நாயகி நன்னேஷம் உறும் இன் துணை மகாலக்ஷ்மீசனே. இன் துணை மகாலக்ஷ்மீசனே. நன்றாகும் தோகை சொக்க நாயகியை தோய்ந்து திருப்புன்கூரில் சேகரமாய் வாழும் சிவலோக மோகம் மர வீடு திருநீடூரில் வேயிரு தோழியையே நாடும்.

தீடை இருக்கும் தார்ப்புடைய அபசகாயனே, பார்ப்பிணியை காயும் பரிமள சுகந்தையை வேள்விக் குடியில் தோயும் கல்யாண சுந்தர வாயும் மலர் வாசமலர் குழல் நன்மாதோடு எதிர்கொள்பாடிக் காசை கொண்டு வாழும் ஐராவதனே ஐராவதனே. பேசு புகழ் கூடும் மணஞ்சேரியில் வாழ் கோலையாள் மென்மொழியை நாடும் அருள்வள்ள நாயகா, நீடு சுகமாயும் குறுக்கையின் ஞானாம்பிகையோடு ஆர்க்கும் அருளியும் புகழ் வீரட்டேசனே. நேயமுடன் கூற்று அடுங்கோல் வளையாள் கூட கருப்பரியில் போற்றி வளர் குற்றம் பொறுத்தவா, தோற்றும் அருள் தாய் குரக்கு குந்தளநாயகி இடத்தேயேயும் குந்தள கருணை ஈசனே ஈசனே, கருணை ஈசனே குந்தள கருணை ஈசனே தூய புகழ் கொழிப்புத்தூரில் உறும் பண்டவர் பூங்குழலர்க்கு வாழ்வு தரும் மாணிக்க வண்ணனே, வாழ்கொழிப்புத்தூரில் உறும் வண்டமர் பூங்குழற்கு வாழ்வு தரும் மாணிக்க வண்ணனே, நீளும் வடிக்கணம் அமுத கரவல்லியோடு மன்னிப்படிக்கரை வாழ் நீலகண்ட பண்பா, நீலகண்ட பண்பா. அடுக்குமோ மாம்புலியூர் பூங்கொடியோடு அன்புடனே யாவர்க்கும் தேம்புதயரம் துயரம் தீர்த்த செல்வமே, வான்பணியும் காணார்குழலியோடும் காணாட்டு முள்ளூர் வாழ் பால் நூறு அணிந்த பதஞ்சலியேயே, வானோர் திரிபுரம் திரிபுர சுந்தரி முன்சேர் நாரையூரில் வரு சௌந்தரேஷமலையே.

கடம்பூரில் என்றும் சேர்ந்த அமுதகடச் செல்வனே சார்ந்த தடிசூழ் சுந்த மலர்குழலாள் காம்பன்ன தோழி புணர் பந்தன நல்லூர் பசுபதியே பசுபதியே சுந்தரம் சேர் கஞ்சனூர் மேவுகின்ற கற்பக நாயகியோடு இன்சொல் மறை பேசும்.

திருமங்கலக்குடிவாழ் செல்வ மங்களாம்பாய் மருவும் புராணேஸ்வரதா மங்களக்குடிவாழ் செல்வ மங்களாம்பை மருவும் புராணேஸ்வரதா வரதா தரணியுள்ளோர் நம்பும் அருட்பெரிய நாயகியோடும் பனந்தாட்கு அன்பு மிகுந்த சடையப்பனே இல் பணிகள் நாற்று திருவாய்ப்பாடினன் பெரிய நாயகியோடு ஊற்று பசும்பால் உகந்த உத்தமா பால் உகந்த உத்தமா திருவாப்பாடி உத்தமா திருவாப்பாடி நன் பெரிய நாயகியோடு ஊற்று பசுப்பால் உகந்த உத்தமா ஆற்றல் தரு செங்கல் ஊர்வாள் சகிதேவி சப்தகிரீஷா என்று தொழும் கேள்வா வறு மருந்து நாயகி தேவன் குடியில் நண்புடன் ஓர் பங்கில் என்றும் மே அரு கர்க்கடகீஸ்வரனேயே கர்க்கடகீஸ்வரனேயே தூய விரை செஞ்சாந்து அணி சௌந்தரம் தோய் வியல் ஊர்வாழ்

இன்சொல்லுடன் பந்தாடு நாயகி ஓர் பங்கு உரையும் கொட்டையூர் சுந்தராக கோடீஸ்வரமணியே கொட்டையூர் கோடீஸ்வரமணியே பந்தாடு நாயகி ஓர் பங்கு உரையும் கொட்டையூர் சுந்தராக கோடீஸ்வரமணியே கொந்தார் பூங்கொம்பனையோடு இந்நம்பர் கோயில் கொண்டு வாழ்தல் உறும் அன்பாம் எழுத்து அறிந்த அப்பனே எழுத்து அறிந்த அப்பனே இந்நம்பர் அப்பனே அன்பாம் எழுத்து அறிந்த அப்பனே நம் புறம்பயத்தில் கரும்படு சொல் அன்னத்தை ஓர்வாலில் வைத்திருக்கும் சாட்சி வரதனே சாட்சி வரதனே நச்சு விஜயமங்கை ஊர் மங்கை நாயகி மீது என்றும் நசிமேவிய விஜயநாதா விஷையுடனே புல்லும் வளைக்கை வல்லிப்பூவையுடன் வைகாவில் வைகாவாள் வில்வவனேஷ விமலனே வைகாவாள் வில்வவனேஷ விமலனே சொல்லு குரங்காடு துறைமேவும் அழகு

திருப்பழனும் நற்பெரிய நாயகி பால் தங்கிய ஆபத்சகாயனே பொங்கும் மறை ஐயாற்றில் மேவும் அறம் வளர்த்தாளோடும் வளர் துய புகழ் மேவு செம்பர் ஜோதியே மயிருள்கள் பாவை.

நெய்யாடியப்பனேத்தானத்தில் நெய்யாடியப்பனே சீர்வளர் நூலாயும் பெரும்புலியூரம்மை சௌந்தரியோடு ஏயும் வியாக்ரபுரீஷனே தூயமழபாடி மேவி மகளும் அழகம்மை தழுவி மகள் வைரத்தம்பா வைரத்தம்பா பழூரில் அம்மை இமய அருந்தவநாயகி சேர் நன்மை வடமூலநாயக வடமூல

கர்வாள் காணூர் தையல் சிவயோகம் மின்னாள் நன்மோகச் செம்மேனிநாதனே செம்மேனிநாதனே பொன்மேவும் அன்பில்லால் அந்துரை வாழும் அம்மை சௌந்தரி தோள் இன்பம் உரு சத்தியவாகீசனேயே நம்பு திருமாந்துரை மேவுகின்ற மங்கை அழகால் உயர்ந்து ஆட்கேந்து புகழாம் பிரவனேஸ்வராய மாந்துரை மேவுகின்ற மங்கை அழகால் உயர்ந்து ஆட்கேந்தும் புகழ் ஆம்ரவனேஸ்வராய பூந்தருவால் பாட்டுரைமேவும் பறை மோகநாயகியா தோற்றும் திருமூல சுவாமியே போற்று திருவானைக்காமேவு அகிலாண்ட நாயகிஷேர் ஞான புகழ் ஜம்புநாயகா ஜம்புநாயகா ஜம்புநாயகா வானம் மிகு பங்கிலி மேவி அருட்பாவை விசாலாட்சி புனர் மெஞ்ஞான நீலகண்ட வேதியா நீலகண்ட வேதியா மிஞ்ஞாலம் போற்று

தோற்றும் திரு இங்கோய் மலைமேவும் இன்ப மரகதமான் தாங்கும் இன்பமே மரக

0: ஏவும் மரகதாஜலா
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருவாதவூரர் குதிரைகள் வரும் என்று குறித்த நாளில் குதிரைகள் வரவில்லை. பாண்டிய மன்னன் திருவாதவூரரை அழைத்து விசாரித்தபோது, இன்னும் 3 தினங்களில் குதிரைகள் வந்துவிடும் என்றும், அவைகளை நிறுத்த பெரியதான லாயங்களும் தண்ணீர் குளங்களும் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மன்னனும் அவ்வாறே செய்தான். 3 நாட்கள் கழிந்தன. குதிரைகள்தான் இன்னும் வரவில்லை. இடம் பாண்டிய அரசவை.
3: அரசே, குதிரைகள் வந்துவிடும் என்று திருவாதவூரர் பலமுறை உறுதியளித்தும் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை.
4: ஆமாம் அமைச்சரே, நாமும் பல நாட்கள் காத்திருந்து பார்த்துவிட்டோம். முதலில் ஓலை அனுப்பினார், பின் நேரில் வந்தும் உறுதியளித்தார், ஒன்றும் நடக்கவில்லை. பின் 3 தினங்களில் வந்துவிடும் என்று கூறினார். அவருடைய உறுதிமொழிக்கு இணங்கி பெரிய லாயங்களும் தண்ணீர் குளங்களும் அமைக்கப்பட்டு விட்டன. இன்னும் குதிரைகளோ அதை பற்றிய எந்த செய்தியும் வந்தவாறில்லை. என் பொறுமைக்கும் எல்லை உண்டு. காவலரே, திருவாதவூரரை தண்டித்து சிறையில் அடையுங்கள். அமைச்சரே, நம் கருவூலத்திலிருந்து எவ்வளவு பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன என்று கணக்கிடுங்கள். நாம் அவற்றை திருவாதவூரிடமிருந்து திரும்பப் பெற வேண்டும்.
3: உத்தரவு மன்னா.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நம சிவாய்.

பாண்டிய மன்னன் அரிமருத்தனன், திருவாத ஊரர் குதிரைகள் வாங்கி வராதது குறித்து மிகுந்த

0: எந்தையே முந்திய முதல் நடு இறுதியுமானவனே, தேவர்களின் தலைவனே, திருப்பெருந்துறை உரைபவனே, சோமசுந்தர கடவுளே, சிறியனுக்கு இறங்கி கருணை புரியாயோ. தென்னவனே, ஊரார் உன்னை நகைத்தலை நினைக்கவில்லை, உன் அடிமையின் துயரறிந்தும் வாராயோ. தென்றிரு ஆளவாயா சொக்கநாதா, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, அடியேனே காத்தருள் புரியும், அடியேனே காத்தருள் புரியும்.
1: மாணிக்க வாசகரின் துயரத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட கைலைநாதன் நந்திதேவர் முதலான கணநாதர்களை அழைத்து, இன்று ஆவணி மூல நட்சத்திரம், பாண்டிய மன்னன் சினம் கொள்ளும் முன் நாம் அவனுக்குரிய குதிரைகளை சேர்த்தாக வேண்டும், நீங்கள் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி முன் செல்லுங்கள், நாம் உங்கள் பின்னே குதிரை வீரனாக தோன்றி வருவோம் என்று அருளினார். கைலை பெருமான் தான் மாணிக்கவாசகப் பெருமான் பொருட்டு அவரோடு விளையாடுகின்ற திருவிளையாடல்கள்தான் இன்னை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: குதிரைகள் வருகின்ற செய்தி கேட்டு பாண்டிய மன்னன் மகிழ்ந்து திருவாத ஊரரை விடுதலை செய்து தகுந்த மரியாதையுடன் அழைத்து வர உத்தரவிடுகின்றார். சோமசுந்தரக் கடவுள் வேதமாகிய குதிரை மீது வர கணநாதர்கள் வீரர்களாக மற்ற குதிரைகளின் மீது வருகின்றனர். மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூணுகின்றது இந்த மாபெரும் குதிரை படை வருவதைக் காண. இடம் அரண்மனை வாயில்.
2: ஆஹா, மிகவும் அழகிய குதிரைகள்,
3: மிகவும் அற்புதம்.
2: உங்களில் தலைமையாக உடையவர் யார்?
4: இவரே எங்கள் நாயகர்.
5: பாண்டிய மன்னவா, எங்களுடைய குதிரை ஏற்றத்தை காண்பாயாக.
2: மிகவும் அற்புதம். ஆஹா, அருமை.
6: மிகவும் அருமை.
2: அற்புதம், அற்புதம். ஆஹா, மிகவும் அருமை.
1: அவையோர் மட்டுமின்றி தேவர்களும் மயங்கும்படி ஐந்து கதியும் 18 சாரியும் மற்ற முதலான வேறுபாடுகளும் தோன்ற தாம் அசையாதவராகி விளங்கி குதிரையை சற்றே அசைத்து

0: காட்டினார் சோமசுந்தர கடவுள். அவ்வாறே மற்ற வீரர்களும் செய்தனர். இது கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர்.
1: பாண்டிய மன்னவா பாடலம் கோடகம் இவுளி வன்னி குதிரை பரி கந்துகம் புறவி என்கிற எட்டு வகையான குதிரைகளும் இங்கு உள்ளன. உன்னுடைய பொருட்களை கொண்டு வந்து உன் அமைச்சர் என்னிடம் நிரம்ப கொடுத்தமையால் விலை மதிக்க இயலாத இந்த குதிரைகள் உனக்கு கிடைத்தன. ஆயினும் இக்குதிரைகளை இன்று நீர் கயிறு மாற்றி உம்முடையதாக செய்து கொள். இதுவே குதிரை விற்கும் விதி.
2: குதிரை சேவகரே, தங்களுடைய குதிரை ஏற்றத்தைக் கண்டு மிகவும் வியந்தேன். மிகவும் சிறப்பாக குதிரைகளின் இயல்பையும் சிறப்பையும் எடுத்துக் கூறினீர்கள். இப்பொழுதே கயிறு மாற்றி இக்குதிரைகளை பெற்றுக் கொள்கிறேன். இப்பட்டாடையை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருவாதவூரரே, தங்களை சிறையில் அடைத்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். தங்களால் தான் நம் நாட்டிற்கு விலைமதிக்க முடியாத இவ் அரிய குதிரைகள் கிடைத்துள்ளன. இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் முன்போல் மீண்டும் அரசவைக்கு வர வேண்டும்.
3: மன்னா, எல்லாம் சோமசுந்தர கடவுளின் திருவருட்செயல். நான் ஏதும் செய்யவில்லை. எல்லா புகழும் செந்தமிழ் சொக்கநாதருக்கே. சிவசிவன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பாண்டிய மன்னன் அளித்த வெகுமதிப் பொருட்களை கொண்டு சென்ற மாணிக்கவாசகரை அவரது சுற்றத்தினர் சிறந்த முறையில் வரவேற்க, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினாராக புகழும் இகழும் ஒருங்கு நோக்கும் மனமுடைய வாதவூரடிகள் சோமசுந்தரக் கடவுளையே தியானித்தபடி அவருடைய திருவடிகளுக்கே எல்லாவற்றையும் ஒப்பாகத் தம்மை ஒப்புவித்து இருந்தனர். இறைவர் செய்த திருவிளையாடல்களுக்குத்தான் முடிவுண்டோ மாணிக்கவாசகப் பெருமான் மீது கொண்ட அன்பினை என்னென்பது? அன்று இரவே லாயத்தில் இருந்த குதிரைகள் அனைத்தும் அளவாய் உறையும் அண்ணல் திருவிளையாடலால் முன்போல் நரிகளாக மாறின. அந்நரிகள் மற்ற குதிரைகளையும் கடித்து லாயத்தை தாண்டி மதுரை மாநகருக்குள் புகுந்து ஊழையிடத் துவங்கின. முத்தமிழ் ஒலியும் மங்கள ஒளிகளும் முழங்கும் மதுரையம்பதியில் நரிகளின் ஊழையினால் மக்கள் விழித்தெழுந்து அதிர்ச்சியடைந்தனர்.

0: என்னப்பா இது, எங்க பார்த்தாலும் நரிகளாக இருக்கிறது.
1: ஆமா, இவை அனைத்தும் சற்று முன் வரை பரிகளாக தானே இருந்தன. இப்போது நரிகளாக மாறி லாயத்தில் உள்ள பழைய குதிரைகளையும் கடித்து அட்டகாசம் செய்கிறதே. இதை நாம் மனிதம் சொல்ல வேண்டும்.
0: ஆமாயா, இதனை அறிந்தால் பாண்டிய மன்னன் கடும் கோபம் கொள்வா. என்ன ஆக போகிறதோ?
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம். ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகன் ஆகிய பரிசும். ஞான நாடகத்தின் இரண்டாவது பகுதி. மாணிக்க வாசக பெருமான் ஓரியூரில் இறைவன் விருத்த குமார பாலரானதை நினைவு கூறும் விதமாக விருத்த குமார பாலரான படலம். மதுரை மாநகரத்திலே விரூபாக்கன் சுபவிரதை என்ற தம்பதியர் திரு ஆலவாய் உரையும் ஈசர் திருவடிகளிலே மிகுந்த அன்பு பற்றி இல்லறம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் பலகாலம் தவம் இருந்து தமக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கௌரி என்று இறைவியார் திருநாமத்தை சூட்டியுள்ளனர். அதோ அந்த விரூபாக்கனின் இல்லத்தில் அந்த கௌரி என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருக்க அங்கே என்ன நடக்கின்றது என்று நாம் காண்போமா? இடம் விரூபாக்கன் இல்லம்.
5: அங்கேற்கண்ணி உடனுரை சொக்கநாத பெருமான் திருவருள். எத்தனை காலம் தவமிருந்தோம் மக்கட்பேறு வாய்ப்பதற்கு. நம் மகள் கௌரியை வளர்வதைக் கண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா?
6: அறிவில் மட்டுமல்ல, நம் மகள் கௌரி பண்பிலும் அன்பிலும் மிக சிறந்து விளங்குகிறாள். அவளை ஈன்ற என் உள்ளம் பூரிக்கிறது. எல்லாம் ஆலவாய் அண்ணல் பேரருள்.
7: அப்பா அப்பா, நீங்கள் மந்திரங்கள் வேதங்கள் எல்லாம் தெரிந்தவர் தானே? பிறவி கடல் நீந்து வீடு பெயர் அடைஞ்சிட எந்த மந்திரம் அப்பா ஜபிக்க வேண்டும்?
5: என் கண்ணே, 5 வயதில் உனக்கு இத்தனை ஞானமா? சொக்கநாதா, கூறுகிறேன் கண்ணே. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வமே உண்டு. அந்த தெய்வமே சிவமாகவும் சக்தியாகவும் காட்சியளிக்கிறது. அந்த சிவசக்தியாம் நம் அங்கையர்கண்ணி உடனுரை ஆலவாய் ஈசன் திருவடி தொழுதலே நம்மை உயிர்ப்பது. இதில் எந்த ஐயமும் வேண்டாம் குழந்தாய்.
7: சரி அப்பா, அம்மையப்பரின் திருவடிகளை எப்பொழுதும் அணங்கியிருப்பேன்.
8: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
9: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
10: அம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்த தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன், உறைந்திடு முதலை வந்துதிப்ப அன்னதால், இறந்திடு மகன் வளர்ந்தெய்த பாடல் ஒன்று, அறைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவான். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்காலல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கலல்களை உக்கரணங்களால் போற்றி, அருமையான முறையிலே பிறவி பயன் பெறுவதற்காக இறை சிந்தனையில் நம்மை நாளும் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் அடியார்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு பணிகின்றேன். திருச்சிற்றம்பலம் பல வகையிலே நமக்கு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள் சாத்திர கருத்துக்களை. திருவருளும் குருவருளும் நமக்கு எந்த அளவில் துணை செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அவருடைய வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம். சிறு குழந்தையாக ஆதிசைவர் குலத்திலே அவதரித்தார் என்றும், மன்னவரால் வளர்க்கப்பட்டார் என்றும், 16 வயதிலே புதூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண்ணோடு மனம் பேசப்பட்டது என்றும், அந்த நடக்காத திருமணத்துக்குள்ள விஷயங்களை பூரா அவ்வளவு அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கும் பெரிய புராணத்துல. ரொம்ப அருமையா இருக்கும். இப்படி அப்படி நடந்து ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆக அப்படி எல்லா சடங்குகளும் நடந்து அந்த நிறைவான நேரத்துல சுவாமி கிழவேதியராக வந்து அதை தடுத்தார். இப்ப இவருக்கு ரொம்ப அவர் மேல கோபம், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏன் தடுத்தார்னா, இவர் தான் அவற்ற விண்ணப்பம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆலால சுந்தரராக கைலாயத்தில் இருந்தவரை திருத்தொண்ட தொகை தந்தரல வேண்டும் என்பதற்காக கமலினி அணிந்ததையார் மேல அவங்க பார்வை படும்படி வச்சு, அவங்க பார்வையும் இவர் மேல படும்படி வச்சு, இது காரணமாக ஒரு பிறவியை தருகிறேன் என்று பூலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லும் பொழுது, மையல் மானுடமாய் மயக்கும் பொழுது, ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள விடும், இவர் தான் விண்ணப்பம் வச்சுட்டு வந்தார். ஆக கைலாயத்தில் இருந்த ஒருத்தர் சாமானியமான ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து விட கூடாது, அவர் இந்த ஊரில் அந்த உலகத்துல அவதரிச்சதோட நோக்கம் அது இல்லை என்பதால் இறைவன் அவருக்கு கொடுத்த வாக்குப்படி வந்து அவரை தடுத்தாட்கொள்கின்றார். அப்ப இவர் அவருக்கு யாராவது ஒரு அந்தனருக்கு அடிமையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதும், நீ சரியான பித்தனான்னு கேட்கறதும், ஓலையை கிழிச்சு போடுறதும், அதுக்கப்புறம் வழக்காடுறதும், இப்படியாக பலதும் நடக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் இறைவன் வந்து அவரை நமக்கு உணர்த்தணும், உணர்த்துற வரைக்கும் நாம இப்படித்தான் இருப்போம், இந்த பூலோகத்துல வந்தால் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணங்கள். அப்புறம் சுவாமி எப்போ இவர் ஆட்கொண்டாரோ, அதான் மனத்து உன்னை வைத்தாய், என் மனசுக்குள்ள நீ உன்னை வச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு முதல் பதிகத்துல முதல் பாடல்ல. அப்படி இறைவன் உள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேன்னு அடுத்து பாடுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சோம். சரி, இத்தகைய விஷயங்கள்லாம் நடந்த பின்பாக இவர் அங்கே இருந்து எங்கிருந்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின்பு திருவண்ணைநல்லூர்லையும் மீண்டும் திருநாவலூரையும் வழிபடுகின்றார். வழிபட்டு அங்க வந்து அந்த பெருமான்ட்ட எங்க வர்றாரு, திருத்துறையூருங்கிற தலத்துக்கு வர்றார். நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, இந்த உயிர்கள் முக்தி அடையணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும், தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறது நமக்கு முன்னோர்களுடைய வாக்கு. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று பெரிய புராணத்திலையும் வருகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ பல பிறவிகள்ல செஞ்ச தவத்தோட ஈட்டத்தால், ஏன்னா வினை எவ்வளவு ஈட்டுறோமோ அந்த அளவுக்கு தவமும் ஈட்டணும். வினை ஈட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் ஈட்டுறோம், ஆனா தவம் ஈட்டணும் சொல்லியிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம ஈட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்வதுதான். சரிப்போ தவம்னா என்ன, காட்டுக்கு போறதா, பஞ்சாக்னிக்கு நடுவுல நிக்கிறதா, க கழுத்தளவு நீர்ல மூழ்கி இருக்கிறதா, காவி உடுத்துறதா, நிறைய ஜடையும் தாடியும் வச்சுக்கிறதா, அப்படிலாம் பார்த்தோம்னா கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, தவமே இல்லையான்னா இதெல்லாம் தவத்தோட அங்கங்கள். அப்ப தவம் அப்படின்னா மெய்த்தவம் உண்மைத்தவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் எதை சொல்கிறது என்றால், சரியை கிரியை யோகம் ஞானம். சரியா, இந்த மூன்றினால் கிடைக்கக்கூடிய சரியகிரி யோகத்தால் கிடைக்கக்கூடியது ஞானம், அதையும் சேர்த்து நாலாவது நெறியாக சொல்லுவதுதான் மரபு. சரி, அப்படி அந்த தவம் வேணும், இப்படிலாம் தவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத விஷயம். அடுத்து தெரியணும், தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம அது புரிந்து அதுல ஒழுகணும், அதை பின்பற்ற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். எது எதுக்கோ விண்ணப்பம் வைக்கிறோம், ஆனா தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்பதை அழகாக அப்படி விண்ணப்பம் வைத்து வாழ்ந்து காட்டியவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அழகா அந்த திருத்துறையூர்ங்கிறதுல நமக்கு ரொம்ப நல்ல, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், திருத்துறையூர் தான் நமது அருள்நந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதராகிய அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய திருத்தலம். அந்த தலத்துல உள்ள இறைவனை போய் வணங்கும் போது இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. மகுடமே அதுதான், மகுடம்னா அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலின் நாலாவது வரியிலையும் ஒரே விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கும். இதுல என்ன கேட்கிறாரு, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறிய, முதல் பாட்டுல. அதை தொடர்ந்து அந்த முதல் சொல்லு விழிச்சல் மட்டும்தான் மாறும், அத்தான்னு மாறும், எந்தாய்னு மாறும், அண்ணல்னு மாறும், ஐயான்னு மாறும். ஆனா எல்லாத்துலயும் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேங்கிறது தான் அந்த பதிகத்தோட மகுடம். ஆனா அன்றே சொன்னது போல இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பஞ்சபுராணத்திலே படிக்க வேண்டும். பதிகமாகவும் படிக்கணும், முற்றோதுதல்ல அல்லாம இதெல்லாம் நீங்க வந்து இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க பஞ்சபுராணம் அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி, அல்லது சிவபூஜை பண்ணினாலும் சரி, இல்ல அப்படின்னா திருக்கோயில போய் தரிசனம் பண்றீங்க அப்ப பஞ்சபுராணம் பாடுறீங்களா, என்ன செஞ்சாலும் சரி நீங்க அதை பாடுறத ஒரு வழக்கமாக்கி கொள்ளலாம். அப்படி செய்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். சரி, அப்படி அவர் வேண்டுகின்றார். அப்படி அவர் வேண்டின உடனே அவருக்கு தவநெறி கிடைத்தது. அந்த தவநெறி சார்பில் அவர் எங்கெல்லாம் வாழ்ந்தாருங்கிறது அவருடைய வாழ்க்கையே நமக்கு அழகா எடுத்துக்காட்டும். சரி, இப்ப நம்ம பார்த்தோம் நான்கு நெறின்னு பார்த்தோம், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ட்டு. இந்த நாலு நெறியில தான் நாம் இறைவனை சென்று அடைய முடியும் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. அதுல அந்த சரியையை வந்து தாச மார்க்கம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம், தாத மார்க்கம் அப்படின்னு சித்தியார்ல பாட்டு துவங்கும் போது துவங்கும். அடுத்து அதை வந்து நம்ம அடிமை நெறி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு புரியறதுக்கு. இரண்டாவதாக வரக்கூடியது அதாவது கிரியை, அது வந்து எப்படின்னா சர்ப்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா இருக்கக்கூடியது தோழமை நெறி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சக மார்க்கம். சகா இல்லையா, சகான்னா யாரு, தோழன், அதனால சக மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலாவதாக உள்ளதுக்கு சன்மார்க்கம் அப்படின்னு பேரு, அது காதன்மை நெறி என்று சொல்லப்படும், அதான் ஞானம். இந்த நாலு நெறிகளையும் பிற்காலத்துல சித்தாந்தத்துல இதனாலும் சொல்லப்பட்டிருக்குனாலும் அதை அவற்றால் காலத்துக்கு முந்திய நமது சமயக்குறவர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சரியை நெறிக்கு அப்பர் சுவாமிகளும், கிரியை நெறிக்கு ஞானசம்பந்த பெருமானும், யோக நெறிக்கு நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், ஞான நெறிக்கு நமது மணிவாசக பெருந்தகையும் வழிகாட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப யோக நெறியில நின்றவர் யாரு, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப இந்த யோக நெறியை பத்தி பார்க்கும்போது நம்முடைய ஞான நூல் யோக நெறியை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். மிக அழகாக சித்தியாரிலே, சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும் பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அலர் மது மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத் தேக்கி முழு சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்று அருமையான முறையிலே நமக்கு நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் வலியுறுத்தி இருக்கின்றார். தோழமை நெறி என்றால் அதனுடைய இலக்கணமும் பயனும் என்ன, அதாவது யோக மார்க்கம், சகமார்க்கம், யோக நெறி என்று சொல்கின்றோமே, அதை ஏன் பின்பற்ற வேண்டும், அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஐயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறி பிடிக்குது, நாட்டம் இருக்குது. இந்த யோக நெறின்னு சொன்னோடனே நிறைய பேர் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் தேவை என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். சரி, இந்த பாடல் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகமார்க்கம் இல்ல தோழமை மார்க்கம் அப்படிங்கிற யோக நெறி என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல புலன்களை ஒடுக்கணும், அப்புறம் வழி, வழினா காற்று, வழி இரண்டும் சலிப்பு அற்று. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேலே செல்லும் வாயு கீழே செல்லும், மேல் நோக்கி செல்லக்கூடியது கீழ் நோக்கி செல்லக்கூடியது அடக்கி, சுழுமுனை வாயில் வாயுவை செல்லும்படி நிறுத்தி, மனத்தை வந்து விஷயங்கள்ல எல்லாம் போக விடாம திருப்பி, அந்த ஒவ்வொரு, அதாவது ஆறு ஆதாரங்கள் இருக்கு, அதுல உள்ள அடையாளங்களை உடைய அந்த ஆதாரங்கள், அதுல எழுத்துக்கள் இருக்கும், அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிதெய்வங்கள் இருக்காங்க, அதிதேவர்கள் அதிதெய்வங்கள் சொல்லலாம். அவங்கள தியானிச்சு அப்படியே வழிபட்டுட்டே வந்தோன்னா அந்த ஆறு ஆதாரங்களிலும் சிவபெருமானை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அஜபாசக்திய வந்து மேலாகிய பிரம்மரந்தரம் அளவும் அந்த அசபையோடு சென்று அணைந்து பிரம்மரந்தரத்துல இருக்கக்கூடிய தாமரை முகையை மலரம்படியா செஞ்சு, அந்த தாமரை மலரோட தாதுக்கள்ல உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால இழக பண்ணி, அந்த மண்டலம் வழியாக ஒழுகக்கூடிய அமிர்தத்தை தேகம் முழுதும் பரப்பி பூரண பிரகாசத்தை தியானிப்பது நமக்கு யோக நெறி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்னா, வினைகள் கெடுவதற்கு இது மிகவும் நமக்கு துணை செய்கின்றது. யமம் நியமம் அப்படி வரிசையா சொல்லிட்டே வரலாம், எட்டு விஷயங்கள், யமம் நியமம், அடுத்து அது வரிசையா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். எட்டு விஷயம், அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடு வந்து அகத்தொழில் அளவிலே இல்லையா, சிவபெருமானுடைய அருவத்திருமேனிக்கு நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கறது பாக்குறோம். இந்த நெறியில் நின்று ஒழுகுபவர்கள் சிவ சாரூபத்தை அடைவார்கள் என்று பார்க்கின்றோம். இப்போ இது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம திருப்பியும் இங்கே பார்க்கலாம். முதல்ல புலன் ஒடுக்கம் சொல்லியிருக்கு இல்லையா, புலன்களை ஒடுக்கணும், மூச்சு காற்ற உள்ள இழுத்து விடுதோம் இல்லையா, அதை தடுத்து மனசு வந்து அலபாயுது, இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்படி ஒருநிலைப்படுத்திட்டு உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரம் முதலிய அந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக அப்படியே வழிபட்டுட்டே வரணும். வழிபட்டுட்டே வந்து இங்க வந்து சந்திர மண்டலத்துக்கு வந்து பிரம்மரந்திரத்துல அந்த அமிர்தம், அந்த அமிர்தம் வந்து மீண்டும் நம்ம உடம்பு அது கலப்பதாக எண்ணி வழிபாடு செய்யணும். அப்படி செய்வதால் என்ன ஆகுது அப்படின்னா, உடல் முழுதும் நிரப்பி நிறை ஒளியாக விளங்கக்கூடிய இறைவுடனுடன் இறைவனோடு ஒன்றி சமாதி கூடுதல்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரி செய்யற வழிபாட்டுக்கு சமாதி கூடுதல்னு பேரு. அப்படி செஞ்சா அதான் அந்த வினை கெடுவதற்குரிய அட்டாங்க யோகம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவசாரூபம் அப்படின்னா இறைவனுடைய திருவுருவத்தை பெற்றவர்கள், அது போன்ற தோற்றத்தை உடையவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் சிந்தித்தோம். இதுல என்ன கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், நாம் இழுக்கின்ற பிராணவாயுவானது எப்போதும் வெளியே உள்ளேயும் போகும் வெளியும் வரும், இப்படியே இருக்குது. வெளியே வரக்கூடியது ரேசகம் என்றும், உள்ளே செல்வது பூரகம் என்றும், வெளியே செல்வதை மேல் நோக்கி செல்லும் போது இல்லையா, மேல் நோக்கி செல்லும் வாயு அதுல வந்து வெளியே வெளியே மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயு வந்து நிசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே செல்லும் போது, கீழ் நோக்கி செல்லும் போது உசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வாயுவை இவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து அடக்கிறதுக்கு கும்பகம் அப்படின்னு பேரு. நம்ம அனுஷ்டானம் எல்லாம் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கத்துக் கொடுப்பாங்க. எப்படி நாம் சுத்தி பண்ணிட்டு வாயுவை உள்ள இழுத்து எவ்வளவு நேரம் இழுக்கணும், எவ்வளவு நேரம் உள்ள இருத்தணும், திருப்பி எவ்வளவு நேரம் வெளியே விடணுங்கிறதுலாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அங்கனம் அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே அகத்தே வந்து ஒரு அடையாளத்தோடு, இறைவனுக்கு ஒரு அடையாளத்தோடு அப்படியே மனசோட கூடி நிறுத்தி பழகணும். அதுதான் நமக்கு இந்த யோக நெறி என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கீழே இருக்கக்கூடிய ஆதாரம் வந்து மூலாதாரம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு முக்கோண வடிவம், அதுல நாலு இதழ் உடைய தாமரை இருக்குது. அந்த செந்தாமரையில நாலு எழுத்துக்கள் இருக்குது. அதற்கு அதிதெய்வம் வந்து விநாயக பெருமான். அடுத்து சுவாதித்தானம், அடுத்த ஆதாரம். அது வந்து அறுகோணமா இருக்குது. அது ஆறு இதழ் தாமரை, அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து பிரம்மதேவர். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆதாரத்துக்கு பேரு மணிபூரகம். அதோடைய வடிவம் வந்து வட்டம். பத்து இதழ்களை உடைய தாமரை அந்த இடத்துல இருக்கு. அதற்கு அதுல பத்து எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு. அடுத்து அநாகதம், அதாவது இருதய கமலம். அது வந்து முக்கோண வடிவம். அங்க பன்னெண்டு இதழ் தாமரை இருக்கும், அதுல பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும். அதற்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். அதற்கு அடுத்தபடியாக விசுப்தி, இந்த கண்டம். இதுல பதினாறு இதழ் தாமரை இருக்கும், அதுல பதினாறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து மகேஸ்வரன். அப்புறம் புருவ நடு, ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவோம், ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரெண்டு இதழ் தாமரை இருக்கு, செந்தாமரை. அதுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து சதாசிவம். அப்ப இந்த ஆறு ஆதாரங்களையும் ஆதனமாக கொண்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துல ஆயிரம் இதழ் தாமரைகளை உடைய மலரின் மேல இங்க யார் இருக்கா? பரமசிவன் எழுந்தருளி இருப்பார். அப்ப அவரை இங்க இருக்கிறாரு. இந்த இடத்தின் மூலமாக படிப்படியாக வழிபட்டு வழிபட்டு மனம் ஒன்றி வழிபட்டு இங்க போய் அவரை தரிசிக்கிறது தான் நமக்கு யோக நெறி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த அசபைங்கிறத நாத வடிவில் இருக்கும். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் விளக்கங்கள்லாம் கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது குண்டல்னி சக்தியோட சொரூபத்தை அது குறிக்குது. இப்ப அட்டாங்க யோகம்னா என்ன? இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு எட்டு வகையா இருக்கு. இதுல இயமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கொல்லாமை, உண்மை கூறல், களவு செய்யாமை, பிறர் பொருள் விரும்பாமை, இந்திரியங்களின் விஷயங்களில் செல்ல ஒட்டாது அடக்குதல், இதெல்லாம் இயமம் என்று சொல்லப்படுகிறது. நியமம்னா என்னது? தவம், சுத்தம் உடைமை, தத்துவ நூல் ஆராய்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல். அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது செய்யல, இது செய்யலைன்னா நம்ம புலம்பவே வேண்டாம். வகுத்தான் வகுத்த வகைதான். அவர் நமக்கு என்ன, நம்மளோட விருப்பம் என்னவாவோ இருக்கலாம், அவர்கிட்ட நம்ம என்னெல்லாமோ கேட்டிருந்திருக்கலாம், ஆனா அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு வகுக்கப்பட்டது, நம்முடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைத்தது. அதனால பெற்றது கொண்டு மகிழப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது நியமம். அப்புறம் தெய்வத்தை வழிபடுறது நியமமா வழிபடணும், தினந்தோறும் வழிபடணும், நியமமா வழிபடணும். அடுத்து ஆதனம், அதாவது உட்கார்ந்திருக்கிற நிலை வந்து ஆசனம் சொல்றது. ஒவ்வொரு வகையா மாறுபடும். அது அனுசந்தானம், அதாவது இடையறாமல் சிந்திப்பதற்கு எது சுகமா இருக்கோ அப்படி உட்கார்ந்திருக்கிறதுக்கு ஆதனம்னு பேரு. பிராணாயாமம்ங்கிறது மனத்தை வந்து புறத்துல செல்ல விடாம தடுக்கிறது. தாரணை அப்படிங்கிறது மனத்தை அகத்துல ஓரிடத்துல நிறுத்துறது. தியானம்னா வழிபடு கடவுளோட வடிவத்தை, அதாவது மூர்த்தியோட சொரூபத்தை மனசால பாவிச்சு சிந்திக்கிறது தான் நமக்கு தியானம்னு சொல்லியிருக்காங்க. சமாதி அப்படிங்கிறது மூர்த்தியுடைய தோற்றம், அப்புறம் சிந்திப்பதாகிய தொழில், அப்புறம் சிந்திக்கின்ற நாம். இந்த பேதங்கள் எதுவுமே இல்லாம இரண்டர கலந்து நிற்கும் நிலை, இதத்தான் தோழமை நெறி. சமாதி கூடுதல் இல்லையா, நெட்டை கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக இது எல்லாம் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ இப்படி நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இவர் எங்கனம் எல்லாம் தன்னுடைய அனுபவமாக பல பாடல்களிலே நமக்கு தந்திருக்கிறார் என்று இப்போது நாம் பார்க்கலாம். மிக அழகாக திரு ஆமாத்தூர் என்ற தலம், அந்த தலத்தின் பாடல், அதிலே சொல்லுகின்றார், தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேடக்கூடாது, பெருமானுடைய திருவடியை தேடிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் தேடணும். தேடி கண்டு கொண்டேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப சுவாமி காணும் வரை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆக தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும், நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல், மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லியுள்ளார். அதாவது திருவாமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை நான் தினந்தோறும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன், அவனை உந்திக்கு மேல் நால் விரல் அளவுல இருதயத்தில் நினைப்பேன் இல்லையா. அத நாபிக்கு மேல் ஓர் நால் விரல்னா இருதயம், அங்க நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன், அவன் வெளியே இங்கிருந்து போக விடமாட்டேன், அப்படி போனா அவன் கைய பிடிச்சு மகிழ்ச்சியோட நான் உள்ள சேர்த்துருவேன், அப்புறம் நான் அவனுக்கு எதெல்லாம் ஏற்புடையதோ அதையெல்லாம் நான் செய்வேன் இல்லையா. மகிழ்ந்து உளே ஆடுவன் ஆடுவன் இல்லையா, அவருக்கு என்னெல்லாம் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அகப்பூஜையை குறிக்கும். சிவபூஜை செய்யறவங்க முதல்ல அகபூஜை பண்ணிட்டு தான் புறபூஜை பண்றது வழக்கம். ஆக அகபூஜை தான் அந்த காயமே கோயிலாகன்னு நமது நாவுக்கரசு பெருமானும் சொல்றாங்க இல்லையா, அது போலதான் இவரும் அகபூஜையை பத்தி நமக்கு மிக அழகாக இதுல எடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இறைவனுடைய சக்தியை, வெளியில உள்ள இறைவனோட சக்தியை வாங்கி அப்படி மீண்டும் உள்ள இருதயத்துல சேர்த்துறது இந்த வழிபாட்டு முறை. அதுதான் நான் கைய பிடிச்சு நான் அவரை உள்ள சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சம்ஹார முத்திரை அப்படின்னு அதுக்கு பேரு. அதைத்தான் இங்கனம் நமக்கு மிக அழகாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல ஒற்றனன் ஒற்றவர் தம்மை ஒளிந்து உள்ளத்து உள்பொருள், பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடிக்கே செல்ல, அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள், பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கு என்று அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது நான் மீண்டும் மீண்டும் பிறக்காம இருக்கணும், அதற்காக உற்றனன் உற்றவர் தம்மை ஒளிந்து அப்படின்னு, அதாவது உற்றாரை விட்டு நீங்கி உள் பொருள் பற்றினன், அதாவது உள்ள பொருள் எது, உள்ளத்தில் உள்ள பொருளை நான் அடைந்தேன். அதுதான் நம்ம பற்றுக பற்றத்தான் பற்றினேன் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அவரை பற்றணுங்கிறது அழகா அந்த திருக்குறள் கருத்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தால பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் இல்லையா, தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி இடத்தே செல்ல அதை அந்த திருவடியை நான் துணையாக பற்றினேன். அடுத்து அற்றனன் அற்றனன் அப்படி போனதுனால எனக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்றேன், எது அற்றது துன்பம் அற்றது. அதன் பின்பாக எதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, யான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன், ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன் இல்லையா, அவனுடைய அடியார்களுக்கு அடியாராகும் பேற்றையும் நான் பெற்றேன். ஏற்கனவே நமக்கு சங்கம வழிபாட்டை மிக அழகாக வழிகாட்டியவர், அதற்காக இந்த திருத்தொண்ட தொகை தீரிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவதரித்தவர். அவர் சொல்கின்றார், நான் அதனால் அடியவர்க்கு அடியனாகும் பேற்றை பெற்றேன். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, கைலாயத்துல ஆளால சுந்தரராக இருந்தவர் இறைவனுடைய ஆணைப்படி இங்கே வந்திருக்கின்றார். ஆனா நான் இங்க வந்து என்னதான் சொல்றாரு, நான் சிவபெருமானுக்கு அணுக்கமான ஆள் அதெல்லாம் சொல்லல, நான் அடியாருக்கு அடியன் என்று மிக அழகாக, அதான் தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிதுன்னு சித்தியார் சொன்னது போலவே, ஆதி சைவராக இருந்தாலும் இறைவனுக்கு அணுக்கமாக இருந்தாலும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டாலும் இவருக்காக இறைவன் தூது போறாரு, கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, அப்புறம் பொன் கொடுக்கிறாரு, எல்லாம் பாக்குறோம், திருமணம் செஞ்சு வைக்கிறாரு விரும்புற மாதிரி எல்லாம் பாக்குறோம். ஆனா என்ன சொல்ற, நான் அடியவருக்கு அடியவன். இந்த நிலை நம்மகிட்ட எப்போதும் இருக்கணும், அது அவங்க வாழ்ந்தே காட்டியிருக்காங்க, அது அவங்களுடைய வாக்காகவே நமக்கு அதுல வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள். பொதுவாக நாம் சில பாடல்களையே பரிச்சயமாக பாடுவது வழக்கம், இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பொதுவாக தேடுவதே கிடையாது, புரட்டுவதே கிடையாது. ஆனால் இந்த பாடல்களையும் நீங்கள் பஞ்சபுராணத்தில் பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் உங்களோட கூடவே இருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இந்த பாடல்களை எல்லாம் பஞ்சபுராணத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம பாட படித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல என்ன சொல்றாரு, திரு ஆமாத்தூர்லயும் சொல்லியாச்சு, அது மாதிரி நம்ம நேற்று முந்தா நாள்லாம் சிந்திச்சோம், கருப்பரியலூர்ங்கிற தலத்துல அந்த கொகுடி கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன், அவர் முன்னால நான் தன்னோட உடலை நிறுத்தி, நேரே நிறுத்தி, கண்ணை சிறிது மூடி, உள்ளத்துல அன்போடு நிலை பெயராது நிறுத்தி, இல்லையா, நான் மனத்தினால் நினைந்தேன், அவன் எனக்கு இனியனாக எனக்கு அருள் செய்தான். அதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கறத பல இடத்துல நமக்கு அந்த பதிகத்துல சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம சிந்திச்சோம். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டிக் கொள்கிறேன். அது மாதிரி திரு ஆமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய தலைவனோட திருவடிகளை நான் தினந்தோறும் தேடுவேன். அவரு உந்திக்கு மேல் நாலு விரல் அளவுல இருக்கக்கூடிய இருதயத்துல வச்சு நினைப்பேன். வெளியவே போக விட மாட்டேன். வெளியே போனா வலிய கைய பிடிச்சு கையால பிடிச்சு அப்படி மகிழ்ந்து உள்ளே சேர்ப்பேன். இத நீங்க சிவபூஜை பண்ணும்போது மனசுல வச்சுக்கணும். அகப்பூஜை பண்ணும்போது இந்த பாடலை சொல்லி நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும், ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தரும். சரி, அப்படி சேர்த்துட்டேன், எனக்குள்ள சேர்த்துட்டேன் அப்படிங்கறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், பாடுதேன் ஆடுதேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெண்டு பாடல்களின் மூலமாக நமக்கு அதை எடுத்து சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய திருவடியை நம்ம துணையா பிடிச்சா நமக்கு துன்பங்கள் நீங்கும். அப்ப துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் துணையாக பற்ற வேண்டும். அந்த திருவடி துணை இருந்தால் துன்பங்களிலிருந்து நாம் நீங்கி வெளியே வந்து விடலாம். அடுத்து, துன்பம் நீங்கியதால் அடியவர்களுக்கு அடியராக நாம் இருக்கலாம். இந்த மாதிரி பெயர் கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பா அடியார் நடுவுல இருந்தாச்சு அப்படின்னா வினை ஈட்ட மாட்டோம். அப்ப அடுத்தால நமக்கு என்ன செஞ்சிடும், பிறவாமை இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மீண்டும் பிறவாமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டு நாம் அவரை சிக்குன்னு பிடிக்கணும் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக யோக நெறியை தன்னுடைய அனுபவத்தை நமக்கு இப்படி இந்த பாடல்களின் வழியாக மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்.
11: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
11: ஓம் நமசிவாய்.

வருக வருக அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றினது சிவம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து உட்கார்ந்தா கருத்தரங்கு தொடங்குது. முதல் கருத்தரங்கு காலை பொழுது இறைவனின் நிறம் எது அப்படின்னு கருத்தரங்கு, இறைவனுடைய நிறம் கருத்தரங்கு. தேவலோகத்து கருத்தரங்கு நம்ம என்ன பண்ண சாதாரணமா நம்ம ஊர்வலம். அப்ப இறைவனின் நிறம் எது? ஒருவர் இறைவனின் நிறம் செம்மையே, ஏன் செம்மேனியம்மோ என்று சொல்லுகிறார். ஊர்வலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உயோடு வேண்டும். அவரு இந்த சிவப்புங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ, பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படியே மேற்கோள் பாரு கொற்ற 12 திருமுறை இறைவன் எங்கெங்க சேர்ந்த அடுத்தவர் எந்திரிச்சார். இறைவனுடைய திருமேனி வெள்ளவெளியேன்னு இருக்கும். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான், உடம்புல எல்லாம் திருநீர் பூசி இருப்பார். அதனால திருநீருடைய நிறம் வெண்மை, எனவே திருநீர் பூசுவதும் வெந்நீர் மேற்கோள். அவன் பிடிக்கிறான் வெண்மைங்கிறதுக்கு. இன்னொருத்த நீளம், நீல மணிமண்டலத்தில் ஒருவன் போல மண்ணுக பெருமணியே புறநானூறு, எனவே நீளம் சொன்ன. பார்த்தா ஒருத்தர் பச்சைனார் சிவப்புனார் நீளம்னார். இது என்ன கருத்தரங்க தலைவர் ஒருத்தர் போட்டிருக்கு அவர் அல்லவா, எல்லாத்தையும் எல்லாம் 10-10 மணித்துளிகள் எல்லாம் போட்டோன்னா 50 நிமிஷம் கொடுத்தாச்சு தலைவருக்கும் 10 நிமிஷம் தலைவர். இப்பொழுது அன்பர்கள் பலரும் சிவப்பென்றே கூறினார்கள், அதற்கு பல அருமையான மேற்கோள் காட்டினார்கள். அதுபோல் ஒவ்வொருவரும் தான் தான் எடுத்துக்கொண்டதுக்கு நல்ல திருமுறையிலே மிகச் செம்மையாக நிறத்தை காட்டி அழகு செய்தார்கள். எல்லாரும் நல்ல அருமையாக 12 திருமுறையும் பயின்றிருக்கிறார்கள். மிக்க நல்ல அன்பர்கள், நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள், நானும் கேட்டு மகிழ்ந்தேன். ஆனாலும் என்ன முடிவுற, என்ன முடிவுற, ஆனாலும் இறைவனின் நிறத்தை யாரே அறிவார்? ஆதலால் இக்கருத்தரங்கு இந்த அளவில் நிறைவுபடுகிறது. இங்க இருந்தது அடியேன் சொல்லலாமோ அப்படின்னது. அன்பர்கள் கூறியவாறு 5 நிறமும் உடையவன் யார் கூறினார்? நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த அப்படி இருக்கணும். யாரு? அந்த கருத்தரங்கு தலைவர். எல்லாரும் கை தட்டி யார் யார் சொன்னது? நான் திருவண்ணாமலையில் இருந்து அன்பர்கள் பாருங்க, சிவபுராணம் அப்படியே மனசுல இருக்குது, வேண்டிய நேரத்துல வேண்டிய மாதிரி வருது. பாருங்களேன், நமக்கும் தான் சிவபுராணம் தெரிஞ்சது, நிறங்களோர் 5 வர மாட்டேன்ட்டு அன்பர்களுக்குள்ள வந்தது. எனவே தலைவர் பார்த்தார், எனவே இந்த முடிவுரை அடியனுடையதல்ல, திருவண்ணாமலை அன்பர்களின் முடிவு முடிவுடையது, எனவே இந்த நன்றியை அவர்களுக்கே செலுத்துங்கள் அப்படின்னார். எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா, எல்லாம் திருவண்ணாமலை பெருமானுடைய அருள் அப்படின்னா. இப்படி ஒரு கருத்தரங்கு காலையில, பிற்பகல் ஒரு கருத்தரங்கு. என்ன அவன் என்ன போட்டான்? இறைவன் ஒருவனா பலரா அப்படிங்கிற கருத்து. இறைவன் ஒருவரா பலரா அப்படின்னு, ஏன் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன், ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க திருமண திருமண இதெல்லாம். அப்புறம் பார்த்தேன் ஒருவன்கிறத பேசினான். இன்னொருத்தன் பார்த்தேன், உயிர்க்குயிராக எல்லா உயிரினத்திலும் பெருமான் இருக்கிறான், அதனால என்னன்னு கேட்டாரு. எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறான், இறைவன் பலன் அப்படின்னா இறைவன் பலன். அதுக்கு வேண்டிய கருத்து இல்லை. ஒரே சேரும் 84,000 யோனி பேதம் வரை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அங்கங்கேனா அத்தனை உயிரினத்திலும் இருக்கான். எனவே அப்ப இறைவன் இப்படி ஒருவன் ஆவான். அதனால அப்படின்னு அதே போல மூவராகி நின்றான் என்று ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தருமாக ஒன்னு சொல்லி ஆக பலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒருவர் தான் சொன்னாங்க. தலைவர் என்ன பண்றார்? பெக்க பெக்கன்னு முடிச்சாங்க பாத்தீங்களா. திருவண்ணாமலை அன்பர் போயிருந்தார். ஆகவே அவர் ஒருவன் என்றும் பலர் என்றும் சொல்லலாம், ரெண்டுக்கும் திருமுறையில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. திருவண்ணாமலை அன்பர் அங்கே போய் அடியன் ஏதேன்னு சொல்லலாமா? காலையிலையும் சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க.
ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அருமையா புரிஞ்சு. அப்ப என்ன, ஏகன் ஏகன் தான், ஆனால் உயிர்க்குயிரோடு அவன் இருந்து அருளுகிறான் என்பது பற்றி அநேகன் என்று சொல்றோமே தவிர, ஆனா ஏகன் ஏகன் தான். எப்படி முடிவோட பார்த்தீங்களா, இப்படி இருக்கு கருத்தருங்க. அருமையா, அருமை. எல்லாம் திருவண்ணாமலை அன்பர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் போகக்கூடாது, நல்லா என்ன நாலு நாள் இங்க இருக்கிறான். எல்லாம் இங்க உங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் என்னது கற்பக தருவங்களை உட்கார்ந்து காமதேனு உங்களுக்கு பருமாறும். கற்பக தருவம் காமதேனு, அது நம்ம எங்க இருக்கிறோம், கற்பக தரு காமதேன் பருமாறுது. என்ன வேணும், இந்த உலகத்துல சிற்றுண்டியில எத்தனை வகை உண்டோ அத்தனையே இருக்கு. நீங்க எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல. அதனால வந்து இப்படி இருக்கிறது சரியா, கொஞ்சம் கொஞ்சம் வயமா கொண்டு வந்து பரவாயில்ல சாப்பிடுங்க, ஒன்னும் பண்ணாது அப்படின்னு. நான் சுகர் பேஷண்ட், அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது, அதுக்கெல்லாம் டீ மருந்து இருக்குது, நீங்க போடுங்க. அதனால எல்லாம் அது அவ்வளவு விட்டுருக்கேன். ராத்திரி இருந்து மறுநாள் சிவ பூஜை எல்லாம் பண்ணோம், பண்ணிட்டு மறுநாள் காலைல இது மீண்டும் கருத்தரங்க 9 மணிக்கு. என்ன மூன்றாவது கருத்தரங்க, அது என்ன அப்படின்னா, பெருமான் வடிவு எப்படிப்பட்டது, வடிவு வடிவு ரொம்ப அந்த அணுவா அல்லது அண்டமா பெருசா இருக்குமா, இறைவனது வடிவு எப்படிப்பட்டது. இப்ப நேத்து போட்டது இது நிறம், காலையில மாலையில என்ன போட்டோம், ஒருவன பலரா. இப்போ அவனுடைய வடிவு எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் 84,100,000 யோனிதோறும் பெருமான் இருப்பதனால அணுவாதான் இருப்பான். அணுவாதான் அணுத்தரு தன்மையில் அணிந்தோன் காண்க என்று மணிவாசிரியர் கூறுகிறார். எனவே அவர் அணுதான் அப்படின்னா சின்னத்து தான். இன்னொருத்த பார்க்க, இல்லை அவன் பறந்தும் விரிந்தும் எங்கும் இருக்கிறான், பெரியவனா இருக்கிறான். எப்படி சார், எப்படி இருக்கிறான், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்னை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகர. அப்புறம் 101 கோடியின் மேற்பட விரிந்தன, அப்படி விரிந்து வருது. அப்படிப்பட்ட அண்டங்களை எல்லாம் எப்படி இருக்குதான், அவையெல்லாம் அணுவாய் இவன் பெரியவனா இருக்கான். அவ்வளவு பெரிய அண்டங்களும் மிக என்ன சின்னதா இருக்க இவன் மிக பெரிய வடிவெடுக்கிறான் என்று. அப்போ பெருமான் அண்டங்களை எல்லாம் விட மிகப்பெரிய கடந்தவனாக பேரண்டமாக விளங்குகிறான், அவன் பெரியவன் அப்படின்னு. இவர் அணு. இப்ப தலைவர் முடிவுரை என்ன பண்ண, அணுவா அண்டமா, அது நீங்க இப்ப எல்லாமாக இருக்கிறான். என்ன பண்றது, என்ன பண்றது, திருவண்ணாமலை அன்பர்கள் இப்பொழுது யாரேனும் வந்து சொன்னா தேவலான்னு நினைச்சேன், 2 நாள் சொன்னாங்க, 3வது நாள் கருத்தரங்க திரு அண்ணாமலை அன்பர்களே சொல்லி இது எங்களுடைய வானுலகம் என்னைக்கும் மறக்காது, உங்களை நன்றியோடு போற்றும். அணுவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்பி. அப்போ அணு அணு அணு அணுன்னு சொன்னீங்கன்னு சொன்ன, அவன் விட சின்ன அணு இல்ல. நீங்க அண்ட அண்ட ஆண்டம் சொன்னீங்கன்னா அவன் விட பெருமான். அப்ப பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் இருப்பான் எங்கள் பெருமான். இதுதான் உடைய வடிவின் நிலை அப்படின்னா. ஆடாடா போனே எல்லாம் சொல்லிட்டாங்க, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்ட்டான். போய் பிறந்தா திருவண்ணாமலையில அடியார் கூட்டத்தில் பிறகு நீ இங்க கருத்தது தெரியாது காமதேனு மாதிரி பாருங்க. 3-4 கருத்தரங்கள ஒரு நாளைக்கு யோகியதை சொல்ல தெரிஞ்சது தெரியுது. 3 நாளைக்கு அவங்க தான் சொன்னாங்க, போன திருவண்ணாமலையில பிறகுன்னு திருவண்ணாமலை. அதனால நம்மள ஐயா நீங்க எல்லாம் உங்களை நாங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டு நாங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துடுறதா இருக்கும். வாங்கையா எப்பொழுதும் காத்திருக்கிறோம், வருகை என்று அருள்புரியாயே என்று எங்கள் பெருமான் வரவேற்பான்.
என்று வந்தா என்னும் எம் பெருமாந்தன் திருக்குறிப்பு. நாங்க உண்டி நாடு வேஸ்திலாறு சுயத்திரத்தின் உப்பிலா அண்ட நாயகர் தொண்டலீச்சல் அமுது செய்வதற்கும் நாங்கள் கொடுக்கிற பாலே ராத்திரிக்கு வந்து ஒட்டு வந்து சாப்பிட முடியாம முடியுது, அதனால அப்படி சாப்பிடுவோம் வருகே என்று சொல்லி மீண்டும் நாம் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்து விட்டோம். இப்ப கருத்தரங்கு முடிஞ்சது வந்துட்டோம். அப்ப என்ன கருத்தரங்கு? மூன்று விதமான கருத்தரங்கு. வண்ணந்தான் தேயதன்று வெளிதே என்று அவன் நிறம் சிவப்பா அல்லது வெண்மையா என்றதுல இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்படிங்கிற அமைப்புல ஒரு ஒரு கருத்து. சரி, அநேகன் ஏகன் ஒருவனா பலரா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி சொல்றது? அதெல்லாம் நம்ம கருத்தருங்க பார்த்துட்டோம். அப்படி அப்படி தடுமாறுகிறாரலாம். சரி, இன்னொருத்தர் அணு அணுவில் இறந்தாய். ஒருத்தர் அணுனாரு, இல்ல அதெல்லாம் பெரிய அண்டமா இருக்கிறார் அப்படின்னாரு. இப்படி அந்த தேவர்கள் கருத்தரங்கு போட்டவர்கள் என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் அறியாத எந்தாய். மூன்று நாள் கருத்தரங்களையும் மூன்று நாளையும் முடிவு கோர முடியாம போய் நல்ல வேலை திருவண்ணாமலை அன்பர்கள் வந்து முடிச்சு கொடுத்தான் முடியாது என்று தேவர்கள் தடுமாறி இருக்கும்படியான ஒன்று எண்ணமே இருக்கான். எது? நிறத்தால், அப்புறம் வடிவால், அப்புறம் எண்ணிக்கையால். ஒருவனா பலவா? அப்ப எண்ணிக்கையாலோ நிறத்தினாலோ அப்புறம் வடிவினாலோ மூன்றாலும் அறிய முடியாது. இப்படி இருக்கின்ற அவர் பார்த்தார் திருவண்ணாமலைக்காரன். இன்னொன்னு ஞாபகத்தை வச்சுங்களேன் அப்படின்னாரு. என்ன

இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருவாசகத்தில் ஏப்பா திருவண்ணாமலைக்காரங்களை அடிச்சுக்க முடியாது. ஆமாப்பான ஒரு நாமும் ஓருருவும் ஒன்றுமிலாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் வெள்ளையனும் கெட்டாமும். அவனுக்கு வடிவேது ஒன்னே எதுவுமே வடிவனு ஒன்று இருந்தா தானே ஒருவனா பலரான்னு கேட்கறதுக்கு, சின்னவனா பெருசான்னு கேட்கறதுக்கு, சிவப்பா கருப்பான்னு கேட்கறதுக்கு. அவனுக்கு அதுவே எதுவுமே இல்லைங்களே சுவாமி. ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமிலாரு. ஆனா நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையனும் கொட்டோமோ, அதான் இறை இயல்புனர். ஆடாடாடா இப்படி எல்லாம் கருத்தரங்கு முடிவு பண்ணணும். இப்படி எய்து மாறறியாத எந்த உந்தன் அப்படி இருக்கிற நீ இனிமேதான். அப்போ நிறமும் வடிவும் அப்புறம் பெருமை சிறுமையும் ஒன்னும் தெரிய முடியாது. நீ அடியனுக்கு என்ன செய்தாய்? வண்ணந்தான் அது காட்டி நிறத்தை காட்டின, நிறத்தை காட்டினாரா, நிறத்தை காட்டின.

வண்ணம் தான் அது காட்டி. என்னது அப்ப செக்கச்சிவியன்னு காட்டினார். வடிவு காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டீங்களா. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை. நமக்கு என்ன யோகியதை இருக்குது, ரொம்ப யோகியதை இருக்கு. என்ன தெரியும், ரொம்ப பெரிய பெரிய ஒண்ணுமில்லை சூன்யம். ஆனா இங்க பாருங்க, வண்ணந்தான் அது காட்டி செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி வடிவு காட்டி அந்த நன்னாவதும். அங்க என்ன அந்த நன்ன பூணல் போட்ட பிராமணன் அர்த்தம் இல்ல, என்ன குருநாதன்ங்கிறத காட்டி குருநாதன். இங்க அந்தன் என்பது யாரை கேட்டு குருநாதன். ஏன் நீங்க அந்தன்ங்கிறது ஏன் பூணல் போட்ட ஒருவராக சொல்லக்கூடாது, ஏன் அப்படி சொல்றீங்க? அறவோர் மட்டுமல்ல பின்னால உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த குருநாதன். அதுபுறம் எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம். இதெல்லாம் யாரு யார் செய்யணும், குருநாதன் தான் செய்வாங்க. எனவே பின்னே வந்து மும்மலம் அறிவித்தும் திருநீர் அருளியும் அப்புறம் திருவடி தீட்சி செய்தும் இப்படியெல்லாம் செய்தவன் அந்தனன். அதனால் அந்தனன் என்பார் என்று குருநாதர். குருநாதர் எனவே வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி மலர் போன்ற திருவடியும் காட்டினாராம். எப்படி இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே. அப்படியே திருவாசகத்திலே சொல்லலாம் சொல்லலாம். அப்போ இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே என்பதனால நாமெல்லாம் திருவடி காண முடியல, என்னை காண போறோமோ தெரியல. அதுக்குதான் இந்த பாடு படுறோம், என்றோ ஒரு நாளை காண்போம். இல்லைன்னா வெறும் பேச்சா போய் பிரயோஜனம் இல்லை. என்னது நேரம் போகலன்னா இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய அனுபவத்துக்கு ஒரு நாள் பெருமான் நமக்கும் உண்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தாள் நம்மையும் தொல்படுத்தி ஆழ்வு. அதுபோல சின்ன வெந்நீர் அணிவித்து வாடாராஜா தூணறியே சேரும் வண்ணம் அன்னலென கருளரும். அதுபோல இணையா திருவடி நம் தலையில வைக்கணும். இதெல்லாம் நிகழும். அதுதான் திருவாக்கம் படிக்கிறமே தவிர இதெல்லாம் வெறும் கதையாகி பேச்சாகி போய் பயனில்லை. அது அண்ணாமலையானுடைய அடிவைத்து அருள் நமக்கு அவையெல்லாம் தரும் தரும் தரும் அல்லவா நிச்சயம். அதனால அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்ட. இன்னைக்கு என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா அந்தனன் ஒரு கோடு போட்டு குருநாதன் ரெண்டு புள்ளி வச்சு உண்மை மலம் அறிவித்தும் சுண்ண வெந்நீர் அணிவித்தும் இணையார் திருவடி தலைமையில் வைத்ததும் ஆகிய காரணம் பற்றி குருநாதன் என்றோம். பழைய உரையில இருந்து யாராவது பரிமையில கொண்ட உரையில இருந்தாங்கன்னா திருவாசகத்துக்கு அருமை அப்படி போட்டுருப்பாங்க. அந்தனன் குருநாதன் என்னை என்னைனா ஏ அப்படின்னு கேட்டா என்னை உண்மை மலம் அறிவித்தும் திருநீர் அணிவித்தும் இணையார் திருவடி அவர் தலைமையில் வைத்தும் ஆட்கொண்டமையனான் ஆட்கொண்டமையான் ஆட்கொண்டமையா ஆட்கொண்டமையினால் அந்த காலத்து வாக்கியம் ஆட்கொண்டமையான் அவ்வளவுதான் விட்டுருவாரு.

திருவாசகம் திருவாசகம் நீங்க மலர் கடல்னா ஒருமை, கடல்கள்னா பன்மை அல்லவா. மலர் கடல் என்னாது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டும் பதிவித்துமையின். அப்படி எழுதுனுங்கிறார். அப்ப என்ன கேட்டா, இங்க கடல்கள் என்ற அந்த பன்மை வந்து இருப்பதுனால அங்க இணையார் திருவடிங்கிறது நினைவு வந்துகிட்டே இருக்கணும். திருவாசகம் திருவாசகம் இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இப்ப எனக்கு வருத்தமா வர வர வர, இந்த பெரியவங்க திருக்குறள் உரையாசிரியர்களோ அல்லது தொல்காப்பியத்துக்கு ஒரே எழுதின பெரியவங்களோ எழுதாம போயிட்டாங்களே. நம்ம திருமுறைக்கு எழுதியிருந்தாங்கன்னா சுருக்கமா ஆனா அருமையா எழுதிருப்பாங்க. ரொம்ப பெரிய கத்தை எழுத மாட்டாங்க, சுருக்கமா இருக்கும் ஆனா அருமையா உருக்கமா இருக்கும். எனவே மலர்கடல்கள் அவை காட்டி இரண்டு திருவடியிலும் காட்டினாலும் மலர்கடல்கள் அவை காட்டி வழி சரியா. அப்போ அந்த பெருமான் பாருங்க, உங்களுக்கு நிறத்தை காட்டி வடிவை காட்டி இதெல்லாம் செஞ்சாரு, நீ பெரியவர் தானே. வழியற்றே நீ வக்கில்லாத ஆளு, வக்கில்லாத ஆளு என்னமோ ஒண்ணும் இல்லாத ஆளு, ஏதோ அவர் காட்டினதுனால ஒன்னு ரெண்டு. வழியற்றேனே, எனக்கு வேற வழி எனக்கு என்ன தெரியும். அவன் செய்யலன்னா ஒண்ணும் இல்லாத ஆளாட்டம். ஆனா வேற என்ன, வேற என்ன செய்தார்? தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய். முடிவான என்னன்னாரு, நான் இந்த எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான்னு சொன்னேன்ல, எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொன்னேன்ல. அப்படியாடா ராஜா, இனிமே ஒரு பிறவியும் கிடையாது என்று சொல்லி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதான் சிவபுராணம் அப்படியே இருந்ததுன்னா நீங்க எல்லா பின்னால் இருக்கிற அத்தனை பதியங்களுக்கும் விளக்கமா இருக்கு. சிவபுராணம் நீங்க எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம் வைக்கலாம். 95 வரிகள் மட்டும் அருமையா மனதில் கொண்டாந்துட்டா தங்கம் தங்கமா போடும். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நமக்கு பின்னால பேர பிள்ளைகளோ பையனோ கேட்கிற பிள்ளைகளுக்கு எதேன்னு கொஞ்சம் எதேன்னு சட்டத்தை வச்சு கொடுத்து அது கொடுத்தாவது. இந்த சிவபுராணத்தை மெதுவா உள்ளது செய்துட்டா 1000 பேர் சொல்ல முடியாத அந்த ஒரு சிவபுராணம் சொல்லுது மனசிலிருந்தேன். மெதுவா அப்படியே தட்டி கெடுத்து கொடுத்து அதை கொடுத்து அது கூட நல்லது. அதே போல தாய்மார்கள் இந்த 6:30 ஆச்சுன்னா 6 மணிக்கு அதெல்லாம் இயல்பா மோங்கல் வரீங்க, நல்லா அருமையா குங்குமுட்லாம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிவபுராணம் சொல்லி ஒரு விளக்கேற்றி வச்சு சொல்லி ஒரு கல்கண்டு அல்லது ஒரு 1/2 டம்ளர் பால், சூடான பால் கொஞ்சம் இது போட்டு நைவேத்தியம் பண்ணி என்ன மோப்பா நீ இருக்கிற என்று சொன்னா வீடு அப்படியே மங்களம் முடியும். அந்த நேரத்தில் தொலைக்காட்சி எல்லாம் வைக்கவே கூடாது. ஏன் சொல்லுவாங்க, ஆமா வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியத்தேனை தின்னந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். தின்னந்தான் நிச்சயமா உறுதிப்பாடா இனி பிறவி இல்லை, இனி பிறவி. ஏன், அதனால முழுமையாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வெறுத்தே. அதனால அப்ப மெய்யே உன், அங்க ரெண்டு கூட பொருள் சொல்லலாம், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன். மெய்யேன பெருமானை நோக்கி, என மெய்மையாக இருப்பவனி உண்மையாக உண்மை பொருளாக இருப்பவனி ஒரு பொருள், இன்னொன்று மெய்யே உன் நிச்சயமா உண்மையா சொல்றேன் உன் பொன்னடிகள் கண்டே வீடும் பெற்றேன். எனவே மெய் என்பது உண்மையாக சொல்லுகிறேன் என்று சொல்லலாம், மெய்யே பெருமானி உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். அது மட்டுமா செய்து உய்ய இந்த பாவி பய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா பிரணவமாகவே என் உள்ளத்தில் இருக்கியப்பா, விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா.

நாங்க இப்ப இந்த திருவாசு சிவபுராணன் சொல்லிதான் பேச்சு தொடங்குறது லால் உடில. அதனால் இப்ப அடுத்த பாட்டு மாதிரி சிந்து

வந்தனையும் அம்மலக்கே ஆக்கே, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கே. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம அன்பர்கள் எல்லாம். பொள்ளாச்சி மாலிங்க அவர்கள் ரொம்ப அருமையா ஒன்று செய்கிறார், பாராட்டின அவர் இல்லாத போது பாராட்டதான் நல்லது. திருமுறை விழா மூவர் தமிழ் மூவர் திருமுறை இசைக்கலை விழா என்று நடத்துறது. மூவர் விழா நடத்துறது திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு நாள் வச்சு நடத்துறாங்க.

0: ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற வந்தனை. அருமையான வரி. இந்த ஐந்து பொறிகளையும் என்னளவுல என்னால ஒண்ணு செய்ய முடியல சுவாமி. நான் அடிக்கடிக்கு பாக்குறேன் இந்த ஐந்து பொறி அடங்கல். ஆனால் நீ என்ன செய்யறன்னு கேட்டா, அருமையா என்னுடைய கருவிகளை நீயே அது மாதிரி செய்யற அடைக்க வைக்கிறது. எப்படி? சிந்தனை நின்தனக்காக்கி. இந்த பாழா போன மனம் உன்னை தவிர வேற எதையும் நினைக்குது, ஆனா ஆண்டவன் நினைக்க மாட்டேங்குது. ஏன் உருப்பிடாம போகணுமே, உருப்பிடாம போகணுமே. மற்ற ஐயா நான் ராத்திரி போய் சொல்றான், ராத்திரி ஐயா எனக்கு 2 மணி ஆச்சு தூங்குறதுக்கு, பெரிய பாப்பா கல்யாணத்துதா, அப்புறம் வந்து அப்புறம் தம்பி வந்து வேலைக்கு போனானா, இது பண்ண தூக்கமே வெல்ல பாருங்க, இதான் ஞாபகத்துக்கு வந்ததுனாரு. இந்த நேரத்துல பகவான் செயல்ல பரிமாணம் ஞாபகத்துக்கு வரக்கூடாதா? ஐயா 10 மணிக்கு படுத்தேன் பாருங்க, திடீர்னு எதிராக திருவண்ணாமலை போற மாதிரி அங்க அருமையா பார்த்தேன். அடாடாடா, இந்த கோபுரம் எல்லாம் தாண்டி சிறிய திருவுருவத்துல அப்படி வளமா வந்து பெருமான, அப்புறம் வந்து பெருமாட்டி வலை வந்து. ஐயா தான் சொன்னாங்க நடராஜாவை பாக்குறத நீங்க தான் சொன்னீங்க. ஒரு தரம் நம்ம இதுல நடராஜாவை பாக்குறது எப்படி பாக்கணும்னு கேட்டா, நேர பாக்காதீங்க, இந்த படம் வந்து கொஞ்சம் பாருங்க, நம்மை பாக்குற மாதிரியே இருக்கும் என்று நம்ம ரெட்டியாரையா சொன்னாங்க. அதுல இருந்து ரொம்ப அந்த நடராஜாவை பாக்குறத கொஞ்சம் கடைபிடிக்கிறது. ஏன்னா என்று வந்தா என்னும் எம்பெருமான் அப்படி நேரா பார்க்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு. பெருமானி உன்னுடைய அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரு அப்பர் சுவாமி பண்ணார். உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கணும். ஊரார் பார்த்து ஊரார் கண்பட்டதுன்னா கெழுதல் வந்துடும். ஆனா நடராஜா கண்பட்டதுன்னா நமக்கு நல்ல வாழ்வு வரும். நல்ல அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்பர் சுவாமி பாட்டு. அந்த அருட்கண்ணால் நோக்கல் பார்க்கணும். அப்படி வருது. அப்புறம் பாரியா சிதம்பரம் என்னமோ தெரியல பாரு போக்குன்னு நடராஜா ஞாபகத்துக்கு. ஆனா அப்படியே போய் வேலை மாறுமா, சட்டையெல்லாம் கழுவி விட்டு மேல பஞ்சாகரப்படி ஏறணுமா, பஞ்சாகரப்படி நடராஜா அடாராடா. இப்ப ஓதுவாமூர்த்தி வேற பாட ஆரம்பிச்சுட்டாங்க பஞ்ச புராணமும் அருமையா கேட்டு. அப்படி இப்படிப்பட்ட நினைவு வரல சரிங்களா? ஆனால் மணிவாசக பெருமானுக்கு என்னவதான் அப்படிப்பட்ட நினைவே வருதான். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி. நான் ஏதேன்னு ஒரு நினைவு கொண்டா அந்த நினைவு ஒன் நினைவாகவே இருக்குதான். அது பெரிய அவருக்கு எடுத்த ஒரு பெரிய இதல்லவா பேரு. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி. என் கண்கள் ரெண்டும் என்ன பண்ணும்னு கேட்டா, வேற எதையும் இல்லாம உன் திருவடியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, வேற எதுவும் கொஞ்சம் மேலுக்கு அப்படிலாம் பார்க்காது, வேற பக்கத்துல எல்லாம் பார்க்காது, அந்த ரெண்டு திருவடி. அந்த நாயினேந்தன் கண்ணினேன் திருப்பாத போது காக்கி. வாயிலிருந்து ஏதேன்னு ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா, சினிமா பாட்டு மற்ற உலகியல் பாட்டு வராது வராது. என்னது? வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. நான் ஏதே ஒன்னு ரெண்டு வாய்னால சொல்லி வணங்கினு சொன்னா அந்த திருவடிக்கே வணக்கம் சொல்றேன். அருமையா சொல்லியிருக்கிறேன், திருவடிக்கே வணக்கம் சொல்லி 16 அடிகள் திருவடிக்கே வணக்கம் சொல்லியது நம்முடைய சிவபிரானந்தான். சிவபிரானந்தம்
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி. எல்லாம் அல்ல ஞானமான நடராஜ பெருமானின் 2 திருவடிகளையும் எம் சிந்தையில் நிறுத்தி வணங்குகின்றேன். செந்தமிழ் சிவாகமம் திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினம் முதல் தந்திரத்தில் சில முத்தான கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு இரண்டாம் தந்திரத்தில் இறைவன் உணர்த்துகின்ற செய்திகளை இன்றைக்கு சிந்திப்போம். இரண்டாம் தந்திரம் காமிக ஆகமம் என்ற ஆகமத்தின் அடிப்படையில் அமைந்த செய்திகளை உள்ளடக்கியது. பொதுவாகவே இரண்டாம் தந்திரத்தில் அண்ட பிண்ட இரகசியம் அடங்கியிருக்கிறது. அண்டத்தினுடைய இரகசியங்களை எல்லாம் சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் பார்க்க முடியும். அண்ட இரகசியத்தையும் பிண்ட இரகசியத்தையும் ஆழமாக கற்க வேண்டுமானால் சித்தர்களுடைய நூல்களை பார்க்க வேண்டும். சித்தர்கள் நிலை, அது அனுபவ நிலை மட்டுமல்லாமல் இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற நிலை. அப்பொழுதுதான் அந்த அண்ட இரகசியங்களையும் பிண்டத்தினுடைய இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அண்டத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் உண்டு. அதனுடைய மாறுபட்ட கலவை பிண்டமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த உடல் எப்படி நமக்கு அமைக்கப்பட்டது? நேற்றைய தினம் உயிரை பற்றி சிந்தித்தோம். பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. அப்ப இறைவனால் உயிர் படைக்கப்படவில்லை. இறைவனும் உயிரும் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் இரண்டுமே அனாதிதான். இறைவன் என்றையிலிருந்து இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிரும் இருந்து கொண்டு வருகிறது. இதனைத்தான் நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்கின்ற. அப்போது உயிர் அனாதி என்றால் உடல் எப்படி வந்தது? இந்த உடல் மாயா சரீரம், காரண மாயையிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட காரிய மாயை, அதுதான் மாயா சரீரம்னு பேர். இந்த சரீரத்தில் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை உண்டு. இந்த உடல் உயிருக்கு ஏற்ற உடல். உயிர் போன ஜென்மங்கத்தில் அல்லது பல ஜென்மங்களில் எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப இந்த உடலானது அமைக்கப்படுகிறது. அதுதான் முன்வினைகளுக்கு ஈடான யாக்கை அப்படிம்பாங்க. அப்போ இந்த நமக்கு இந்த உடம்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவனால் படைக்கப்பட்டது. அதான் நம்முடைய சிவஞான சித்தியார் ஒரு அழகான ஒரு பாடலிலே பேறு இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடு இவையாறும் முன்கருவுட்பட்டது. போன ஜென்மத்திலிருந்து வர்றது தொடர்ச்சியாக. இப்ப இந்த உயிரானது இந்த உடம்பில் தங்கியிருக்கிறது, சில காலம் தங்கியிருக்கிறது. அப்ப போன ஜென்மத்தில் செய்த வினைகள் என்ன என்னவோ, அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தது போல் இந்த இந்த பிறவி நமக்கு கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, இதுல பட்டினத்தா ஒரு பாடல் சொல்லுவார். இந்த நல்வினை தீவினையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே, விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். அப்ப புண்ணிய பாவம், நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நமக்கு பிறவி கிடைக்கும். அப்போ ஒன்றே ஒன்று தெரிகிறது, போன ஜென்மத்திலிருந்து இந்த பிறவி தொடர்ச்சி. இந்த ஜாதகம் ஒரு சொல்லுவாங்க, ஜாதகம் எழுதும்போது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கர்ப்பத்தில் சென்றது போக இருப்புன்னு போடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆயில நட்சத்திரம்னு வச்சுக்கோமே. அப்போ ஆயில நட்சத்திரம்னா புதன் திசை. அப்போ புதன் திசையில் வந்து கடந்தது போக மீதி இருப்பு இந்த பிறவியில் தொடரும். அப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்மளுடைய ஜோதிடத்தில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப தான் இந்த பிறவியில் வியாதிகளும் வரும். இந்த கண்ம வியாதினே சொல்லுவாங்க, போகர் 7000 நூலில். அப்போ அந்த 4448 வியாதி உண்டு சித்தர்களுடைய நூலில் இருக்கும். அந்த 4448 வியாதியாக இருந்தாலும் கூட அது வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடிகளுக்குள் அடங்கும். அந்த மூணு நாடி பார்ப்பாங்க. அப்ப சொல்லும்போது நம்முடைய திருவள்ளுவர் இந்த மூணையும் குறிப்பிடுவார். ஏன் நோய் வருது அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று. வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னால் அங்கே காற்று தத்துவம் வருகிறது. அப்ப இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டுகிறது அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான். காத்து மட்டும் இல்லை, அஞ்சு பூதமும் இருக்கு. இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். அதனாலதான் முக்கியம் போகின்றது எட்டும். திருமந்திரத்தில் 2 தந்திரம் உடல் அமைக்கப்பட்ட விதத்தை சொல்றார். போகின்றது எட்டும், புகுகின்ற 10. இந்த ஒரு ஜென்மத்தில் வந்து உயிர் இருந்ததுன்னா அது மறுபிரிவி எடுக்கும் பொழுது அந்த உயிரோடு, அதாவது ஆன்மாவோடு சூக்கும தேகமும் சேர்ந்து போகும். அந்த சூக்கும தேகத்தோடு சேர்ந்துதான் அடுத்த பிறவிக்கு நுழையும். அந்த சூக்கும தேகம்னா என்ன அப்படின்னா, புரியட்ட காயம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 5 உடம்பு இருக்கு. காரண உடம்பு, கஞ்சிக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்ப இந்த உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. ஆனா இந்த ஸ்தூல உடம்புக்கும் உள்ளுக்குள்ள அது வெளியில லேயர் மாதிரியும் தெரியும், அது நுட்பமா உள்ள வந்து உள்ளியும் நுழையும், அது உள்ளியும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும். சூக்கும தேகத்தை பார்க்க முடியும், அது யோக நிலையில பார்க்கலாம், சாதாரண பார்க்க முடியாது. அதுக்குள்ள பரசரீரம், இந்த பரசரீரம்ங்கிறது தான் காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம்ங்கிறது. இந்த மூணு சேர்ந்தா ஒரு பேர் பரசரீரம்னு பேர். இப்ப அந்த உடல் நுழையும் பொழுது உயிரோட போகின்றது எட்டும்னார். உடம்பு அந்த அந்த உயிரோட மறுபிறவிக்கு அப்படியே நுழையும் பொழுது இந்த சூக்கும தேகத்தோடு நுழையுது. அப்போ அதில் மனம் புத்தி அகங்காரம் இருக்கும். போன ஜென்மத்தில் வந்து நம்ம செய்த புத்தி எந்த இறையில் இருந்ததோ அது அடுத்த பிறவிக்கும் வரும். இப்போ இந்த ஜென்மத்தில் திருமந்திரம் கேட்டால் இது அடுத்த ஜென்மம் இருந்தால் அடுத்த ஜென்மத்துக்கும் வரும். அப்போ அடுத்த ஜென்மத்தில் சீக்கிரம் புரியும். இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன மனம் புத்தி அகங்காரம் இருக்கிறதோ அது அப்படியே அடுத்த பிறவிக்கும் வரும். இதை நம்ம வள்ளுவர் அழகாக சொல்லார், ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னார். நாம் ஒரு ஒரு ஒரு பிறவியில் நாம் படித்த கல்வியினுடைய பயன் அது அடுத்த பிறவிக்கும் வரும். இந்த பிறவியில் நாம் அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் அடுத்த பிறவிக்கும் வரும். அப்ப அந்த உயிரோடு அந்த சூக்கும தேகம் உள்ள நுழைஞ்சிடும். அப்ப ஸ்தூல தேகத்துல தான் நமக்கு நான் சொல்ற வியாதிகள் 4448 வியாதி சொல்றாங்க சித்தர்கள் எல்லாம். தமிழ் சித்தர்கள் நூல் வந்து நிறைய படிக்கணும். அதுலயும் பட்டினத்தார், சிவவாக்கியர், காகபுஜுண்டர், காலங்கிநாதர் இது போன்ற சித்தர்களுடைய நூல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். போகின்றது எட்டும் புகுகின்ற பத்தெட்டும். அந்த இப்போ இந்த எட்டு நுழையுது இல்லாமல் 10+8 18 நுழையுது. இந்த 18 நுழையுது என்ன அப்படின்றது தசவாயுக்கள், தசவாயுக்கள் உள்ள நுழையுது. அந்த அதான் உடம்பு வாயு தான், பஞ்சபூதங்கள்ல வாயுக்களும் உண்டு, தசவாயுக்கள் பேரு. அதில் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருதரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த தச வாயுக்கள் உள்ள நுழைஞ்சிடும். ஒரு உடம்பு உடம்பை வந்து அமைக்கப்பட்ட விதம் அந்த தச வாயுக்கள் இல்லாமல் 10+8 எட்டு விதமான குணங்களும் போகும். அந்த குணம்னு சொன்னீங்கன்னா நம்ம பழைய தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தயமும் தயவும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது பிறவிலே வரணும். அப்போ போன ஜென்மத்தில் கொடுத்து கொடுத்து பழகி இருந்தால் தான் இந்த ஜென்மத்திலையும் கொடுக்க முடியும், கொடுக்கணும் இந்த கொடைங்கிறது. அப்போ அந்த குணம் வந்து எட்டும் உள்ள நுழைஞ்சிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், கஞ்சதனம் லோபம்னா, மோகம், மதம், மாச்சரியம், இந்த துன்பம், அகங்காரம், இது இந்த எட்டு. இப்போ சூக்கும தேகமும் உள்ள நுழையுது, தச வாயுக்களும் உள்ள நுழையுது, எட்டு விதமான குணங்களும் நுழையுது. இப்போ உடம்பு தயாராக போகுது. இந்த உடம்பு தயாராகும் பொழுது அந்த பிண்டத்தினுடைய ரகசியங்கள் 9 வாசல் அது முடிஞ்சது. அடுத்து முடிஞ்சது 9 மாசம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஆகின்ற முற்றின் அதை முற்று அடையும் பொழுது ஒன்பது வாசல், அதுதான் உடம்புக்கு ஒன்பது வாசல். யோக வீரர்களுக்கு பத்து வாசல் இங்க திறக்கணும், இது பத்தாவது வாசல் இங்க இருக்கு யோக வாசல். அப்ப ஒன்பது வாசல், இந்த ஒன்பது வாசலும் இருக்கும் இந்த பிண்டத்துல கரு உற்பத்தி பண்ணும் போது. இதுக்கு பேர் கரு உற்பத்தின்னு பேரு, கரு வளர்ச்சி ரகசியம், கருப்பக்கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. வயிற்றுக்குள்ள நான் சொல்றது நடக்கிறது இல்லை. கண்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு துளை இருக்கும், காது ரெண்டு துளை இருக்கும், நாசில ரெண்டு துளை இருக்கும் ஆறு, வாய் ஒன்று ஏழு, எருவாய் ஒன்று, கருவாய் ஒன்று, ஆம் ஒன்பது வாசல். திருமுறையில் சொல்லுவாங்க ஒன்பது வாசலும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், ஒன்பது வாசலும் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க ஒன்பது வாசலுங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நாகனும் எட்டும். இதெல்லாம் வந்து இப்போ சித்தர்கள் இப்போ சொன்னது, யோகியர்கள் சொன்னது, அவர்களுக்கு உள்ளே யாராவது சொல்லி கொடுக்கணும், கொடுக்கணும் அவருடைய குருமார்கள் அருவமாக இருந்து உள்ளே அவங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம். அது நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் செஞ்ச புண்ணியம். நமக்கு வந்து இந்த நாகம் எட்டு அப்படிங்கிறாங்க. நாகம் எட்டுன்னா பொதுவாகவே ஐவாய் அரவுன்னு நம்ம இலக்கியத்தில் வரும், ஐவாய் அரகு அப்படி, ஐவாய் அரவு, அரவுனா பாம்பு, ஐவாய்னு சொல்லுவாங்க. இந்த ஐவாய்ங்கிறதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி, அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஐவாய் அரகும்பாங்க. நம்ம திருமூலர் அதை வந்து நாகனும் எட்டுன்னாரு. நாகன்னா அந்த இந்த அரவத்தை குறிக்கக்கூடிய சொல்லு, எட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா இந்த மெய்வாய் கண் மூக்கு சேவியை வந்து உத்து கவனிச்சிங்கன்னா அதுல எட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெய், மெய்க்கு ஒரு ஒன்று, வாய் ஒன்று, இந்த ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, இதில் வந்தீங்கன்னா மூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு, அப்போ இதில் வந்து எட்டும் உள்ளணும், நாகனும் எட்டும் அப்படிங்கிற அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன செய்யுதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கரணம், இந்த அந்த கரணம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள், அதாவது வந்து ரொம்ப சைவ சாத்திரங்களை சொல்லுவோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நான்கு நான்கு புறவினர், நாலு புறவினர், புறவினா இந்த வந்து இது குதிரை, நாலு அந்த குதிரையை சவாரி பண்ணுற மாதிரி. இந்த உயிர் என்ன பண்ணுமா, உயிர் அந்த நான்கு அந்த கரணங்களை கொண்டு ஒரு ராஜாங்கமே நடத்துமா. அதில் இதில் சிவஞான போதில் ஒரு அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சபத்தை தே அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவஞான போதத்தில் சொல்லுவாங்க நூற்பாவில். அப்போ அந்த அந்த ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு மந்திரிகளை வச்சு ஆலோசனை செய்வது போல இந்த ஆன்மா உயிர் இந்த அந்த கரணங்களை எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குமா, அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குமா. அதான் சொல்றாரு நான்கு புறவி அப்படிங்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது யார் இதை வழி நடத்துகிறா, இதுக்கு ஒரு ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? இப்போ உடம்புக்குள்ளே உயிர், உயிருக்கு வெளியில் வந்து உடம்பு இருக்குது, உடம்பு வந்து உயிர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் உயிரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள. இந்த உயிரை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னா பாகன். அவர் தான் பாகன்னா கடவுள்னு. இறைவன் என்ன செய்கிறாரு, இதை சரியான முறையில் பொறுத்துறார், பொருத்தி அதை வழி நடத்துகிறார். அப்போ இறைவன் உயிரை இயக்க உயிரானது உடம்பை இயக்குகிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க, உள்ளே சொன்னது பதி, அப்புறம் உள்ளே பசு, இது பாசு கருவிகள். அதான் அந்த பதி பசு பாசம் என்பவையெல்லாம் நம்ம உடம்பு உடம்பு உள்ளேயே சொல்லணும். இந்த இப்படித்தான் இந்த உடம்பு உடம்பு கருவறையில், தாயினுடைய கருவறையில் தயாராகிறது. இப்போ இந்த கருவறைகள் தயாராகின்ற பொழுது இந்த அந்த உயிர் அந்த தந்தையினுடைய உடலில் 2 மாதங்கள் தங்கியிருக்கும். இது நம்ம திருமூலர் உபதேசத்தில் சொல்றார். முதல் பாடல்ல அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் வழியாக வரும் அப்படின்னு சொல்றார். அந்த தண்ணி வந்து அப்படியே மழை நீர் வழியாக அந்த ஆன்மா கரைந்து மழை நீர் வந்து வயலில் விழுந்து அது நஞ்சையிலேயோ புஞ்சையிலேயோ விழுகின்ற பொழுது அந்த அந்த அந்த தண்ணியானது அந்த இப்போ நெல்லுன்னா நெல் வழியாக ஏறி அந்த நெல் வந்து சாப்பிட்டு அரிசியை சாப்பிட்டு இந்த அரிசி வழியாக இந்த உடம்பு உள்ள தங்கிடும். அப்படி தங்குகின்ற பொழுது அது சத்தாக உயிர் சத்தாக இங்கே தங்கி இருக்கும். அப்போ உயிர் சத்தாக அங்கே 2 மாதங்கள் இங்கே தங்கி இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக அது வந்து 10 மாதங்கள் தாயினுடைய கருவறையில் தங்கியிருக்கும். அது உயிர் வந்து மாறி வருகின்ற தன்மை, ஆன்மா அப்படிதான் வரும். இதை நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் சொல்றாங்க. இப்போ முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவானது ஒரு சிறிய அளவிலே கடுகு அளவுக்கு இருக்கும் முதல் நாள். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சற்று பெரிதாக சீடு ஒரு விதை மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆம் நாள் அந்த கருவானது அந்த பிராணவாயு அங்கே இருக்கும், இந்த பிராணவாயுவால் அது 3ஆம் நாள் மிளகு மாதிரி மிளகு மாறி இருந்து கொஞ்சம் அப்படி பிளந்து இருப்பது போல அந்த கருவானது இருக்கும். இப்போ 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த அவரை விதை போலே வந்துடும், சின்னதாக இருக்கும். அப்போ 5ஆம் நாள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி போல திவலையாக இருக்கும். அப்புறம் 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவுக்கு முன்னாடி இந்த லேசாக இந்த பஞ்சு மூடின மாதிரி பஞ்சை வச்சு மூணுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி லேசாக உரையோடு இருக்கும். 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கரு வந்து நல்லா நல்லா வளர்ந்துடும், அதாவது கரு கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அது புறையினு சொல்லலாம் அந்த பஞ்சு மாதிரி இருக்குது, தனியாக தெரியும், தனியாக பிரிஞ்சிடும். 8ஆம் நாள் தான் அந்த கருவானது 5 பிரிவுகளாக பிரிந்து 5 நிறங்களை உடையதாக இருக்கும். இந்த 5 நிறங்கள் அங்கே உற்பத்தி ஆகிடுவாங்க அந்த 8ஆம் நாள்லே. 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெருசாக கொஞ்சம் பெருசாக விடும். 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்து ஒரு காகத்தினுடைய முட்டையை போல் அது பெருசாக போயிடும். இந்த 10ஆவது நாளிலிருந்து 30ஆவது நாள் வரைக்கும் அந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவானது அப்படியே வளர்ந்துடும். வளர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையானது கனத்து இருக்கும், அப்படியே தலை கனத்தை அப்படியே அது வர வர அந்த ஷார்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இந்த வேல் மாதிரி. அந்த வேல் எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே ஷார்ப்பாக வரும். அது மாதிரி அது ஒரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ மாதிரி ஷேப்பில் ஒரு மாதத்தில் இருக்கும். அப்போ ரெண்டாவது மாதம், இந்த ரெண்டாவது மாதம் வரும்போது அங்கே ஒரு பாகு மாதிரி குழம்பி இருந்தும்பாங்க, கருவாய் குழம்பி திருமுறையில் வரும். மூன்றாவது மாதத்துலாம் லேசாக அப்படியே இந்த கை, இந்த சின்ன சின்ன சின்ன லெவலில் கால் கை இந்த விரல்கள் இன்னர் ஆர்கான்ஸ் அதாவது கல்லீரல் இதெல்லாம் வந்து அந்த மூன்றாவது மாதத்திலே அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான்காவது மாதம் இந்த நாக்கு இந்த எலும்பு சப்ஜெக்டு அதே மாதிரி நகங்கள் இதெல்லாம் வளர்ந்துடும். அப்புறம் இந்த அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும், இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கும் மேலே அஞ்சாவது மாதம். ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பான ஒரு திரவம் வந்துடும், அப்போ தான் நரம்பு கண்கள் இது எல்லாமே வந்து ஆறாவது மாதம் வந்துடும். ஏழாவது மாதம் உங்களுக்கு நாடிகள் இப்போ 72,000 நாடிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 72,000 நாடிகளும் அந்த ஏழாவது மாதம் ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சிடும். அப்போ தான் அந்த தொப்புள் இந்த கண்கள் எல்லாமே வந்து ஏழாவது மாதம். இந்த எட்டாவது மாதம் வந்து அந்த உணவு வந்து தொப்புள் கொடி வழியாக சிரசுக்கு செல்லுவது எட்டாம் மாதம். அப்போ தான் ரேகையெல்லாம் தெரியும், இந்த ரேகையெல்லாம் அந்த எட்டாவது மாதமே வந்துடும், உடம்பும் செவந்துடும். ஒன்பதாவது மாதம் சிசு நல்லா வளர்ந்துடும். சிசு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடையை பார்ப்பாங்க, அதில் எடை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தை, எடை கொஞ்சம் குறைஞ்சலா குறைச்சலாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. பத்தாவது மாதம்தான் உங்களுக்கு வந்து அந்த காற்று நெருப்பும் கூடி இந்த அபான வாயினால் வெளியில் தள்ளப்பட்டு தலைகீழாக தள்ளப்படுதல், இது பத்தாவது மாதம். இது வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் கிரகங்களுடைய தொடர்பு உண்டு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த அது சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தின் மூலம் அது வளர்ச்சி அடையும். இரண்டாம் மாதம் வந்து செவ்வாய், மூன்றாவது மாதம் குரு, நான்காவது மாதம் சூரியன், ஐந்தாவது மாதம் சந்திரன், ஆறாவது மாதம் சனி, ஏழாவது மாதம் நரம்பு மண்டலம் அதனால் புதன், எட்டாவது மாதம் வந்து இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் ஜெனிக்கிறதோ அந்த லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபதி. அப்புறம் ஒன்பதாவது மாதம் தான் சூரியன், பத்தாவது மாதம் சந்திரன். இப்படி இந்த பத்து மாதங்களுக்குமே இந்த கோள்களினுடைய கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கிரகங்களினுடைய வலிமையை பொறுத்து தான் இங்கே அந்த குழந்தையினுடைய அங்க அமைப்பு இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் தான். அப்போ அந்த குழந்தை பிறக்கும், அப்போ நோயுடன் சில குழந்தை பிறக்கும், சில குழந்தை நல்லாவே பிறக்கும், இது எல்லாமே வந்து ரகசியம் இருக்குது. இது போன ஜென்மத்தினுடைய வினையினுடைய தொடர்ச்சி, நல்வினை தீவினையுடைய தொடர்ச்சி தான் அது. இப்போ கரு விட்டுருக்குறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு கரு உருகின்ற பொழுது கருப்பம் தரிக்கும் காலத்தில் இப்போ தாயினுடைய வயிறு அப்படின்னு பார்க்குறாங்க, இந்த தாயினுடைய வயிற்றில் வந்து திடக்கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மந்த புத்தியாக பிறக்கும். அதில் வந்து கரு தரிக்கின்ற காலத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும், எம்டின்னு சொன்னால் லைட்டாக இருக்கணும், அதிகமாக சேரக்கூடாது. அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து இந்த நீர் அதிகமாக இருந்தால் சமயத்தில் இந்த குழந்தை ஊமையாக கூட பிறக்கும், சரி, திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளுமே அந்த அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை குருட்டு குழந்தையா பார்க்கலாம், பிறவி குருடு அப்படின்னு, பான் பிளைண்ட் அப்படிம்பாங்க. அப்போ அந்த கரு உருவாகின்ற நேரத்தில் அந்த தாயினுடைய மனநிலையும் தந்தையினுடைய மனநிலையும் அவசியம். இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஆண் குழந்தை பிறக்கும் ரகசியம், பெண் குழந்தை பிறக்கும் ரகசியம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தந்தைக்கு சூரியகளை ஓடணும், தந்தைக்கு சூரியகளை ஓடும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும். இப்ப தந்தைக்கு சந்திரகளை ஓடும் போது பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆண்கள் வந்து இடது கை பக்கம் வச்சு தூங்கணும் முடியும். அப்படி இடது கையை வச்சு தூங்கினா இந்த அந்த சந்திரனுடைய பாகம் அரெஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த வலது நாசியில் சூரியகளை ஓடும். அப்போ சூரியகளை ஓடும்போது ஆண் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் யோக ரகசியம், இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மூச்சுக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மூச்சுக்காற்று இல்லைங்களா, அந்த மூச்சுக்காற்றில் வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல திடகாத்திரமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த தந்தையினுடைய மூச்சுக்காற்றுக்கு தான் அதிகமான வேலை உண்டு. மூச்சுக்காற்று அதிகம் பண்ணும். ஒரு குழந்தை அழகாக இருக்கணும் அப்படின்னா அது தாயினுடைய மூச்சுக்காற்று. அப்போ இரண்டு தாய் தந்தையினுடைய மூச்சுக்காற்று ஒத்துழைக்காவிட்டால் நிச்சயமாக கருச்சிதையும். அந்த கருவை பாதுகாக்கும் ஒரு இந்த உள்ள பார்த்தீங்கன்னா தாயினுடைய கர்ப்பப்பையில் ஒரு உதகம் என்ற ஒரு நீர் உண்டு. அந்த நீர் வந்து இந்த கருவை பாதுகாக்கும். இதை வந்து நம்முடைய திருவாசகத்தில் போற்றி திருவகவல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் இறைவன் எப்படி இந்த கருவை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்ல, மாயிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். அங்கேயே ஆரம்பத்திலே தப்பிச்சு தான் வர்றோம். ஒரு மதில் தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். அப்போ அந்த முதல் மாதம் டிராவல் பண்ணவே கூடாது. விருப்பமான பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணோம்னா ஏதாவது கரிச்சதை அடைஞ்சிரும். மும்மதிதன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிரில் பிழைத்தும். அப்போ மூணாவது மாதம் நான்காவது மாதம், அஞ்சு திங்களில் முஞ்சிதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். ஒன்பதாவது மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தக்க தசமதி இது பத்தாவது மாதம், தாயோடு துன்பமும் துக்க சாகர துயரிலை பிழைத்தும். இப்போ பத்து மாதமும் வந்து ரொம்ப சிரமந்தான். அதான் அந்த இறைவன் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுகிறார் நம்மளை. இப்படி இந்த இதனால தான் இப்போ எல்லா சித்தர்களுமே இந்த அண்ட பிண்ட ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த எல்லா சித்தர்களுள்ளையும் தான் இருக்கும் இது. இப்படி தான் அந்த உடம்பானது நமக்கு படைக்கப்படுகிறது. ஆனால் அது உயிரை இறைவன் படைக்கல, உயிர் அனாதி. ஆனால் உடம்பு மாயையிலிருந்து படைக்கப்பட்டது. இப்போ திருமந்திரத்தில் இது உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அதாத யாரும் அது கேட்டு தன்மை விளம்ப தகாமையினால் ஏதம் எய்தா வகை முடிந்து போக்க. அவர் என்னன்னு, ஐயோ திருமணம் தான், அம்மா பாப்பா வேணான்ட்டாலே, நான் திருவச்சியூர்ல போய் தங்கிறேன்னு சொன்னாரு. அது அப்படியே அப்பளுக்கு இல்லாம சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட பொண்ணு வைக்க வந்தவங்க கிட்ட எல்லாம் நாங்களும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பொறுக்கணும், எல்லாம் போட்டுங்க, ஒரு ஆறு மாசம் போட்டுங்க, எல்லாம் நம்ம பையனுக்கே வச்சிடோம்னா இது ஐஸ் நல்லவா? வேற என்ன அப்பட்டமா இல்ல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது மரியாதையும் இல்லை. அதனால எல்லாம் நான் பெயின் வச்சுவோம். ஒரு ஆறு மாதம் போட்டுவோம், சித்திரை காட்சி மேல பாப்பேன் தை மாசம் வேணாம் என்று சொல்லி பக்குவமா அனுப்பிச்சு. இப்படி பக்குவமா அவங்க சொல்லி அனுப்பிச்ச உடனே என்னாச்சுன்னா, ஏதம் எய்தா வகை முடிந்து போக்க அவராங்கு எய்தாமுன் பாருங்க. வந்து எங்க வீட்டுல பெண் கேட்கறதுக்காக வந்தவங்க கேட்க இவர்களும் கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்கலாம்னு சொல்ல, இப்படி வந்து கேட்க வந்தாங்க பாருங்க, இவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பையன் செய்து விடும். அதனால என்னன்னு கேட்டா, தீதங்கடைந்தே இறந்தான் போல் செல்ல விடுத்தார் உடன் சென்றான் மாதராரை பெற்றார் மத்ததனை கேட்டு மனமருண்டார். அதுக்குள்ள அவன் இறந்துட்டான. இது இவங்க பெண் வீட்டுக்கு காதல் விழுந்தது பாத்தீங்களா. அப்ப அந்த பாப்பா சொன்னது, நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், பெருமான் தான் திருவத்தியூர் சென்றுடுவேன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, ஒரு பையனுக்காக பெண் பார்க்க வந்தவங்க கேட்டு இவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே அந்த பையன் இறந்து போட்டான்னா, சிவசிவா சிவசிவா இந்த திருமணத்தை பத்தி பேச உனக்கோ எனக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ உரிமையே இல்லை, ஒற்றியூரா நீதான். இப்படி விட்டுட்டாரலாம். விட்ட உடனே அடுத்தார் போல் தையலா சங்கிலியாதம் திறத்து பேச தகாத வார்த்தை உய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார் என்றங்கு உலகறிய செய்த விதி போல் இது நிகழ்ந்து இது நிகழ. அப்போ இந்த பெண்ணினுடைய திருமணம் பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறத இந்த நிகழ்ச்சியினால உணர்த்திறார் பெருமான் அல்லவா. அதனால உள்ள படிசத்து நையும் உள்ளத்துடன் அஞ்சு நங்கை செயலே உடன்படுவார் பார்த்தாங்க. சரி பாப்பா நினைக்கிற மாதிரி திருவத்தி உள்ள கொஞ்சம் அப்படின்னாங்க. என்ன செய்தாரலாம், அணங்கே ஆகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால் வணங்கும் ஈச திறமன்றி வார்த்தை அறியாள் மற்றொன்றும் குணங்கள் இவையாவும் இவள் தான் குறித்தபடியே ஒற்றினகர் பணங்குளரவச்சடையார்தம்பால் கொண்டறிவோம் என பகர்வார். நல்ல நாள் பார்த்து திருவத்தியோர் பெருமானு, நீ ஆச்சப்பா அந்த பொண்ணாச்சப்பா நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி, நீதான் தந்த நீதான் ஆட்கொள் என்று சொல்லி கொண்டு விடலாம். நான் பன்னார் மொழி சங்கிலியாரை நோக்கி பயந்தாரும் கிளைஞர் தென்னீர் முடியார் திருவத்தியூரில் சேர்ந்து செல்கதியும் கண்ணார் முதலா திருவருளால் ஆகி கன்னி மாடத்து தன்னார் தலஞ்சூர் அந்நகரில் தங்கி புரிவீர் தவம் என்று அந்த கோவிலே ஒரு இடத்துல வாங்கி அதுல அருமையான ஒரு சின்ன அறை, அந்த அறையில இந்த பெண்ணை இருக்க வச்சு கன்னி மாடம் என்று சொல்லிட்டாங்க. யாரும் உள்ள போகக்கூடாது வரக்கூடாது அப்படியெல்லாம் அந்த காலத்துல சொன்னா சொன்னபடி நடக்கும். எனவே அந்த கன்னி மாடம் அமைத்து அப்படி வச்சாங்களாம். அப்படி இருக்கும்போது பெற்ற தாதி சுற்றத்தார் பெருசேர் முடியார் விதியாலே மற்ற செயலுண்டு அறியாது மங்கையார் சங்கிலியார்தாம் சொற்ற வண்ணம் செய்ய துணிந்து தொழிந்த செல்வத்தொடும் புறங்கள் செற்ற சிலையார் திருவொத்தியூரில் கொண்டு சென்றணிந்தார். எல்லாம் திருவத்தியூர் அழைச்சிட்டு போய் சென்னி வளரன் பிறையணிந்த சிவனார் கோயில் உட்புகுந்து துண்ணும் சுற்றத்தொடும் பணிந்து தொல்லைப்பதியோர் இசைவினால் கன்னி மாடம் அருங்கமைத்து கடிசேர் முறைமை காப்பியத்தை மண்ணும் செல்வம் தகவைத்து தந்தையார் வந்து அடிவணங்கி எல்லாம் கட்டம் கட்டினாங்க. அருமையா இதுல வச்சு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுத்து எல்லாவற்றையும் தங்கறதுக்கு அந்த பாப்பாவுக்கு வேண்டிய தோழிமாற ரெண்டு பேரை வச்சு இப்படிதான் செய்தாங்க. யாங்கள் உமக்கு பணி செய்ய ஈசற்கேற்ற பணி விரும்பி ஓங்கு கன்னி மாடத்தில் உரைகின்றீர் என்று உரைக்கின்றார். தாங்கற்கரிய கண்களே தாரை ஒடுக தெரியாதீர் ஏங்கு சுத்தத்தோடும் இறங்கி போனார் எயில் சூழ் பதியில். அதனால அந்த பாப்பா என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் தைரியமா போங்கப்பா போங்கம்மா, நான் இங்கிருந்து பெருமானுக்கு பணி செய்யறேன் அப்படின்னு. நிலை பெருமாறு என்னுதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்தேற்றி புகழ்ந்து பாடி சங்கராய் ஏ போட்டி போட்டி என்றும் அலைப்பனல் செய்ய செஞ்சலயம் ஆதி என்றும் ஆரூரா என்றே அலரான் என்றும். அதே ஆண்களை நோக்கி சொன்னதுனால அலரான் இல்லைங்க, பெண்களை நோக்கி சொன்னா அமைதியா ஈசன் திறமையை பேணி கவராதே தொழுமடியா நெஞ்சனூல் இது கந்தாபுரம் தெரியல இப்படி எல்லாம் இருமா என்று அமைதியா சொல்லணும். அப்படியாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்களாம். வந்தா அந்த பெண் என்ன செய்கிறார் அப்படின்னா, அது காதல் புரிந்து தவம் புரியும் கன்னியார் அங்கமர்கின்றார் பூதநாதர் கோயிலினில் காலந்தோறும் புக்கிரஞ்சி பத்திகளா. அந்த பாப்பா ஆறு காலமும் போய் வணங்குவாளாம் திருவற்றியூர் பெருமான். நீதி முறைமை வடுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்ய, ஆனா நெருப்பு அந்த மலர் பறிக்கிறான்னா மலர் பறிக்கிற மலர் தான் தெரியும், அந்த கண்ணுக்கு வேற யாரும் தெரியும் செடிதான் தெரியும். நீங்க கொண்டு வந்து விட்டால் வழியில வச்சு அருமையா அந்த நாறு தான் தெரியும் அந்த பூ தான் தெரியும். அப்படியே இன்னொரு குறிப்பு சொல்லப்படுற அருமையான குறிப்பு, பூமாலை தொடுப்பாருக்கு ஒரு வேண்டுகோள் என்றால் இங்கதான் அந்த வேண்டுகோள் என்னது சொல்லப்படுது. என்ன செய்வாளாம், போய் நிறைய அந்த ஆறு காலமும் வணங்குகின்ற அந்த பெருமாட்டி, காலந்தோறும் புக்கிரஞ்சி நீதி முறைமை வடுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்ய சீதமலர்பூ மண்டபத்து திரைசூர் ஒருவால் சென்றிருந்து பண்டு கையிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலை சிறப்ப. திருவள்ளுவர் ஒருமையுள் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமா புடைத்து வணக்கம் வர்றேன். இவர் எங்கடா பூசா பூசா வந்தார்? ஏன்னாரு, உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணு இந்த மாதிரி வயது வந்த பெண்கள் போய் நான் கோயில் இருந்து மாலை கட்டேன்னு சொல்லாது என்னாரு. இது போன கையிலையில் இருந்த பெண்ணடா இது, அங்க பூ தொடுத்தது. அந்த ஒருமையில் தாங்கற்ற கல்வி எளிமையும் இங்க தொடர்கிறது. அடாராடா திருக்குறள் படிடா அப்படின்ட்டு. அதனால அந்த பண்டைய அந்த நினைவு இந்த பிறவிலையும் தொடர, இது அந்த மாதிரி போமாக்கான் என்ன செய்யுமா? கொண்ட உணர்வு தலைநிற்ப குலவு மலர்மென் கொடியனையார் வண்டு மருவும் திருமலர்மென் மாலை மாலை காலங்களுக்கேற்ப அண்ட பெருமான் முடிச்சாத்த அமைத்து வணங்கி அமருநாள் அருமை அருமை. காலங்களுக்கு ஏற்ப நாடு, ஏன்னா எந்த மலர் எந்த காலத்துல மலருமோ அந்த மலரை கொண்டு காலையில, எது 10 மணிக்கு மலருமோ அது 2 காலத்துக்கு, எது எல்லாம் காலையில அரும்பி பகலெல்லாம் அப்படி மத்தியானத்துல அலருமோ அந்த போய் மத்தியானத்துக்கு, மாலையில மலர்கின்ற மலரை மாலையில சாயிரத்தி எடுத்துட்டு போறோம், இரவுல மலர்கிற மலரை ராத்திரி அத்தியாவசி எடுத்துட்டு போறோம். இப்படி ஒரு பெண்ணு செஞ்சதாக காதலியாவது போடுவோம். இதெல்லாம் கிமுல வாங்கின புகை கிபி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கமே, என்ன பண்றது? அதனால் இப்படியாக அருமையான அந்த அமைச்சர் தான் செய்துட்டு, அந்தி வண்ணத்து ஒருவர் திருவருளால் வந்த ஆரூரர் கந்த மாலை சங்கிலியா தம்மை காதல் மனம் புணர வந்த வந்த பருவமாதலால் வகுத்த தன்மை வடுவாத முந்தை விதியால் வந்தொரு நாள் முதல்வர் கோயிலுட் பூந்தார். இந்த பொண்ணு இப்படி இருக்கும் போது இதே காலத்துலதான் சுந்தரரும் இருக்கிறார். எனவே அவரும் காலங்களில் போய் வணங்குவார், வீட்டுக்கு மடத்துக்கு போடுவார். இந்த பொண்ணும் காலங்களில் அந்த மாலையை எடுத்துட்டு போய் வணங்கும், நேர கன்னி மாடத்துக்கு வந்துடும். தான் தான் வேலையை அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். அந்த பெருமான் அந்த நராய் ஆண்ட நம்பி அங்கனரை பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம்போந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் குண்டரீக தலைநிகர்பும் திருமண மண்டபத்தில் உட்புகுந்தார். இவரு அப்படியே வழிபாடுத்திட்டு ஒரு நாள் அப்படி வழிபாடுத்துகின்ற பொழுது இந்த மலர் தொடுக்கிற மண்டபத்தை பார்த்தாராம். என்னைக்கு பார்க்க மாட்டார் நீ பார்த்தா. அதுக்குள்ள இருக்கிற அந்த பாப்பா என்ன செய்தாம், அருமையான பாட்டு. அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து, இது மாதிரி மலர் தொடுக்கணுமா? ஒரே சமயத்துல 2 மாலை கட்டணும். எப்படி சுவாமின்னு, உள்ளே ஒரு மாலை புறம்பே ஒரு மாலை. இது மாதிரி வேற எங்கேயுமே 4283 இடத்த பாட்டுல ஒரு இடத்துல. அப்ப எப்படி சாமி 2 மாலை கட்ட முடியும்? கை 2 தானே இருக்கு, ஒரு மாலை தானே கட்டலாம். கை 2 ஒரு மாலை தான்டா, இங்க என்ன பண்ணுது? உள்ள எங்கேயும் நினைக்க விடாது. நீங்க கட்டும் போது இங்க என்ன இருக்கணும், உள்ள என்ன பண்ணணும்? அன்பு நாரா, வெளியில இந்த நார் இருக்குல்ல வாழ நாரு, அது போல உள்ள அன்புங்கிற நாரு. இங்க பூங்கிறது இருக்கு, அங்க ஐந்தெடுத்து நெஞ்சு தொடுத்து. அந்த மனதுல ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிங்கணும். இங்க மலர் தொடுக்க தொடுக்க உள்ளையும் ஏறத்தால் இவர் மலர் தொடுக்கிறதுக்கு முன்ன 1008 கணக்கு இல்ல. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது எப்போது, என்ன எனக்கு 1008 கணக்க முடியாதுக்காக 1008 எல்லாம் வச்சிருக்காங்க. 108 முடிஞ்சது, இராப்பகலாய் பேசலாம். அதனால அந்த அன்பு நாள் இந்த வரி இருக்கே அப்படியே உள்ளத்தில் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, கோயில்ல அந்த பூமாலை கட்டுறவங்க கிட்ட, ஐயா நீங்க எல்லாம் பெரியானவங்க பெரியவங்க, கூறுமான வரைக்கும் தூய்மையா கட்டுங்கயா, குளிச்சுட்டு கட்டுங்கயா. அப்படி கட்டும் போது கூட கூறுமான வரைக்கும் கொஞ்சம் மனசுல இந்த ஒரு அஞ்சலுக்கு பாருங்க, அதை நினைச்சுக்கிட்டே கட்டுங்கயா. நல்லது, இந்த மாலை கட்டுறதுனால மாதத்துல ஊதியம் வரும், அந்த மாலை கட்டுறதுனால நம்ம போறகளுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு கல்ல 2 மாங்க ஐயா என்று சொன்னோம்னா, நான் சொல்றேன் 400 ஆன்மா மாலை கட்டுற ஆன்மாவில 2 சைபர் அடிச்சுட்டு 4 ஆன்மாவது கட்டுமே. நாமும் சொல்லல, நாமும் சொல்லல மாலை தொடுக்கிறவங்க இப்படி தொடுக்கணும் என்று சொல்லியிருக்கமா? பெரிய புராணத்துல இருக்குது, கேட்டுல இருக்குது, நாட்டில் அது செய்யும். ஆகவே அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க உள்ள ஒரு மாலை அருமையான திருவேந்திரத்தாகிய மலரை எடுத்து அந்த அன்புங்கிற நாரில் வச்சு கட்டிக்கிட்டே இருக்குமா. வெளியில் இந்த ரெண்டு கையும் இந்த நாள்ல இந்த மாலையை கட்டுமா. எனவே இரண்டு மாலை ஒரே நேரத்தில். இப்படி இந்த பெண் அப்படி தொடுத்து விட்டுதாலாம். அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்காளர் தொடுத்து என்பு உள்ளுருக்கும் அடியாரை தொடுது பெருமானை எல்லாம் வணங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் தங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். இவர் அந்த மாலை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கோயில உரிய இடத்துல கொடுத்துட்டு வந்து வருது பாருங்க. அந்த வரும்போது இவர் பார்த்துட்டார் யாரு சுந்தரம் அவ்வளவுதான் கண்ணுற்றார். அப்ப கோபாமுத்தும் கரும்பு ஏற சுரும்பேரா கொடுமின்முகையுமனையாரை சேவார் கொடியார் திருத்தொண்டர் கண்டபோது சிந்தை நிறை காவாதவர்பால் போய் வீழ தம்பால் காமனார் துறந்த பூவாணிகள் வந்து உறவீழ தரியார் புறமே போந்துரைப்பான். அதனால இதுவரையிலும் பறவையாரை மணந்த பிறகு ஒரு நாள் கூட இந்த மாதிரி மனநிலை மாறவே தாமுண்டு பெருமான் உண்டு தாமுண்டு பெருமான் உண்டுதான் இந்த வாழ்ந்த. இப்ப அந்த மாதிரி அந்த காண அந்த ஒரு நேர்ந்ததும் அந்த கண்டவுடன் தன்னுடைய எண்ணம் அப்படி மாறுபடுவதும் எதனால் என்ன ஏற்கனவே அப்படி இருந்தீங்களேப்பா பெருமான் என்ன செய்தார் அம்மா நீங்க ரெண்டு பேரும் அப்படி அவனை அவன் விரும்ப அவர் உங்களுக்கா திருவத்தூர்லதான் அப்படி வந்து திருவாரூர்லதான் முன்ன ஆயிருக்கேன்னா அவடத்தே எப்படியோ அப்படின்னு அருமையான அடிமொழியினும் அடிமொழியுது. இப்படி இருக்க எங்க இந்த பாட்டு 32 மங்கை ஒருபால் மகிழ்ந்ததும் அன்றி மணி நீள் முடியுங்கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர் அடியேனுக்கு இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என நண்பர் ஏன்னா வேற யாத்தையாவது கூச்சி கைக்கப்பட்டு பேசணும் மாப்பிள்ள தோழர் மாங்க இவர் தோழர் ஏன் ஏடி செய்யாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். அதனால உனக்கு நம்மை தோழமையாக தந்தனம் சொன்னதுனால கூச்சமில்லாம சொல்லு. அதனால் பேச்சு அப்படி கவிதை திருமாலை தொடுத்து பெருமானையும் உனக்கு திருமாலை தொடுப்பது போல என் மனத்தையும் என்னுடைய மனமாகிய மாலையும் தொடுத்து விட்டால் அவளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று வெளிப்படைய பேசு. இதுல என்ன ரகசியம் என்ன சொன்ன உடனே அவர் என்ன செய்வார் வேற வழியே இல்லை. அன்னலார் முன்பளவும் அவர் அறிய உணர்த்தி புறத்தணிந்தே எண்ணம் எல்லாம் உமக்கடிமையாமார் என்னும் என் நெஞ்சில் திண்ணம் எல்லாம் உடைவித்தால் செய்வதொன்றும் அறியேன் யான் தன்னிலாமின் ஒளிர்பவலை கடையீர் அருளும் என தளர்வார். இந்த விண்ணப்பம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இந்த விண்ணப்பத்தை நீங்க தான் நிறைவேற்றணும் சொல்லி ஒப்பித்துட்டாராம். மதிவாழ் முடியார் மயில் கோயில் புறத்து ஓர் மருங்கு வந்திருப்ப கதிரோன் மேலை கடல் காண மாலை கடலை கடை கண்டயர்வார். இந்த நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாலையில இப்ப இந்த நேரம் என்ன கொஞ்சம் தாண்டி இந்த சூரியன் அப்படியே மறையறதுக்கு போற நேரம் மாலை நேரம் தாண்ட போற நேரம் இல்ல முதிராமுலையா தம்மை மனம் உணர்க்க வேண்டி முனர் இவளை நிதியால் நண்பர் தமக்கருளும் தன்பால் நினைந்து நினைந்தடிய அங்க வருந்தி கொண்டு இருக்காராம். இல்ல இந்த மாலை நேரம் ஏன் மாலை நேரத்துல என்னாச்சு அப்படின்னு திருவள்ளுவர் அங்கே இருந்து காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என் நோய் வர்ற வணக்கம். நீங்க என்ன அடிக்கடி இப்படி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க வராம இருப்பாங்க.

ஏழரை எட்டு மத்தியானம் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பகலெல்லாம் போல. இத ஓவியம் காணா காவியம் நான் சொல்லிடுறேன். எந்த ஓவியனாலும் ரவிவர்மா கூட உட்காருவேன் இந்த ஓவியத்தை மாப்பாங்க. ஏன்னா நீங்க காலையில அரும்ப காட்டலாம், மாலையில மலரை காட்டலாம், இந்த பகலெல்லாம் போதாகிங்கிறது எங்கள் திருவள்ளுவர் தான் சொல்லப்படும். ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்ல, அந்த செகண்டுக்கு செகண்டு. அந்த பகலெல்லாம் போதாகி மாலை மலர் ஒன்னே முக்கா வரியில இன்பத்தை தான் பாடினார். எதேன்னு கொச்சையா இருக்குதா சிறு சிறு இப்படி எல்லாம் பாடினார். எனவே அந்த நாள் அந்த பெண் என்ன அந்த இப்ப என்ன உம்பருய உலகுய ஓல வேலை விடமுண்ட தம்பிரானார் வந்தொந்தர் தம்பால் எய்தி சங்கிலியை இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த உண்ணா இருந்தவத்து கொம்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒடிகண்ண. இவர் போய் தான் எடுத்து ஏற்படுத்திருந்தார். நேர பெருமானே போனார். என்ன ஒரு மேனி ஒரு மாதிரி இருக்கு, அதான் அடியேன் அங்கேயே விண்ணப்பித்துக் கொண்டேன். கவலைப்படாதீர், இல்ல இங்கேயும் திருமணம் நாளை காலையிலேயே கொட்டு மேளம் விடிஞ்சா கல்யாணம் புடுறா வத்தலை பாக்கணும் ஒரு பழமொழி. அது மாதிரி விடிஞ்சா கல்யாணம் புடுறா வத்தலை பாக்குற மாதிரி செஞ்சு தரேன் பெருமானே செய்தார். இருந்த உடனே அன்று வெண்ணி நல்லூரில் வலிய ஆண்டு கொண்டருளி ஒன்று மரியா நாயேனுக்கு உறுதி அளித்தி. பெருமானே இந்த பறவையை மணப்பதற்காகத்தான் நான் அந்த ஒரு சிவாச்சாரியார் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு போனவுடனே வேணாண்டா ராஜா உனக்குன்னு ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கு, இது வந்து உனக்கு உரியதல்ல அப்படி நினைக்கப்படாதுன்னு சொல்லி எனக்கு தடுத்தாள் கொண்டி. அதுவும் உன்னுடைய கருணை இல்லவா. அதனால இப்பொழுது உயிர் காக்க இன்றும் இவளை மனம் புணர்க்க ஏந்து நின்றீர். அன்றைக்கு கல்யாணம் ஆகிற மனமேடையில வந்து ஆச்சி என்ன ஒரு கெட்டி மேல அடிச்சு அப்படி பண்றதுக்குள்ள தடுத்துட்டு, ஆனா அப்படி தடுத்த நீரே இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க கருணை என்ன? ஏன் இது நடக்க வேண்டுவது அது நடக்க வேண்டாதது, அதெல்லாம் அதை தடுத்தார் இதை கொடுத்தார் அப்படி ஆச்சு. அதெல்லாம் அப்படி வந்த உடனே ரொம்ப நன்றி உணர்வு எல்லாம் செய்தார். மகிழ்ந்தார் வந்த தொண்டர் மகிழ்ந்தார் வந்த தொண்டர் ஆண்டு கொண்ட அந்தனார் அவருக்கு அருளி கருணையினால் நீண்ட கங்குலியாமத்து நீங்கி வானில் நிறைமதியம் தீண்டு கன்னி மாடத்து சென்று திகழ் சங்கிலியாராம் தூண்டு சோதி விளக்கனையார் தம்பால் கனவில் தோன்றினார். அவர் தலையெழுத்து தலையெழுத்து ஆமா என்ன ஒரு ஒரு உயிர் ரெண்டு உயிர் என்ன பரவாயில்ல, ஒரே சேரும் 84,000 யோனி பேதங்களையும் படைச்சா அத்தனை சிக்கலுக்கு இந்த ஓராள் தான் ஈடுபடுவோம் வெழி. அதனால் இவருக்கு நான் கவலைப்படாத ராஜா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னோன்னு அந்த பாப்பா யாரையும் எப்பையும் பார்க்காத இன்னைக்கு இவரை பார்த்துட்டு போன பாப்பா அதுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வே தோன்றல, ஆனா அந்த உணர்வு தோன்றது. அதனால அந்த பொண்ணு கனவுல போய் யார் பெருமான் ராத்திரி 11 மணி இருக்கும் என்ன செய்தார், சாரும் தவத்து தலைத்த சாரும் தவத்து சங்கிலிகள் தோற்றும் பொழுதில் சங்கிலியார் தொழுது பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கி எழுந்து அடியேன் உய்ய எழுந்தருளும் பேற்றுக்கு எம் யான் செய்வது. பாருங்க என்னுடைய சிவபெருமான் சிவபெருமானாகவே போனார், வேறு வேடம் மாறு வேடம்லாம் கொள்ள. அதனால கனவுல தோணு ஒண்ணு அந்த பெருமாட்டி கனவுல அப்படி கண்டதுனால சில தியாகராஜ திருவற்றியூர் பெருமானல்ல வந்திருக்கா பெருமானியே என்ன என்ன என்றெல்லாம் கேட்டாலும் கேட்ட உடனே அப்படி சொல்லுகிறாராம், பெரிய கருணை பொடிந்ததென நீற்றுக்கோல வேதியரும் நேர் நின்றருளி செய்கின்றார். என்ன சாரும் தவத்து சங்கிலிகள் அம்மா இவர் பெரிய தவம் பண்ணவங்க, ஏன் எங்கெங்கோய் நின்பன் நின்னன்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குதியில் எங்களின் ஞாயிறு எமக்கேரோர் என்பாவா என்றெல்லாம் நீ நோற்ற பெண்ணுமா. ஆதலால் இந்த மாதிரி ஒரு அருமையான கணவன் உங்களுக்கு பார்த்திருக்காருமா. சங்கிலி கேள் சால என்பால் அன்புடையான் யாரு நீ கண்டு கொஞ்ச நேரம் இந்த கருத்தளிந்தாயே அவன் யாருன்னா என்னத்துல மிகுந்த அன்புடையவன் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான். மேருமலையை கூட அளந்துள்ள அவன் தவத்தை அளக்க முடியாது. ஏன் ஏற்கனவேயும் கையிலையில் இருந்து வாறு பூமாலை தொடுத்தான், இப்பொழுது இங்க சொல்மாலை தொடுத்து கொண்டிருக்கான். அதனால அப்படிப்பட்ட நல்ல மிகுந்த தவமுடையாள். என்னங்க தவம், தன்னை நினைப்பதுதான் தவம், யார் பெருமான் நினைப்பதுதான் தவம். அந்த தவம் உடைய மேம்பட்ட தவத்தான் முகவரி எல்லாம் கொடுக்கிறாரு. வெண்ணை நல்லூரில்
யாரும் அறிய யான் ஆள உரியான்.

0: திருவண்ணூர்ல என்ன கோர்ட் என்னாச்சு? முதல்ல எந்த ஊர்ல நடந்தது கல்யாணம்? மனம் வந்த புத்தூர்ல. அங்க வந்த உடனே இப்படி கொஞ்சம் தகராறு வந்த உடனே பார்த்தாங்க, இந்த கேஸ் நீக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, ஐயா அந்த கேஸை இடத்த மாத்துவோன்ட்டான். என்ன திருவண்ணூர்ல மாத்திக்கலான்னு. அப்பவே இந்த கேஸ் எல்லாம் மாத்தி ஈர்த்தி செஞ்சிருக்கிறாங்க சிவசிவ. என்ன பண்றது சொல்லுவார் அதனால? ஏன்னா தன்னை விட்டு போனா போதும். ஏன்னா இது ரெண்டு சங்கடமா இருக்குது. இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குது முன்னையே. அதுக்காக நாம முன்னையே போகணும், பின்னையே போகக்கூடாது. இவையெல்லாம் காரணம் பற்றியதும் வினை நீக்கத்திற்காகவும் செய்தது. நாம செய்தோம்னா வினைய மேல மூட்டை கட்டிக்கணும், அதனால நாம செய்யப்படாது. அவன் செய்தான். அதனால என்ன செய்தாராம்? ஆளவுரி வெண்ணிநல்லூரில் யாரும் அறிய யான் ஆளவுரியான், உன்னை என இறந்தான், உன்னை வேண்டி என்ன கேட்டுக்கொண்டான். வார் கொழுமுலையாய் நீ அவனை மணந்தா மனத்தால் அனைவாய் மகிழ்ந்தென்றார். நீ அதுக்காக திடீர்னு இப்ப காதலிச்சு கழிச்சு வேண்டியில்ல, நல்ல எல்லாரும் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அருமையா இருமா, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. இதெல்லாம் ஆசி.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தர என்கிற ஞான களஞ்சியத்திலே இன்று வந்து சிவதர்ம இயலிலே இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன்.
3: சிவாயனம் சிதம்பரேசன். ஆனா அந்த உடல் நிலையானது என்று அந்த உடலிலேயே பற்று வைத்துக் கொண்டிருக்கின்ற அறியாமையுடைய அந்த அறிவில்லாதவர்களும் கூட இந்த சிவபுண்ணியத்தில் ஈடுபட்டார்களேயானால் அவர் சிவபெருமானுடைய புறத்திலே இருப்பார்கள், சிவபுரத்திலே இருப்பார்கள். பற்றோடு கூடியவர்கள், பற்று இல்லாமல் செய்கிறது ஒரு வகை, பற்றோடு கூடி செய்கிறது ஒரு வகை. பற்று இல்லாமல் செய்கிறது ஒரு வகை, பற்றோடு இப்ப மனைவி பற்று, மக்கள் பற்று, உடற்பற்று, பொருள் பற்று, மற்றைய நமக்கு தொடர்பு உள்ளவர்கள் எல்லாம் பற்று வச்சுத்தானே இருக்கிறான். இப்ப யாராவது பற்று இல்லாதவர்கள் இங்க இருக்கிறீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்களை பாக்கலாம். யாரும் இருக்க முடியாது, அதிகம் இருக்க முடியாது. பற்று தான். அந்த பற்று எப்படிப்பட்டதென்றால், இது நிலையில்லாதது என்று உணர்ந்து சிவனிடத்திலே பற்று வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே, இது வந்து நிலையானது அல்ல, ஆனாலும் இருக்கிற வரையில் இதெல்லாம் வேணுமே. இப்ப மனைவியை பற்று இல்லைன்னு வச்சுக்க, வீட்டுக்கு போனவனு சாப்பாடு ஆடு போடுறது. அதுபோல எல்லா பொருள்லையும் அந்த பற்றோடு கூடினாலும் கூட இது சிவன் தந்தது, இது எல்லாமே சிவன் தந்தது எண்ணி சிவனிடத்திலே பற்று வைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது, அங்கே பற்று வைத்துக் கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது. அது வந்து நம்ம சுந்தரம் சுவாமி தேவாரத்துல ஒரு அருமையான பாட்டு சொல்றாரு. அது எப்படி பாட்டுன்னா, அழியனாய் அகன்றே உயர்ந்தானை ஆதியந்தம்பணிவார்க்கு அன்புடைய கூழையராயி பொய்யே குடி ஓம்பி. கூழையர்னா புரியுதா? கூழையர்னா குட்டையா, குட்டையராக பொய்யே குடி ஓம்பி. கூழையராயி, கூழையராயின்னு சொன்னா பணி உடையவர்களாய், பணியும் போது என்னமா இருக்கிற ஆளு. கூழையராயி பொய்யே குடி ஓம்பி, குடி ஓம்புதல்னா குடி வாழ்க்கை நடத்துகிறோம் அல்லவா. இந்த குடி வாழ்க்கை நடத்தும் போது பொய்யே குடி ஓம்பி, இது பொய் என்று எண்ணி, இது இந்த குடி வாழ்க்கை என்பது பொய் என்று எண்ணி, அது முழுவதும் நிலைத்து இருக்காது என்று எண்ணி, சிவனிடத்திலே பற்று வைத்துக் கொண்டு இது நிலையாது என்று எண்ணிக்கொண்டு வாழ்வது. தாமரை இலை தண்ணீர் போல, புளியம்பழமும் ஓடும் போல. குளையராயி பொய்யே ஊடி குடி ஓம்பி குழைந்து மெய்யடியார் குழுப்பையும் வாழி அவர்க்கே வலுவானிதி காட்டி மறுபரப்பு என்னை மாசறுத்தானை மாலையுன் கண்ணுமை மகிழ்ந்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே என்பது சுந்தர தேவாரம், திருவடிவரத்து தேவாரம். அதனாலே இப்படி உடலிலே பற்று வைத்துக் கொண்டிருக்கின்ற அறியாமையுடையவர்களும் கூட இந்த தர்மத்தை செய்தார்களேயானால் அவர்கள் சிவபுரம் என்கின்ற சிவலோகத்தில் இருப்பார்கள். அற்புதன் அமலன் கூறும் அறம்பல, அற்புதனாகி இருக்கின்றவனும் அம்மலம் இல்லாதவனும், அற்புதனாகி மலம் இல்லாதவனுமாகிய சிவபெருமான் சொல்லிய அறங்கள் பல, தர்மங்கள் பல. ஐங்கிசாதி கற்போடு கலந்து நானா பலத்தினை கருதுவார்க்கு. அதாவது ஐங்கிசாதி என்று சொன்னால் உயிர்களை கொல்லாமை, அகிம்சைனு வரும் அல்லவா, அந்த அகிம்சை தான் முதல் தர்மம். அகிம்சை என்று சொன்னால் எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருப்பது. உயிர்களை கொன்றுவிட்டு தர்மம் செய்கிறேன், புண்ணியம் செய்கின்றேன், தரிசனம் பண்றேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா பலன் இல்லை. அதனாலதான் அதை முதல்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஐங்கிசாதி கற்போடு கலந்து நானா பலத்தினை கருதுவார்க்கு. அதனாலே அந்த கற்பு என்பது மாறுபடாத பக்தி, மாற்றமில்லாத பக்தியோடு கலந்து நானாபலத்தினை கருதுவார்க்கு. நானாபலம் என்றால் அறம்பொருள் என்ப வீடாகிய நான்கு பலன்களையும் தற்பரன் அருளினாலே தருவன அனந்த சிவபெருமான் அருளாலே அந்த அறங்கள் இவன் கற்போடு அந்த அகிம்சாதி முதலான தர்மங்களை கடைபிடித்தானால் அந்த திருவருளாலே இவனுக்கு கிடைக்கின்ற பலன்கள் நிறைய. தருவன ஆனந்தம் கால நிற்பன தொன்று தொட்டு அன்பரை நீங்கா பாங்கால். ஐயாலே சிவபெருமான் வந்து எப்போதும் உயிரோடு கலந்து இருக்கிறவன், உயிரோடு கலந்து இருக்கிறவன், உயிரை விட்டு பிரியாமல் இருக்கிறவன் சிவபெருமான். அப்புறம் எல்லாம் பிரிந்துதான் இருப்பார்கள், அப்புறம் பின்னாடி வந்து சேருவார்கள், அப்புறம் போய்விடுவார்கள். இதுதான் உலகம். உலகத்து சொந்த அத்தனையே எப்படி இடையிலே வந்து வரும், இடையிலே போய்விடும், இடையிலே வரும், அப்புறம் போயிடும், அவ்வளவுதான். இந்த உறவை ஞானிகள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் சந்தை உறவுங்கிறாங்க. சந்தையில போய் பேசுகிறவன், கலந்து பேசுகிறவன், இவன் அவனும் கலந்து பேசுவா, இவன் ஒரு பக்கம் போயிடுவான், வேலை முடிஞ்சவொடனே அவன் ஒரு பக்கத்தில் போயிடுவான். இது சந்தை உறவுன்னாரு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் ஒருத்தந்த உயிரோடு கலந்து இருப்பவன், உயிருக்கு உயிராக இருப்பவன், உயிரோடு கலந்து இருப்பவன். உற்றார் ஆருளரே உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரே என்பது அப்பர் தேவாரம். அதனால உண்மையான உறவு இருக்குது பாரு, உண்மையான உறவு, உண்மையான உறவு. இதெல்லாம் பணத்துக்காகத்தான் உறவு, எல்லா உறவுமே பணம் இல்லைன்னா ஒருவரும் உறவு இல்லை. உண்மையான உறவாரு தெரியுமா, பரமேஸ்வரன் தான், வேற சொல்லுவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் பணம் இருந்தா எல்லாருமே உறவு. உடல் பொய் உறவுன்னார், உடலே பணம் இருந்தாத்தான் நமக்கு உறவா இருக்கும். உடம்பே பணம் இருந்தாத்தான் வேளா வேலைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு பூசிச்சுட்டு இருந்தாத்தான் நம்ம சொன்னபடி கேட்டு நமக்கு உறவா இருக்கு. இல்லைன்னா பகையா போயிருக்கும், உடம்பு பகையா போகும். அது என்ன சந்தேகம், ஒருவேளை சாப்பாடு போடலன்னு வச்சுக்கோ, காப்பி குடிக்கிறது கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உடம்பே உனக்கு பொய்யுறவுன்னா அப்புறம் உண்மையான உறவு மத்த பேரைய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே. உடல் பொய்யுறவு ஆனால் உண்மை உறவாக கடவாரார், தன் அருளே கண்டாய் திடமுடனே உற்றுப்பார். நல்லா யோசிச்சுப்பார், சிந்தித்துப்பார், உற்றுப்பார். மோனன் ஒரு சொல்லே உண்மை பற்றிப்பார், மற்றவெல்லாம் பாழ் என்பது தாய்மான சுவாமி பாட்டு. ஆகையினாலே உண்மையான உறவு யார் என்று கேட்டால் பரமேஸ்வரன் ஒருவன் தான், அவன் தான் உண்மையான உறவு. மற்றவர்கள் எல்லாமே பொய்யுறவு, அதான் உடம்பே பொய்யுறவுனா மற்றவர்களை பத்தி என் சொல்லவனும். ஆகையினாலே அப்படி தொன்று தொட்டு அன்பரை நீங்க அப்பாங்கால் என்று அந்த உண்மையை சொல்கிறார். நீங்க அப்பாங்கால் என்றால் அதால அடியார்களை விட்டு உயிர்களை விட்டு நீங்காவது இருக்கிறவன் சிவருமான் அப்படி சொல்லி அதற்கு மேல பத்து வகை அறங்கள்னு சொல்றார். பத்து வகை அறங்கள். ஓர் உயிரை கொன்று அதன் தசையை தின்னாமை ஒன்று, முதல் அறம் ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பிஞ்சாறு பொய்யாமை என்று திருக்குறள். ஐயால இந்த உயிர்களை கொல்லுகிற வேலை இருக்குது பாருங்க, கொன்று திங்கிற வேலை, அதை விட மோசமான ஒரு செயல் கிடையாது, அதை விட கூடிய பாவமும் கிடையாது, அதை விட மோசமான செயலும் கிடையாது, அதை விட கூடிய பாவமும் கிடையாது. கொலைப்பாவம் தானே முதல் பாவம், கொலைப்பாவம் தானே, அதுல என்ன சந்தேகம். ஆகையினால இப்ப வந்து மனிதரை கொன்று விட்டால் அரசாங்கம் தண்டிக்கிறது, ஆடு மாட்டை கொன்று விட்டால் யாரு தண்டிப்பார்கள், அந்த அரசாங்கம் தண்டிச்சு, அந்த அரசாங்கம் தண்டிச்சு, தண்டிக்க மாட்டான், அந்த அரசாங்கம் தண்டிச்சு. ஆகையினால அந்த அறத்தை முதல்ல சொல்றாரு. ஓர் உயிரை கொன்று தசையை தின்னாமை, பொறுமை. பொறுமை என்பது அவசியமானது. பொறுமை இல்லையானால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான் ஆயிப்போம். மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான். மரத்தில் ஏறது இது. ஆகையினாலே பொறுமை அவசியம், பொறுமை அவசியம். ஒரு ஊருக்கு சாமியார் வந்திருந்தாராம். அந்த சாமியாரு எல்லாரும் போய் கும்பிட்டுருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்ன பேருனா பொறுமையில, அவர் மலை போன்றவர், பொறுமையில மலை போன்றவர், அப்படிப்பட்ட சாமியார் என்று எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் போயிருக்கிறான், போய் சாமி உலகத்தையே எது பெருசுன்னு கேட்டானா, பொறுமைதாப்பா பெருசுன்னாரா. யார் அந்த சாமியார், எது பெருசுன்னானா, பொறுமைதாப்பா பெருசுன்னாரா. உலகத்திலேயே எது பெருசு சாமி தானா, பொறுமைதாப்பா பெருசுன்னாரா. இல்ல உலகத்திலேயே ரொம்ப பெருசு பொறுமைதாப்பா பெருசுன்னாரா. உலகத்திலேயே ரொம்ப பெருசு இது சாமி நானா, அவரு பொறுமைதாடா பெருசு கூட அதே வேலையை கேட்டுக்கிறங்க. என்னாச்சு, பொறுமையா போய் விட்டாலே. பொறுமை வந்து மிக உயர்ந்த பண்பு. பொறுமை என்பது பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார் என்பது ஒரு வடமொழி. பொறுத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்புந்துணையும் புகழ் என்றெல்லாம் பெரியவர்கள் திருவாக்கு. ஆகையினாலே பொறுமை. இரண்டாவது உண்மை பேசுதல், உண்மை பேசுதல். உண்மை கட்டாயம், உண்மை பேசத்தான் வேணும், உண்மை பேசத்தான் வேணும். எல்லா வேளையிலும் பேச முடியுதா, எப்போதும் பேச முடியுதா? ஆனால் அந்த உண்மை பொய் பேசினாலும் அது நன்மைக்காக பொய் பேசணும். பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மையை பயக்கும். பொய்மையும் வாய்மை இடத்த பிறதுக்காக நன்மை செய்கின்றது பொய்யாக சொல்லியிருந்தா அது உண்மையை சார்ந்ததுதான், அதுவும் உண்மைதான், பொய்யல். ஆகையினாலே உண்மை பேசுதல் என்று சொன்னால் பிறருக்கு தீங்கு வாராத வழியில பொய் சொன்னால் அதுவும் உண்மையே. அதனாலே உண்மை பேச வேணும். பழிபாவங்களுக்கு அஞ்சுதல், பழிபாவங்களுக்கு அஞ்சுதல். அதனால பழி வந்து விடுமோ, பாவம் வந்து விடுமோ என்று எண்ணி சக்கரதையா இருக்கிறது. நம்மாலே வந்து வாக்கினாலே சொல்லுவதனாலே பாவம் வருது, வாக்கினாலே மனம் நோக்க முடியா சொன்னா பாவம் வந்துடும். அதே போல செயலாலே மனத்தாலே அதனால பழிபாவங்கள் இருக்கவே விடாது. பழிபாவம் வந்து விடுமோ என்று அஞ்சுதல். பாவங்களுக்கு அஞ்சாதவை எவ்வளவு இருக்கா உலகத்துல, அளவே இல்லை. பாவங்களுக்கு அஞ்சாமல், வலிக்கு அஞ்சாமல் பொருள் சேர்ப்பவனும், பிறரை வருத்துபவனும், நோக வைப்பவனும் நிறைய பேர் இருக்கா. அதனாலே பழிபாவங்களுக்கு அஞ்சுதல். அதற்கு மேல அறச்செயல்களுக்கு ஆதரவு, அறச்செயல்களுக்கு ஆதரவு. தர்மம் செய்கின்றவர்களுக்கு ஆதரவு செய்வது, தர்மம் செய்யறத கெடுக்காம, தர்மம் செய்யறத கெடுக்காம தர்மம் செய்யறதுக்கு ஆதரவு கொடுப்பது. தர்மம் செய்யறவனுக்கு ஆதரவு கொடுத்தா இவன் தர்மம் செய்யறவன் ஆகிவிட்டான். இவனும் இப்ப நீ குரு பூஜை பண்றான்னு வச்சுக்கோ, நான் வந்து பாட்டு பாடினா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆதரவு, ஆதரவு. அது போல என்ன மற்றைய பொருள்களை கொடுப்பது, மற்றைய கைங்கரியங்களை செய்வது, அவருக்கு வேண்டிய ஊக்கத்தை தருவது, அல்லது வாயினால ஆதரவு, வாயினால ஆதரவு. முடியலன்னு வச்சுக்கோ, வாய் நான் வாயில தான் ஆதரவு பண்றேன், வேற இடத்துல பண்றேன், வாயில தான் பண்றேன். இப்படி தர்மம் செய்யறவனுக்கு ஆதரவு கொடுப்போம், தர்மம் செய்யறவனுக்கு ஆதரவு கொடுப்பது. மன ஒடுக்கம், மன ஒடுக்கங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான். மன ஒடுக்கம் என்பது முக்கியமான, மன ஒடுக்கம் என்று சொன்னால் தீயதை எண்ணாது, நல்லவற்றிலே மனத்தை எண்ண வைத்தல், தியானித்தல்,
2: மன உடுக்கம். அதனாலே மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோனை முத்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவ கோனை என்பது தாண்டவ கோணார் பாட்டு. ஆகையினாலே மனம் உடுக்கம் அது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வராது. மனம் உடுக்கம் சினமறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமறக்க கல்லாருக்கு வாயன் பராபரமே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலே மன ஒடுக்கம். அதற்கு மேலே வந்து கொடை. கொடை என்றால் தருமம் செய்தல், கொடுத்தருமம் செய்தல். தருமம் செய்தல் என்றால் அதே வந்து தன்னால இயன்ற வழியும் செய்ய வேணும். பத்திரமா காத்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்து தொலையப்படாது. அப்புறம் வந்து புடிச்சுக்கிட்டு போட்டானா நீ என்ன பண்ணுவ? பொருள் கடந்து போகும், வீணா போறும். எனவே தர்மம் செய்யாது காத்திருந்த பொருள் அது வந்து வேற வகையில தீய வழியிலே போய் விடுகிறது, தீய வழியிலே. அதனாலே இருக்கும் போதே தர்மத்தை செய்ய வேணும், தர்மத்தை கட்டாயம் செய்ய வேணும், எந்த வழியும் செய்ய வேணும். இப்ப கிருஷ்ணன் பணம் 10 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க, 10 லட்சத்தையும் கொடுக்க வேண்டாம். 1 லட்சத்தை கொடு, 50 ரூபாய் கொடு, 25,000 கொடு. இப்ப குருபூஷம் நடக்குதா இந்த நம்ம பணம் 500 வச்சு கொடு, அப்படி கொடுக்கணும் கிருஷ்ணமூர்த்தி. ஆகையினாலே அப்படி வந்து தர்மத்தையே வாங்கினவன் தான் கிருஷ்ணமூர்த்தி. யாருக்கிட்ட? புண்ணியத்தெல்லாம் வாங்கின பாப்பா. அவன் மாதிரி துணிஞ்சு பாவம் பண்ண கிருஷ்ணாவ மாதிரி, கிருஷ்ண அவதாரம் மாதிரி யாரும் கிடையாது. ஆடே அப்பா என்ன மாதிரி மனசு வந்து ஆடே அப்பா சொல்ல முடியும். ஆகையினாலே தர்மம் என்பது எல்லாரும் செய்யலாம். தர்மம் என்பது செய்ய முடிய அவரவர்கள் இயல்புக்கு சக்திக்கு தகுந்தவாறு தர்மத்தை செய்ய முடியாதுங்கிறது இல்லவே இல்லை. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பட்சில யாவருக்குமா உண்ணும் போது ஒரு இப்படின்னா கடைசியா பூறுபடியும் கடிதம் விளையாடும் புனச்சிறுவான் தருபடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு, இட்டு உண்டு இரு வினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு. இது கந்தர் அலங்காரம். பொறுபடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் அது யாரு? வள்ளி. பொறுபடியும் இப்படின்னா யானை, களிரும் விளையாடும் புனச்சிறுமான் போனோம்னா தினப்புணத்துல சிறுமான் தருபிடி காவல மான் தந்த யானை, மான் தந்த யானை அப்படி சொல்றார். வள்ளிய ஒரு யானைங்கிறார். தருபிடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு. அதனாலே வந்து அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தர்மத்தை செய்ய வேணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எந்த வரலையும் செய்ய வேணும். அது வந்து அலங்காரத்துல நிறைய சொல்றாரு தர்மத்தை. அலங்காரத்துல கோழி கொடியோன் அடிபணியாமல் குவலயத்தை வாழக்கிறது மதி இலிகாள். உங்கள் வல்வினை நோய் ஊழிர் பெருவலி உண்ண ஒட்டாது. பெரும் பணக்காரர்ல பல பேர்த்து உண்ண ஒட்டத்தான் ஒட்டலையே, உண்ணாலும் ஒட்டல உண்ணவும் ஒட்டல, உண்ண ஒட்ட மாட்டேங்குது, உண்ண ஒட்டாது. உங்கள் அத்தம் இல்ல, அத்தம் தான் பணம், அத்தம் இல்ல. ஆழ புதைத்து வைத்தால் வருமோ, ஆழ புதைத்து வைத்தால் வருமோ உன் அடிப்பறை என்பது கந்தரவன். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள்வோர் உதவ எங்காயின் ஒரு ஏற்றவர்கிட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் வைந்தரும் சங்காதமோ கெடுவீர் போம் அத்தனி வடிக்கே. நிறைய சொல்றாரு. வயிற் கதிர் வடிவேலனை வாழ்த்தி வரிங்கற்கு என்று நொயிர் பளவளவேனும் பகிர்மங்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற்புறு வாராது காணும் கடைவழிக்கு. இது கந்தர் அலங்காரம். என்ன பட்டினத்தாரு ரொம்ப சண்டை போட்டு விட்டாரு ஒரு பாட்டுல. இந்த கருமிப்பைய ஒரு நாயா பிறந்திருந்தான்னா ஒரு வேட்டைக்கு உதவுவான். நாயாய் பிறந்திடில் நல்வேட்டையாடி நயம்புரியும் தாயார் வயிற்றில் நரராய் பிறந்து. நரர்னா மனுஷன். தாயார் வயிற்றில் நரராய் பிறந்து பின் செம்பனராய் காயா மரமு, காயா மரமு வரலாங்குளமு கல்லாவும் என்ன கல்லுல செஞ்ச பசு போல அது கணக்கவா போகுது. கல்லாவும் என்ன ஐயாத மனிதரை ஏற்படைத்தா இறைவா கட்சி பாட்டினி. ஆகையினால இப்ப எல்லாம் சண்டை போடுறாங்க. என்ன காரணம்னா தர்மம் செய்யறதுக்கு சொல்லி ஆக வேண்டியதா இருக்கு, செய்யாமைக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இயல்பாக செய்யாம இருக்கிறான். செய்யறதுக்குத்தான் உபதேசம். விபூதி பூசுறாங்கிறது தான் உபதேசம். பூசாம நிறைய பேர் இருக்கிறான். பூசுறதுக்குத்தான் உபதேசம். அது மாதிரி உயர்ந்ததுக்கு நல்லதுக்கு உபதேசம் வேண்டியதா இருக்கிறது, கெட்டதுக்கு வேண்டாம இருக்கு. கண்டாமே செய்யறான், தானே செய்யறான் இயல்பாகனாலே. கொடை அனைவரும் போற்றுகின்ற சிவனை மலர் தூவி வணங்குதல். அனைவரும் போற்றுகின்ற சிவனை தேவர்கள் எல்லாரும், தேவர்கள் எல்லாரும் யாரை போற்றுவார்கள்? சிவனைத்தான் போற்றுவார்கள். தேவர்கள் எல்லாரும் சிவனைத்தான் போற்றுவார்கள். மனிதர்கள் தான் சிவனை போற்றுகிறவர் இருக்கிறான். பெருமாளையும் போட்டுறான், ஐயப்பனையும் போட்டுறான், அனுமாரையும் போட்டுறான், காளியும் போட்டுறான், மாரியும் போட்டுறான், பேய் விசாசுகளையும் கும்பிடுறான். மனிதனை போற்றுகிற அது ஒரு வகை. பேய் விசாச தெய்வமாக, தெய்வமாக எண்ணி கும்பிடுதல் வந்து பேய் விசாசையும் கும்பிடுற. நடிச்சாவன் 12 மணிக்கு காவை கொடுக்குறோம் ஐயா, அப்படியே வந்து வாங்கிட்டு போறியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடிச்சாவன் 12 மணிக்கு யாரும் சத்தம் இல்லாம ரெண்டே பேரும் ஊய் அப்படியே கொடுத்தோம்னா அப்படியே வந்து வாங்கிட்டு போறியா? எரி காவல் அந்த பேய் காத்துக்கிறது. உண்மையும் வேற, ஒரு வயல் உண்மைய நடக்குதா பத்தியா அவருக்கு தெரிய மாட்டது. அதனால இப்படி வந்து வாங்கிட்டு போறியா என்றால் என்றால் சிவனை போற்றுவார். புத்தேந்தாயன கொண்டு என் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னும்பால். அதனால பரம விஷ்ணு சந்திரன் குபேர வாயு உடனே சகலரும் சௌருமானத்தான் போற்றுகிறார்கள். அப்படி எல்லாரும் போற்றுகின்ற அந்த சிவனை நாம் முக்கியமாக அர்ச்சிக்க வேண்டும். முக்கியமாக அர்ச்சிக்கணும். சிவனை அர்ச்சிக்காத பிறவி, சிவனை அர்ச்சிக்காத பிறவி அது வந்து மனித பிறவியிலேயே சேர்க்கப்படாது. மனித பிறவியிலே அது சேர்க்கப்படாது. அதை விட குரங்கு நல்லதுன்னு சிவனை அர்ச்சிக்காதவனை விட குரங்கு நல்லதுனாரு யாரு? சிவபிரகாசர். சிவபிரகாஷ் சுவாமின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லவனான்னு ஒரு வினாவை போட்டு, மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லதான்னு போட்டு குரங்கு தேவலா நல்லதுன்னா. என்ன காரணம்னா, குரங்குக்கு கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது. இவனுக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது. குரங்குக்கு ஒண்ணு இல்லை, அறிவு இல்லை. இவனுக்கு அறிவு இருக்குது. அறிவு இருந்து சிவனை பூசிக்காம இருப்பதனால இவனை விட குரங்கு தேவலாம். அறிவு இல்லாமனால அது பூசிக்கல, அதனால தப்பு இல்லையே. அறிவு இல்லாத ஜீர தப்பு தப்பல்ல, அறிவு தப்பு. பூசனை செய்யாத கை, புறாந்தகன் புகழ் பேசுதல் இல்லாத வாய், பெற்று உளன்றிடு நீசர் தம்மினும் நெடு வனத்திடை கூசுதல் இல்லாத குரங்கு நன்றார். ஆகையினாலே அப்படி மனித பிறவி கை எதற்கு வந்தது? பூசிக்க வந்தது. கைகால் கூப்பி தொழில் என்ன செய்து என்ன என்ன என்ன பண்ணி கூப்பி தொழணும்? கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரையார்த்த வரவனே கைகால் கூப்பி தொழில். எப்படி சொல்றாரு? அதெல்லாம் பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார். இந்த கையினால புஷ்பம் எடுத்து சுவாமியை அர்ச்சனை பண்ணா, அடாடா என்ன மகிழ்ச்சியா இருக்கு, என்ன மகிழ்ச்சியா இருக்கு. சிவகோஷ பண்ணித்தானே மார்க்கண்டையர் யமன வென்றார். சிவகோஷ பண்ணித்தானே மார்க்கண்டையர் யமன வென்றார் என்று செய்த தாதை இடரூர் முகத்தை நோக்கி, அவங்க அப்பாவை நோக்கி அம்மாவை நோக்கி சொன்னாரு. யார் சொன்னது? மார்க்கண்டையர். என்று செய்த தாதை இடரூர் முகத்தை நோக்கி, ஒன்றும் நீர் அஞ்சல் வேண்டாம், 16 வயசு வந்துருச்சு, யமன் வந்துருவான்னு பயப்படுறப்பா அப்படின்னு அங்க சொல்ல முடியாம சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. என்று செய்ததாத இடரு முகத்தை நோக்கி, ஒன்றும் நீர் அஞ்சல் வேண்டாம், உயிர்க்குயிராகி என்று நின்றிடு அரணை ஏத்தி ஏத்தினா அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை நிரப்பி கூற்றின் வன்றிழல் கடந்து யமனுடைய வலிமையை கடந்து நும்பால் வல்ல வந்தடைவன் பண்ணும். சீக்கிரமா வந்தார் யமனை ஜெயிச்சுட்டு வந்தார். யமனை ஜெயிச்சுட்டு வந்தான். அவன் போனா யமனை கொன்றே விட்டான். யாரு? மார்க்கண்டையன் போய் யமனை கொன்னே போட்டான். வந்த காலன் ஆறுயிர் அதனை வப்பினாய். அதனால இதெல்லாம் ஏன் சொல்றேன் என்றால், சிவபூஷை அவசியம். மனிதன் சிவபூஷை அவசியம் என்ற வழி செய்யணும். டிரைவரா இருக்கிற எப்படி செய்யறேன், எப்படி செய்யறதுன்னு கேக்குறியா? அதனால நேரம் கிடைச்ச போச்சு, காலையில முடியலையா, மாலையில செய்யும். ஓடிக்கிட்டே இருக்கிறேனே எப்படின்னா, உட்கார நேரம் ஒரு கிடைக்கும் இல்ல, அந்த நேரத்துல முடிஞ்ச வழியும் செஞ்சது. அதனால அது அதுக்கெல்லாம் வழி இருக்குது நிறையா. அதனால ஏமாத்துறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இப்படி சிவனை வணங்குதல், சாமியை ஏமாத்துறது, மலர் தூவி வணங்குதல், நன்றிதான். இந்த உடம்பு தந்தான் அல்லவா, இந்த ஜென்மம் தந்தான் அல்லவா, இந்த அறிவு தந்தான் அல்லவா, அவனுக்கு நன்றி கடந்த வழிபாடு. வழிபாடு செய்யவில்லையான நன்றி மறந்தவனாகும். அதனால நன்றிதான் அது. என் கடன் பணி செய்து கிடப்பது, என்ன பணியே? சிவப்பணி. அதனால எப்படியாவது பூஜை பண்ணி பண்ணும், எப்படியாவது சாப்பிட்டு போறோம் அல்லவா, எப்படியாவது சாப்பிட்டு போடுறோம் அல்லவா, என்ன வேலை இருந்தாலும் என்ன அவசரமா இருந்தாலும் சாப்பிட்டு போடுறோம் அல்லவா, சாப்பிட்டு போடுறோம் இல்ல. கட்டுமையான வேலை தோட்டத்துல, கட்டுமையான வேலை, அந்த வேலை இந்த வேலை, அதுக்கு இடையிலும் சாப்பிட்டு முடியல. கடுமையான வேலைன்னு ஒரு வாரம் சாப்பிடாம இருந்த. அதனால இப்படித்தான் பண்ணி ஆகணும், இப்படித்தான் பண்ணி ஆகணும். இப்படி இது கடுமையான வேலைகளுக்கு இடையில தான், அலைகளுக்கு இடையில குளிப்பது போல, அலைகளுக்கு இடையில குளிப்பது போல. அப்படி வணங்குதல், தசையோடு கூடிய உடல் மீது பற்று இல்லாமை, உடலின் மீது பற்று இல்லாமை. உடலின் மீது பற்று இல்லாம, பற்று இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம
3: அதுக்கு வேண்டி உபச்சாரம் எல்லாம் பண்ணி பற்று வச்சுதானே ஆகணும். உடலின் மீது பற்று என்றால் அது நிலையானது அல்ல என்று எண்ணுவது, உடல் நிலையில்லாதது என்று எண்ணி சிவபூசைக்கு வேணும் அல்லவா உடம்பு, அதுக்காக உடம்புக்கு வேண்டியதெல்லாம் உபசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை யான் இருந்து ஒம்பு, சுவர்த்தை வச்சுத்தானே சித்தன் எழுதணும். ஆனால் இது நிலையானது என்று எண்ணி அந்த உடற்போற்றோடு இருந்து விடாது. வெகு பேர் அப்படித்தானே இருக்கிறேன், உடம்புக்கு வேண்டியதெல்லாம் செய்யறான், உயிருக்கு வேண்டியதும் செய்யறதில்ல. உடம்புக்கு வேண்டிய அத்தனை வேலையும் செய்யறான், உண்டா இல்லையா? அலங்காரம் பண்றதுல இருந்து உணவுல இருந்து சகலமும் உடம்புக்கு வேண்டியது செய்யற, உயிருக்கு என்ன செய்யறான் அவனுக்கு தெரியாது. உயிர்னே அவனுக்கு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, ஒண்ணு நினைக்கிறான். அவன் தான் தேகாத்மவாதின்னு பேரு, தேகத்தையே ஆன்மாவாக இருக்கிறது அவன் தேகாத்மவாதின்னு பேரு, தேகாத்மவாதி தேகாத்மவாதி. அதனாலே உடலின் மீது பற்றி இல்லாமே அம்பலவாணர் முருகன் அம்மை முதலிய உருவத்திருமேனிகளை விரும்பி தியானித்தல், தியானம். அதனால நடராச பெருமானை அம்பாளை விநாயகரை சுப்பிரமணியரை தியானம் பண்ணுதல். தியானம் என்பது உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன், தியானம் என்பது மிகச்சிறந்தது, தியானம் என்பது மிகச்சிறந்தது. அந்த தியானம் மன ஒருமைப்பட்டு ஒன்றுபட்டு வேறொன்றையும் நினைக்காமல் அதையே நினைப்பது தியானம். அப்படி வந்துருமா சட்டுன்னு வந்துருமா, மெல்ல மெல்லத்தான் வரும், வந்தவரில் வரட்டுமே, வந்தவரில் மிடியால் மயக்கம் உருவேனோ என்பார். கொங்கார துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், தூங்குதலும் தியானம். கொங்கார துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், துடும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே. இப்படி இருக்கிறானே யமதூதன் வந்து அறியனானே, உயர்ந்த ஆதரவே, உள்ளம் உடுக்கலே, கொடுக்கைதானே, வியந்த அர்ச்சனையே, மெய் ஊன் வெறுத்து உரு தவமே, மேனி நயந்த அபாவனையே என்ன தசம் இவை நன்று என்னாடும். தசம் என்றால் பத்து வகையான தர்மத்தை சொல்லுகிறார், பத்து வகையான தர்மம் முக்கியமான தர்மத்தை சொல்றாரு அல்லவா. அதனாலே பத்து வகையான தர்மங்களையும் கடைபிடிப்பது நம்முடைய கடமை.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 76வது பதிகம் 7வது பாடல் வில்லத்தான் ஒன்று. வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருண் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 103வது பதிகம் 6வது பாடல் வெள்ளமெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழுக்குன்றம் பண்குறிஞ்சி. திருச்சிற்றம்பலம்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 13 பதிகம் 2 பாடல் முற்றொருவர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருப்புறம்பயம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம். முற்று ஒருவர் போல முழு நீர் ஆடி

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கால பைரவாஷ்டகம். வழங்குபவர் சரண்யா விஸ்வநாத் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தலம் திருப்பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

సహస్రయోజనే సహస్రయోజనే వధన్వాని సహస్రయోజన

காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சக்தி நேற்றளி என்ற பாடப்பெற்ற தலத்தை இன்று தெரிவிக்கிறோம். பிரம்மன் வழிபட்டதால் காஞ்சி என்றும், காஞ்சி இன்னும் ஒரு வகை மருத நிலத்து மரங்கள் சேர்ந்திருந்தமையால் காஞ்சி என்றும், ஒரு சமயம் பொன்மாறி பொழிந்ததால் காஞ்சன பிரியான் காஞ்சி என்றும், நிலையாமையாகிய தத்துவத்தை உணர்த்துவதால் காஞ்சி என்றும், உலக மாதாவாகிய காமாட்சி தேவியினுடைய இந்தித்தலமாக விளங்குவதால் காஞ்சி என்றும், இத்தலத்திற்கு பல பெயர்கள் காரண பெயர்களாக அமைந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சிபுரத்தின் 1008 சிவாலயங்களுள் ஒன்றாக திரு நேற்றளி என்ற தலம் அமைந்துள்ளது. இத்தலம் காஞ்சி நகருக்கு மேற்கில் அமைந்துள்ளபடியால் இப்பெயர் வந்தது என்பது. 2 சிவசன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன. ஒன்று அதில் ஒன்று மேற்கு நோக்கியது. மேல் திசையில் உள்ள தளி அதாவது கோயில் என்ற பொருளில் நேற்றளி என்று இதற்கு காரண பெயர் வழங்கப்படுகிறது. தேவர்கள் வழிபாடு செய்ய பெருமான் இத்தலத்தில் அருள்கின்றான். இவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மண்ணுலகத்தவர்களுக்கும் மிக பர சுகங்களை கொடுக்கக்கூடிய உப்பயவற்ற பெருமானாக இறைவன் இத்தலத்தில் விரும்பி அமர்ந்தருகின்றான். காஞ்சி புராணம் இத்தலத்தின் பெருமையை மிக விரிவாக எடுத்திருக்கிறது. சிவபெருமானுடைய சாருத்ய பதவியை அடைய வேண்டி திருமால் இங்கு தவம் செய்தார். அதற்கு இறைவன் இந்த சாருத்ய பதவியை அடைவது என்பது கலியுகத்தில் திருவாழியில் அவதரித்த விஞ்ஞான சம்பந்தம் என்ற பாலகன் இங்கு வரும்பொழுது உனக்கு கிடைக்கப்பெறும். அதுவரையில் இத்தலத்திலிருந்து நீ வழிபாடு செய்து வருவாயாக என்று அருள் பாலித்தார். அதன்படியே திருமாலும் விஷ்ணு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி சிவபரம்பூர்களை வழிபட்டு வந்தார். விஞ்ஞான சம்பந்த பெருமான் தலத்திற்கு எழுந்துள்ளி அக்கோயிலின் எல்லையில் இருந்தவாறே திருத்தஞ்சத்தை பாடல ஆரம்பித்தார். அதனை கேட்ட திருமால் உள்ளமும் உடலும் உருகி அதில் பரவசப்பட்டு நிற்கையில் அவருக்கு சிவசாரூபியம் கிடைத்தது. அவ்வாறு இறைவன் சிவசாரூபியத்தை திருமாலுக்கு வழங்கும்போது நிறைவாக திருமாலுடைய திருவடிகள் அந்த சன்னதியில் நாம் இன்றும் காணும் வண்ணம் அமைந்துள்ளது நன்மையும் பரவசப்படுத்துகின்றது. இதைத் தவிரவும் திருமேற்றளி ஈசர் சன்னதி, திரு நேற்றளிநாதர் சன்னதி, திரு நேற்றளி உடைய நாயனார் என்றெல்லாம் கல்வெட்டுகளில் போற்றக்கூடிய சன்னதியை திருநாவுக்கரசரும் இந்திரமூர்த்தி நாயனாரும் தேவார பத்தியங்களால் பரவியுள்ளார்கள். சேர்க்கிழாரும் தனது திரிபுராணத்தில் ஞானசம்பந்த பெருமான் இங்கு வந்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். எழுந்திசையும் பொற்றி சீக்கும் திருப்பதி மற்றும் அதன் புறத்து தொண்டருடன் இறுதி ஏகி தொல்லை விடம் உண்டு இருண்ட கண்டம் மகள் கண்டர் மகள் நேற்றளியும் முதலான தல சேர்த்து மண்டு பெறும் காதலினால் வணங்கி மீண்டு அணிந்திருந்தார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இதுபோல அப்பர் பெருமான் இங்கு எழுந்தருளிய செய்தியும் திரிபுராணம் நமக்கு எடுத்திருக்கிறது. அங்கு ஆர்வமுற பணிஞ்சேற்றி ஆய்ந்த தமிழ்ச்சொல் மலரால் சார்வூர் மாலைகள் சாத்தி திருத்தொண்டு செய்திருந்தார் என்று கைத்தொண்டு செய்ய வல்லவராகிய வாயுசுப்பெருமானுடைய சிவத்தொண்டை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் தெரிவித்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி திரு காமகோட்டம் ஏகம்பம் ஆகிய தலங்களை வழிபட்டவராக இங்கு வந்து இறைவனை ஒரு திருப்பதிகத்தால் பரவி தெரிவிக்கின்றார். நொந்தா ஒன்றுடரே என்று துவங்கும் அப்பதிகம் சிறப்பான ஒரு திருப்பதிகமாகும். அதில் அவருடைய மெய்யின்பின் மாட்சியை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் இறைவன் மீது கொண்ட ஒப்பற்ற பக்தியையும் மன உறுதியையும் இப்பதிகம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. உண்மையல்லால் இனி ஏற்ற மாட்டேனே என்று மகுடமாக வைத்து இப்பதிகத்தை அருள் செய்திருக்கிறார். பெருமானை இல்லையே நினைந்திருந்தேன் என்றும், வந்தாய் போயறியாய் மனமே துகந்து நின்ற சிந்தாய் என்று பாடி அவருடைய நெஞ்சை
இவ்வாறு அவர் கட்சி நேற்றளிக்கு வந்து திருப்பஞ்சம் பாடியதை ஏர்கோன் தெளிக்காம நாயனார் புராணத்தில் இயக்கிறார் பெருமான் எடுத்திருக்கின்றார். சீரார் காஞ்சி முன்னு காமகோட்டம் சென்றிறங்கி நீரார் கடையார் அமர்ந்து அருளும் வீடு திரு நேற்றளி நீதி ஆறா அன்பில் தனிந்து நாளையில் இங்கா ஒன்றுடராம் பாரா பெருமை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து அறவினார் என்று பெரியபுராணம் நமக்கு காட்டுகின்றது. இந்த ஆலயத்திற்கு முகப்பு வாயிலில் மூன்று நிலை கோபுரம் அணிக்கின்றது. கோயிலுக்கு உள்ளே திரு நெற்றழிசருடைய சன்னதியை நாம் அடைகின்றோம். இங்கு சுவாமிக்கு இரண்டு சன்னதிகள், ஒன்று கிழக்கு பார்க்கும் ஒன்று மேற்கு பார்க்கும் அமைந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் அங்கு தனி சன்னதி இல்லாததால் காமாட்சியே உடனுடையதாக ஒரு அறிவிப்பு. இதே கோயிலில் ஓத உருகீசர் என்ற சன்னதியையும் நாம் காண்கின்றோம். அதில் பெருமாளுடைய திருப்பாதங்களிற்கு காண்கின்றோம். இதை தவிரவும் தல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவுஷ்ணி, சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், பெருமா சந்திரீஸ்வரர், துர்கை, பைரவர், வீரியம் இங்கிலிய விருப்பங்களையும் நாம் இங்கு தரிசிக்கின்றோம். இந்த திருத்தலத்தில் அருள்புரியும் திரு நெற்றழிவுடைய நாயனாரை கல்வெட்டுக்கள் பல நிபந்தனைகள் அமைத்து வழிபட்டதை அறிவித்துள்ளன. செல்லுந்தர்களிடமிருந்து ஐந்தரை பணம் வசூலித்து இந்த கோயிலில் தினசரி வழிபாட்டிற்கும் திருவிளக்கு எரிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்றும், இந்த கோயிலை சார்ந்து பிரபலமான ஒரு திருமடம் இருந்தது என்றும், இங்கு திரு ஏதும்பன் பெயரில் ஒரு தெரு இருந்தது என்றும், திரு ஏதும்பர் கோயில் திருப்பணிக்கு இரண்டு ஊர்களில் வரிப்பணம் ஒதுக்கப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். காஞ்சி நகரில் பல கல்விக்கூடங்கள் அமைந்துள்ளதை வரலாறுகள் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்தை வந்து வழிபட்ட திருநாவுக்கரசரும் அதன் மரபாது குறிப்பிடுகின்றார். கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்ற வியாபார அடிகள் மூலம் இதனை நாம் அறிகின்றோம். பல்லவர்கள் காலத்தில் கடிகாச்சலமாக கடிகா என்று வடமொழி சொல்லிலிருந்து வந்த இந்த பெயர் இந்த கல்விப்பணிக்கு இடப்பட்டது. நான்காம் நூற்றாண்டிலிருந்து பிற நாடுகளிலிருந்து இங்கு வந்து கல்வி கற்ற பெருமை இந்த கத்தி கடிகாவுக்கு உண்டு. மயூர சன்மம் என்ற கதம்பகுல அரசன் கிபி 345 முதல் 370 வரை ஆண்டவர். ஒரு கல்வெட்டின் மூலம் இந்த மயூர சன்மம் கத்தி கடிகாவில் கிடைத்தது என்பதை அறிகின்றோம். இந்த காஞ்சிபுரத்தின் பெருமை வாய்ந்த நேற்றழி ஆலயத்தை நீக்கியவாறு பிரியாண சம்பந்தருக்கு என்று ஒரு தனி சிற்றாலயம் அமைந்திருப்பதை காண்கின்றோம். அது இந்த கோயிலை நீக்கியவாறு அமைந்துள்ளது. அங்கிருந்தவாறே அவர் கதியும் பாடினார். அப்பாடலை கேட்டு திருமால் உருகினார் என்று நாம் தலபுராணத்தின் மூலம் அறிகின்றோம். இவ்வாறு நாகசம்பந்த பிள்ளையார் வந்து வழிபட்டதால் இந்த பகுதிக்கு பிள்ளையார் பாளையம் என்ற பெயர் அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த திருமேற்றளிக்கும் பிரியாணசம்பந்தர் ஆலயத்திற்கும் இடையில் இதனை ஒற்று கேட்ட ஈசனுடைய வாயில் கோயில் அமைந்திருக்கிறது. அவ்வாறு உற்று கேட்ட ஈசனுக்கு முத்தீசர் என்று பெயரிட்டு வழங்குகிறார்கள். உற்று கேட்ட முத்தீசர் என்ற பெயராலும் வழங்குகிறார்கள். இந்த ஆலயத்தில் முக்கிய விழாக்களும் முக்கிய பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு பல பெருமையும் வாய்ந்த நேற்றழி ஈசனுடைய திருச்சன்னதியை அடைந்து ஞானசம்பந்தர் அருள் செய்த பதிகம் நமக்கு இன்று கிடைக்காவிட்டாலும் திருநாவுக்கரசர் அருள் செய்த ஒரு பதிகமும் இருமுக்கான அருளில் உள்ள ஒரு பதிவும் திருச்சன்னதியில் ஆராயணம் செய்வதற்காகவும் நமது வீடுகளில் ஆராயணம் செய்து நமக்கு பலன் அளிக்க வல்லதாகவும் அமைந்துள்ளன. அவற்றில் ஓரிரு பாடல்களையாவது நாம் இந்த சிவாலய தரிசனத்தின் பொழுது இறைவனுடைய சன்னதியில் விண்ணப்பம் செய்வது நன்மை பயிற்சி. அம்முறையில் முதலாவதாக திருநாவுக்கரசர்களுடைய திரு நேரிசை பதிகத்திலிருந்து ஓரிரு பாடல்களையும், அதன் பின்னர் முதன்மை சுவாமிகளுடைய நட்டராக பண்ணமைந்த பதிகத்திலிருந்து

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாஞ்சியம் லக்குமியாகிய திருவை வாஞ்சித்து அதாவது விரும்பி திருமால் பூஜித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பர். இறைவர் வாஞ்சியநாதர், இறைவியார் வாழவந்த நாயகி, தீர்த்தம் குப்தகங்கை, திருத்தலமரம் சந்தனம், யமன் பூஜித்து பேறு பெற்றதால் இத்தலத்தில் இறப்பவர்களுக்கு யமவாதனை இல்லை என்பர். யமனுக்கு தனி கோயில் உண்டு. முத்தித்தலங்களுள் ஒன்றான திருவாஞ்சியம் மூவர் முதலிகளாலும் பாடல் பெற்ற சிறப்பினது ஆம். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்பது திருவாசகம். காசிக்கு நிகரான திருத்தலம். திருஞான சம்பந்த பெருமான் தவ முனிவரான சொல்வேந்தராம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடன் சேர்ந்து இருவருமாக சில தலங்களை வணங்கி மகிழ்ந்தனர். அவ்வரிசையில் திருவாஞ்சியமும் ஒன்று. திருவாஞ்சிய மூதூர் முக்கன் நீலமணி மிடற்று அருமணியை வன்னி கொன்றை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி கவுனியர் பெருமான் வணங்கி மகிழ்ந்தனர். என்னை ஆளுடையானிடம் திருவாஞ்சியம் ஒன்றும் உள்ளத்தோடு தொழுவோருக்கு உயர் வானுலகு கிடைக்கும் என்பது பதிகப்பலன். வன்னி கொன்றை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை பண் நட்டவாடை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு அன்பிலாலந்துரை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நீத்தல் விண்ணப்பம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீத்தல் விண்ணப்பம்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிரத்யாகாரம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. இளம்பெருமான் நடிகள் அருளி செய்த சிவபெருமான் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அந்த நாளர் செல்தொடை ஒழுக்கம் அடலோர் பயிற்சொல்லில் சுடரே மொழி ஆழ்மையும்.

மேல் முலை பொல் மலையாடிக்கற்றே இவனோர் பேரிழல் கொங்கை பிணாவொடல் கூடி பிறை குழந்தில் ஓரிழல் துண்டல் சுமந்தையும் ஐயல் வேண்டி உழிதருமே உழிதரல் மடிந்து கழுதுகள் படுக்குள் இடரு முதுகாட்டு சீரியல் பெருமன் புகர் முகத்துளைக்கை உறவோன் தாதே நெடியோன் பாக நில் சுடரு

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் அறிவாட்டாய நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மையலா இந்த மண்ணிடை வாழ்வனும் ஆழியுள் அகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலைதடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடியினை.

0: பட்டாருடன் தலை தடுமாறாகி போந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து பொற்களில் இணை காட்டி வெந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. நடித்து மண்ணிட பொய்யின பல செய்து நானனதெனுமாய கடித்த வாயில நின்று முன்வினை மிக களறிய திரிவேனை பிடித்து முன் நின்று அவப்பெருமறு தேடிய அரும் பொருள் அடியேனே. அடித்தடித்த காரமும் திற்றிய அற்புதம் அறியேனே. பொருந்தும் இப்பிறப்பு இறப்பவை நினையாது பொய்களை புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறின்று கலங்கிய கிடப்பேனே. திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவோடு மகளாத அருந்துணைவனா ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. மாடு சுற்றம மற்றுள போகம மங்கையும் தம்மோடும் கூடி அங்குல குணங்களால் ஏறின்று குழாவிய திரிவேனே. வீடு தந்தென்றல் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கடல் காட்டி ஆடுவித்தன தகம்புகுந்த ஆண்டதோர் அற்புதம் அறியேனே. வணங்கும் இப்பிறப்பு இறப்பிவின் இணையாது மங்கைய தம்மோடும் பிணைந்து வாழிதழ் பெருவெள்ள தழுந்தினான் பித்தனாய் திரிவேனே. குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமல தொடுங்கூடி அணைந்து வந்தன ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. இப்பிறப்பினில் இளைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செடு தோதி தப்பிலாது பொற்கழ்களுக்கிடாது நான் தடமுளை யார் தங்கள் மை புலாங்கண்ணால் ஏருண்டு கிடப்பேன மலரடி இணை காட்டி அப்பனெண்ணை வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. ஊசலாட்டுமை உடலுயிராயன இருவினை அறுத்தென்னை ஓசையால் உணர் வார்க்குணர் வறியவன் உணர்வு தந்தொலியாக்கி பாசமானவை பற்றறு துயர்ந்த தன் பரம்பெருங்கருணையால் ஆததீர்த்தடி யாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே. பொச்சையான இப்பிறவியில் கிடந்த நாள் புழுத்தலை நாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்தங்கிணங்கிய திரிவேனே. இச்சகத்தறி அயனுமிட்டாததன் விரமலர் கடல் காட்டி அச்சனென்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. செறியும் இப்பிறப்பிறப்பிவை நினையாது செறிகுள செய்யும் கிரியும் கீழ்மய கெண்டய கண்களும் உண்ணிய கிடப்பேனே. இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணைமலர் அலற்கடல் காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
0: திருச்சிற்றம்பலம். தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அரியநாத முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியநாமல ஜோதியான் தூயமாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூர்த்தி அழகனின் அமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிஷ்டன்மை சிவலோகநாயகன் தென்பெருந்துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளையோர் பாசம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி மலருமே நங்கை மீரனை நோக்குமின் நங்கள் நாதனம் பணி கொண்டவன் தெங்கு சோழர்கள் சூழ்ந்த பெருந்துறை மேய சேவக நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டம் உயிரு கொண்டம் பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி பொழியுமே பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் புகுந்தமே ஆளும் கொண்டம் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோலுமை பங்கடெங்கள் திருப்பெருந்துரை மேவினான் காயத்துள்ளமு தூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பக்தி தந்து தன் பொற்கழற்கனே பன்மலர் கொய்து சேர்தலும் முத்தி தந்தித்த மூவுலகுக்கும் அப்புறத்தமை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி மலருமே பிறவியனும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்றடி யார்கள் தங்கள் அருட்குழாம் புகவிட்டுனல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான் தன்மை உண்மை பெருக்கமா திறமை காட்டிய சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழுகொ ஜோதியம் ஈசனெம்பிரான் என்னுடையப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர் மல்கு தொண்டர்க்கு வழுவிலா மலர் சேவடிக்கணம் சென்னி மண்ணி மலருமே வம்பனாய் திரிவேனைவாவென்று வல்வினை பகைமாய்த்திடும் உம்பரான் உள கூடறுத்து புறத்தலாய் நின்ற எம்பிரான் அம்பரானவர் கருளிமையடி யார்கள் இன்பம் தடைத்திடும் செம்பொன்மா மலர் சேவடிக்கணும் சென்னி மண்ணி திகழுமே. முத்தனை முதற் ஜோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்காலிங்க வன்மினீர் உங்கள் பாதம் தீர பணிமினோ சித்தமார் தரும் சேவடிக்கணும் சென்னி மண்ணி திகழுவேன். திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று ஆறாவது திருவிளையாடல் என்னன்னு பார்த்தோம். ஆறாவது திருவிளையாடல் என்ன? ஈசனுடைய திருநடனம். அடுத்து நாம பார்க்க போறது ஏழாவது திருவிளையாடல். ஏழாவது திருவிளையாடல் என்ன தெரியுமா? குண்டோதரனுக்கு உண்டியிடல், அதாவது சாப்பாடு போடுறது. குண்டோதரனுக்கு யாரு குண்டோதரன்? குண்டோதரன்றது சிவபெருமான் கூட இருந்த ஒரு பூதகணம். சரி, இந்த சிவபெருமானுடைய பூதகணத்துக்கு சாப்பாடு போட்டதே ஒரு திருவிளையாடலா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த குண்டோதரன் சாதாரண குண்டோதரன் கிடையாது. குண்டோதரன் சாப்பிட்டது ஒரு பெரிய தமாஷ். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஏழாவது திருவிளையாடலா சொல்ல போறேன். திருமண திருநடனம் முடிஞ்சதும் எல்லாரும் திருமண விருந்த சாப்பிட போனாங்க. அந்த திருமண விருந்து எப்படி தெரியுமா? நம்ம மனிதர்களுடைய திருமண விருந்தே எவ்வளவு விசேஷமா இருக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஃப்ரூட் சாலட்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, பாப்கார்ன், என்னென்ன வேணும், சுகர் கேண்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு அமர்க்களப்படுத்துவாங்க இல்ல. இது இறைவனுடைய திருமண விருந்து. அந்த விருந்துக்கு அந்த விருந்தை டிஸ்கிரைப் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துதான். அந்த விருந்தில் பரிமாறப்படாத உணவு வகையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருந்துதான். ரெண்டு முழு தலைவாலை ரெண்டு முழு தலைவாழை இலை சும்மா 3-4 மீட்டர் நீளத்துக்கு இருக்குமா, அவ்வளவு நீளமான தலைவாழை இலையில அழகழகா வரிசையா ஆர்டர் வைஸ் உணவு வகைகளை பரிமாறி இருந்தாங்களாம். மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அன்னம், அதுல காமதேனு கிட்ட இருந்து கிடைச்ச சுத்தமான தெய்வீகமான நெய், அதன் மேல பொன்ன உருக்கி ஊத்தினா மாதிரி கோல்டன் கலர்ல பருப்பு, 4 வகை வடை, 4 வகை கூட்டு, பொரியல், ஸ்வீட் வகைகள், கார வகைகள், ஊறுகாய் வகைகள், துகையல் வகைகள், ஃப்ரூட்ஸு, பாலில் செஞ்ச பண்டங்கள், தயிர் விட்டு செஞ்ச அவியல், தயிர் வடை மாதிரி பண்டங்கள், நெய் விட்டு செஞ்ச உணவு வகைகள்னு அடுக்கி அடுக்கி பரிமாறி இருந்தாங்களாம். நாம் திருமண விருந்துக்கு போனா நமக்கு ஒரு ஸ்வீட் ஒரு வடைன்னு ஒரு வெரைட்டில ஒன்று தானே வைப்பாங்க. இங்க லட்டு ஜிலேபின்னு எல்லா ஸ்வீட்ஸையும் ஹோட்டல்ல எப்படி ஒன்று மேல ஒன்று மேல டெக்கரேட்டிவா அடுக்கி வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு வகை ஸ்வீட்டையும் மைசூர் பாகு லட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு இலையிலையும் 10-15 அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்களாம். ஒரு வெரைட்டில ஒன்னு எடுத்து சாப்பிட்டாலே சாதம் சாப்பிடுறதுக்கு வயித்துல இடம் இல்லாம போயிடுமா, அப்படி அடுக்கி இருந்ததுதான். ரத்தனங்கள் பதித்த பொன் கிண்ணங்கள்ல பெண் வீட்டார் ஒவ்வொரு வரிசையா வந்து உணவு பரிமாறிட்டு இருந்தாங்களா. விருந்தினர்கள் எல்லாம் இலையில பரிமாறி வச்சிருந்த உணவையே சாப்பிட முடியாம திணறிட்டு போதும் போதும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சாதாரணமான மனுஷங்க திருமணமே அவ்வளோ தடபுடலா இருக்கும்போது ஈச நம்பிக்கை திருமணம்னா சும்மாவா? இப்போ திருமண விருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தாம்பூலம் வாங்கிட்டு பெருமான் உமை அம்பிகையை வணங்கிட்டு அவங்க கொடுத்த பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. விருந்தினர் கூட்டம் எல்லாம் போயாச்சு. இனிமே மணப்பெண் வீட்டாருக்கு கிளீனிங் வேலை தான். காஞ்சனமாலை அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை சூப்பர்வைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ கல்யாணம் விருந்த சமைச்ச தலைமை சமையல்காரர் ஓடோடி வராரு. எதுக்கு வராரு தெரியுமா? ஏகப்பட்ட சாப்பாடு மிச்சமாயிடுச்சு, அதுக்குதான் வராரு. அவர் வந்து காஞ்சனமாலை கிட்ட, அம்மா, சிவபெருமான் கூட பூதகணங்கள் ஏகப்பட்டது வரும், ஏழேழு உலகத்தினரும் வருவாங்கன்னு நினைச்சு ஏகப்பட்டது சமைச்சு வச்சிட்டோம். இப்போ ஆயிரக்கணக்கான அண்டாக்களில் அன்னம் உப்பு கூட்டு பொரியல்னு ஏகப்பட்டது மிச்சமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். மாலையும் காஞ்சனமாலை என்ன பண்ணாங்க, உடனே பார்வதி தேவியை கூப்பிட்டுட்டு சமையல் களமா மாறி இருந்த அந்த பெரிய கிரவுண்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க. மிச்சமான சாப்பாடை முதல்ல பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரே மலைப்பா இருந்தது. இது என்ன, இவ்வளோ சாப்பாடு மிச்சமா போயிடுச்சே, இதை கொண்டு போய் எங்க கொட்டுறது? கொட்டினா அது இன்னொரு பெரிய கைலாய மலைய அளவுக்குல பெருசா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சான். இறைவனுக்கே நாம சாப்பாடு போட்டுட்டோம், அவரோட விருந்தினர்கள் சாப்பிட்டு மிச்சமாகற அளவுக்கு நம்மால விருந்து படைக்க முடிஞ்சது, நாம அவ்வளோ செல்வம் படைச்சவங்கன்னு ஒரு நிமிஷம் காஞ்சனமாலைக்கும் பார்வதி அம்மைக்கும் ஒரு கர்வம் வந்துருச்சான். இந்த கர்வம் ப்ரௌட்னஸ்ங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துட்டா அதை நம்மால மறைக்கவே முடியாது. சில சமயம் உங்க அப்பா அம்மா உங்களை நீங்க ஏதாவது சேட்டை பண்ணா அப்படியே கோபமா பார்ப்பாங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி சின்ன குழந்தை தானே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியில போய் சாப்பாடு நேரம் தவறி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்ல சாப்பிடுறதுக்கு வேற எதுவும் கிடைக்காத இடத்துலயோ போய் மாட்டிட்டீங்கன்னா வேற வழி இல்லாம பசிய தாங்கிட்டு ஒரு ஹோட்டலோ வீடோ வந்து சேர்ற வரைக்கும் வேற வழி இல்லாம பசிய தாங்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பெரிய அண்ணா அக்காவெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? எக்ஸாம் வந்துருச்சுன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பாங்க. நமக்கு பசி, தாகம், கோபம், தூக்கம் இதையெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இந்த கர்வம் இருக்கே அதை மட்டும் ஒரு முறை மனசுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிச்சிட்டோம்னா அது தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே இருக்காதான். ஏன் தெரியுமா? கர்வம் தனியா வராது. பொறாமை, எரிச்சல், ஆணவம் அப்படின்னு தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று சும்மா இருக்காது. அப்பேற்பட்ட கர்வம் இப்போ காஞ்சனமாலைக்கும் அம்பிகைக்கும் வந்துருச்சு. சும்மா இருக்க விடுமாது, என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி தேவி நினைச்சாங்களாம், உமை அம்பிகை வந்து நினைச்சாங்களாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எட்டு புஜங்களோட மான் மழுவோட அற்புதமா திருநடனம் ஆடின பெருமான் அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருந்தாங்க இல்லையா மீனாட்சி அம்மை. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏழேழு உலகத்துக்கும் சமையல் செஞ்சு போட்டு மிச்சமாகற அளவுக்கு தன்னால அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்ற கர்வம் அது. உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவர் சிவபெருமான். அவர் கூட வந்த விருந்தினருக்கே போதும் போதும்னு உணவு படைச்சு இப்ப ஏகப்பட்ட உணவு மிச்சமாயிருச்சு அப்படின்னு அம்மை அந்த கர்வத்தோட இறைவன் கிட்ட என்ன சுவாமி, உங்க வீட்டு விருந்தினர்கள் அவ்வளவுதானா? நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சு நாங்க ஏகப்பட்ட உணவு வகைகள் தயார் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ அவ்வளவும் வீணாக போகுது அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாங்களாம். அனைத்தும் அறிஞ்சவர் இல்லையா இறைவன்? உமை அம்பிகையோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டாரு. சரி, இத திருத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இறைவனுக்கும் வந்துருச்சு. ரொம்ப சாதுவா என்னமா பண்றது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை நான், சுடுகாட்டுல நடனம் ஆடுற பித்தன், நீயோ பெரிய சக்கரவர்த்தினி, அதனால நீ ஏகப்பட்ட சமையல் செஞ்சு வச்சிட்ட, எனக்கு சுற்றம் நட்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுல கைலாயத்தை பாதுகாக்க என்னுடைய பூதகணங்களை வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இறைவன். சொல்லிட்டு அவருக்கு பின்னால குடை பிடிச்சிட்டு இருந்த குண்டோதரன்ற ஒரு பூதகணத்தை ஒரு பார்வை பார்த்தாராம். அவர் அப்படி பார்க்கும் போதே அவர் நெற்றி கண்ல இருந்து ஒரு சின்ன தீப்பொறி குண்டோதரனோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இனி இங்கதான் ஆரம்பிக்குது காமெடி. அவ்வளோதான், குண்டோதரனுக்கு பசிங்கிற தீ அவன் வயிற்றுக்குள்ள எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் இறைவன் கிட்ட ஓடி வந்து, இறைவா, உங்க குடையை பிடிச்சிட்டு உங்க கூடவே நான் ஓடி வந்தேன்ல, அதனால எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, அம்மை வேற சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சுன்னு சொல்றாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டானோ. இறைவனும் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அம்பிகை கிட்ட, தேவி, உன் அரண்மனையில இவ்வளோ அண்ணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் எல்லா பூதங்களையும் அழைச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ குண்டோதன் சாப்பிட்டோம், நான் மற்ற பூதகணங்களையும் கைலாயத்திலிருந்து வரவழைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரோ. சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா, நீ போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பதில் சொன்னாராம். குண்டோதரனுக்கு செம்ம குஷி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, அவன் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அவனுக்கு அங்க என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்றது தெளிவா தெரியும். இனி கைலாயத்திலிருந்து மற்ற பூதகணங்கள் வர்றதுக்கு முன்னால நம்ம குடுகுடன் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், வேணா வர்றவங்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் வேக வேகமா கூடத்துக்கே ஓடிட்டானான். குண்டோதரனுக்கு பரிமாற பொன் பாத்திரங்கள்ல உணவு வகைகள் எடுத்துட்டு வராங்களாம் பணிப்பெண்கள். குண்டோதரன் அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நகரு நகரு, எனக்கு வேணுங்கிறத நானே போட்டுக்குவேன் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டுட்டு தன் கைகளாலேயே அந்த இடத்த தட்டி சுத்தம் பண்ணானாம். சுத்தம் பண்ணிட்டு போய் ஒரு 10-15 இலை எடுத்துட்டு வந்தானாம். எடுத்துட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பரப்பி ஒரு பெரிய ஸ்கொயர் ஆக்கி நேராக அண்டாக்கள் பார்வையிட போனானாம். எந்தெந்த அண்டாக்கள்ல அன்னம் இருக்கு பருப்பு இருக்குன்னு இந்த சாதம் அண்டா எல்லாத்தையும் நகத்தி கொண்டு வந்தோம். நகத்தி கொண்டு வந்து ஏதோ டீ கப்பை கவிழ்க்கிற மாதிரி அந்த அண்டாவெல்லாம் ஒரு கையில அப்படியே டொபுக்கு டொபுக்குன்னு கவுத்தானோம். இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு 400-500 அண்டால இருந்த சாப்பாடு எல்லாம் ஒரு குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆச்சோம். அந்த மலையை அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு மலையில சாம்பார் அண்டாக்கள்ல இருந்த சாம்பார் எல்லாத்தையும் ஊத்தி பெசஞ்சு அவியல் பொரியல் எல்லா அண்டாக்கையும் பக்கத்து பக்கத்துல கவிழ்த்து ஒரு நாளே வாய் சாம்பார அவியல் பொரியல் கூட்டு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த இன்னொரு ஹாஃப் சாப்பாடு இருந்தது இல்ல, அத நகர்த்தி ரச அண்டாக்கள் ஒரு 300-400 அண்டாக்களை கவிழ்த்து நல்ல பெசஞ்சு நொறுக்கி பெசஞ்சு இன்னும் மிச்சம் இருந்த பச்சடி புளி கரைச்சல் மண்டி எல்லாத்தையோட சேர்த்து டபக்கு டபக்குன்னு முழுங்கிட்டானா. அப்பளமெல்லாம் ஏதோ சிப்ஸ், நம்ம சிப்ஸ் எடுத்து சாப்பிடுற மாதிரி அப்பளத்தெல்லாம் கடகடகடகடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான் அம்மா. சரி, பருப்பு கூட்டு பொரியல் அவியல் பச்சடி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணானே, இதோட விட்டானா லட்டு முறுக்கு ஜிலேபி மைசூர் பாகு புளியோதரை எல்லாத்தையும் ஆனந்தமா சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சான். இப்படி குண்டோதரன் அங்க இருந்த பண்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். ஆனா கதை இதோட முடிஞ்சதுங்கிறீங்களா, அதுதான் இல்ல. குண்டோதரன் வயிற்றுக்குள்ள இருந்தது சிவபெருமான் நெத்தி கண்ல இருந்து வந்த பொரியாச்சே, அத சாதாரண சாப்பாட்டை கொண்டு அடக்க முடியுமா? குண்டோதரனுக்கு பசி அடங்கவே இல்லையாம். நைட்டு சமையலுக்கு வச்சிருந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் காய் வகைகள் தேங்காய் மாங்காய் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் களஞ்சியத்துல இருந்து அரிசி பருப்பு கோதுமை உளுந்து எல்லாம் காலி. எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னே இல்லை. குண்டோதரன் பாட்டுக்கு ஒன்னும் விடாம காலி பண்றான். கோடவுன்ல இருந்த தானியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா காலி. அடுத்த வேளை உணவுக்கே இனி பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட போய் கடன் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. தலைமை சமையல்காரரும் பணிப்பெண்களும் திரும்பவும் தேவிகிட்டையும் காஞ்சன மாலைகிட்டையும் விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. தேவி சிவபெருமான் கூட வந்த பூதம் பயங்கர பசியில இருக்கு, விட்டா இந்த மதுரை மாநகரையே சாப்பிட்றோம் போல இருக்கு. நீங்க உடனடியா சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த பூதகணத்தை எப்படியாவது அடக்குங்கன்னு சொன்னாங்களாம். தேவிக்கு ஆஹா, நாம ஈசனை கிண்டன் செஞ்சதுனால வந்த வினைதான் இது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் பரமேஸ்வரன் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். சுவாமி, என் கர்வத்தை மன்னிச்சு கருணை காட்டுங்க. இந்த பூதத்தை எப்படி திருப்தி செய்யறதுனே தெரியல. கோடவுன்ல இருந்த தானியங்கள் கூட தீந்து போச்சு. ஏழு ஏழு உலகத்துக்கும் பெருமையா கல்யாணம் இருந்த சமைச்ச எங்களால இப்ப அடுத்த வேளை உணவையே சமைக்க முடியாம போயிடுச்சு, காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்களாம். அப்பப்பா கேட்கவே வேடிக்கையா ஆச்சரியமா இருக்குல்ல. வடமுகாக்கினி பொரிய குண்டோதரன் வயிற்றுல வச்சு அவனை ஏராளமா சாப்பிட வச்ச இறைவனுடைய இந்த விளையாட்டு தான் ஏழாவது திருவிளையாடல். சரி, இந்த ஏழாவது திருவிளையாடலை கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வயிறு சம்பந்தமா ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள் தீந்து போயிடும். சிலருக்கு குழந்தை இல்லாம இருப்பாங்க இல்லையா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அளவுக்கு மீறின பசி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இத கேட்டா ரொம்ப நல்லது, அவங்களுக்கு உடல் நோய் தீரும். அப்புறம் வீட்டுல தானியங்கள் வத்தி போகிற நிலைமையே வராதான். எப்பவுமே வீட்டுல தேவையான பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்பவுமே வீடு செழிப்பாக இருக்கும். அதுதான் இந்த ஏழாவது திருவிளையாடல் கேட்டதனுடைய பலன்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in anbarnda neyargale neengal kekkavirupadu திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த திருப்பாடல், ஆறாவது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டு மேலே அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவ வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான் போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சம்பந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான் போலும் மருண்ட நோக்கினை உடைய பெண்ணே நீ நென்னலை, நீ நேற்று நென்னலை. நென்னல் என்றால் நேற்று. அதில் ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையா சேர்ந்திருக்கு. அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியாக பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்று என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாமல் ஒரு வேலை செய்ய. என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியாக போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறான். ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒன்றுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதில் அருமையாக சொல்லுவாங்க. நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்னைய அந்த பேச்சு எங்கே போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறா. என்ன அதாவது ஒரு வாக்கை கொடுத்தா அது எவ்வளவு காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பாருங்க. இப்போ வாக்கை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க, அந்த காலத்தில் சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். இப்போ மன்னன்ட்ட சொல்கிற என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை, பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான். அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேலே நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேலே வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிக்கின்றார்கள். பிறகு அரண்மனைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா? அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூட்டுருவன் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையும் செய்யணும். என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும் நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல் ஒரு அருமையான பெயரல் என்றால் அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா, பயனில்லாத சொற்களை சொல்வான மனுஷன்னு சொல்லாத, சொல்லாதேன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல் தான் மகன் எனல்னா மகன் சொல்லு, மகன்னா அங்க வந்து சன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவன மனிதன் சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்ப மனிதன் சொல்லாத சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கள் பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல், மகன் எனல் மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கள் பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு, பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அதே மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை, அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்ப அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க அது உடன்பாட்டு பொருளையும் தரும் எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்க நிலம் பெயரனும் நின்சொற் பெயரெல்லாம் எதிர்மறை பொருள். என்ன நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்ப இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது, அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிருது இல்லையா. கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லதுன்னு அதனால சொன்னார். என்னன்னா அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார், பெரியவர்கள் இடைப்பட்டவர்கள் கடை நிலையில் உள்ளவர்கள் மூணா பிரிச்சார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேராக செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடை நிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார், சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன்றிருக்கு. ஒருவேளை கடையறேன்றிருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்கொன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா, சரி மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார், பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு, திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா, பலா மரம் அது இருக்க அது பூக்காமலேயே பலம் தருமா, அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்க சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணோம், அது பூத்து காய்த்து பலம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனா பலம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என்று சொன்ன. அது மாதிரி இங்க சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசல்ல நின்று என்ன கேள்வி கேட்கிறா பாருங்க, போன திசை பகர்

இன்னும் சேவலே கூவலை. ஆமா, பூ இது கோழி சிலம்ப சிலம்பம் கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன, ஆமா, சூரியன் உதிச்சாலும் உதிக்கல சூரிய. இது எத்தனாவது பாடல்? இது ஆறாவது திருப்பாடல். பதினெட்டாவது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது. இரவி, ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும். ரவீனான சூரியன் அர்த்தம். ஆமா, அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு, இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி, இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான். வச்சுட்டு போயிடுவான் பொழுது, அவ்வளவு பேர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரா? கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப. அப்பந்தான் அந்த இருளே மறையுது. கார் கரப்ப இருள் அப்பதான் மறையுது. ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு பதினெட்டாவது பாடல தான் வரப்போகுது. இப்பவே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா? புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது. சிவஞான சுவாமிகள் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர், சைவ திருவாளர் ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக, அதுக்கு நாமாக பொருள் காண்பது ரொம்ப அரிது பாயிர விருத்திக்கு, அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்கம் எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். இன்னும் யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தா, புலரி அப்படின்னா வைகரை பொழுதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறான். சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரை பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே. வைகரை துயரெழுன்னு பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னே உரிமையா கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமது. வான் கண், வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லை எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும். அதான் உனக்கு வைகரை பொழுது, அந்த புலரி பொழுது இன்னும் வரவில்லையா? இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான், வானுலகமும் நில உலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவன். அப்படி அறிய பரம்பொருள், எல்லா உலகங்களுக்கும் அறிவதற்கரிய பரம்பொருள், எளியோர்களாகி நம்மை ஆட்கொள்ள நம்ம செஞ்ச தவத்தின் வலிமையினால வரல, தானே வந்து எழுந்தொள்ளியிருக்கான் தன்னுடைய கருணையினாலேயே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய் நம எனப்பெற்றேன், தேனாய் இன்னமதுவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்புகுந்து அடியேர் கருள் செய்தான். அந்த தானே இங்கேயும் இருக்கு பாருங்க. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். தலையளித்துன்னா தலையாய கருணை. நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்புலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்புலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதான சக்தியாக இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா. இந்த கருணை இருக்க, இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை.

0: கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை. ஆகவே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி, கடல் திருவடின்னு சொன்னேன், வார்கடல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கடல்கள் முன்னாடியே வந்தது. வான் வார்கடல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு, இங்க வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னட்டா, விழித்து விட்டாள் அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் என்ன எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான் நம்பொருட்டு எளிவந்த கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம், எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக. இல்லையா, ஊனே உருகாய், ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி, இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கேன்னா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டுடா, அப்படி இல்லை, ஊனே உருகாய், நீ ஒரு சோம்பலால தான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய உள்ளம் உருகி செயலிழந்து ஒன்றும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா, ஊனே உருகாய், அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே வரும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது ஒன்னாலதாமா இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை, இதெல்லாம் உனக்கே வரும். எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா, நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனா நாமெல்லாம் ஒன்னா பழகிட்டோம், அதனால எங்களுக்கும் எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்லாம், எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டே எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின் பார் படுத்தி விடுகின்றார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க, அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனே பாடுன்னு, உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா. நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன், அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையலோர், தம் கோன் என்பது ஒரே சொல், தம்பிரான் என்பது போல, தமக்கு பிரான், தமக்கு தலைவன், ஆன்மாக்கள் ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு, பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடலை எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல்ல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் இருந்து நீராடல் தான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு அன்னே இவையும் சிலவோ. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: இப்ப இந்த ஏழாவது திருப்பாடலையும் வந்து எழுப்புதல் தான். அது பாருங்க, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஏதாவது வந்து ஒன்று சொல்லி அதுபடி நடக்கல அப்படின்னு சுட்டி காட்டி தான் ஒவ்வொரு தோழியும் எழுப்பினார்கள். ஆனா இந்த தோழிய அவன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. இவர்களே திகைத்து நிற்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? மானேன்னு அழைச்சார்கள் போன பாட்டில், பொன்னித்தில நகையாயின்னு அழைத்தார்கள், படிரி என்று உரிமையோடு கண்டித்து அழைத்தார்கள், தன்ன வெண்ணகையா என்று அழைத்தார்கள். இங்க அழைக்கும் போதே அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே என்று சொன்னால் தாயே என்று அர்த்தம். அன்னாய் என்றோ அன்னே என்றோ அழைத்தால் தாயேன்னு அர்த்தம் இல்லையா. தோழியை போய் தாயேன்னு அழைக்கின்றார்களே இல்லையா. பாட்டி தன் பேத்தியை பார்த்து எங்க அம்மா என்ன பார்த்து அம்மான்னு அழைச்சா என்ன, அவன் உங்களுக்கு பேத்தி முறை, நீங்க அவளை போய் உங்களை பெத்த அம்மாங்கிறீங்க முறையே மாத்துறீங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. அது முறை அல்லதான், முறை மாறி அழைத்தால் அது வலு வலுதான், இலக்கணப்படி வலுதான். பேத்தியை வந்து பேத்தின்னு தான் அழைக்கணும், இலக்கணப்படி பார்த்தா என்ன பெத்த அம்மானு அழைச்சது வலுதான். ஆனா அன்பின் காரணமாக அவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கும் போது அதை என்ன சொல்லிடுறாங்க இலக்கணத்துல, வலு அமைதி. அமைதினா எதுவும் பேசாம கப்பிச்சு போட்டுருங்க, அந்த அமைதி இல்லை. அமைதினா அதை ஏற்றுக்கொள்ளலாம், சமாதானம் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி அர்த்தம் இலக்கணத்தில். வலு அமைதி, ஒரு நோக்கில் அது வலுவா இருந்தாலும் ஒரு காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்ளலாம், வலு அமைதி. அதே மாதிரி தோழின்னு அது என்ன வலு அமைதி அப்படின்னா முறை வலு அமைதி. முறையை மாத்தி சொன்னாலும் அது வலு இல்லை, அமைதி அமைதி கொள்ளலாம், முறை வலு அமைதி. அருமையா எழுதுறாங்க தேசிகரையா இல்லையா. அந்த தன்மை முன்னிலை படர்க்கை மூணு இடம் சொல்லுவோம். தன்மையில சொல்ல வேண்டியத படர்க்கையில சொல்லுவது உண்டு. தன்மைய படர்க்கை மாதிரி இல்லையா, நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு அம்மா சொல்றா பையனை. அப்போ அம்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேய் அம்மா சொல்றா கேளு, அம்மா வேற ஒரு ஆளா சித்தியா இவா இல்ல இவங்க தான் அம்மா. ஆனா அம்மாவே என்ன சொல்றாங்க, அம்மா சொல்றா கேளு அப்படிங்கிறானதான். நான் அம்மா அங்கே தான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ செய்வேன் பேசுவேன்னு போயிட்டு இருக்கேன், என் பேச்சை பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால உனக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற குறிப்பு. அம்மா சொல்றா கேளுன்னு தான் அம்மாவாகிய தானே தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் அம்மா சொல்கிறாள் கேளுன்னு படற்கையில் சொல்லுவது. அப்போ ஒரு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்றாங்க, அது இட வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி இங்கே முறை வலு அமைதி. தோழியே அழைக்க வேண்டியதே போன பாட்டில் மாதிரி மானே முத்தன்ன வெண்ணகையாயின்னு தோழியை அப்படிதான் அழைக்கணும். அப்படி அழைக்காத தோழியை தாயேன்னு அழைச்சது முறை வலு அமைதி. அருமையா சொல்றாங்க தமிழ்ல எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எத்தனை செய்திகள் கிடைக்குது பாருங்க நமக்கு. அதான் பெரியவர்களுடைய விளக்கோரையினுடைய சிறப்பு அதுதான். அண்ணே இவையும் சிலவோ இல்லையா, சீச்சி இவையும் சிலவோ என்று சொல்லி இரண்டாவது திருப்பாடல்ல பார்த்தோம். அதே மாதிரி என்னன்னா ஒருவரிடம் இருக்கக்கூடாத செய்கைகளை பார்க்கும்போது இப்படி பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வியப்பை தரும் அல்லவா. அது மாதிரி அன்னே இவையும் சிலவோ அப்படி என்னன்னா இப்படி பாவை நோன்பு காலத்திலே வைகரை பொழுது வந்த பிறகும் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பெல்லாம் இந்த அலாரம் டைம் பீஸ்லாம் கிடையாது இல்லையா. இப்போ அது காணாதுன்னு எல்லாம் செல்போன்லேயே எல்லாமே வந்துட்டுது. ஆமாம் இப்படி இப்போ எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியும் இருந்தும் எழுந்திருப்பது சிரமமாக தான் இருக்கு என்ன. அப்போ அப்படிலாம் கிடையாது, அந்த பொழுதை உணர்ந்து தானா எந்திரிக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும் இல்லையா. அப்போ என்னன்னா ஏதோ தூங்கிட்டோமா நீங்க தான் வந்துட்டீங்களே எழுந்து வரேன் அப்படின்னா இவங்க ஏத்துக்கல. ஏன்னா இது நீயாக எழுந்து எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வந்து நீ எழுந்து வருவது சிறப்பு அல்ல அப்படின்னு இவங்க நினைச்சிறாங்க. ஏன்னா அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். அவ சாதாரணமானவளா வந்து உறங்குறவா, எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னு. அதனாலதான் சொல்றான் இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா. பாவை நோன்பு காலத்துல வைகரி பொழுது வந்த பிறகும் உறங்குற பழக்கம் உனக்கு இருக்கிறதா, இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா. ஏன் அப்படின்னா பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன் ஐயா, அவன் ஒருத்தன் தான் பதி. ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டுன்னு பொருள் வரல, பெரிய இருந்தீரான் பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவனாக இருக்கின்றவன் ஒப்பற்ற தலை ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்னம் ஊதினாலே இங்க ஒரு சிவசிவான் வந்துடும் இல்லையா, அது வந்து நினைச்சு சொல்றதில்லை, என்ன அது அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது, அந்த முறையில வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ, அதுல தென்னவனாயிருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா. ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னா என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவருடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது. அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறானா, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் தான் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகோப்பாய், அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிருதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்தெழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான்னு சொல்லுறான், சொல்லுறாங்கிறத விட சிவசிவான்னு வாய் திறக்கிறான். விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான்னு சொல்லுது, அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அழலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயிர்கின்றாளே, இன்னும் துயிருதியோ. வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் இல்லையா, இந்த சிவனறிக்கே தொடர்பு இல்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா. எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க, இந்த அடியார்கள்லாம் அந்த பாடிட்டு போறாங்க, ஆமா மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு அது சரி, நீ எப்படி இருக்கலாமா. வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறேப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க, என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது, இவ்வளவு பேரன்பினர் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பவள், தென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பை வியக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னே துயிலின் பரிசு என்னன்னா, இதுலயே அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது, துயிலின் பரிசுன்னு. ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி, இந்த இடத்துலயே அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன, அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது, அது ஆணவ மலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறழ வைத்து விடுகிறதே இந்த ஆணவ பலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரே அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அவ அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கியிருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவெல்லாம் நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறத்தல் என்பது பாருங்க, வாய் திறத்த வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அத கேட்ட மாத்திரத்திலே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புது இல்லையா? அல்லது விஷயத்தை நேரடியாக சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரையும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்கள் அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான் வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கியிருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இங்க விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓன் நிலைக்கு அது கூடாது, அன்னஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அரையன் என் அமுதன் இங்கே சாமி அத்தன் ஆனந்தன் அமுதன் மூணு மூணு பேருன்னு சொன்ன மாதிரி இங்க என் ஆணை என் அரையன் என் அமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது ஒரு சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்லுவது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்மான் தேசிகரையா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை, தலை காலில் கட்டுற சங்கிலி, அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின் அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்தில் பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த ஊக்கங்கிற தரியில பெருமானை நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதல்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியார்ல சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்பான். அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி, அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய், என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் சொன்னோங்கள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்த பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லாரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யலை. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக துதிக்கிறோம். தனித்தனியாக துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாக நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாலும் வந்திருக்கலாம். ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரல, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை அங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க. அதுதான் பெருசு. எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவார்கள். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அப்படி எடுத்து சொல்றான், உன்னுடைய தகுதி இப்படிப்பட்டது, நீ எல்லார் மாதிரியும் இல்லை, நீ இப்படி உறங்கக்கூடாது சொல்லி சொல்லி எழுப்புகின்றார். நேற்று சொன்ன சொல்ல இன்னைக்கு மறந்துட்டியே அப்படின்னு அர்த்தம், உண்மையிலே உன் மனசுல ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் நானே வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால அந்த ஆர்வத்தை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்கின்றார்கள். வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஒவ்வொரு அடியாரும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: தொண்டர் அஞ்சு களிரும் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் செவ்வழி. தலம் திருக்கேதாரம். ஆறு மாதம் தேவர்களாலும் ஆறு மாதம் மனிதர்களாலும் வழிபடப்பெறும் தலம். விருங்கி முனிவர் வண்டு உருவம் கொண்டு ஈசனை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இது கண்ட உமையம்மை கேதார விரதம் பூண்டு இத்தலத்தில் வழிபட்டார். இப்பதிகத்தை இசையுடன் பாடவல்லவர்கள் இம்மையில் வேந்தராகவும் மறுமையில் வீடு பெறும் அடைவார்கள்.

cara, é burro.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: அவன் அம்பாள் ஒரு துருவ கிளியடி போட்டானான். இது எரி பாபம் ஆனாலும் என்ன, அவன் ஆனவட்டு அதை எரிச்சிடும் பார்த்தான். நடக்கல, எரிக்க முடியல அவனால். தே அக்னிம் அப்ரமம் ஜா

0: வீரியம், உன்னுடைய வீரியம் என்னன்னா கேட்டாங்க. சொல்றான், ஏறிக்க முடியல, வெக்கப்பட்டு போயிட்டான். போய் இந்த இடம் சொன்னால் என்னால் ஒன்றும் முடியல. ஆ அப்படியா, சரி வாயு போ. ஆன வாயு அனுப்பான், வாயு போனான். யாரையா நீ? கிம் வேதத் வேதத் யக்ஷம். யாரையா நீ? ஆனையா போய் கேட்டான். கஹ அசி, நீ யாரு? அகம் அஸ்மி வாயு, என் பேர் வாயு. ஆன் பெயர், என் பேர் என்ன தெரியுமா? அகம் அஸ்மிவா மாதரிஸ்வா, எனக்கு மாதரிஸ்வான்னு ஒரு பேர் கூட உண்டு. அப்படியா, உன்னுடைய சக்தி என்னால என்ன முடியும்? என்ன முடியுமா? சுனாமி கேட்டுக்க, சுனாமி 50 அடி உயரத்தை தூக்கிடுவேன். ஆமா, தூக்கி அடிச்சேன்னா ஊரே காலியாயிடும். நான் நினைச்சேன்னா என்ன வந்து உன் வீடு என்ன கேட்கறியாகும்? அப்படியா, இங்க திரும்ப நகட்டு பாப்புங்க. அவன் வீரியம்லாம் அடிச்சு பார்க்கறான், திரும்ப அசைக்க முடியல. ஆனா அவனாலே முடியல, போயிட்டான். போய் இந்த அண்ணன் முடியல எங்களால. அப்படி ஒரு ஆளா இங்க உள்ள உட்காந்துங்க. இந்த நானே நேர போறேன் சார், போறேன் போறேன். தத்திரோதேதாது, இவன் போன உடனே நீ யாரும் கேட்டா இந்துடான் உடனே அந்த எச்சு வடிவம் மறைஞ்சிட்டு.
1: சதஸ்மின் ஏவ உமா ஏவ ஆகாசே ஸ்ரீயம் மாதகாமன்,
0: அந்த பெண் வடிவம் எடுத்து ஆகாசம் மேல போன.
1: பகுபோபமானம் பகுசோபமான உமாம் ஹைமவதி தாஹோவாத,
0: பார்வதி தேவ் ஹைமவதி காட்சி கொடுக்கிறார். அதான் அப்போங்க, ஆமா அப்போ யக்ஷ வடிவத்தில் இருந்து இப்ப பொம்பளை வடிவம் மேலே பார்க்கணும்.
1: கிம் ஏதத் யக்ஷமேது,
0: இந்த யக்ஷ யாரு? நீங்களா யாரு? ஓ பிரம்மைதி ஹோவாத, அந்த பிரம்மத்துடைய சுரூபம் நாங்கள். அதனுடைய அனுகிரகத்தால் தான் எல்லாம் வெற்றி அடைந்தேன். அது இல்லாம நீங்க போட்டுட்டுங்க.
1: அவனன்றி ஓரளவு அசையாதுங்கிறது
0: ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் வாழ புத்தி வந்ததான், ஓஹோ நாக்கு முகையில ஒரு வசு இருக்கு, அவங்களால்தான் நாம ஜெயிக்க முடிஞ்சுங்கிற உணர்வு அதுக்கப்புறம் வந்ததான். இது வந்து கேனு உபனிஷத்தில் உண்டான ஒரு கதை, அதைத்தான் இங்க வச்சிருக்காரு.
1: துரும்பொன்று தன்னில் வலிமுற்றிழந்த சுரர் அச்சம் எய்தி யவா இரும் பண்பு கூற எவன் நீ எம்புக எனலும் இயக்க வழிவாய் வரும் பாண்டரங்கன் உருவம் கரப்ப மருகி திகைக்கும் அவர் முன் கருங்கொன்று தோழி மலையான் மடந்தை எதிர்காட்சி தந்தருளினாள். கரும்பு கொன்ற தோழுடையவள்,
0: அவளுடைய மலையாள் மடந்தை மலையரசன் வாழ் அவள் வந்து காட்சி கொடுத்து.
1: எதிர்காண நின்ற கருணை பிராட்டி இருதாள் பழிச்சு,
0: உடனே கீழே விழுந்துட்டான்.
1: இவையோர் முதற் காதல் கொண்டு வழிபட்டு மண் கை முடிமீது கூப்பி,
0: கையிலே கூப்பிட்டான்.
1: உலகம் 14 முதல்வி இயக்கற்பதியாய் அணைந்தவன் யார் மதியேம் எமக்கு மொழிகண்டிறப்ப மறைபல்லி என்ன புகழும்.
0: நீங்க யாரம்மா? தெரியலையே.
1: எவன் வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிலைபேறு செய்யும் இறைவன். வாணி கேழ்வன்
0: அதாவது சரஸ்வதி புலவன், சரலட்சுமியோடு கணவன், வாடைய பதவிகளை தான் யாரும் நிலைநிறுத்தி வச்சிருக்கான் தெரியுமா? அவன்தான். எங்கட ஒரு பையன் கேட்டான், யோ பிரம்மா சுத்திக்கிறார், ஆமாம் விஷ்ணு காப்பாத்தார், ஆமாம் ருத்ரன் அழிக்கிறார். ஒரு அழிக்கிறது பெரிய காரியமே, கெட்டிக்காரத்தனமா? பொருளை காப்பாத்துறான்னா கெட்டிக்காரன், பொருள் போய் அழிக்கிறான்னா அவன் அது பெரிய காரியமா? அதை போய் நீ பெரிய கல்யாணம் வாசம்தான்.
1: இந்த பொருளை அவன் அழிக்கிறான்,
0: நீ காப்பாத்துலையே காப்பாத்துறோம்ல, காப்பாத்துறேன் கெட்டிக்காரன் வாசன் ஐயா, நான் அழிக்கும் போது உன்னால் காப்பாற்ற முடியலையே, உன் தொழில் உன்னால் செய்ய முடியலையே. ஏன் ஒரு பொருளை உண்டாக்குறவன் தான் கெட்டிக்காரன், அழிக்கிறவன் கெட்டிக்காரன். ஆனாலும் அஞ்சு தலையில ஒரு தலை கிழுனான், அவன் உன்னோட சுட்டு பிடிக்க வேண்டியதானே, ஏன் பண்ண முடியல. எல்லாம் பவர் அவங்கதான் இருக்கு. அவன் வழித்தாக நின்று வேலை செய்கிறாளே தவிர, அவனுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய இதாக இருந்து இவர்கள் வேலை பதவியில் இருந்து கொண்டு பணி செய்கிறார்கள். சுதந்திரவாடு கிடையாது. அது மாதிரி இங்க வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிறைவேறு உலகத்தின்தான் இறைவனர் சிவருமானத்திலே ஒழுங்குகின்றார். நாம் தான் சொல்றோம், அவன் பாஞ்சராத்திரி கேட்டான், நீங்க தான் சொல்லுறியே மாயையில்தான் இந்த உலகம் ஒழுங்கிச்சு. நீங்க தான் சொல்றிய மூலப்பகுதியா எல்லாத்துக்கும் சொல்றிய, ஆனா மூலப்பகுதியை ஒழுக்கிக் கொள்றவன் மகாவிஷ்ணு, எல்லாம் அவன் தான் ஒழுக்கிக் கொள்றான். நீங்க வந்து எல்லாத்தையும் எங்க கடவுள் தான் ஒழுக்குதே சொல்லியல, மாசம்தான். மூலப்பகுதிக்கு அப்புறம் புவனங்கள் இருக்குப்பா, அவன் ஏதோ ஒரு மாநிலத்தை மாத்தான் ஒடுக்கியிருக்கான், அதுக்கும் மேல பல மாநிலங்கள் இருக்கிறது, பல நாட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கு சேர்ந்து சம்ஹரிப்பவன் எங்கள் பெருவான். அப்ப உங்க விஷ்ணு உள்ள விடுவார், பிரம்ம விஷ்ணு அழக்கமாயிடுவார். ஆயினா அதுக்கும் மேல தத்துவங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற ஒரே மதம் சைவ சித்தாந்தம் தான். எல்லா சமயங்களும் 24 தத்துவத்துக்கு மேல சொல்லல, 24 மேலும் தத்துவங்கள் இருக்கின்றன ஏன்னு சொல்லி 36 தத்துவங்கள் என்று சொல்கிற ஒரே மதம் சைவம் அண்ட் சாக்தம். சாக்தம் இந்த அத்வைதிகள் சாக்தத்தை சொல்லவ யோகிதே கிடையாது, இவங்களுக்கு தான் 24 தத்துவத்துக்கு மேலே கிடையாதா. அவன் சாக்தன் 36 தத்துவங்கள் அலைவீசி கையை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்ரீ வித்யா பாசர இச்சை சுக்கரா ரமன்றவா நாங்கள் அப்படி ஆக்கணும் அப்படியாரும். காரணம் என்ன தெரியல, 24 தத்துவே நமக்கு கிடையாது, அவனுக்கு நான் சம்பந்தம் இல்லையே நினைக்கல. தியாசபிக்கல் சொசைட்டின்னு உனக்கு ஒரு அதை ஒரு நாளைக்கு என்ன பேச கூப்பிட்டாங்க, என்னப்பா சப்ஜெக்ட் என்ன, இந்த ஸ்ரீ வித்யா சம்பந்தமாக ஏதாவது சொல்லுங்களேன் சரின்னு ஒரு மணி நேரம் சொன்னேன். 36 தத்துவங்கள் உடன்பட்டது ஒரே சமயம் சைவம் சாத்தம் தான். ஒரு வழிபாடுன்னு சொன்னால் அதுக்கு சித்தாந்தம் இருக்கணும். நம்முடைய சைவ வழிபாட்டு முறைகள் ஆலயங்கள் வழிபாட்டு முறைகள் அது எதுனா கடைசி மொழி ஒரு சித்தாந்தம் வேணும். அப்படி சித்தாந்தமே இல்லாத ஒரு சமயம் சாத்தம், அது வழிபாட்டு முறை மாத்திரம்தான் இருக்கு, ஞான பாதம் கிடையாது. அது சமுத்திரமா இருக்கு வழிபாட்டு முறைகள், ஆனா சார்ந்த அதுக்கு சித்தாந்தம் எது கேட்டேன். நீங்கள் தான் பேசல, ஒரு வழிபாட்டு முறைனா இப்போ சித்தாந்தம் இருக்கணும். உங்கள் சாத்தியத்துக்கு சித்தாந்தம் எழுது சைவந்தான், சைவ சித்தாந்தம்னா அதுக்கு சித்தாந்தம் எப்படி கேட்டார். 36 தத்துவம்னு சொல்லி அந்த 36 தத்துவத்துக்கு மேலே யார் இருக்கா நான் கேட்டா, காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி அமர்ந்திருக்கா, அதான் லாஸ்ட் டாப் தான், அதுக்கு மேலே கிடையாது. அது காமேஸ்வரனாரு, காமேஸ்வரி யாரு, எங்கள் அப்பா அம்மா தானே. அதனால் அவருக்கு சித்தாந்தம்ங்கிறது சைவ சித்தாந்தம் தான். ஒரு முறை சொன்னேன், அவர் நீங்கள் வம்பு பிடிச்சா அழையாண்டு போயிட்டான், ஏன்னா அவள் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா அவ அத்வைதம்னு சொல்லணும்னு பார்த்தான், அத்வைதிகளாக ரசிக்க ஆடிட்டு இருக்கேன். அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் இந்த சாத்தாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி இங்கே பிரம்ம விஷ்ணுடைய பதங்களையெல்லாம் கொடுத்தவன் நம்முடைய இறைவன். எவன் வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிறைவேறு செய்யும் இறைவன், எவன் எப்பொருட்கும் ஆதாரமாய் எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் தான். எவரும் தொழப்படுபவன் எல்லாராலும் தொழப்படுபவன் சோரமான விஷ்ணு தொழறானாயா, எவராலும் தொழிலையா விஷ்ணு வைஷ்ணவன் தொழுவானா ஆமிதாக. சொல்வான். அதாவது அது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த சாதாரணமாக அவர்கிட்ட விவரம் தெரியாது, அவ கும்பாபிஷேகம் பண்ணுறாள், அவர் சம்புரோட்சணம்தான் இல்லைவா, கும்பாபிஷேகம் கிடையாது. சுவாமி இவ்வளவு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கும்பத்தை கொண்டு போய் புரோட்சணம் தான் பண்ணுவார், தவிர தலை தண்ணி விட மாட்டார் சாய் மேலே, சம்புரோட்சணம் தான். அந்த யாகசாலையில் போய் என்ன சாமி என்ன கேட்டேன், இது ருத்ரன் ஆனால பாபம், இங்கே எப்படி வந்தாருன்னு கேட்டேன், எங்களால் நீக்க முடியாதுன்ட்டேன், எங்கள் பத்ததியில் கண்டிப்பாக அவரை வைக்கணும், அவர் இல்லாமல் இல்லை, இந்த இடங்களில் ருத்ரன் இருக்கும், அதனால் வைக்க முடியாது. அது மாதிரி அவனாலையும் நீக்க முடியாது, அவனும் தொடப்படுவான். எவன் முற்றம் ஆக்கி நிலை செய்து போக்கி அறிஞர்க்கு இணைக்கும் நபுரன், எவன் உலகத்தை ஆக்குகிறான் நிலபெறச் செய்கின்றான் மீன்று அழிக்கின்றான் அவன் அமுதன். சூரமானுக்கு அமுதம் என்றதான பெயர், திருமுறை அமுதனே நிறைய வருது. அவனன்று காண்மின் இமை இயக்க வடிவாகி வந்த அழகன், அவன் தான் லட்ச வடிவமாக வந்தான். எவனுக்கு முற்றும் வடிவங்களாக எல்லா வடிவங்களும் அவன்தான், விஸ்வரூபம் என்பது அவனுக்குதான். இவ கீதையில கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டினார், ஆனா நடையத்தில் விஸ்வரூபம் காட்டி வருத்துல கந்தபுராணத்த விஸ்வரூபம் வருது, கடைசியாக போர் செய்து முடிஞ்சோன்னே முருக பெருமானுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு, விநாயக புராணத்தில் விநாயகரை காட்டுறாரு, எல்லாருமே விஸ்வரூ குருன்னு பெரிய விஸ்வரூபத்தை காட்டினா காட்டினாங்க, எல்லாருமே தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அதில் பாடல் ஞாபகம் இல்லை, காந்தபுராணத்தில் விஷ்ணுடைய விஸ்வரூபத்தை காட்டுறதுல என்னென்ன இடத்துல அவர் இருக்கார், ஆனாலும் அதில் ஒரு இடத்துல விஷ்ணு உட்கார்ந்துருக்கார், எம்பெருமான விஸ்வரூபத்துக்கு கூட அவர் அடக்கம். அந்த முறையில் அவன் என்று காண்மின் இமயிர் இயக்க வடிவாகி வந்த அழகன், எச்ச வடிவாக வந்தவன் அவன்தான். எவனுக்கு முற்றும் வடிவங்களாக எல்லா வடிவத்தையும் அவனாக இருக்கின்றான். எவன் உண்மையாய் யாரும் அறியார் எவராலும் அறியப்படாதவன், எவன் எங்கும் யாவும் அறிவுற்று நிற்பன் சர்வஜன், எல்லா இடத்திலையும் அவன் அறிந்து கொண்டு நிற்பவன். நாமெல்லாம் யாரு அது ஒரு சின்ன விஷயம். முதல்ல 67 முதல் சொற்பொழுது கண்ணி பேசு, அந்த பேரு சுப்பிரமணியரை பற்றி பேசுவார்கள், எங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லலைனா அவர் எனச்சா ரொம்ப திரும்ப கிளி போட்டுறப்படாதுன்றாங்க, அவர்கிட்ட சொல்லலை, பேசுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்லாம் தயார் பண்ணி வச்சாரு, அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு வச்சு நேராக வந்தாருங்க வீட்டு படியாரு, இன்னமும் நீங்கள் பேச புரியலாம யார் சொன்னான், அது பேச புரியலாங்க, ஆமாம் எங்கே உங்கள் நோட்ஸ் இதை காட்டுங்க பா நோட்ஸு, அதில் இருந்தேன் சூரமான் சர்வஜன் நாமெல்லாம் கிஞ்சிக்யன் ஆண் சர்வஜனை எதிர்ப்பதும் கிஞ்சிக்யன் தானே இல்லைன்னா, இன்னும் சர்வஜனை எதிர்ப்பதும் கிஞ்சிக்யன் நாம சித்தூர் உடையவர் தானே, அந்த பதம் போடக்கூடாது. அதாவது இதுக்கு பாஷ்யத்தில் அதுக்கு பதம் பாஷ்யத்தை எடுனார் பிரிஞ்சுட்டார், தத் தர்ம தர்மே நான் ஆன்மாவுக்கு கிஞ்சிக்யன் சொல்லப்படாது நமஸ்தான், வசித்திட வரும் யாபி, அதாவது எந்த பொருளத்தில் வசிக்கிறோ அந்த அளவு அறிவு, அறிவு இல்லாதவன் சொல்ல முடியாது. கெஞ்சிக்கன்னா எந்த பொருளத்தில் அந்த ஆன்மா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது அறிவு, அதனால் சத் தர்ம தர்மி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பாஷ்யத்தில் அப்படி ஒரு பதம் இருக்குன்னு நான் எதுக்கு சொல்லவர் என்ன, சர்வஜன் எல்லாம் அறிபவன், எவனால் நடக்கும் உலகம், இந்த உலகம் யாரால் நடக்கிறது, எம்பெருமானால் தான், அவனுடைய அருளானையின் மண்ணில் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எவனை துதிக்கும் மறையீர், வேதம் யாரை துதிக்கின்றதான், மறையீருனர் புவனிடங்கள்லாம் யாரை துதிக்கின்றன, எம்பெருமானையைத்தான் துதிக்கின்றன.
1: முற்றும் எவர் அங்க வைக்கும் அறியான் அவன் என்று காண்மின்.
0: எல்லாராலையும் அறிய முடியாது. அவனை போய் நான் நம்ம நினைச்சு பார்ப்பா, அவன்தான்
1: இமை இயக்க வடிவாய் வந்த அழகன்,
0: எச்ச வடிவா அந்த அழகன் அவன்தான் மறுமாட்டு சொல்றான்.
1: எவன் நாமம் எண்ணின் எவன் தாழ் பழிச்சின் எவனை கருத்தில் நெருவின் எவன் அன்பர் சேவை புரியின் பவங்கள் இது உத்தி முத்தி வருவோம்.
0: இந்த உலக வாசனை நீங்கி முத்தி கிடைக்கணுமானால் எவனுடைய நாமத்தை எண்ணினால் முத்தி கிடைக்குமோ,
1: எவன் நாமம் எண்ணின் எவனுடைய திருவடியை தொழுதால் முத்தி கிடைக்குமோ, எவன் தாழ் பழிச்சின் எவனை கருத்திலே வைக்க முத்தி கிடைக்குமோ, எவனை கருத்தில் நெருவின் எவர் திரு எவர் அன்பர் சேவை புரியும்
0: எவருடைய அடியார்களுக்கு நீங்கள் சேவை புரிகின்றால் முத்தி கிடைக்குமோ,
1: அவர்தான் இந்த பவத்தை இந்த உலக துன்பங்களை நீக்கி முத்தி மருவம் அவர்தான். எவன் உண்மை இன்ப வடிவாக நிற்பன், எவன் இன்பமே வடிவாக உடையவனோ அவன், எவன் இந்து வேணி மொழியால் எவன் சந்திரனை துடியிருக்கிறானோ அவன். இப்ப கொஞ்சம் ரூபம் வந்துட்டு அவன் அன்று காண அவன்தான் இமையில் இயக்க வடிவாகி வந்த அழகன்,
0: அவன் தான் எச்சொழி வாங்க வந்தான்.
1: ஒற்றை துரும்பின்னுமது ஆற்றல் முற்றும் ஒளி விட்டு ஒரு துரும்புத உங்களுடைய யோகிதை தான் காய்ச்சித்தார். ஒற்றை துரும்பின் உமது ஆற்றல் முற்றும் ஒளி விட்டகன்ற அவனே பற்று நீவில் அருகின்றினீர்கள்.
0: உங்களுடைய பற்றுனால ஆசையினால அவனை நீங்க அறியாம போயிட்டிய. அதுவரும்
1: பத்தற்றான் பற்றினை பற்றுக பத்தற்றான் பற்றினை
0: அப்பத்தை பற்றுக விடு பற்று விடணும். யார பத்தற்றான் பற்றினை போய் பற்றுனா பற்று
1: சேருது நாம மாட்டிட்டோம் வச்சுக்கோ,
0: சகதியில மாட்டிட்டோம். யாரு சகதியின் வெளியில் இருக்கிறது?
1: அதே சகதியில் இருக்கிறனால முடியுமா?
0: சகதியிலிருந்து வெளியில் இருக்கிறனால சகதியில்.
1: அப்போ நம்முடைய பற்றுக்களை தான் அறுக்கக்கூடிய நான் ஏற்கனவே பற்றான் இறைவன்.
0: அவனை போய் பற்றினால் நம்ம பற்றெல்லாம் அறும் சொன்ன.
1: அதுதான் பரிமாற்ற அனாதியாய் வரும் உடம்பு பற்று. இந்த உடம்புல பற்று லேசில போகாது, போகவே போகாது.
0: அதுல அந்த அவரக்கிரியெல்லாம் பற்றி தத்துவம் சொல்ல போது, பத்து நாளும் அந்த வீட்டில் அவர் ஒரு மூலையை தண்ணி வைக்க சொம்பு தண்ணி வைக்கணும்னு சொல்றாங்கல்ல,
1: எதுக்காக? ஆனா இந்த ஆன்மா வந்து இந்த உடம்பை விட்டோ இந்த இருப்பிடத்தை விட்டோ லேசில் போகாது. அதை பிடிச்சி இழுப்பான். ஏமா நீங்க மாட்டேன், அவன் இழுக்க இவன் இழுக்க இழுத்துதான் போனோம். ஐயோ இந்த வீட்டை விட்டுட்டு போவா, இந்த பேரமேரிய விட்டுட்டு போவா, இந்த பொண்டாட்டி விட்டுட்டு போவா, ஐயோ நான் வரமாட்டேன், இந்த ஆன்மா சண்டித்தனம் பண்ணுமா? அதை பிடிச்சி இழுக்கணும்.
0: இழுத்தாலும் அந்த ஆவி இங்க தான் சுற்றும். கொஞ்ச நாளைக்கு
1: ஒரு பத்து நாளைக்கு தான் ரவுண்ட் அடிக்கும். இதை விட்டுட்டு போறோமே, ஐயோ இதை விட்டுட்டு போயிட்டோமேனு இங்க ரவுண்டுங்க அடிக்கும். அதோட அக்னியில சுட்டதுனால அந்த தாகம் இருப்பான். ஆகலான சும்மா தண்ணி வைக்கணும் அந்த தாகத்துக்காக. அப்போ இந்த ஆன்மா வந்துட்டு நான் லேசில் பற்று அறாது. அப்பத்தான் பற்றினை வச்சினாதான் அது அதான் அனாதியாய் வரும் உடம்பின் பற்றுனார். முதலத்துலேருந்து உடம்புல பற்றிருந்துகிட்டே இருக்கு. ஆ நம்ம எவ்வளோ உடம்பு எடுத்தாச்சு, அப்போ பற்று விட மாட்டேன். அதைத்தான் இங்கே பற்றற்று நீவில் அறிகின்றீர்கள் பழையோன் அவன் தன் பலமே அற்றற்றின் நீக்கும் அவன்பால் உதித்த அகிலந்தனக்கு வரவாம் மற்று தமக்கு முதலாய வண்ணின்பதியே கடாதிபதி போல. முதற்காரன் துணைக்காரன் நிமித்தக்காரன்.
0: இப்போ ஒரு பானையை பார்த்தோம், பானையை அனைவருக்கு மறந்து போச்சு, பானை வேண்டாம். மண் பானைனா என்ன அப்படின்னா என்னதுன்னு கேட்குற காலம் வந்து. ஆமாம், இந்த டேபிள், இந்த டேபிள் எப்படி வந்தது? மரத்திலிருந்தா வந்தது. மரம் முதல் காரம், மரம் அப்படியே டிராயிங் அப்படி டேபிளாக மாறிட்டா இல்லை. அவர் ஆச்சாரியம் வந்து அங்கே செதுக்கி புளி எல்லாம் வச்சு செதுக்கி இழைச்சி கழிச்சு எல்லாம் பண்ணி தான் பண்ணான். அப்போது அந்த முதல் காரணத்துக்கு மரத்தை இந்த வடிவமாக்குவதற்கு துணைக்காரம் கருவிகள் ஆசா குடிக்க கேட்கிறான். சரி, மரமே அப்படி மேஜையாக மாறிடுமா? அது வந்து ஜடப்பொருள், தானாக மாறாது. அப்போ ஒரு அறிவுடைய பொருள் ஒன்று இருந்தால் மாற்று, அது ஆசாரி தச்சாசார் கார்பெண்டர், அவன் நினைச்ச காரணம். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு முதற் காரணம் மாயை, துணைக்காரனுடைய சிக்ஷக்தி, நிமித்த காரணம் சிவருமான். அதைத்தான் இங்க மண்ணின் வலிய கதாதி வலிபோல், மண் எப்படி முதற் காரணமாகி வந்ததோ அது மானையாக ஆச்சோ அது போல இந்த உலகத்தை அவன் தான் சிருஷ்டித்தான். இனி நீவில் ஒய்து பெருமாறு உரைப்பர். இனிமேல் நீங்க உருப்படுத்துக்கிற வழியாக சொல்றேன் கேளுங்க. ஆனா என்ன இமயார முக்கன் இறையவன், இமயார முக்கன் அவன் கண் இமைக்காதான் இறைவன். தேவர்களுக்கு கண் இமைக்காரு, தேவர்களுக்கு என்ன ரெண்டு பாயிண்ட், அவர் கண் இமைக்காது, பாதம் பூமியில் படாது. தமயந்திரி சுயம்பரம் நடக்கிறது, போட்டி நடனுக்கு போட்டியாக தேவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கா எல்லாரும், அவனையும் மாறி வேஷம் போட்டு யார் உண்மையான நலன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவள் அப்படியே பார்த்துட்டே வந்தான். இந்த இந்த பழ பாதம்லாம் மேலே நிற்கிது, நலன் பாதம் மாற்ற தான் பயந்துருக்கு. கண்ணை பாதையங்களுக்கு கண்ணு இமைக்கவே இல்லை, எப்படியே இருக்கு. ஆ இவன் தான் நலன் கண்டு இல்லை, ரெண்டை வச்சா கண்டு தேவர்களுக்கு கண் இமைக்காது, பாதம் கிடைக்காது. அதே மாதிரி அவளுக்கு சுக்கிரன் கிடையாது, சுக்கிரன் வாழ் கிடையாது. அந்த மாதிரி இங்க எம்பெருமாடு கண் இமைக்காது. அதாவது இமையாத முக்கன் இறையோன் பனி வீச கம்பை நளினி துளிக்கும் ஒருமான் இழற்படியினான். கம்பைமானதி பாய்கின்றதான ஒரு மர நிலத்தில், மாமர நிலத்தில் எந்தனை ஆண்டு கொண்டு மகிழ் காமர் கச்சிதனில் எய்தி, ஒரு இடத்துல என்னை ஆண்டு கொண்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டார். வெள்ளை விளையோன் துணி நீர் சரணங்கள் சரண் என்றடைந்து சொல்லி மெனிங்கள். காஞ்சிபுரத்து கச்சிதனில் எய்தி என்னை ஆண்டு கொண்டு மகிழ்கின்ற காமாட்சி காமர் கச்சிதனில் எய்தி வெள்ளை விளையோன் துணி நீர் சரணங்கள், துணி நீர்னா துன்பங்களை நீக்குகின்றவன், அவனுடைய சரணை நீ அடைவாயாக, சரணடைந்து தொடும்பின்கள் உம்பர் உலகில், இந்த உலகத்தில் அவளை நீங்கி உருப்பிடுறதுக்கு நான் வழியே பாருங்க அம்பாள் சொல்லாம் என்ற மறைந்தா முழஞ்சொல்லி இம்பெருமாட்டி மறைஞ்சாச்சு என்று கூறினள். மறைந்தனள் உலகம் இங்கெடுத்தாள், உலகத்தையெல்லாம் என்ற எம்பெருமாட்டி இதெல்லாம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். அன்று மாலையன் தொடக்கமாம் அமர்கள் எல்லாம், அன்று மாலையன் தொடக்கமாம் எம்மவிஷுக்கள் முதல் அனைவரும் அமர்கள் தேவர்கள் எல்லாம் நன்று நம் அறிவிருந்தவாறென்று, நாம் இப்படி புத்தி கட்டு இருந்தோமே என்று நாணி சென்று சேர்ந்தனர் கச்சியன் திருநகர்க்கு. எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போனான். காஞ்சிபுரத்தில் போய் திரிதசேஸ்வர பெயரினால் சிவக்குறியிருத்தி திரிதசேஸ்வரர், ஆனால் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அதுக்கு பெயர் சுட்டி அதை வழிபட்டார். ஏன்னா திரிதசர் என்ன 33 கோடி இருக்கா, திரிதசேஸ்வர பெயரினால் சிவக்குறி இருத்தி கரிய கண்டனை அருச்சனை கரிசர ஆற்றி, இந்த கரு
1: கரியகண்டன் எம்பெருமானை ஒழுங்காக பூஜையெல்லாம் செய்து பெரிது மாமிடல் பெற்றான் வரங்களும் பெற்றார். நிறைய வரங்கள் எல்லாம் பெற்றார்கள். அறிவை பாகனுக்கு இணையதான் அத்திருக்கோயில். அதனால அந்த நம்முடைய எம்பெருமானுக்கு இணையதாக உள்ளது அந்த காஞ்சேமரியில் அமரேசர் திரிதசேஸ்வரர் என்றதான அந்த எல்லாம் எல்லா தேவர்களும் பிரம்ம விஷயமாக்கின வழிபட்டு உயிர்த்தி அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த படிகத்தை முடிக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அமனன்றி ஊரணவும் அசையாறு தகரான விஷயம்தான் இது முக்கியமானது. நாம் எவ்வளவு மேல அகம்பாவத்தில் போனாலும் உடல உச்சில் அடிச்சிருவான் டைம், அவனுக்கு தெரியும் எப்போ அடிக்கணும். இவன் ஆட்டம் போடுவான், ஹா ஓ அல்லே பராதம். நான் சொல்லி ஒருத்தங்கிட்ட சொன்னார், அவன் போடுற ஆட்டம் தாங்க முடியல, ஒரு நாளைக்கு வச்சிருக்கான் ஒரு அதே மாதிரி வச்சுட்டு அடித்தான் இருக்கலாம் போயிட்டு. அவனுக்கு தெரியும் எங்கே அடிக்கணும் எங்கே ஆப்பு வைக்கணும் அவனுக்கு தெரியும், வசமாக வச்சு விட்டுருவான். அதனால் நாம் அடக்கமாக இருக்க முயலணும். எவ்வளவு இருந்தாலும் அடக்கம் அமரர்கள் வைக்கணும். அதனால் படிப்பினாலானாலும் சரி பொருளினாலானாலும் சரி பதவியிலானாலும் சரி பௌருஷம் வந்தால் அடங்கி இருக்கணும். அவனால் கொடுத்த வாழ்வு என்றான நினைவு இருக்கணும். இந்த படிகத்தினுடைய நமக்கு கிடைத்த ஆனால் இந்த அளவு இந்த அமரேசவரத்தை சிந்தித்த கூட இருந்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் என்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறிலே தடந்தொழிவாழ்கமுகம் வாழ்கை கூறுசை தனி தேழ்வாழ்க குப்புடம் வாழ்க செய்வேன் ஏறிய மங்கை வாழ்க யானை கண்ணனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சேரடியாரல்வான் வான்முகில் வழாறு பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் போன்முறை அரசூ செய்க குறைவிலாவியல் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள் நீ நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம்

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: அரசாங்கத்தினுடைய பிற துறைகள் அவங்க வந்து நம்ம ஹெச்ஆர்என்சியோட இது பண்ற போது திருக்கோயிலுடைய சில சொத்துக்கள் வந்து மற்ற துறைகள் வந்து உபயோகிக்க வேண்டிய நிலையில வரும்போது இப்ப திருக்கோயிலுடைய பகுதிகளை வந்து நெடுஞ்சாலைத்துறையோ இல்லைனாக்கா ஒரு சில திருக்கோயில்கள்ல திருக்கோயில் நிலத்தை வந்து நகராட்சியோ இல்லைனாக்கா போக்குவரத்து துறையோ வந்து சில நேரங்கள்ல அவங்களே வந்து உபயோகிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைகள்
2: அப்படி வராது. அப்படி வந்து என்ன, அது வந்து உங்களுக்கு லேண்ட் அக்யூசேஷன் இருக்கு, நில ஆர்ஜிதம்னு இருக்கு. நில ஆர்ஜிதம் எடுத்தா அது காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஒரு பைபாஸ் ரோடு போடுறாங்க, கோயிலெல்லாம் போயாச்சுன்னா அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, ஒரே கிணறு இருந்தது, ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இந்த குத்தையும் கொடுக்க மாட்டான். இப்போ நல்லா ஆர்சியில் போன உடனே பல லட்சம் கணக்கெடுத்து ஃபிக்ஸில் போட்டு அந்த கோயில் ஜாம் ஜாம் இருக்குது, அந்த வட்டி எடுத்து செய்யிட்டு இருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை ஆர்சியது மூலம் போயாச்சுன்னா அந்த தொகை காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் கோயில் நிறைய கோயில்கள் விருத்தி ஆயிருக்கு. அப்படி நிறைய பெரம்பலூர் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றுக்கணக்கான ஏக்கர் பெரம்பலூர் டவுன்லேயே இருக்குது. அங்கே கோர்ட்டு வாகனம் கட்டியிருக்காங்க, மற்ற எல்லா ஆஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க. அந்த அமௌண்ட் கூட கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துரும். நமக்கு அந்த கோயிலில் ஃபிக்சரில் போட்டு இப்போ ஏகப்பட்ட வருமானம் வந்துட்டுருக்குது. அதனால் கோயில் நிலங்கள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டு விலைக்கு எடுத்தாருன்னா, டெவனி மூலம் எடுத்தாருன்னா நல்லா ஆர்ஜி தொகை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு வாடகைக்கு மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக வாடகை கட்டுவாங்க, அது கட்டாமல் இருக்க மாட்டாங்க, வாங்கிக்கலாம்.
1: அந்த நில ஆர்ஜித தொகை எல்லாம் வந்து மார்க்கெட் ரேட்டு கவர்மெண்ட் கைடன்ஸ் வேல்யூக்கு
2: கொடுப்பாங்க. ஓரளவுக்கு என்ன, அது தனியார் நிலம் வரும், கோயில் நிலம் வரும். அதனால அவங்க கோயிலுக்குன்னு குறைக்க மாட்டாங்க. யார் பட்டாதாரரோ அவங்களுக்கு என்ன தொகை காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணாலோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். அது கிடைச்சி குறைவாக இருந்து நமக்கு என்ன இருந்தால் கோர்ட்டில் போட்டுக்கலாம். இது எனக்கு பத்தாது, அதிகமாக வாங்கி தரணும்னு நான் சைடு கேட்டு போடணும். அது கவர்மெண்ட் பார்த்து முடிவு பண்ணணும், கோர்ட் பார்த்து முடிவு பண்ணணும். அந்த ரேட் சார்ஜ் ஆனால் ஃபிக்ஸன் பண்ணாலும் கேட்க நமக்கு ரைட் இருக்குது. அவன் தந்ததை வாங்கிட்டு போகணும்னு அவனுக்கு கணக்கு கிடையாது. அது சரியில்லை, குறைவாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோமானா கண்டிப்பாக கோர்ட்டில் போட்டு அது ஆதாரங்களோடு நிரூபித்தா கூட்டி வாங்கி தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதனால் எந்த கோயில் எந்த டிபார்ட்மெண்ட்டு நிலம் ஆர்ஜியம் பண்ணாலுமே தொகை கண்டிப்பாக கிடைக்கும்.
1: பல திருக்கோயில்கள் திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் செய்கிறாங்க, மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ அன்பர்கள் வந்து ஒரு திருக்கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வந்து குறிப்பாக அறநிலை ஆட்சித்துறையில் உள்ள திருக்கோயிலாக இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எந்தெந்த விதமான வழிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றணும், எந்த விதமான வழி வேணா, பல முறைகளில் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு சில இடையூறுகள் வந்து வருது, அதற்கு அதற்காக இந்த அப்ரூவல்ஸ்லாம் வாங்குறதுக்காக அவங்க செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது, இந்த மாதிரிலாம் ஒரு சில குமுறல்கள்லாம் வருது. அதுக்கு வந்து எப்படி வந்து முறைப்படி அவங்க அணுகலாம், எப்படி முறைப்படி அணுகினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடையூறுகள் இல்லாம அந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அவங்க.
2: இந்த கும்பாபிஷேகம் பொறுத்த அளவில் வந்து திருப்பணியோ கும்பாபிஷேகமோ ஓயமா செய்தா இருந்தா எந்த தடையுமே கிடையாது. என்ன திருப்பணின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்தா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் வந்து எஸ்டிமேட் போடுவாங்க. அந்த எஸ்டிமேட் அடிப்படையில் நான் செய்தாருன்னு சம்மந்தம் கொடுத்தாச்சுன்னா டெஸ்ட் போர்ட் ரெசிடன்ஸ் பாஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்ரூவ் ஆகி வந்தால் இவங்க திருப்பணி ஆரம்பிக்கலாம், அது எந்த தடையுமே கிடையாது. அதே சமயம் விமானங்கள் கோபுரங்கள் இருந்தால் அதன் பழமே மாறாத அளவுக்கு நம்ம திருப்பணி செய்யினாலும் அதில் ஒத்து போகலாம். அதில் திருப்பணி கோயில் ஃபண்டில் இருந்தோ கவர்மெண்ட் கிராண்டோ வாங்கி செய்யணும்னு இருந்தாங்கன்னா அது எழுதி சாங்ஷன் ஆகிதான் வரும். ஆனால் உபயதாரம் செய்யறதுக்கு நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்க, காசு கொடுத்தாலும் வேலையாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை உருவாகுதுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க தடையாகிட்டு விட்டே சாங்ஷன் பண்ண வேண்டியதுதான். ஆனால் கால சூழ்நிலையில் வந்து வேணும் காலதாமதம் ஆக்குறான்னு செஞ்சாச்சுன்னா அது நம்ம தான் முயற்சி பண்ணி எப்படி முயற்சி பண்ணால் எங்கே ஆகும்னு சொல்லி அதுக்கு மேலே அதிகாரியை பிடிச்சோம், அது அதுக்கு மேலே ஒரு ஆளை பிடிச்சோம், அந்த காசு இல்லாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அவங்களுக்கு நம்ம கோயில் திருப்பணியை பார்ப்போம், ஆர்டர் இல்லை, ஆர்டர் வரல, ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்றைக்கு ஆர்டர் என்ன செய்ய போகுதோ, விலைவாசி அறிவி போவோம், எஸ்டிமேட் மாறும் வருஷம் வருஷம், அப்போ நல்ல சிரமங்கள் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாருடைய தார்மீக ஒத்துழைப்பு வேணும். ஒரு ஆள் கும்பாஷம் பண்ணுவாளா, சரி அவனு சொந்தமாக செய்கிறாங்க, நமக்கு எத்தனை பிரசனேஜ் கிடைக்கும்னு நிர்வாகத்தினாலும் பார்க்கக்கூடாது. அவன் வருவதே உபயோகத்துக்கு வரான். நம்ம மேலும் கொண்டு வந்தவனே வருத்தம் வராத அளவுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்து வாங்கி கொடுத்தான்னா கண்டிப்பா எந்த பிரச்சனை. நான் எத்தனையோ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ திருப்பணி செய்யிருக்கேன், யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததே கிடையாது. நாங்களே ரிஸ்க் எடுத்து அவங்க இன்னைக்கு போராடி வாங்கிருக்கோம். கொடுங்க சார், ஏன் தேவையான டிலே பண்ணுவேன், அவங்க டிலே பண்ணாலும் அதுக்கு மேலே அதிகாரத்தை செஞ்சிருவோம். அப்படி இல்லைன்னா மினிஸ்டர் லெவலில் பேச விட்டு உடனே அந்த நாளுக்குலாம் அந்த ஆர்டர் வந்தாகணும்னு சொல்ல வேண்டிய ஆளை வச்சு சொல்லி செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சாலும் முடிச்சிருவோம். இவன் லஞ்சம் எதிர்பார்க்காம கொடுக்க வேண்டாம்னு என்ன இருந்தா எங்க சொல்லணுமோ அங்கே சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக லஞ்சம் தான் வந்துடும். அது எல்லாருமே லஞ்சத்துக்கு அடிமையாகனு சொல்ல முடியாது. இவங்க வந்து நன்மையாக அங்கே ரிஸ்க் எடுப்பானே, அப்புறமே நம்மளை கவனிக்கல, நம்மளும் பகிச்சு விடுவானே அப்படி. இவங்க இவங்க நேர்மை இல்லாத பட்சத்தில் எல்லாரும் பயந்தாகணும். தான் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயன்படுத்த அவசியமே கிடையாது. அவன் இவனே காசு வாங்கிக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம இருந்தால் அவன் ஆர்டர் பண்ண மாட்டான். கும்பாஷ்மன்னா இவ்வளோ செலவாக சரி எங்களுக்கு ஆஃபீஸ் செலவாகு அப்படின்னு சொல்லி இவனே ஒரு 20,000 எடுத்துக்கிட்டு அங்கே கொடுக்காம இருந்தானா அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே இவன் பணம் வாங்கிட்டான், நமக்கு தர மாட்டேங்க, ஆர்டர் போடணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இவன் அவன் மேலே சொல்லுவான், அவங்க ஆர்டர் போட மாட்டோம் ஆர்டர் பண்ணாமல் இவன் கொடுத்துருக்க மாட்டான். இவன் வாங்கலன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக மேலே அதிகாரம் வந்து ஆர்டர் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸ்பாட் ஆஃபீஸர் காசு வாங்கல லஞ்சம் இல்லாமல் செய்து கொடுக்கான்னு அவனுக்கு தாப்பில் எப்படி நியூஸ் தெரிஞ்சுப்போம். என்ன தான் இவன் பண்ணால் கூட லஞ்சம் கொடுத்தாதான் ஆகும்னு சொல்லக்கூடியது. கீழ் மட்டத்தில் வந்து ஒழுங்காக இல்லைன்னா மேல் மட்டத்தில் ஆர்டர் போட மாட்டாங்க. கீழ் மட்டம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அவனை ஆர்டர் போட்டுருவாங்க. நான் இதுக்கு அடிப்படையான உண்மை. இது எத்தனையோ திருப்பி ஆர்டர் வாங்கியிருக்கேன், யாருக்கும் 10% லஞ்சம் கொடுத்தாங்கிறே அந்த லஞ்சம் கேட்கவும் இல்லை அவங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியுது யாரே ஃப்ரீயாக தான் செய்கிறாருன்ட்டு. சரி அது உங்கள் ரொம்ப புண்ணியமாக போச்சுன்னு செய்வான். இவங்க வாங்கிக்கிட்டு அங்கே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவன் அதை பண்ணதான் செய்வான். அதான் உண்மையான காரணம். அப்போ நேர்மையாக இருந்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது.
1: நல்லா உண்டு உபயதாரர்கள் நேரடியாக செய்கின்ற திருப்பணி.
2: ஆமா,
1: மற்றபடி இந்த திருக்கோயில் சார்ந்த அன்பர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கி அதை வந்து திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யறதுக்காக
2: பயன்படுத்தலாம். அதாவது எந்த பொதுமக்கள் வந்து ஒரு அரசு கோயிலையோ தனியார் கோயிலையோ கோயில் பிரச்சனை வசூல் பண்ணவே கூடாது. அது ஆக்ட்லேயே 109 செக்ஷன்லேயே சொல்லியிருக்கான், நோ பர்சன் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹேஸ் பவர் டு கலெக்ட் மணி இன் தி நேம் ஆஃப் டெம்பிள். இது சரியாக தான் டஸ்டோ இசை கிரிமினல் அஃபென்ஸுங்க. கோயில் பெற சொல்லி யாருமே பண்ணக்கூடாது. அவங்க ஒரு அறக்கட்டலாம் மாதிரி வச்சு அந்த அறக்கட்டில் நிறைய தானம் பண்ணி அன்னதானம் மோர் தானம் தண்ணீர் தானம் இங்கே பல தானங்கள் செய்யுது அப்படின்னு போய் அந்த அறக்கட்டளைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த அறக்கட்டிலிருந்து பண்டை வச்சு கோயிலுக்கு செய்யலாம். அந்த அறக்கட்டிலேருந்தே தண்ணி வந்துடலாம். தனிப்பட்ட ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு சொல்லி இந்த கோயிலுக்கு திருப்பணின்னு சொல்லி ரெசிப்ட் புக் அழிச்சு பணம் வசூல் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி தப்பான செயல்.
1: அது செய்தால் அது பல தவறுகளுக்கும்
2: அவங்க வாய்ப்பே கிடையாது. அரசு கோயிலில் தனியார் வந்து அச்சரிச்சு ரெசிப்ட் பண்ண வசூல் கிடையாது. இப்போ ஓரளவு கோயில் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கால் அறக்கட்டளை இருந்து ரெஜிஸ்டர் பண்ண அறக்கட்டளை பாடி அது அநேகம் கோயிலுக்கு அநேகம் தேவைப்பணி செய்யற மாதிரி இருக்கும். அதில் வந்து பண்ணிலேருந்து கோயில் செய்யலான்னா அவன் அறக்கட்டளை கொடுத்த மாதிரி தான் வரும். கோயில் தனிப்பேரை சொல்லி ரிட்டனாக வாங்க முடியாது. நான் ஓரளவு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் திருப்பணி பண்ணுறோம் நீங்கள் கொடுங்கன்னா அறக்கட்டில் போய் தான் அது வரும். இல்லை ஃபண்டு வசூல் பண்ணனா ஈஓ நேரடியாக வசூல் பண்ணி டிக்கெட் ரசீது போட்டு வாங்கலாம். வாங்கி அது கோயிலுக்கு செலவு செய்யலாம். இந்த ஈஓவே கோயில் கட்டணும் ஒரு திருப்பணி செய்யணும்னு வைங்க அந்த உபயதார் வரவேற்படலாம். இல்லைன்னா மக்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கி அந்த பணத்தை வச்சு செலவு செய்யலாம். கண்டிப்பாக செலுத்தலாம்.
1: இப்போ திருக்கோயில் திருப்பணி செய்யறப்ப அந்த கோயிலுடைய பழமை மாறாம திருப்பணி செய்யணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த அப்ரூவல் செய்யறதுல. இப்ப பல திருக்கோயில்கள்ல திருப்பணி செய்கின்ற பொழுது கோயிலுடைய அமைப்பு மாற்றப்படுகின்றது, கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து வெள்ளை அடிச்சிடுறாங்க, சாண்ட் பிளாஸ் பண்றாங்க, அந்த மாதிரியான பல இதெல்லாம் செய்யறாங்க. இதை பற்றி கேட்கறதுக்கு அச்சாரன்சிக்கு
2: அச்சாரன்சி அதை அலோ பண்ண மாட்டாங்க. அதான் கோயிலோட பழமை மாறாம பெயிண்டிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மாறக்கூடாது, பெயிண்டிங்ஸ் அழிக்கக்கூடாது, கோயிலில் கல்வெட்டுகள் அழிக்கப்படக்கூடாது. அதையெல்லாம் தவிர்த்து தான் திருப்பணி செய்யணும். திருப்பணி செய்யும்போது இந்த மாதிரி சங்கரங்கள் வந்தால் அதை கச்சாரத்தை அலோவ் பண்ணாது, விவரம் தெரிஞ்ச ஆஃபீஸரை அதை அனுமதிக்க மாட்டாங்க. பழமை மாறக்கூடாது, கல்வெட்டுகள் வரலாற்று மறைக்கப்படக்கூடாது, பெயிண்டிங்ஸ் மறைக்கப்படக்கூடாது. அது என்னென்ன கோயிலுடைய வரலாற்று சின்னங்களாக தெரியுதோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுமே தவிர அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு திரும்பி புதுசாக கட்டுறதுக்கு எங்கே அனுமதி கிடையாது. எந்த விதமான வரலாற்று சின்னங்கள் இல்லாமல் இருந்து டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த கல்லில் நம்பர் போட்டு கீழே இறக்கி திருப்பி அடுக்கி கட்டலாம். அதே கோயில் ஒரு கோயில் உண்மையிலே பழமையான கோயில் தான் டேமேஜ் ஆகிருக்கு, எந்த வரலாற்று சின்னமும் இல்லைன்னு வைங்க, கீழே விழுந்துட்டுன்னா அந்த நம்பர் போட்டு இறக்கி வரிசை பழமுடி அதே கோயில எடுத்து ரீட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், பண்ணி கொண்டு போய் செய்யலாம். வரலாற்று சின்னம் அழிக்கப்படக்கூடாது தான். அது இந்த சன் பிளான்டிங் பண்ணக்கூடியது கோயிலுக்கு எந்த பழமை அழிவு வருகின்னா அதை வந்து ஹைஜானிஸே அலோவ் பண்ணாது. அப்படி ஒரு ஈவோ பண்ணோட மேலே இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. கோயிலுடைய பரம்பிக்கு மாறுதா சைத்தானு கம்ப்ளைண்ட் போச்சுனாக்கா அவங்க விசிட் பண்ணும்போது தெரிஞ்சுன்னா அது பண்ணி சொல்லித்தான் ஆகணும். ஒரு கோயில ஒரு ஆணி கூட கழுத்துள்ள அடிக்க விட மாட்டாங்க, அடிக்கக்கூடாது. அப்படி ஒரு உதாரணம் மக்கள் வந்து வீதி போது கண்டத்தில் போடுறாங்க, ஒன்று அதுக்கு ஒரு ஆணி அடித்து அதை பண்ண

0: விதத்துல அவங்க அவருடைய செயல்பாடுகள் இடையில வருது. பல திருமடங்கள், சைவ திருமடங்கள்லாம் பல திருமடங்கள் இருக்குது. அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் அச்சாரன்சிக்கும் எந்த விதமான தொடர்பு
1: அப்படின்னு மதமா இருந்தாலுமே அது அச்சாரத்து கண்ட்ரோலாக வரும். கண்ட்ரோல வந்து அவங்களும் எந்த பெர்மிஷன் வேணாலும் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் தான் செய்வாங்க. அது கண்டிப்பாக அதில் நடக்கும். அது மடாதிபதி எழுதுனால ஒன்று வெயிட்டு கொடுத்து அதுக்கு சீக்கிரமாக காரியம் நடத்துவாங்க. மடாதிபதியாக இருந்தாலும் கூட பழமை மாறாமல் வரலாற்றை மறைக்காத அளவுக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. அந்த கோயிலில் போய் வருமானம் செய்து அந்த கோயில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதுக்கு அச்சாரிச்சின்னு ஒரு பகுதி தான். ஈவோ இல்லாட்டாலும் மடாதிபதி நியமிக்கிறதுனால சம்பளம் இல்லாத ஈவோ கடையில் அவங்க மேனேஜர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மடாதிபதிகள் நிர்வாகம் நடத்தக்கூடியதும் ஹச்சான்ஸ் ஆடிட்டுக்கும் ஹச்சான்ஸ் இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல்லையும் அந்த ஹச்சான்ஸ் கண்ட்ரோலில் தான் வரும். அவங்க என்ன ஒன்றாலும் முறையாக பெர்மிஷன் எழுதி பெர்மிஷன் வாங்கினா பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அது எந்த விதமான தடையும் கிடையாது. அவங்க என்னென்ன தேர்தல் திட்டங்கள் நிறைவேற்றுச்சுள்ளோ அதே அவங்க நிறைவேற்றுவாங்க. இப்போ அன்னதானம் நடக்குன்னா மருத்துவ கோயிலில் அன்னதானம் நடத்துகிறோம். அது கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டு வருவோ அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. அது அந்த மடம்னு எந்த இதுகளுக்கும் கிடையாது. அவங்களும் ஹச்சான்ஸ் கண்ட்ரோலில் வருவாங்க, முறைப்படி எழுதி வாங்கலாம், ஒன்றும் செய்யலாம். ஆனால் அவங்க வந்து சன்னிதானம்னு சொன்ன முறையில் கொஞ்சம் வெயிட்டு கொடுப்பாங்க. அந்த மரத்துக்கு வந்துன்னா அவங்க வந்து அதை நிலை பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே நிலை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உரிய மரியாதைகள் கிடைக்கும்.
0: இப்போ இந்துசமய அறநிலை ஆட்சித்துறை வந்து திருக்கோயிலுடைய மரபுப்படி என்ன நடக்குதோ அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கின்ற நிலையில் ஒரு சில திருக்கோயில்களில் இப்போ புதிய காலகட்டங்களில் ஒரு சிறப்பு பிரம்மோற்சவமோ திருவிழாக்களோ சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைகள் வருகின்ற பொழுது அதை வந்து அந்த திருக்கோயிலில் உள்ள உள்துறை இவங்க செய்ய முடியுமா, இல்லைன்னாக்கா அறநிலையத்துறை அனுமதி தான் கொடுத்து தான் செய்ய முடியும்?
1: அனுமதி கொடுத்து தான் செய்யணும். உதாரணத்துக்கு திருவிழா காலங்களில் வந்து சுவாமி கூட எஸ்ஆர் ரெண்டு தெரு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இது வழக்கம் இல்லை, போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அந்த நம்மளுடைய வரக்கூடிய மக்கள் மனு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மனுவை வெஞ்சி அப்டேஷன் கால்ஃபார் பண்ணி அவங்களை கொண்டு விசாரித்து அவங்க சிலோட தலை நியாயமாக இருந்தாச்சுன்னா அந்த தலையை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா சாமி எங்கே போகிற தலை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா வழக்கமாக போகக்கூடிய தெருவுலாம் சுற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அது கோயிலில் வந்து இந்த பிரமோஷ காலங்களில் கொடி தடைன்னு போட்டு பட்டம் கட்டுவாங்க, எட்டு திக்கும் கட்டுவாங்க. அந்த திசைக்காவலை தாண்டி சாமி போகாமல் இருக்கும். மற்ற காலங்களில் தீர்த்தவாரிக்கோ கல்யாணத்துக்கோ வேறு சாமி போகிறதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகும்போது மக்கள் அனுமதி கேட்டால் அந்த தெருவுக்கு போகிற செலவு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது தீ வெட்டி பிடிக்கணும், மேலே தானே அடிக்கணும், எக்ஸ்ட்ரா போகும்போது அதுக்கும் சில வருமானங்கள் கூட ஏரியா போகுது இல்லையா, அப்போ அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறனால அது என்ன உண்டுமோ அதை பணத்தை கேட்டாங்கன்னா சாமி எங்கே விடுவாங்க, சாமி போயிட்டு வரும்.
0: சரி, அப்போ ஒரு திருக்கோயிலில் ஒரு அதிகமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்கலை, நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய செலவு ஏற்றுக்கொள்கின்ற உபயதாரர்களும் இருந்து வேறு விதமான மரபு மீறுகின்ற எந்த விதமான
1: தீர்த்தவாரி ஏற்கனவே நடந்திருந்துன்னா அது பழவடி தூந்து போயிருக்கும், பழவடி அந்த தீர்த்தவாரியை கொண்டு வரலாம். அதில் எந்த இடத்துலையுமே கிடையாது. சில சமயங்களில் அந்த ரோடுகள் தடைப்பட்டுருக்கலாம், அப்போ சுற்றி போக வேண்டிய நிலைமை உருவாகுதுன்னா அந்த காரியத்தை நடத்தணும்னு சொல்லும்போது அந்த தெருவை சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தெரியும்போது அது முஸ்லீம் தெரிவு இருக்குது இங்கே வரக்கூடாது அந்த மாதிரி சில பிரச்சனை பண்ணான்னா எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். புதுசாக வரும்போது அதையும் வழக்க பழக்கத்தையும் மாற்றாமலும் செய்யலாம். உதாரணத்துக்கு துவரங்குறிச்சி இருக்குது. துவரங்குறிச்சியில் அந்த புதநாயகம் கோயில் பொறுத்த அளவில் அந்த இஸ்லாமியர் பள்ளி பக்கத்தில் தான் அந்த பொண்ணுஞ்சல் போட்டு அங்கே ஆடுவாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க என்ன செய்யறாங்க, எங்களை 5 மணிக்கே வாங்க சொல்லணும், நீங்கள் 4 மணிக்கே முடிங்க அப்படின்னு அவங்க கண்டிஷன் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ நாங்கள் போகும்போது என்ன சொல்லுவோம்னா கோயில் திருவிழா பொறுத்த நைட்டு திருவிழா தான், அதனால 4 மணிக்கு முன்னாடியே நமக்கு காலைங்கிறது 6 மணி, சிறுகாலங்கிறது 5 மணி, சித்தன் சிறுகாலங்கிறது 4 மணி. இன்னும் 4 மணிக்கு முன்னாடியே ஊஞ்சல் முடிச்சு தான் வருது நமக்கு நியாயம். அவன் 5 மணி தான் கேட்கான், நான் 6 மணி வரை எடுத்து இன்னும் நம்ம ஒப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசி இப்போ அந்த ஊஞ்சல் பொறுத்த அளவில் இன்னமும் அந்த பள்ளி பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது வழக்க பழக்கத்தை மாற்றாத அளவுக்கு நாமும் எது ஆரம்பத்தில் இருக்கோ அதையும்படி செய்தான்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஏன் அவன் சொல்லுவான்னு நம்ம ஏன் சீக்கிரம் வரணும்னு நம்ம வீம்பு பிடிக்க கூடாது. நமக்கு ராத்திருவிழா, அது வந்து காலையில் முன்னாடியே முடிச்சாகணும். அப்புறம் வந்து 4 மணிக்கு முன்னாடியே ஊஞ்சலை முடிச்சுட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி அதை எடுத்து சொல்லி அந்த மாதிரி பெரிய பிரச்சனை தான் தீர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வழக்க பழக்கத்தை மாற்றாத அளவுக்கு புதுசாக அதை ஏற்பாடு பண்ணால் தான் அப்டேஷன் வரும். வழக்க பழக்கம் அப்டேஷன் வராது. ஆனால் புதுசாக ஏற்படுத்தும் போது அப்டேஷன் இல்லாமல் இருந்துன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ரெண்டு தெரு போகுது, சாமி வருது போகுதுன்னா அதெல்லாம் அலோவ் பண்ணலாம், தப்பும் கிடையாது. அது மாதிரி சில கோயில்ல வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கட்டல.

0: எஸ்சி மக்கள் எனக்கு ஒரு கட்டத்தான்னு கேட்பாங்க. நம்ம கட்டம் காலியாக இருந்ததுன்னா அவன் அந்த காலியை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். அது வந்து அவங்க இதுவரை வழக்கம் கிடையாது. எஸ்சி மக்களை எப்படி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம அதை இந்து மதத்தில் அந்த மாதிரி எஸ்டா ஒரு கட்டளை செய்யும் போது அவங்க செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கொடுத்தா ஆகணும். அந்த கட்டளை காலியாக இருந்தால் அந்த இன்னொரு நாட்டிலிருந்து பிடுங்கி கொடுக்க முடியாது, அது செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு ரெண்டு கட்டளை இருக்கு, ஒரு கட்டளை தானே கொடுக்க மாட்டாங்க. காலியாக இருந்தால் நம்ம யாருக்குன்னு கொடுக்கலாம். அதே சமயம் தேரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தேர் கட்டளை வந்தால் கோவில் தான் நடவட்டணும், ஏன்னா கோவில் தான் ஊருக்கு செய்ய மரியாதை அது. அதனால கோவில் கட்டளை வந்து தேர் காலியாக இருக்குன்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் கூடாது. அப்படி கொடுத்தா தவறு. கோயில் தேரோட்டம் வந்து நிர்வாகம் தான் நடத்தணும், பிச்சை எடுத்தாலும் நிர்வாகம் தான் நடத்தணும். அடுத்தாள் கட்டையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தான்னா அந்த ஊர் மரியாதை வாங்க வரமாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க. அவங்க தனியாக இருந்தாலும் அவனையே இழுத்துப்பாங்க. ஊர் கூடி தேர் இழுப்பணும். அந்த தேர் மட்டும் கோயில் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அது காலியாக இருக்குன்னு ஒரு எஸ்சிக்கோ மற்ற கம்யூனிட்டிக்கோ கொடுக்க முடியாது. தனிப்பட்ட கட்டிலே கொடுக்கலாம். அதே சமயம் சில இடங்களில் வந்து மண்டல ஒன்று சாமி வச்சுருவாங்க, எஸ்சி தெருவில் போகாமல் இருக்கும். அவன் எங்கே சாமி வரட்டும்னு கேட்பாங்க. இவங்க அந்த வழக்க வழக்கம் கிடையாது, சாமி போகாது அப்படிம்பாங்க. நம்ம அதில் பெருந்திருளாக இருந்து அந்த எழுகைக்குள்ளே இருந்துன்னா நம்ம சாமி அங்கே போவோம். எழுகை தாண்டி போதாக இருந்தால் பிரம்மோஷனாக போகாது, மற்ற நாளைக்கு அனுப்பிக்கலாம்.
1: இப்போ அச்சாரன்சி உடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட திருக்கோயில்கள், உட்படாத திருக்கோயில்கள்னு இருக்குது. இப்போ உட்படாத திருக்கோயில்களில் அச்சாரன்சி வந்து அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, எந்த மாதிரியான சூழல்கள் அந்த மாதிரியான
0: நடவடிக்கை? உங்களுக்கு சமுதாய தனிப்பட்ட சமுதாய கோயில்னா சமுதாய மக்களே பார்ப்பாங்க, அது எந்த பிரச்சனையும் இருக்காது. சில ஊர் கோயிலாக இருக்கும், ஊர் சமுதாய கோயிலாக இருக்கும், அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துன்னா அவங்க ஏதாவது பெட்டிஷன் போட்டாச்சுன்னா அச்சாரம் சிலையிட்டு அந்த நிர்வாகத்தை அவங்க மேற்கொள்வாங்க. சில பேர் அவங்களே வந்து ஒப்படைச்சிருவாங்க எங்களுக்கு வேண்டான முறையில். சமுதாய கோயிலோ அல்லது குடும்ப கோயிலாக இருந்தால் பெரும்பாலும் அச்சாரத்து வராது. ஆனால் பொது கோயில்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதில் பிரச்சனை இருந்தால் அந்த சமுதாய மக்களே சந்தோஷமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. சமுதாய மக்களே பிரச்சனை இருக்கும்போது அச்சாரம் சிலையிட்டு அதை அவங்க சீர்படுத்துவாங்க. சீர்படுத்தி அவங்க அத்தியாவசியம் எடுக்கணும், எடுக்க பிரச்சனை வராத அளவுக்கு எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி எடுத்த பிற்பாலும் அவங்க சமுதாயம் ஒற்றுமையாக இருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு திரும்பி அந்த சமுதாய கோயிலை வாங்கிக்கிறான். வழி இருக்குது. கச்சாரஞ்சி மொத்த அளவில் கோயில் எடுக்கணும்னு நோக்கம் கிடையாது. கோயில் பூஜை ஒழுங்காக நடக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். பிரச்சனைன்னு வரீங்கன்னா அது எப்படின்னா காக்கப்பட்ட பொருள் பூரா அரசாங்கம் சொந்தம், கட்டப்பட்ட கோயில் பூரா கச்சாரஞ்சி சொந்தம். அவன் தான் விதிகளுக்கு வாங்கிக்கணும். நீ ஒரு கோயில்னு கட்டிட்டுனா ஹச்சாரன் சேரணும்னு அவசியமே கிடையாது. கோயில்னு கட்டியாச்சுனாலேயே அது எதுக்கு தான் அரசுக்கு சொந்தம். நீ வேணும்னா அது எக்ஸ்டென்ஷன் போட்டு பிரைவேட் டெம்பிள்னு டிக்ளரேஷன் வாங்கிக்கணும். அப்போ தான் ஹச்சாரன்ஸ் வராது. ஏன்னா எந்த நேரத்துலையும் ஹச்சாரன்ஸ் வரும். கோயில்னு கட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உரிமை ஹச்சாரன்ஸ் வந்துடும். நிர்வாகம் நடத்தினாலும் நடத்தாட்டாலும் உனக்கு வேணும்னா அதை ஹச்சாரன்ஸை ஹோட்டலில் போட்டு டிக்ளரேஷன் வாங்கிக்கணும். பிரைவேட் டெம்பிள், சமுதாய டெம்பிள், சொந்த டெம்பிள் வாங்கிக்கலாம். அதான் அதுக்கு உண்மையானது.
1: இப்போ பல திருக்கோயில்கள் இன்னும் வழிபாடு இல்லாமல் பாழ்பட்ட நிலையிலலாம் இருக்குது.
0: ஆமாம்,
1: அதை பொறுத்தளவில் இப்போ யார் முயற்சி எடுத்தாக்கா சரியாக இருக்கும்?
0: அதாவது பூஜை இல்லாத கோயில் இருந்ததுன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி ஒரு வார பூஜையும் ஏற்பாடு பண்ணலாம். அது எப்போ ஏற்பட்ட கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வார பூஜை தெரிஞ்சு அதை சேர்த்து விடலாம். அது சந்தேகமே கிடையாது. பூஜை இல்லாத கோயில் இருக்க முடியாது. அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு வார பூஜை திட்டத்தில் சேர்த்து விட்டுடலாம். அங்கேருந்து பூஜை நடக்கும். அதுக்கு எவ்வளோ பாடல்பட்ட கோயிலாகவே இருக்கட்டும், சில கோயில் மயானம் கோயில் இருக்கு, திருக்கடவுர் மயானம் மாதிரி மயானம் கோயில் மாதிரி ஊரோட்டு ஒதுங்கிலாம் கூட இருக்கலாம். அங்கேயும் ஒரு வேலை பூஜை இல்லாமல் இருந்துன்னு தெரிஞ்சுன்னா சம்மந்தப்பட்ட அரங்கத்துறை ஆய்வர் மூலம் மனு கொடுத்து அந்த கோயிலுக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணலாம். ஒரு வேலை பூஜை நடக்கும். எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம உபயோகாரர்களும் மக்களும் சேர்ந்து அதை விரிவுபடுத்திக்கலாம். ஆனால் கோயில் பூஜை இல்லாமல் இருக்காது. இருந்துன்னா நம்ம அரங்கலைக்கு தெரிவித்து ஒரு வேலை பூஜை சேர்ந்து சேர்த்து வருவோம். சேர்ந்தால் கண்டிப்பாக பூஜை பண்ணுவாங்க. ஒரு காலம் பூஜை நடக்கும்.
1: நீங்கள் இது வரைக்கும் நிறைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து பொதுமக்களுக்கும் நம்ம கேட்கின்ற வாசகர்களுக்கும் இப்போ வந்து என்ன கருத்துக்கள் வந்து நீங்கள் சொல்லணும்? இப்போ ஒரு இத்தனை காலமாக திருக்கோயில் மற்றும் திருக்கோயில் சார்ந்த பணிகளில் நீங்கள் இத்தனை காலம் பணி செஞ்சுருக்குறீங்க, இன்னும் நிறைய செஞ்சிட்ருக்குறீங்க. அது செய்கின்ற பொழுது நீங்கள் அடியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் பொதுவாக
2: குத்தகைதாரர்களுக்கும் குத்தகைதாரராம இருக்காங்களே, அவங்களுக்கும் நீங்க சொல்ற அறிவுரை என்ன? மண்டலத்துல சிவன் சொத்து குளம் பெரிய லெவல்ல சொல்லியிருக்காங்க. மாபெரும் ஞானியான திருமந்திரத்துல கூட திருமூல நாயனார் வந்து ஈசனார் கோவில் பூசைகள் முற்றிலின்னு பல இது நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்க போனாங்க, இன்னைக்கு பல கோயில்ல பூசைகள் நிக்கிறதுனால கூட இந்த மாதிரி காவி போய்த்து போனதும், விவசாயம் போய்த்து போனதும், பருவமழை போய்த்து போனதும், இல்லாட்டி காலமல்லா காலங்கள்ல பெய்து சேதாரம் பண்றதும் பெரிய ஞானிகளோட வாக்குனால நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகமத்தான சக்தி, இதனால நீங்க முதல்ல அந்த வருவாய்க்குள்ள குத்தகைக்குள்ள நன்சை குத்தகைதாரர்களுக்கு நீங்க என்ன உங்க அறிவுரையா சொல்றீங்க? என்ன பணியாளர்களுக்கும் என்ன பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் அதுல ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் மாதிரி உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன?
0: என்னன்னா, நம்முடைய மூதாதையர்கள் பல தலைமுறைகளா இந்த கோயிலை காப்பாத்தி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நமக்கு தலையாய கடன் என்னன்னா, நம்ம தலைமுறையை இந்த கோயிலை காப்பாத்தி அடுத்த தலைமுறை கொடுக்கணும், அதை அழியாம காப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கு எல்லாருடைய பங்கு அதுல இருக்குது. நம்ம ஒரு மனுஷனா பிறந்தவங்க கோயிலுக்குன்னு ஒரு பங்கு கண்டிப்பா செய்தாகணும். ஆகவே அது பொதுமக்கள் பக்தர்கள் யாரா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர் சாமி, நம்ம ஊர் கோயிலு, நம்மளால எந்த உதவி செய்யணும்னு பொதுமக்கள் நினைக்கணும். பக்தர்கள் என்ன செய்யணும், நம்ம இந்த கோயில் இருக்கிறோம், நம்ம ஊர்ல இந்த பிறந்திருக்கிறோம், அந்த சாமி என்ன தொண்டு செய்யணுமோ அதை செய்யணும். குத்தகைதாரர்கள் என்ன நினைக்கணும், எத்தனை ஆளுகள் நிலம் இல்லாம இருக்காங்க, கை கூலி வேலைக்கு போய் கூட விவசாயம் செய்ய முடியாத அளவில் இருக்காங்க, நம்ம கோயில் நிலமாவது கிடைச்சிருக்கே, சூரியன் சந்திர உள்ள மட்டுக்கும் நம்ம சமயம் தலைமுறை தலைமுறையா இதை வச்சு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கோயில் கொடுக்க வேண்டிய நாலு உங்க குத்தையை கொடுத்துட்டு மிச்சம் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் ஒரு கோயில் நிலம் இருந்தா கூட அழகா உருது பயிரிட்டு கோயில் குத்தையை கொடுத்து நம்ம சாப்பிடலாமன்னு இருக்கோம், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே அந்த குத்தையை ஒழுங்கா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை என்னமோ மாசந்தோறும் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா, அது போல தெய்வத்தை ஒரு குழந்தையா நினைச்சு, அவங்க குத்தகை கட்ட வேண்டிய கடமையா இருந்தாலும் கூட அந்த குழந்தையா நினைச்சு சாமி கொடுக்கணும் ஒழுங்கா கொடுத்துட்டான்னா நிச்சயமா தலையா அவங்க வந்து கோயிலுடைய நிர்வாகம் நல்லா இருக்கும், கோயிலும் வளர்ச்சியடையும், மக்களுடைய சாபத்திலிருந்து அவங்க நீக்க முடியும், அவங்களும் பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா சிவன் சத்து குலநாசம்னு சொல்லக்கூடிய பத்திரிகை பார்க்குற பொழுது சிவனுடைய தர்மத்துக்குடைய சத்தை ஒருத்தர் அனுபவிச்சான்னா கட்டாயம் அறம் தெய்வத்தை வந்து அவனை துன்புறுத்தும், அது இயல்பு இயற்கையாக உள்ளது. எனவே தான் நம்ம வந்து அறம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது, அந்த தர்ம தேவதைக்கு வித்தியாசம் இல்லாமல் நமக்கு தலையாய கடமை, நம்ம கோயிலத்தை பயிர் செய்கிறோம், குத்தகை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கடையாக இருக்கட்டும், மனையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தோப்பாக இருக்கட்டும், துறவாக இருக்கட்டும், அது தர்ம சொத்து, அதன் மூலம் ஒரு நிர்வாகம் இயங்குது. அதை நம்பி பத்து பேர் கோயில வேலை பார்க்குறாங்க, நம்ம குத்தகை கொடுத்தாலும் அதன் வந்து அவங்க செயல்பட முடியும்னு இவங்களும் உணர்ந்து அது செயல்படுத்தணும். அதுமாதிரி கோயில் சிப்பந்திகளும் நம்ம கோயில் அமௌண்ட் இருக்குது, குத்தகை நம்ம வாங்கணும், போய் கேட்கணும் அப்படின்னு இவங்களும் ஒரு தொடர்பு வச்சு அதை ஈடுபாடோட அதை செய்யணும். இப்படி எல்லாருமே இந்த கோயிலை காப்பாற்றி அடுத்த தலைமுறை கொடுக்கக்கூடிய அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செய்தாங்கன்னா நிச்சயமா இன்னும் சூரியன் மட்டும் அத்தனை கோயிலும் அழியாம காப்பாற்றலாம். அது எல்லாருடைய பொறுப்பாக அதில் இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. திருக்கோயில் தான் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஆணி வேறாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பெரிய பேராக இருக்கக்கூடிய அந்த இன்ப பேரை கொடுக்கக்கூடியது இந்த திருக்கோயில்கள். ஆலயம் தொடுவது சாலவும் நன்றுன்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருக்கோயில்களை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி நம்மெல்லாம் அதற்கு பணி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில் இருந்த தங்க பணியாற்றிய பல விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னதுக்கு நம்முடைய சைவம் டாட் ஆத் மூலமாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: தேவாரத்துல எடுத்த உடனே விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. திருஞான சம்பந்த தோடு செவின்னு தொடங்கிட்டார், விநாயகர் வணக்கம் இல்லை. திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் விநாயகருக்குன்னு தனியா வணக்கம் கிடையாது. அதே மாதிரி திருநாவுக்கரசர் முதல் பதிகம் கூற்றாயினவார்னு சிவனுக்கு பாடிவிட்டார். பூரா சிவனை தவிர விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. சுந்தரர் பித்தாபுரை சூடின்னு பாடத் தொடங்கிவிட்டார், விநாயகருக்குன்னு தனியாக கிடையாது. அங்கங்கே விநாயகர் என்ற சொல் வரும், அவ்வளவுதான். ஆனால் விநாயகரையோ முருகனையோ அம்பிகையோ வேற ஒரு தெய்வத்தை இகழ்ந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணியே விடாதீர்கள். எப்போதுமே சொல்றேன், ஒரு மனிதனுடைய இயற்கை, ஒரு மனிதனை உயர்வா சொல்லும் போது இன்னொரு மனிதனே தாழ்வா சொல்லி விடுவான். இது மனித இலக்கணம் இல்லையா? ஆனா அதற்கு மாறாக இவர்கள் ஒரு தெய்வத்தை சொல்லலைங்கிறது ஒன்ன தவிர இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்து விடவில்லை என்பதை நீங்க தவறாமல் நெஞ்சில உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி எட்டாம் திருமுறை நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்கிட்டாங்க இல்லையா, விநாயகர் வணக்கம் கிடையாது. விநாயகருக்கு வணக்கம் கிடையாதுன்னு சொன்னதுனாலே விநாயகர் பெருமானை இகழ்ந்து விட்டார்கள் நீங்க எண்ணி விடாதீர்கள். அந்த எண்ணத்துக்கே நம்ம போகக்கூடாது இல்லையா? ஆமா. முழுமுதற் கடவுள் சிவன் என்பதை நிரூபித்து விட்டார்கள், அவ்வளவுதான் என்பதை நீங்கள் எண்ணத்தை விட்டு அது மாற்றவே கூடாது. அதே மாதிரி ஒன்பதாம் திருமுறைன்னு தொடங்கும் போது ஒளிவளர் விளக்கே என்று தொடங்கி விட்டார்களே தவிர விநாயகர் கிடையாது. ஆனால் ஒன்பதாம் திருமுறையில முருகனுக்கு என்று ஒரு பதிகம் இருக்கிறது, திருவிடைக்கழி முருகனுக்கு இல்லவா? ஆமா. அப்புறம் பத்தாம் திருமுறையில ஐந்து கரத்தனின் ஒரு பாட்டு இருக்கு, அது ஆராய்ச்சி படி அதனை திருமூலர் ஓதியிருக்க மாட்டார்கள் என்று எழுதிவிட்டார்கள். ஆமா, பெரிய புராணத்தில் கூட அதுக்கு அந்த ஐந்து கரத்தனை என்ற பாடலுக்கு ஆதாரம் இல்லை இல்லையா? ஆமா. இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் சில பேர் நல்ல திட்டவட்டமா எழுதி விடுறாங்க, சில பேர் ஏனாதானோன்னு எழுதிட்டு போயிடுறாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு வரலாறு ஒன்று படித்தேன், தருமபுரம் பண்டார சன்னதி எழுதியிருக்கார், நல்ல அபூர்வமான ஆராய்ச்சி நல்லா எழுதிருக்கார். இவ்வளவு தூரம் அவர் எழுதுவார்னு நான் நம்பவே இல்லை. ஆமா, ஏனத்தானோன்னு மேடையில் பேசுவாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, நான் அப்படியே துடிச்சு போய். மாணிக்க வாசகர் வந்து மூவருக்கு பிற்காலம் தான் அப்படின்னு திட்டவட்டமா பல நூல்களை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய அறிவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அதை விட்டுடும். பதினோராம் திருமுறைன்னு வரும் பொழுது எடுத்த உடனே ஆலவாய்ச்சிவனுடைய பாட்டு தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா விநாயகருக்குன்னு பின்னால நம்பி ஆண்டார் நம்பி இன்னும் பலரும் பாடினதெல்லாம் முருகனுக்கு உரியதெல்லாம் கூட அதுல வந்துடுச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனா திருவிசைப்பாவிலேயே இந்த ஏக தெய்வ கொள்கையிலிருந்து கொஞ்சம் கீழே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, என்னமோ அவங்களுடைய எண்ணம் அப்படி மாற்றி கொஞ்சம் அப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் எண்ணிக்கொள்ளும் இல்லையா? ஆமா. ஒரு ஒரு பெண்ணு கணவன் தப்பு பண்ணிட்டான்னா கணவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது, என்னமோ அவங்களுக்கு அந்த எண்ணம் அப்படின்னு விட்டணும் இல்லையா? அதுதான் கற்புடைய பெண்ணுக்கு அழகு என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி பன்னெண்டாம் திருமுறைன்னு வரும்பொழுது எடுத்த எடுப்புலயே ஆண்டவனே உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்துட்டான். இப்போ இந்த முதல் பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் நான் சொல்லிவிட்டேன், அதுக்கு அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு, அண்ணாண்ட விநாயக வணக்கமாக ஒன்னு பாடி வச்சிருக்கிறார் சேர்க்கிறார் பெருமான், அதை இப்ப பாடினேனா இல்லையா? ஆமா. அதனால விநாயக வணக்கம் பாடினதுனால சேர்க்கிறார் குறைந்து விட்டார் என்று நாம எண்ணுவதற்கு இல்லை இல்லையா? ஆமா, எண்ணவும் கூடாது. அப்படி இப்போ நாம் வந்து சுந்தரருடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் யோக வழியில் இருந்தவர்கள் என்று நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் வந்து தேவாரத்துக்கு சிற்சில இடங்களில் இருக்கிற கருத்தை மாத்திரம்தான் சொல்ல வந்தேனே தவிர, தேவாரத்தில் இருக்கிற உட்பொருள்கள் அதெல்லாம் சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது, அதை நான் ஒத்துக்கொள்றேன் இல்லையா. ஆமாம், இசையோடு பாடுவதற்குத்தான் என்னுடைய ஆயுளை நான் பரிபூர்ணமாக பறிகொடுக்க வேண்டி வந்துடுத்து, அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தலை. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு விளக்கமாக ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னால் அவருக்கு பாடி காட்ட முடியுமோ? முடியாது. விளக்கமாக பேசியும் பாடியும் காட்டணுமா? ஒரே ஒரு மனுஷன் தான், அது கிருபானந்த வாரியார் தான், பாக்கி பேரெல்லாம் கிடையாது என்பதை நீங்கள் எண்ணிக்கணும். ஞானியார் முதற்கொண்டு கிடையாதுன்ன. ஆமாம், திருப்பாதிரிப்புரி ஒரு ஞானியார் சுவாமிகள் இருந்தாங்களே, பெரிய அறிவாளி, பாட முடியுமோ? முடியாது, கிடையாது, தெரியாது. அது என்னமோ வாரியாருக்கு மாத்திரம் இந்த இசை அறிவும் இருந்தது, இயல் அறிவும் இருந்தது. அப்படி ஒரு மனிதனை நாம இனிமே பார்க்க முடியாது இல்லையா என்று விட்டு விடுவோம். ஆக நான் எடுத்துக்கொண்ட பொருள் அதுதான், தேவாரத்தை பாடினால் தமிழன்களே சிந்துக்களே கேட்க மாட்டேங்கிறான். நான் எத்தனை கோயில் பாடியிருப்பேன், ஒரு கோயிலா ரெண்டு கோயிலா? ஆமா, கேட்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு அதுல இருக்கிற ஒரு நுட்பம் தெரியவில்லை என்பதுதான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனாலதான் சிற்சில இடங்கள்ல நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் இல்லையா. அதை நான் சொல்றத தவறு என்று சொன்னவர்களும் உண்டு, பரவாயில்லை இவர் சொல்றத கொஞ்சம் வெளிப்படையா சொல்றார் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. அதை சொல்லுவார் ஞாபகர் ஒரு இடத்துல, போற்றுவாரையும் உடையார் தூற்றுவாரையும் உடையார் இல்லையா, அது அன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிக்கு போகாம வெளி வட்டத்திலேயே போனார். அந்த பெரியவருக்கு மரியாதை கொடுத்தாரா? ஆண்டவன் காட்சி கொடுத்தான்னு சொல்லிட்டேன். அதுல ஒண்ணு சொன்னேன், வாரியார் சுவாமி சீர்காழியில சின்யான சம்பந்தர் பேசினார்னு நான் போன மாசம் சொன்னது எனக்கு நினைவு, உங்களுக்கு நினைவு இல்லைனாலும் எனக்கு நினைவு. வாரியார் சாமி சீர்காழியில் அவருக்கு திருஞான சம்பந்தத்துக்கு பேச்சு போட்டாங்க. மேடையில் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு நான் சீர்காழியில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருமுறை பால் குடித்தார், தாளம் வாங்கினார் சொன்னால் ஒரு பொடிப்பைய பக்கத்தை கவர், இது எங்களுக்கு தெரியாதா, இதை சொல்லத்தான் நீ வந்தியா போயா எழுந்திரிச்சின்னு சொல்லி விடுவான். இங்கே இருக்கிறவனுக்கு அப்படி தெரியுமே, நான் என்னத்தை பேசுவேன் அப்படின்னு எடுத்த அடுப்புல சொல்லிவிட்டு, நான் வேற ஒரு வரலாறு சொல்றேன், திருஞான சம்பந்தருடைய தொடர்புடையதுதான் அப்படின்னு தொடங்கினார். அவர் துரும்ப பத்தி பேச சொன்னாலும் 30 நாளைக்கு பேசுவார், துரும்பு எறும்ப பத்தி பேச சொன்னா 30 நாளைக்கு பேசுவார், வந்தது வராம. ஆமா, அந்த ஆற்றல் படைத்தவர் அவர் இல்லையா. ஆமா, அவர் எனக்கு ஒன்றும் சொந்தக்காரர் இல்லை, அறிவுக்கு சொந்தக்காரன். ஆமா, சொல்லிவிட்டு தர்மபுரம் மடத்தில் ராஜகோபால சுவாமின்னு ஒரு 20-25 வருஷத்துக்கு மிஞ்சி இருந்தார், இங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். அது யாருக்கும் தெரியாதுன்னாங்க, நான் பக்கத்தில் உட்கார்ந்த எனக்கு தெரியும், அவர் காங்கிரஸ் வாதின்னு சொன்னேன். ரைட்டு, கரெக்டா சொல்லிட்டீங்க, அவர் தான் அப்படின்னு. அவர் காங்கிரஸ் வாதி, அவர் மெட்ராஸுக்கு ஒரு சொற்பொழிவுக்கு வந்தார். அப்ப நாடு சுதந்திரம் பெறாத காலம், சொற்பொழிவு பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறினார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் லைனா சரி டாட் லைனாலும் சரி ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், அது ரிப்பேர் ஆனாலும் அந்த ரிப்பேர் மேலேயே அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டு லைன்லாம் கிடையாது இல்லையா, இப்ப பிராட்கேட் போட்டிருக்கான் அப்படிலாம் கிடையாது. ராத்திரில மாத்திரம் 3 ட்ரெயின் போகும் மெட்ராஸ்ல இருந்து தென் பக்கம், பகல்ல வண்டி கிடையாது. ராத்திரில சாரிச்ச 6 மணிக்கு மதுரை பார்சல் பாசஞ்சர்னு ஒன்று போகும், 9 மணிக்கு 8 மணிக்கு என்னமோ இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று போகும். அது அந்த வண்டியில் ஏறினா சிலோன்லேக்கு போகிறதுக்கு கப்பலுக்கு போய் சேரும் அது, அதனால இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேல திருவனந்தபுரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் என்னமோ ஒரு ட்ரெயின் போகும். அதோட சரி, பகல்ல சும்மா விழுப்புரம் வரைக்கும் திண்டிவனம் வரைக்கும் அப்படி வண்டி இருக்கும். இப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இல்லையா? ஆமா, அப்பல இந்த எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் திண்டிவனம் வரைக்கும் போகலாம், அல்லது பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம், அப்புறம் இறங்கி மறுபடியும் ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படி தான் போகணும். பயணம் அவ்வளவு கடினமாக இருந்த காலம் அது. அந்த இந்தோசுலோன எக்ஸ்பிரஸில் இந்த ராஜகோபால சுவாமி ஏறி உட்கார்ந்துருந்தார். அது ராத்திரி 2 மணிக்கு மாயவரம் போகும். அங்கே அவர் இறங்கி தரங்கம்பாடி போகிற வண்டியில் ஏறி அவர் திருக்கடை ஊருக்கு போகும் இல்லையா? ஆமாம், அவங்க திருக்கடை ஊரில் இருந்தாங்க, தர்மபுரம் மடத்து சாமி அவங்க. அவர் உட்கார்ந்துருந்தாரு, எடுத்த சீட்டு ஒன்று காலியாக இருந்தது. ஒரு முஸ்லீம் வந்து உட்கார்ந்தான். அவர் காங்கிரஸ்வாதி ஆனதுனால அவருக்கு முஸ்லீம் வந்து உட்கார்ந்துட்டானேங்கிற எண்ணம் அவருக்கு வரல. சாமியும் படுத்துட்டாரு, அவனும் படுத்துட்டான். அவன் மலேசியாவிலேருந்து வரான். இவர் மெட்ராஸில் வந்து பேசிட்டு இவருக்கு இவனும் தூங்கிட்டான், அவரும் தூங்கிட்டான். நடுமத்தில எங்கேயோ ஒரு ரிப்பேரில் 4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் போட்டுட்டான். அது இவங்களுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டாங்க. இந்த எண்டசோலன் எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு போகணும், மாயாரத்துக்கு 2 மணிக்கு போகணும். 2 மணி வாக்கில் இந்த சாமியார் முடிச்சுக்கிட்டார். 2 மணி 2வது, இது என்னடா விழுப்புரத்துக்கு இந்தாண்டே நிற்கிறானே என்னன்னு விசாரித்து பார்த்தா வண்டியில் ஏதோ ரிப்பேர், லைனில் ரிப்பேர் ஆனாலும் நிறுத்தி போட்டான். மெதுவாக போ சாமியார் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார். இந்த முஸ்லீம் நல்லா இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றானா நல்லா தூங்கிட்டான். தூங்கி என்ன பண்ணுறக்குன்னா 7 மணிக்கு எழுத்தான். 7 மணிக்கு இது சிதம்பரத்தை விட்டு அப்போ தான் புறப்பட்டு முடிச்சுக்கிட்டோன்னே என்ன பொழுது முடிஞ்சு போச்சே, ஐயோ மாயவரத்தில் இறங்கி இதை திருவாரூர் போய் அப்புறம் நாகூர் போனவன், அவர் துண்டு துண்டாக தான் போக முடியும். அப்பெல்லாம் பொழுது முடிஞ்சு போச்சே, வண்டி எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சாமி இது பொழுது முடிஞ்சு போச்சுன்னா தஞ்சாவூர் கண்ணாட இருக்கணுமா வண்டி அப்படின்னா, பரவாயில்ல பதறாத வண்டி லேட்டாக போகுது, இப்போதான் சிதம்பரத்தை விட்டு வண்டி புறப்பட்டுருக்கு, அடுத்தது சீர்காழிக்கு வரும், அப்புறம் தான் மாயரம் வருது, நீ பரவாயில்ல தூங்கினதுனால பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அந்த முஸ்லீம் கேட்டானா சீர்காழின்னு சொன்னால் இந்த திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் ஒரு பெரிய பேரறிவாளன் கடவுள் அருள் பெற்றவர்னு நான் படிச்சிருக்கேன், அவரா அப்படின்னு அவன் கேட்டானா. நல்லா நீங்க கவனிக்கணும், கேட்டவன் யாரு? முஸ்லீம். ஆமா, அவர் கடவுள் அருளை பெற்றவர்னு நான் படிச்சிருக்கிறேன், அவர் அவரா அந்த ஊரா அப்படின்னு ஆமான்னு இவர் சொல்லிவிட்டார். அத்தோட அந்த பேச்சு நின்று போச்சு. சீர்காழியில வண்டி நின்னுது. இவன் என்ன பண்ணாங்க, டோரை திறந்துக்கிட்டு கீழே இறங்கி சீர்காழி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டான். இப்படி கிழக்கு பக்கம் இருக்குன்னு சொன்னார் இந்த சாமியார். அந்த திக்க நோக்கி அவன் என்ன பண்ணா கீழே விழுந்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஒரு புடி மண்ணை எடுத்துக்கிட்டு மேலே ஏறினான். மேலே வந்தவுடனே வண்டி புறப்பட்டுடுத்து. அப்போ இந்த சாமியார் கேட்டாரா, நீ எங்கேருந்து வரேன்? மலேசியா. சீர்காழியை பற்றி நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மதத்தலைவர்களையும் எல்லா மதத்தை பற்றியும் பாட புத்தகத்திலையும் வரும், சரித்திரத்திலையும் வரும். இப்போ நடுமத்தில் தான் பலவிதமான கோளாறுகள் வந்து நம்ம நாட்டை கெடுத்து விட்டுது. ஆக அவ கேட்டு சொன்னான், நான் முஸ்லீம் இருந்தாலும் நான் நாட்டு வரலாறு படித்தேன், இந்த திருஞான சம்பந்தர் பற்றி பார்த்தேன். ஐயையோ, நம்ம நாட்டில் இப்படி ஒரு பெரியவர் இருந்திருக்கிறாரு, நாம் தமிழ்நாட்டுக்கு எப்போ போகிறோம், அந்த ஊரை நாம் பார்க்க போகிறோமான்னு ஏங்கி கிடந்தேன். இது 2 மணிக்கு போயிருந்ததுன்னா நான் அந்த ஊரை பார்த்துருக்க மாட்டேன். என் நல்ல வீதி பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தது. அந்த அந்த புண்ணியவாம் பிறந்த ஊருடைய மண்ணை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். நான் இந்த சாமியார் நினைச்சாராம், நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா இந்த ஊருக்கு வந்து தான் 1க்கு போவேன், 2க்கு போவேன், அப்படிதான் செய்யறாங்க. நம்மளாம் அப்படித்தான் செய்யறோம் இல்லையா? ஆமா, இவன் அதை புனித மண்ணுன்னு எடுத்து வச்சுக்கிறானே, இவன் பக்தனா நாம பக்தனான்னு என்ன? இந்த வரலாறு வாரியார் சாமி இவ்வளவு சீக்கிரமா சொல்லிப்பாருன்னா நீ நினைக்கிறீங்க? 2 மணி நேரம் சொன்னாருன்னு, அதுக்கு காலு கை பேரம் பேத்தி பேத்திக்கு மாப்பிள்ள பேரனுக்கு மாப்பிள்ள அப்படியெல்லாம் வச்சு 2 மணி நேரம் வச்சு பிளாசி எடிஞ்சு விட்டு மறுபடியும் ஒரு சாடு சாடுனார். எந்த சைவையா ஒரு புடிய மண் எடுத்துக்கிட்டு போனான் சீர்காழியிலிருந்து? எவன் எடுத்துட்டு போனான்? சீர்காழின்னு கூட சொல்ல தெரியாம இப்ப சீயாழின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் தான் சொல்லுவாங்க சீர்காழின்னு சொல்ல மாட்டான். ஆமா அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா சீயாழின்னு தான் இருக்கும், அப்படிதான் இருந்தது. சீர்காழின்னு கூட சொல்ல தெரியாத சைவன்கள் உண்டு. அவனா மண் எடுத்துக்கிட்டு போவான். பிற மதத்தவர்கள் கூட மதித்த சமுதாயம் நம்ம சமுதாயம். அதுல திருஞான சம்பந்தருடைய வரலாறு முஸ்லீம் ஒருத்தன் அப்படின்னு நினைச்சிருக்கிறான் அப்படின்னு கதை வச்சு நிமித்து எரிஞ்சுட்டு கீழே அறிஞர் போயிட்டது. பாரியார் பேசுனா எறும்ப பத்தி பேசுனா 30 நாளைக்கு பேசுவார், துரும்ப பத்தி பேசுனா 30 நாளைக்கு பேசுவார். 2 மணி நேரம் பேசி விட்டுறாரு, எல்லாரும் ஆகாது சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். இது போன மாசம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அப்படி இப்பவும் பாத்தீங்கன்னா துபாயில ஒரு பெரிய முஸ்லிம் மதுவதிக்கு பத்ததுல ஒரு சிவன்கோயில் கட்டி கொடுத்துருக்கிறான் ஒரு முஸ்லிம். ஒன்னாச்சா, 1 மாசத்துக்கு முந்தைய பேப்பர்ல ஒரு முஸ்லிம் பெண் வடக்கே ஒரு நாட்டில் சிவன்கோயில் ஒன்று கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு திறப்பு விழாவுக்கு அபுல் கலாம கூப்பிட்டான். கூப்பிட்டாவ பேப்பரில் வந்து படிச்சிங்களா? அப்ப கேட்டா, சிவன் வந்து என் கனவுல சொன்னான் நான் கட்டினு சொல்லிவிட்டாவ. அந்த மாதிரி ஒண்ணு வேணா தமிழ்நாடு எடுத்துங்களேன், இந்துக்கள்னு எல்லாரும் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? தமிழன் சொல்லிக்க ரெடியா இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையே? கிடையாது. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு வடமொழிய திட்டிக்கிட்டே தெரியுத என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆமா, இவன் அடிச்சா அவன் கேட்க மாட்டான், அவன் அடிச்சா இவன் கேட்க மாட்டான், அது போயிட்டு. ஆக இவரை திருவாரூருக்கு வான்னு சொன்னான் பரமசிவன். எங்கே? சிதம்பரத்துல இல்லையா? எப்படி ஆட்படுத்துறான் பாருங்க கடவுள். இங்க போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ திருவாரூருக்கு வான்னு சொல்றான் இல்லையா? ஆமா. என்னமோ நாம எங்கேயோ ஒரு ஊருக்கு நான் பாட போனது மாதிரியும், அங்கேருந்து ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போறது மாதிரியும் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அவங்களுக்குத்தான் நடந்ததே தவிர நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: ஆயனான் மறையவனும் நீயே ஆதலறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்று சொல்றோம்ல. நீங்களே உள்ள போக முடியாது, பந்தல் உள்ள போக முடியாது, தடைப்படுத்திருப்பாங்க. யாரையா போய்யா அப்படிமா, அங்க யார் தெரிய பாப்பா இந்த இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்ன அப்படிங்களான்னு விடுவான். அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக பெருமான் நான் ரொம்ப கடைசி ஆளு. ஆனாலும் என்ன சொல்றேன், யாவரினும் கடையனாய நாயினின் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கும் மறைகளா இருக்கா இருப்பாருங்க, அவரு தான் என்ன ஆட்கொண்டது. அப்படியா, அப்ப நீ வாயா அப்படின்னு அழைச்சிருப்போம். நாயினேன் நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றேன். உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்லை அப்படியோ சொல்ற. இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளந்தான். நான் உனக்கோர் அன்பன் அன்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். சரி, அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால? அது சரி கொலையதான், என்ன பண்றது இப்போ? அவனும் தான் நம்ம அன்பரா இருக்கணும். என் நீ அடியர் பட்டியலில் சேர்த்துட்ட என்ன பண்றது? அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது, மற்ற எல்லாத்துலயுமே 15-25 வாங்குற ஆளை எப்படிதான் மேல போடுறது? முடியாது. ஆனா நாலு பேர் நம்ம கூட இருக்கவங்க ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி விட்டு அப்ப என்ன நல்லவா தெரடுன்னு போடு. தெரடு என்ன தேர்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது போட்டால் ஒளி அது வந்து ஜென்மத்துக்கும் கிடையாது சொல்லுவான். ஆனாண்ட ஐயா உங்க காலத்துல ஆகல அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதான். சரி ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்கள் மேய்ச்சிக்கிட்டு அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அப்படி தூக்கி விடுறது என்ன என்னதான் பண்றது.
3: ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே.
2: ஆமா அதனால வந்து என்னை ஆண்டு கொண்டாய். ஒரு கால் பாருங்க இப்படி ஆட்கொண்ட பிறகு என்ன ஞாபகம் தானே, அட அவருக்கு வேற ஒன்ன விட்டா கதி இல்லையா அதனால அடியவன் ஆக்கிட்டா அப்படிங்கிறது. எனக்குமே அதான் சொல்றேன் எதுவுமே கிட்ட வரைக்கும் பெரிய இதா இருக்கும். கிட்டி விட்டுனா அப்ப ரொம்ப லேசா போடும் சின்னதா போடும். நமக்கு எப்பவுமே அப்படிதான். ஒரு மலை எப்படியாவது என் வாழ்நாள் அந்த பாப்பா கல்யாணத்தை முடிச்சுட்டேன் என் பரப்ப போயிருந்தேன். சரி இருந்து பாப்பா கல்யாணத்தை முடிச்சிருப்பான். முடிச்சுட்டா என்னையா பெரிய பலூன் சொன்னீங்க முடிஞ்சு போச்சு இனிமே கவலை இல்லைன்னாரு. அது என்ன பண்றது அவ வாயும் வருமா இருக்கிறா அதனால அவளுக்கு நல்ல குழந்தை நல்லபடியா பிறந்துக்கிறது அது ஆகணுமேனு கவலை. இப்ப ரெண்டாவது இப்ப எது கல்யாணம் ஆனது போட்டுது இப்ப புள்ள பிறக்கிறதா போச்சு. இப்படி பார்த்தா கடைசியில கொண்டு இருக்கிற வரைக்கும் கவலை தான். அதனால ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே. உனக்கு அடியாரா இல்ல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் கருணையினால் என்னை ஆண்டு கொண்டாய்.
3: அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே.
2: அல்லது அடியார் இல்லாமையினால என்ன ஆட்கொண்டாயானா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எத்தனை அடியார் இருக்கிறாங்க. அல்லது பின் எதனால என்ன ஆட்கொண்டிருக்கணும். இந்த மாதிரி கீழானவனையும் ஆண்டால்தான் அந்த பெருமை கலகு என்று கருதி அதனால என்ன மேல கொஞ்சம் உணாந்தியோ எப்படியோ ஆக எனக்கு தகுதி இல்லை. என்னை ஆட்கொண்டதோ என்னை ஆட்கொண்டு மேலே இந்த மாதிரி ஒரு அருமையான அந்த அருள் அனுபவத்தை எல்லாம் கொடுத்ததோ எனக்கு சத்தியமா தெரியுது. ஒன்னு வேற யாரும் அடியவர் இல்லாம இருந்து சரி தொலைறான் இங்க போ வாட்டு அனுப்பியா. அல்லது இப்படிப்பட்ட கீழானவனையும் நாம் மேல் கொண்டு வந்தாதான் பெருமை என்று கருதி செய்யோ எப்படியோ பா இப்படி எல்லாம் எண்ணுகிற உள்ளம் பாருங்க. அதனால பேயனின் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். எப்படித்தான் உன்னை பேச முடியும், நீ சொல்ல முடியும். எப்படி பாடினரோ என்ற ஒரு பாட்டு இருக்கு மாதிரி எப்படி நாம் பெருமானை பேசுவது பேச முடியாது. ஆனாலும் எப்படி பேசணும் உண்மையா
3: பேசில் தாம் ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றே பேசி பேசி
2: பேச்சுன்னு வந்ததுன்னா என்ன பேசணும்னாரு அது பெருமானை பற்றியே பேச்சா இருக்கணும். அது எப்படி பேசணும்னாரு
3: ஈசனே என்றும்
2: மெஞ்சலாம் பேசலாம்,
3: எந்தாய்
2: என்றும் பேசலாம்,
3: எந்த பெருமானி
2: என்றும் பேசலாம். இப்படி பேசணும். அவி
3: ஈசனே என்றோ எந்தா என்றோ எந்த பெருமானி என்றோ என்றே பேசி பேசி
2: அதை தவிர வேறு எது வாயில வரவே கூட. அப்படி பேசி
3: பூசில் தான்
2: சரி உடம்புல ஒண்ணு பூசுறோம்னு சொன்னா அது எது பவுடர் கூட இந்த பக்கமே வரக்கூடாது. திருநீர் தான்
3: பூசுறதுன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா
2: சுவா சுவா அப்படின்னு எடுத்துட்டு ஒன்னு கிழக்கோ வடக்கோ நோக்கி அப்படி ஏதேனும் உடம்புக்கு பூசுறதுன்னா சீக்கிரட்டு தென்னு தான். அது எப்படி சொல்லணும் பெரும் பெருமானை நோக்கி பேசணும்.
3: பூசில் தான் திருநீரே நிறைய பூசி
2: என்ன அவரே அதான என்ன பூசுவதும்
3: வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம்.
2: பெருமான அறிஞ்சிட்ட அவன் ஏதேனும் பூசி இருக்கான்னு சொன்னா சீக்கிரட்டு ஏன் பொற்கால் வந்து எந்த போடுற பூசுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது போட மக்கு திருநீர் தான் பூசுவாரு அது ஒண்ணு. சரி ஏதேனும் ஒரு கழுத்துல போட்டுக்கிட்டாருன்னு என்ன பாம்பு தான். ஏ சார் ஒரு மைனஸ் செயின் போக்குவரத்து மூச்சு அட வேணாம் ருத்ராட்சம் நேபாளம் ருத்ராட்சத்தையாவது ஏதேனும் வாங்கி ஒரு அஞ்சு முகம் ஆறு முகம்னு சொல்லி கேட்டு போடுறேன். அத பூணு ஏதேன்னு கழுத்துன்னு ஒரு மனுஷன் போட்டுக்கிட்டா ஒரு பாம்பு போட்டு பூண்டதும் பொங்க. சரி, அந்த பாம்பாவது தண்ணி பாம்பா இருந்தா பரவாயில்ல, ஏன்னு கேளு. அது பாட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும், போக்கும் வரவும் புனர்விழா புண்ணியனி அப்படியே திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்கும். எது தண்ணி பாம்பு? இது பூண்பதும் பொங்கரவும். அப்படியே யார் வந்தாலும் சரி முதல்ல இது வரவேற்பு கொடுக்கும். அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவான்? அட வாயா போவான்ட்டு போடுவான். சுந்தரமூர் சுவாமியில தான் சொன்ன, உனக்கு இந்த மாதிரியா அடிய வரையே இனிமே வரமாட்டாங்க தெரியல. எவன் வருவான்? பாம்பு மூசு மூசு புசு புசுன்னு சீருதான். எவன் எவன் வருவான்? அவன் உங்ககிட்ட ஒரு ஆள் வராதியா? ஒண்ணு இப்படி இருக்கிறத மாத்திக்க. இல்ல இந்த பக்கம் ஒரு ஆள் திரும்பாது சொன்னா எதுனாலும் கேட்க மாட்டேங்க. இப்படியெல்லாம் பாவம் பாம்பு மூசு மூசு என்னும் அடியேல் உமக்கு ஆர் ஆட்சிவார்? உனக்கு யார் அடியவரா வருவார்? உன் கோலமும் நீயும் ஏயா கொஞ்சம் மாத்திக்கிட்டான் என்னெல்லாம் நட்பு இல்ல, அதனால மற்றவங்க எல்லாம் பாப்பேன். அவர் தான் அந்த தோழனா இருந்ததுனால அந்த மாதிரிலாம் கேட்டார். யான் செய்யும் என்னுடைய தோழனுமாய், யான் செய்யும் பொரிசுகளுக்கு உடனாய். என்னுடைய தோழனுமா இருந்தா யான் செய்து நல்லது கெட்டதெல்லாம் செய்வேன், செய்யது சரியுமா? ஐயா நீ வந்து நாம் போகும்போது சத்தியம் பண்ணும்போது மயில மரத்துக்கு போனோம், மயில மரத்துக்கு போவார். சரி நீ மறுநாள் காலையில சிவலிங்க திட்டம் வந்துடணும், வந்துடுவார். பாவம் வச்ச ஆள் மாதிரி. ஏன் அந்த என்னுடைய தோழனுமா ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். இப்படி எல்லாம் இருந்த பெருமானி இப்படி பாம்பார அது நினைத்து நினைத்து அப்படி. அதனால இப்படி பாம்பு பூண்பதும் பொங்கரவும். சரி, வாயினால மனுஷன் பேசுறானா கலகலப்பானா? அதுவும் கிடையாது. இருந்து போறோம், இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, திருவண்ணாமலை இருந்து போறோம்னு வச்சுங்க. எப்ப வந்தாய், என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு தான் அது. அவர் கையு அந்த ஜாட தான், வாயினால மனுஷன் திறக்கல. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருவாயே வல்ல, திருவாயில கிடையாது, திருக்குறிப்பு. அப்படி இருக்கிறதும் அப்படியே புன்முருவலா பார்க்கறதும் பெருமான் இப்படி இப்படி எப்படின்னு, ஓஹோ எப்ப வந்தீன்னு கேக்குறீங்களா அப்படின்னு. எம்பெருமான் திருக்குறிப்பு. அதனாலதான் அவர் பார்த்தார், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேரி. என்னடி உங்க பெரிய சிவபெருமான் சிவபெருமான்? பூசினா தெளிவு தான் பூசுறது, போட்டுக்கிட்டா பாம்பு தான் போட்டுக்கிறது, பேசினா கலகலப்பா கூட நாலு வாரத்தை பேசறது இல்ல. எங்க எழுந்து வரும்? காசியில இருந்து ஒருத்தர் தலையாத்திரம் பண்ணிட்டு வர்றாரு, திருவண்ணாமலை வந்தாருனா எப்ப வந்தீங்கன்னு கேக்குறது இல்ல. காசு என்னதான் பேசுதோ மும்பு மும்பு அப்படின்னா என்ன பண்றது? காசியில இருந்து வந்தீங்களா, உட்காரு உட்காருங்க அப்படின்னா உட்காரு. என்ன இன்னும் ஏன் எனவே திருவண்ணாமலை வருவோமா நாங்க? அது காசியை விட்டுட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்டு என்ன யா வேணும் காசு சாப்பிடுங்களா? அது கேட்டாலும் கேட்டா பரவாயில்ல. எங்களுக்கு பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணீடி. யாருடைய இந்த பெருமானுக்கு ஆட்படுவா போடி? அருமை அருமை, அதெல்லாம் அருமையாக பாடிய பகுதிகள், அதெல்லாம் பின்னால பார்ப்போம். எனவே இப்படி பேசில் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே எந்தெந்தே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி. இது வேற சொல்லணும். அது ஏன்னா அப்படி தொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. நீங்க என்ன அப்படி வைக்கிற பழக்கம் வேணா? அப்பா நல்ல சும்மா அள்ளிய பூசு பரவாயில்ல. என்ன பண்ற போது திருநீரு ஒண்ணும் பண்ணாது. பூசில் தான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்ற நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானீ. நீ யாரை நீ ஆட்கொள்வாயினா, பூசினால் பேசினால் உன்னையே பேசணும், பூசினால் திருநீரையே பூசணும். இப்படி யார் இருந்து உன்னிடத்தில் அன்பு செலுத்தாரளோ அவருடைய பிறவியெல்லாம் நீக்குவாய். அப்படிப்பட்ட நீ பெருமான் அது உன்னுடைய தன்மை கூட. அப்படி இருக்கின்ற நீ மேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே, அப்படி இருக்கிற நீ என்னையும் ஆண்டாய். நான் எப்படிப்பட்டவன் பூசில் தான் திருநீரை நிறைய பூசல, பேசில் தான் எந்தா எந்த பெருமானி என்றே பேசவும் இல்லை. என்ன பண்றது? அவா வெள்ள கல்வநீ இந்த ஆசைன்னு இருக்க, அந்த ஆசைங்கிற ஒரு பெரிய வெள்ளம், அந்த வெள்ளம் எங்க இருக்குனாரு, அடியின் நெஞ்சிலதான் இருக்கு. அப்ப ஆசைங்கிற ஒரு பெரிய வெள்ளத்தை உடைய கள்ளன். பாவம், உண்மையா ஆசை இருக்குதா அவருக்கு? ஆசை இருக்குதா? உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் என்று இருந்தவர். ஆனாலும் நம் போன்ற ஆன்மாக்கள் இப்படி இந்த அவாமா அவாவாகிய வெள்ளத்திலேயே அழிந்து கிடக்குது என்பதற்காக அந்த அவா வெள்ளத்தை தன்பால் ஏற்றிக்கொண்டு பேசுறாரு தவிர அதுக்கு ஏது பற்று. அதனால அவா வெள்ள கல்வனீனை திருவள்ளுவர் அவா அறுத்தல் ஒரு அதிகாரம் பேசினார். அவா அறுத்தல் எத்தனை அதிகாரம்? 37வது அதிகாரம். அவா வருத்தல் 38 39 அரசியல் வந்து அரசியல். அதனால அறத்துப்பால்ல 37வது அதிகாரம் அவா வருத்தல். ரொம்ப அருமையா அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினார்கள் பரிமையாளர் போன்றவர். ஏன்னா நல்ல அவர் தான் மெய்யுணர்வு வந்து இறைவனையெல்லாம் அடைஞ்சிட்ட 36வது அதிகாரம் மெய்யுணர்வு 36 மெய்யுணர்வுன்னா இறைவனையே எண்ணுகிற உணர்வு வந்துட்டது. அப்படி வந்தவங்களுக்கு மீண்டும் என்ன அவா இருக்கு? அவா வருத்தலே 37வது அதிகாரம் போகுது. அதாவது நீங்க எவ்வளவு பற்றற்று போயிருந்து அந்த இறைவன் திருவுருளை பெற்றாலும் கூட ஒரே வழி அந்த ஆசை வருமா? ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆசையோடவே இருந்துட்டோமா? அதனால தான் அந்த ஆசை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணணும்னு கேட்டா, மீண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒரு நிலைக்கு வந்து தக்க வந்த பிறகு கூட மீண்டும் இறைவனையே வணங்கவும் இறைவனுடைய அடியாரோடவே இருந்து விட்டா அந்த ஆசை வராது. அதுக்காக தான் பன்னெண்டாம் ஜோதர் என்ன பண்ணிச்சு, செம்மலர் உண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்மனத்துடனி பன்னெண்டாம் ஜோதர் பண்ணிச்சு. நீ அந்த மாதிரி எவ்வளவுதான் உள்ளுணர்வு ஏற்பட்டு அது இருந்தா கூட சமயத்தில் அந்த மாதிரி லேச ஒரு எண்ணம் வந்தவர், அந்த எண்ணம் வருதல் கூடா என்பதற்காகத்தான் ஒரு தகுதி வந்த பிறகு கூட நீ கோயிலுக்கு போகணும், தகுதி வந்த பிறகு கூட நீ அடியாரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று 12வது சொல்லிட்டு. அதனாலதான் போன நம்ம சொல்றமே, சில பேர் வந்தது மாதிரி நான் எல்லாம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலே உண்மையா வேலை இல்லைதான், உண்மையா வேலை இல்லைதான், வந்து என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் இல்லை. அப்படி சொன்னாலே அங்க முனிப்பு இருக்குன்னு அர்த்தம், முனிப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய ஞானியராக இருந்தாலும் அந்த ஒரோபடி வருகிற ஆசை. கடந்த பேர்களும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் ஒரு பாட்டு, எல்லாம் கடந்தா கூட பிள்ளைய பார்த்தா அந்த ஆசை விட. இங்கே இருந்து போகும் காசிக்கு திருப்பந்தாள் மடத்துல படிந்த ஒரு கடுமையெல்லாம் வாங்கிட்டு போவோம், வாங்கிட்டு போய் அங்க தங்கும். இனிமே வர்றதில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஒன்னையும் கண்ணால பாக்கலாம். போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி இருந்த உடனே அப்படி என்ன வேணும், இந்த எல்லாத்தையும் சரிதான், இந்த பேரப்பைய சாயந்தரம் பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு வந்து என் கையில எங்கேன்னு ஒண்ணு வாங்கணும் உனக்கு, அதுதான் திரும்ப என்னமோ போல இருக்கு அப்படின்னு நினைக்கும். இல்ல அந்த ஒண்ணு நினைச்சு என்ன பண்ணும், ரெண்டு மாசமா இருந்த காசியை விட்டுட்டு சரி இந்த ஒரே ஒரு தரம் போய் பேரனை பார்த்துட்டு வரலாம்னு இங்க வரும், இங்க கொட்டாய விட்டுடும் அடிப்படும். அதனால அந்த ஒரே ஒரு சிறு ஆசை என்னாச்சுன்னா இங்க வரும்படியாச்சு. அதனால இந்த அவாவரத்தலை கொண்டு 37 அதிகாரத்தில் வைத்தார். அது திருவள்ளுவர் முதல் அதிகா முதல் குரல்லையே பாடும்போது அப்படி ஒரு பெரிய பூத மாதிரி அவாவென்ப ஆசைங்கிறது எல்லா உயிர்க்கும், மனித இனத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்க்கும் இருக்கு ஆசை. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரை இருக்கும், எஞ்ஞான்றும் என்னைக்கு இருக்கும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் இருக்கும், இருப்பதனால என்ன வரும். தவா பிறப்பினும் வித்துனர், அந்த ஒண்ணுனாலதான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வர்றதுக்கு காரணமாச்சு. அப்ப அவா என்பது ஆசை என்பது பிறவியின் வித்து, பிறவி விதை. அந்த விதை இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறவி கிடைக்கும். அந்த விதை நம்ம மட்டும் இல்லைன்னு சொன்னா முளைக்காது. இப்படி சொன்னார் திருவள்ளுவர். அவா என்ப உனக்கு எனக்கு மட்டுமல்லப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்திய நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமல்லப்பா, மக்கள் இனத்துக்கு மட்டுமல்லப்பா, ஓரடி உயிர் கூட அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரைக்கும் எஞ்ஞான்றும் எப்பவும். அது இருந்தா என்ன பண்ணி தொலைக்கும், தவா பிறப்பி எனும் வித்து. அது அந்த பிறப்புங்கிறத என்னைக்கும் கருமுடியான விதை, அதுதான் விதை என்றான். அது ஆழ்வார்கள் பார்த்தாங்க, அற்றது பற்றனில் உற்றது வீடு. இந்த பற்று இருக்கிற வரைக்கும் இங்க இருப்போம், இந்த வீட்டில் இருப்போம். இந்த பற்றுங்கிறது நீங்கன்னா அந்த வீட்டுக்கு போடலாம். இந்த வீடு இறைவன் இருக்கிற வீடு இப்படி எல்லாம். எனவே அவா வெள்ள கல்வனேனை, இந்த அவாவாகிய ஆசை கடலை உடையவனாக இருக்கிறான் நாம். அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. அதனால நீ வந்து உன்னையே பேசி உன்னையே வணங்கி உன்னையே திருநீரையே பூசிக்கொண்ட பொருளை நீ ஆண்டாய், அதுல பொருள் இருக்குது. ஆனா அவாவெல்ல கல்வனையும் நீ ஆண்டாய், அது உன்னை கருணை தவிர வேறு எதுவும் இல்லப்பா என்று கருதி தன்னுடைய சிறுமியை நோக்கி சொல்லுகிறார்.

தன் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய். நான் வெடியா சொல்றது இந்த பையன்களுக்கு ஆகல அல்லவா. எப்பா நீங்க இங்க கருத்தரங்கு நடக்குதுன்னு போறீங்கள, கருத்தரங்கு ஏதாவது கருத்து பேசுவாங்க அல்லவா, அப்படி பேசுற கரு கருத்தரங்குனாலே ரொம்ப சுவையா போடணும். இப்ப கருத்தரங்குன்னு போட்டு அந்த கருத்துக்கே வராம மற்றதெல்லாம் பேசிட்டு போடும். அப்படி இல்லாமல் எடுத்துக்கொண்டு ஒன்றே பேசுகிற அந்த இதா இருக்கு. சின்ன வழியில ரொம்ப அருமையா செஞ்சாங்க. அந்த மாதிரி விஷயம் தமிழகம் முழுதலும் இன்னும் எங்கேயுமே செய்யலதான், திருமடங்களும் செய்யவில்லை. ஆமா, நாங்கதான் பாக்கணுமே திருமணங்கள்ல இருந்து. நான் சொல்லி கூட இருக்கிறேன், ஒரு பாட்டினுடைய இதுல அப்படியே ஒவ்வொரு சொல்ல தொடர் மட்டும் கொடுக்கறது. ஆனா 20 நிமிஷத்துக்கு மேல கொடுக்க கூடாது பேச்சாளனுக்கு. இந்த கதை பண்ணுவான், இந்த கதையே பண்ணப்படாது. நேர சப்ஜெக்ட்ல போகணும், அது சப்ஜெக்ட்ல இருக்கணும். அவைய தீர் வணக்கம் அது ஐயோ 6 நிமிஷம் போயிட்டுதேன்னு பாக்கணும். அங்க இருக்கவங்களே இங்க இருக்கவங்களே அதெல்லாம் ஒளிஞ்ச ஒண்ணும் அதெல்லாம் அப்படி வைக்கணும். ஒரு முறை நம்முடைய பழனி ஈசான சர்வம் அவர் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்தவர், அவர் தலைமை. தலைமையில தலைப்பு என்ன தெரியுங்களா, பையகமும் துயர் தீர்கவி. பையகமும் துயர் தீர்கவி எந்த பாட்டுக்கு வாழ்கந்தன் அது தலைப்பு. அதுல அவர் தலைவர் நம்ம அருணையார் வஜிரேல் முதலியார் நம்ம அவ்வைசு இப்படி எல்லாம் போயிருந்தோம்.

0: அதை பத்தி பேச பாருங்க.
1: வீழ்க தன் பூனல், அதை பத்தி பேசிப்பான். வேந்தனும் ஓங்குக, மூணாவது ஆளு. ஆழ்க தீயது, நான்காவது. எல்லாம் அறன் நாமமே சூழ்க.
0: இந்த ஐந்து செயல் நாட்டில் நடந்ததானால் வையகம் துயர் தீரும். இப்ப ஐந்து பேருக்கும் 24 மணிக்குறிகள், 20 100, 5 20, 120 நிமிஷம். என்னாச்சு மணி? 2 மணி நேரம். இல்ல, நீங்க 2 மணி நேரம் ஒரே ஆள் அறுவை சிகிச்சை பண்றதை விட இது 5 பேர்ல பண்றாங்க. ஆனா நேர எடுத்தவொடனே அவைய தீர் வணக்கம் உள்ள போகணும். சரி, அந்த 24 நிமிஷத்துல 22 நிமிஷம் வந்தவொடனே இந்த இதுல வந்து ஒரு ஒரு ப்ளூ லைட், நீல விளக்கு வரும். பேச்சாளனுக்குதான் தெரியும். ஏன் இந்த 2 நிமிஷம் தான் நடத்தும். இந்த 24 நிமிஷம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சிவப்பொடி வந்துடும், சிவப்பொடி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சித்தாவும் உக்காரியா இருக்கிற. அப்படி நடந்து திருநெல்வேலியில 24 மணித்துளிகள். ஒரு நாள் இந்த மாதிரி திருமுறையா இருக்கும், ஒரு நாள் வந்து சித்தாந்த சாத்திரமா இருக்கும். இந்த 24 24 48 நிமிஷம் பேசுறதுக்கு 3/4 மணி நேரம். ஹைஸ்கூல்ல 3/4 மணி நேரம் பாடத்துறாங்களா, காலேஜ்ல கூட 1 மணி நேரம் பாடத்தணும். ஹைஸ்கூல்ல தான் 3/4 மணி நேரம், எலிமெண்டரி ஸ்கூல்ல 3/4 மணி நேரம் எடுத்துவாங்க. இந்த 3/4 மணி நேரம் 2 நாள் பேசுறதுக்கு ஏறத்தாழ திருப்பனந்தாளிலிருந்து ஒரு 350 700 கிலோமீட்டர் பயணம் போகும் 2 நாள். ஆனா பேச வேண்டிய நேரம் என்னமோ 2 நாளும் சேர்ந்து 3/4 மணி நேரம். ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. அது மாதிரி வந்து வேற எங்குமே அது மாதிரி வைக்கல, திருவண்ணாமலையில வைங்க. ஆனா ஒண்ணு, இது ஆள் வராதுன்னு. ஏன்னா சப்ஜெக்ட் தான் நிறைய பேசுவோம், வேற எதுவும் பேசுவோம். கதை கதைக்கு போனாதான் போச்ச. இது இங்கே இருக்கிட்ட பல பல பாட்டு இருக்கு. அது மாதிரி இந்த ஒரு பாட்டு மட்டும் அருமையா. அப்பர் சுவாமிகள் சிவகதி விளையுமன்றி, அருமை சிவகதி விளையுமன்றி. அப்ப சிவகதிங்கிற அறுவடை பண்ணலாம். எப்படி இருந்தா, மெய்மையாம் உழவை செய்தல், இது உழவு. விருப்பெனும் வித்தை வித்தி, அப்புறம் என்ன, பொய்மையாம் களையை வாங்கி, பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையே நோக்கி கண்டு, தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராயில், 7 செய்தி சிவகதி விளையும் என்று. நீ தமிழகத்துல எங்கேயும் வரைக்கும் இது மாதிரி போட்டது 7 பேர். இவங்க என்ன பண்ணுவோம்னா, 7 7 1/4 மணி நேரம் கொடுத்தா போதும். தலைவருக்கு 1/2 மணி நேரம், 1/4 2.5 தான், 8 பேர் ஆனா. ஆனா டயத்தை மீறினா மைக்கு நிறுத்தி விடணும். ஆமா, வன்மையானதுதான். மீமையாம் உழவு, ஏன்னா அந்த நாடு விவசாய நாடு. எப்பா இப்படி உழுது, விதைய போட்டு, அப்புறம் வந்து களை எடுத்து, தண்ணீரை ஊத்தி, தினமும் போயிருந்து ஆடு மாடு இல்லாம வேலிகள் எல்லாம் பார்த்து, அப்படி இருந்தாதானப்பா அறுவடை பண்ற. ஆமா சாமி, அது போலதான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவகதி வேணும்னா மெய்மையாகிய உழவு பிடிக்கணும், ஆசைங்கிற விதைய போடணும், இந்த பொய்யுங்கிற களை எடுத்துடணும், பொறைங்கிற தண்ணியை ஊத்தணும்ட. மேட்டூர் டேம்ல இருக்கா இல்லையா தெரியல, உங்ககிட்ட இருக்குல்ல பொறைங்கிறது, அதை ஊத்துட. இந்த தண்ணி ஏன் வத்துது? அதுதான் 120 இருக்குன்னு, 150 இருக்குன்னா மேல அவனை அடுத்தவனை கேட்கணும். இது பொறைங்கிறது உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா அருமையா பாய்ச்ச வேண்டியதானே. அருமையான பாட்டுல அதெல்லாம், பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையே நோக்கி கண்டு. விவசாயத்துல அதான் ரொம்ப முக்கியம். தினமும் போகும் நிலத்துக்கு சொந்தக்காரன் போய் பார்க்கணும், அப்பதான் அந்த நிலம் சரியா இருக்கும். திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும். வேற எந்த ஆள் சொன்ன திருவள்ளுவர்? ஒவ்வொரு நாளும் அந்த நிலத்துக்கு உரியவன் போய் பார்க்கலன்னா, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வராம இருந்தா மனைவி எப்படி கோச்சுக்குவாள், அப்படி கோச்சுக்கூடா நிலம். அதனாலதான் நீங்க நிலமே போன காரணம் கேட்டா, என்னைக்கு நம்ம குத்தகைதாரரை விட்டோம் வாரக்காரங்கிட்ட விட்டுட்டு போகலையோ அன்னைக்கே நிலம் போயிட்டு இருக்கோம் போயிட்டு

நீங்க வாரத்துக்கு விட்டாலும் குத்தைக்கு விட்டாலும் தினமும் நாம போகணும், ஒரே உடையவன் போகணும். அது போறதை விட்டுட்டோம். இந்த பெரிய பெரிய பெருளக்கடாறு பிள்ளைகளுக்கெல்லாம் பேரங்கெல்லாம் எங்க நிலம் இருக்குன்னு தெரியாது. எனவே எங்க தாத்தா அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க, நான் எல்லாம் போறது இல்லை அப்படின்னு. பின்ன என்ன பூட்டுது இல்ல நிலம் அரோகரா போயே போட்டு. ஏன்னா உழுவனுக்கு நிலம் சொந்தம் பாலிசி, உழுவனுக்கு நிலம் சொந்தம் பொழிஞ்சே போச்சு. இந்த மாதிரி விவசாயத்தை போய் ஒரு சிவகதி விளைவதற்கு போனார் அப்பர் சுவாமி இல்லவா, அப்பர் சுவாமி. ஆனா தம்மையே நோக்கி கண்டு வேலி போடணும்டா. ஆடு மாடு அங்க இருந்து வந்து நாலு நாள் இருந்து இந்த பக்கம் ஒரு நாலு பயிர், அந்த பக்கம் நாலு பயிர் தான் போச்சே. பின்ன எது இந்த தகவு ஏனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் என்று. அருமையான பாட்டுல இத ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறத விட எட்டு ஆள் கருத்தரங்கம் என்று போடுற. முருகா முருகா இதெல்லாம் அங்கதான் திருப்பணங்களை கூட நான் சொல்றோம். எங்க அவங்கெல்லாம் மாதிரி போடுவதற்கு பொன். ஆனா போட்டா யாருனா திருவண்ணாமலை மாதிரி நல்ல திருமுறைகள்லாம் அன்பர்களா இருந்து கேட்டவங்க தான் செய்யலாம். இல்லைன்னா அது என்னமோ பேசுறாங்க ஐயா வந்துட்டேன். ஏன்னா வெறும் கதை கேட்டு பழக்கம். அதனால அந்த சீதராமன் கதையும் அல்லது பாரத கதையும் கேட்டே போடுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பாவம் பின்பற்றவே முடியாது, என்னமோ பேசுறாங்க அவங்களுக்குள்ள. அதுக்கு நாம என்ன பண்றது? அதனால இப்படி ஆமா

0: அந்தோ என்னை நீ ஆட்கொண்டவன் நந்தானே, என்னை ஆட்கொண்ட அந்த அமைப்பு இருக்குதே அது நீ எப்படிப்பா ஆண்டாய் என்று கேட்கிறார். பாத்தீங்களா, அது போல ஒரு கருத்தரங்கு போட்டாங்க. என்ன கருத்தரங்கினர், எங்கே இதோ இப்ப நாம் நேரலை தேவலோகத்துக்கு அழைக்கிறோம், தேவலோகத்துக்கு போயிட்டு வருவோம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டாவின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த நம்முடைய திருஞான சம்பந்தம், திருந்து தேவன் குடின்னு ஒரு ஊர் இருக்கு, நந்தாங்கோவில் சொல்லுவாங்க. அந்த ஊர் பதிகத்துல அவரு திருஞான சம்பந்தருடைய பாடல் தேவாரம், மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை. இப்ப மந்திரம் தான் மருந்து, மந்திரமும் தந்திரமும் மருந்து மாதிரி தீரானோ திருத்தருள வல்லான் தன்னைங்கிற நம்முடைய அப்பர் பெருமான், நம்முடைய புள்ளிருக்கு வேலு வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தில் பாடுகின்ற, அப்போ மந்திரங்கள் தான் மருந்தாக, மருந்தாகவே எல்லாரும் கிடைக்கும். அப்ப அந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தணும். இது என்னன்னா, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இப்ப நீங்களா கேட்கிறீங்கன்னா அது புண்ணியம். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் சொல்றார். இந்த அர்ச்சனை அப்படிங்கிறோம் இல்லையா, மந்திரங்களை உதடு அசையாமல் பேசும், உதடு அசையாம உள்ளுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே எண்ணி வழிபடக்கூடிய ஒரு அக வழிபாட்டுக்கு பேர் தான் அர்ச்சனை. இதை நம்ம அப்படியே நம்ம பழக பழக ஆரம்பிச்சோம்னா மௌன நிலை உடையாந்துடும். அப்புறம் மௌன நிலை வந்து போனா மௌன சமாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதுக்காக நம்ம வந்து அந்த மௌனமாவே மனசுக்குள்ளே சொல்லணும். தெளிவருணாறு சிவ அமுது ஊருங்கிறார் இந்த இடத்த திருமந்திரத்தில், சிவ அமுது ஊரும். அப்ப மௌன யோகத்துல இத மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த உச்சந்தகத்தக்கூடிய அமுது ஊரும் அப்படின்னு சொல்லி மௌன யோகத்துக்கு சொல்றார். அப்போ அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணுங்கிற ஒரு முறையை நமக்கு திருமந்திரம் சொல்லுது. இந்த அசபா மந்திரத்துல இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஓம்ல அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் மூணு சேர்ந்தது தானே. மீஞ்சொல்ல போனா அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்துன்னு சொல்லி ஐந்தா பிரியம், இன்னும் பிரிச்சுட்டே போலாம். இந்த ஒரு எழுத்து வந்து சிவயோகத்துக்கு உரியது. இந்த அசபா மந்திரத்தில் சொல்றார், சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்துங்கிற அந்த ஒரு எழுத்துதான் சொல்ற. அசபா மந்திரத்தில் அசபா வழியாக ஒரே ஒரு எழுத்த மனசுக்குள்ள யார் ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வாய்விட்டு ஜெபிக்க முடியாத மந்திரம் மனசுக்குள்ளே நினைக்கணும். அதான் தி அசபா மந்திரா ஃபார்ம்ஸ் தி சீட் ஆஃப் ஆல் தி மந்திராஸ் அப்படின்னு. எல்லா மந்திரங்களுக்கும் இதுதான் விதயம். இப்போ வாய் விட்டு அதை ஜெயிக்கக்கூடாது, அந்த காத்தையே அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இந்த காத்துக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அது சிவயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்மளுடைய திருமந்திரத்தில் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். அப்புறம் இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 25 சக்கரங்கள் திருமந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார். அப்போ திருவம்பல சக்கரங்கிறது அதில் ஒன்று. அப்ப நடராஜா அப்படின்னா நடனங்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, அவர் நடனம் ஆடுகின்ற இடம். அப்ப நிறைய நடனங்கள் ஆடுகின்றார், அதாவது வந்து அவர் நடன 7 வகையான தாண்டவங்கள் இருக்கு, நிறைய கூத்துக்கள் ஒரு 5 வகையான கூத்துக்கள், இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்ல பேச போறோம். இதுல பல நடனங்களிலே ஆனந்த நடனம் அப்படின்னு உண்டு. இந்த ஆனந்த நடனம் அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் டான்ஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சைவத்துல 5 சபைகள் உண்டு. 5 சபைகளும் பஞ்சசபைன்னு சொல்லுவாங்க. இப்ப தில்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அங்க வந்து பொன்னம்பலம் அல்லது பொற்சபை. ஏன்னா அந்த சோழ நாட்டில் வந்து ஓடக்கூடிய 6 காவிரி, அங்க காவிரியில வந்து பொன் துகள் அதிகமா இருக்கணும், அதுதான் அங்க காவிரி ஆற்றுக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. அதனால அங்க இறைவன் ஆடக்கூடிய இடத்துக்கு பேரு பொன்னம்பலம், அது தில்லை. அடுத்தது மதுரை, அது வெள்ளியம்பலம்னு பேரு. அதுதான் மதுரையில தான் நடராஜ பெருமான் கால் மாறி ஆடிய இடம், அது வெள்ளியம்பலம். ஏன்னா வைகையில பாத்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளி துகள் இருக்குமா, அந்த அந்த அந்த வைகை ஆற்றுல வெள்ளி இருப்பதனால அதுக்கு பேர் வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருநெல்வேலி, இப்ப திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி 6 ஓடும். இந்த தாமிரபரணி 6 ஓடும் பொழுது அங்க செம்பு துகள், தாமிர துகள் அதிகமா இருக்குமா, அதனால அந்த ஊர் தாமிரபரணி பேரு. அப்ப அந்த ஊர்ல நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அம்பலம் தாமிர அம்பலம். அதே மாதிரி திருவாலங்காடு, அப்ப திருவாலங்காட்டுல வந்து இறைவன் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஒரு ரத்தன அம்பலம், அது ஒரு ரத்தன சபை. இப்ப திருக்குற்றாலம் பார்த்துருக்கலாம், இந்த தென்காசிக்கு பக்கத்துல இருக்கும், அங்க குற்றாலத்துல சித்திர சபை, இங்க பயணம் அந்த சபையில பயணம் சித்திரங்களா இருக்கும். இப்படி 5 சபைகள் நடராஜபெருமான் ஆடுகின்றார். அவரவர்களுடைய இந்த நெஞ்சிக்குழி அநாகத சக்கரம், அநாகத நெஞ்சிக்குழி, இங்க இறைவன் ஆட்டம் உண்டு. தப் தப் தப்பு நடி, இறைவனுடைய ஆட்டம் தான் இங்க அடிச்சுட்டே இருக்கு. அவரவர்களுடைய உயிரில் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார், அவர் இயக்கினால்தான் இந்த உயிர் இயங்கும், உயிர் இயங்கினால்தான் உடம்பு இயங்கும். அப்ப இறைவன் அண்டசராசரம் முழுவதும் அவருடைய ஆட்டம் தான், ஆனா அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற. அப்ப ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய ஆட்டமும் நம்முடைய உடலில் உயிரில் ஆடக்கூடிய ஆட்டமும் உண்டு. வெட்டவெளியில் ஆடுகின்றார் சிதாகாச பெருவெளி, அந்த சிதாகாச பெருவெளியில ஆடுகின்றார் பேர் ஒளியாக பிரகாசமாக ஆடுகின்றார். அந்த பேரொளி பிழம்பாக ஆடக்கூடிய ஆட்டம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்தில், நடராஜ பெருமானுக்கு வலது புறத்தில் சிதம்பர ரகசியமாக இருந்தது. இதுதான் இது சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில இருப்பாங்க, வெட்டங்க ஆகாயம் தத்துவம், சிதம்பரமே ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்கள் இங்க வெட்ட வெளி இருக்கும், வெட்ட வெளியில தான் வச்சிருப்பாங்க, ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை திருமூலர் வெளிப்படுத்துகிறார், அது திருவம்பல சக்கரமாக வெளிப்படுத்துகிறார். இந்த நடராஜ பெருமானுடைய ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 108 கரணங்கள் உண்டு. இந்த இது நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லுவாங்க 108 கரணம். இப்போ நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்ப்பதை விட ஒரு சிலவற்றை மட்டும் நாம் நேரம் கருதி சிந்திப்போம். இப்ப திருவம்பல சக்கரம், இப்ப திருவம்பல சக்கரம்னா இந்த சிவாய நம என்ற இந்த திருவழிஞ்செழுத்தை மையப்படுத்தித்தான் திருமூல சக்கரங்களை அமைத்திருக்கிறார். இத ஒரு பாடல்ல ஆயும் சிவாய நம, அப்ப சிவாய நமன்னு ஆரம்பிக்கிறார். ஆயும் சிவாய நம மசிவாயன வாயு நம சிவாய எனம சிவா, வாயுமே வாய நமசி, எது மந்திர ஆயும் சிகாரம் தொட்டு அந்தத்து அடைவிலே. அப்ப அவர் ஒரு எழுத்துக்களை மாற்றி அமைக்கிறார். இந்த சக்கரங்களை வந்து மாற்றி அமைக்கிற போது சக்கரங்கள்ல மாற்றி அமைக்கிற முறை வேறு, ஓதுகின்ற முறை வேறு. இப்ப சக்கரங்கள்ல எப்படி அமைச்சிருக்காருன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இந்த அட்டையில பாருங்க, இந்த அட்டையில பாத்தீங்கன்னா சிவயனம, அப்புறம் பாத்தீங்கன்னா மசிவயன, அப்புறம் மூணாவது வரி பாருங்க நமசிவய, நாலாவது வரி பாருங்க எனமசிவ, அடுத்தது வய நமசி. இப்படித்தான் முதல்ல இந்த சக்கரத்துல அமைக்கிறார். திருவம்பல சக்கரத்துல, இப்ப திருவம்பல சக்கரத்துல வந்து ஆறு குறுக்கு கோடுகள் ஆறு நெடுக்கு கோடுகள் போடணும். அமைச்சு பாத்தீங்கன்னா அதுல 25 மனைகள் உண்டு. 25 மனைகள்னா 25 சதுரங்கள் உண்டு. இங்க பாருங்க, இதுல இந்த சிவாயனமங்கிற மந்திரத்துல பாருங்க, சி என்ற எழுத்துல ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுது சி என்ற எழுத்துல முடிச்சிருவார். நடுவுல சி இருக்கும். அந்த நேர்கோடு போ, அந்த இந்த சாயு கோடு போட்டீங்கன்னாவே எல்லாமே சீல ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. முதல்ல சி, ரெண்டாவது வரையில சி, மூணாவது வரையில சி, நான்காவது வரையில சி, அஞ்சாவது வரையில சி. இந்த சி எல்லாம் என்ன செய்ய ஒரு கொடா வரும். இப்ப சீல ஆரம்பிச்சு சீல முடிக்கிறார். இப்படித்தான் வந்து இந்த முதல் திருவம்பல சக்கரத்தை பார்க்கணும். இதுல இதே திருவம்பல சக்கரத்தை ஓதுகின்ற முறைன்னு ஒண்ணு உண்டு. இந்த ஓதுகின்ற முறையில அதே சக்கரத்தை வேற மாதிரி அமைக்கணும். இதுதான் நம்ம ஓதணும். இத எப்படி ஓதணும்னா, முதல்ல சிவய நமன்னு சொல்லிடணும். சிவய நம வய நமசி எனம சிவ நமசிவய மசிவயன, இப்படிதான் ஓதணும். ஆனால சக்கரங்கள்ல அமைக்கிற முறை வேறு, நாம ஓதுகின்ற முறை வேறு. முதல்ல பாருங்க சிவய நம, அடுத்தது பாருங்க வய நமசி, அப்புறம் யமன சிவ எனம சிவ எனம சிவ, அப்புறம் நமசிவய, அப்புறம் பாருங்க மசிவயன. இந்த இந்த கட்டத்தில் பாருங்க, அந்த இந்த கோடு கழிச்சு பார்ப்போம். இந்த கோடு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிவயனமால ஆரம்பிக்கும். இதில் இந்த ஓதுகின்ற முறையில் இப்படி கட்டங்களை வச்சு அந்த சக்கரங்களில் அமைக்கிற முறை வேறு, அதை ஓதுகின்ற முறை வேறு. இப்ப இதுல ஒரு பாடல சொல்றாரு, சிவாய நம என்று செவிக்கின் செம்பு பொன்னாகுங்கிற, செம்பு பொன்னாகும் சிவாய நம என ஓதின். அதுதான் நம்ம சுமந்திர வார்த்தை. இப்ப சிவாய நம என்று நாம் சொன்னோமானால் செம்பு பொன்னாகும் அப்படின்னு சொல்லி, இந்த செம்பு பொன்னாக கூட ரகசியம். இப்ப செம்பு அப்படின்னு இருந்தா அந்த செம்புல வந்து களிம்பு இருக்கும். அப்ப அந்த களிம்பு வந்து போனாதான் அது வந்து பொன்னா மாறும். அந்த களிம்பை மாத்தணும் அப்படின்னா எடுக்கணும்னா அதுக்கு ரசக்குளிகைன்னு பேர். அப்ப அந்த ரசக்குளிகை போட்டா, ரசக்குளிகைன்னா சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அது. அந்த செம்பில் ரசக்குளிகை போட்டு அந்த களிம்பை பிரிச்சு எடுத்துட்டோம்னா பொன்னாயிடும். இப்ப நம்முடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள் ஆணவம் என்ற அழுக்கு இருக்கிறது, அது ஒரு களிம்பு குற்றம் தானே. அப்போ அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவ அழுக்கை நாம் நீக்க வேண்டும். அங்க செம்புல வந்து களிம்ப நீக்கினாங்க, இங்க ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கணும். அங்க ரசக்குழியை போட்டு சுத்தப்படுத்தினாங்க, இங்க ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஞானாசிரியர் வந்து உபதேசம் கொடுக்கணும். அவருடைய நயன பார்வை, நயன தீட்சை, சட்சி தீட்சைன்னு சொல்லலாம் இங்க, அந்த நயன பார்வையில தீட்சை கொடுத்து ஒரு மந்திர உபதேசம் ஒன்று கொடுப்பார்கள். அப்ப கொடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும். இதுதான் இந்த செம்பு பொன்னாகும் ரகசியம். அப்ப சிவாய நமங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ற, இந்த சிவாய நம மந்திரம் வந்து ஒரு சூக்கம் பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தோட ஓம் சேர்த்து சொல்லலாம். இப்ப ஓம் சிவாய நமங்கிறது ஒரு ஆரம்பரையில் இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும், பக்குவப்பட்ட பிறகு சிவாய நமன்னு சொன்னா போதும். அப்போ இது வந்து குருநாதர் மூலமாகத்தான் அந்த மந்திரத்தினுடைய பொருளை வாங்கணும். மந்திர உபதேசம்னு பேரு, அது தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது குருநாதர்கிட்ட நம்ம அதை பெற வேண்டும். அது இறைவனுடைய திருவருளால் நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். நமக்கு எப்போ பக்குவம் வருதோ அந்த பக்குவத்தப்போ இறைவனே குருநாதராக வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார், மந்திர உபதேசம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம மேல்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அப்புறம் இந்த நடனம் ஆடுகின்ற இறைவன் வந்து நடனம் ஆடுகின்ற பகுதிக்கு பேரு அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா பொது, பொதுவா பொதுன்னு சொல்லுவாங்க. இத சிற்றம்பலம், திருவம்பலம், சிதம்பரம் எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றம்பலம்ங்கிறது இதுதான், இங்கதான் இறைவன் நடனம் ஆடுகிறேன். இந்த புருவமதி தான் உங்களுக்கு அங்க சிதம்பரத்தில் நடராஜரிடம் இதை ஒரு பாடல சொல்றார் திருமூலர். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றுள், தேவர் உரைகின்ற சிற்றம்பலம், தேவர் உரைகின்ற சிதம்பரமே என்றும். சிதம்பரத்தை வந்து பிரிக்கணும், அம்பரம் நிறைய பிரிக்கணும், அதற்கு சித்தம் நிறைய பிரிப்பாங்க. சிதம்பர சக்கரத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிதம்பர சக்கரத்தை நான் பேச ஆரம்பிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். சிதம்பரத்தை அது பொருள்களை கூட பிரிக்கணும். தேவர் உரைகின்ற திரு அம்பலம், அப்புறம் சிற்றம்பலம்னால ஒண்ணுதான், சிதம்பரம்னால ஒண்ணுதான், அம்பலம் திருவம்பலம்னால ஒண்ணுதான். இது தேவர் உரைகின்றது என் பொதுவாமே, இப்போதுனா இடம் இருக்கும், மன்றுனா இறைவன் நடனம் ஆடுகின்ற இடம். இப்போ இந்த வெட்ட வெயில் ஆடக்கூடிய ஆட்டம் தான் நம்முடைய உயிரிலும் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய இந்த திருமேனி, இந்த திருமேனிக்கும் திருவழிந்து எழுத்திற்கும் தொடர்பு உண்டு. நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் 5 திருவைந்து எழுத்துகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம விளக்கமாக பேசலாம். இதே திருவைந்து எழுத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா இந்த ந அப்படிங்கிறது நிலம், மா என்பது நீர், சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். இப்ப நமசிவயங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. இந்த இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்சபூதங்கள் இறைவனுடைய ஆட்டம். உதாரணமா நமசிவாய வாழ்க, இது நம்முடைய முதல் முதல் வரி நமசிவாய வாழ்க. இது வந்து திருவாசகத்தில் அதில் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கக்கூடிய வரி நமசிவாய வாழ்க. இப்ப நமசிவாய வாழ்க அப்படின்னா இந்த வாழ்கங்கிறது வாழ்த்து பொருள்கள், வாழ்கன்னு இறைவனை வாழ்த்துறது. அதே நம்ம வந்து பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு வாழ்க, திருப்பல்லாண்டு பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு வாழ்த்துகள் அப்படின்னா இறைவனை வாழ்த்துகிறோம்னா இறைவனை போற்றுகிறோம். அப்ப இறைவனை போற்றுதல் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். இப்ப இறைவன் வந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையவர். இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சு பூதம். இப்ப நிலத்தினால் நமக்கு நன்மை கிடைக்குது, நீரினால் நன்மை கிடைக்குது, நெருப்பினால் நன்மை கிடைக்குது, காற்றினால் நன்மை கிடைக்கிறது, ஆகாயத்தினால் நன்மை கிடைக்கிறது. இப்ப பஞ்சபூதங்களால் நாம் நன்மை அடைகிறோம், அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஒன்றும் தனித்தனியே சொல்லணும். இப்ப நிலமே உனக்கு நன்றி, நீரே உனக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடலாம். அது சொல்லிட்டோம்னா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொன்னதா அர்த்தம். அதுல ஒரு சின்ன உதாரணம், இந்த பூ கட்டுவாங்க, கதம்பம்னு ஒரு பூ கட்டுவாங்க. கதம்பத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் இருக்கும். அந்த எல்லா பூவும் கட்டி விட்டு தொடுத்துருவாங்க. தொடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இந்த நார்ல தொடுத்துருவாங்க. நார்ல தொடுத்து விட்டு அந்த தொடுக்கப்பட்ட நாரினுடைய அந்த சில பேர் நூல்லையும் கட்டுவாங்க, அந்த பிடிச்சிப்பாங்க. அந்த கதம்ப மாலையை அசைக்கணும்னா அந்த நூல் அசைச்சா போகும். அந்த நூல் அசைச்சோம்னா அந்த இந்த அந்த தொடுத்த பூ இந்த கதம்பம் வந்து அப்படியே ஆகும். தனித்தனியாக நம்ம வந்து அசைக்க வேண்டியில்லை, ஒவ்வொரு பூவும் அசைக்க வேண்டியில்லை. அந்த நாரை பிடிச்சி இந்த அசைச்சோம்னா எல்லாமே அசையும். அதே மாதிரி இந்த பஞ்ச பூதங்களோடு அந்த பஞ்ச பூதங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை நாம் வணங்கினால் பஞ்சபூதங்களையும் வணங்கியதற்கு சமம். அதான் நமச்சிவாய வாழ்க. அவர் யார்? நாதன்தால் வாழ்க. இது சிவபுராணத்துல முதல்ல சொன்ன வரி. இப்போ நடராஜ பெருமானினுடைய வடிவம் இது நமசிவாய அப்படின்னு சொன்ன அந்த வடிவ அந்த வடிவம் அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களோடு நமசிவாய இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தொடர்பு உண்டு, நமசிவாய என்ற எழுத்து தொடர்பு. இப்போ நமசிவாய என்ற மந்திரத்திற்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. அப்ப மந்திரமேனி சக்கரத்துக்காக இவ்வளவு சொல்றான். நீ இந்த உடம்பு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த அண்டம், இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும். நிலத்துக்கு மேலே வந்து நீர் இருக்கும், நீருக்கு மேலே நெருப்பு இருக்கும், நெருப்புக்கு மேலே காற்று இருக்கும், காற்றுக்கு மேலே ஆகாயம். இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இங்கே கால் பகுதியெல்லாம் நிலம், அப்புறம் நீர் பகுதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பகுதி, இங்க காற்று பகுதி, இங்க ஆகாய பகுதி. அதே அண்டத்தில் இருப்பது போல நம்ம பிண்டத்திலேயே இருக்கும். அப்ப ந என்பது கால், இரண்டு கால் பகுதி. ம என்பது இந்த இடுப்பில் இருந்து நெஞ்சு வரை, இதெல்லாம் வந்து நீர்ப்பகுதி. இந்த நெஞ்சில் இருந்து தோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த தோல் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு பகுதி. சி, இந்த ரெண்டு பக்கமும் சி. வா என்பது இங்கிருந்து இதுவரை காற்று பகுதி, காற்றில் இருந்து இந்த இது வரைக்கும், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஏ, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ, இது வந்து ஆகாய பகுதி. அப்போ நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இதுதான் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு ஒரு பாடல், அதுக்கு பேரு மந்திரம் மேனி சக்கரம்னு சொல்ற நம்முடைய திருமூலம். ஆகின்ற பாதமும் அந்நவா என்று இடம். அப்ப பாதம்ங்கிறது இதுதான் நம்ம கால் அப்படின்னு சொன்ன. ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமா, இந்த நாபி பகுதி ம, கீழே வருது பாத்தீங்களா. ஆகின்ற சி இரு தோல் வௌவாய் கண்டபின், இது இந்த சி என்பது தோல் பகுதி. வாய் என்பது வாய், இந்த பக்கம் இது வாய். ஆகின்ற அச்சுடர் அவ்இயல்பாமை, ஏ என்பது இந்த பகுதி, இந்த நெற்றி பகுதி தான் இந்த ஏ. இப்ப ந ம சி வ ய, இப்ப நம்முடைய உடம்பு உடம்புக்குள்ளேயே நமசிவை காட்டுகிறது. இதை ஒரு சக்கரம் போட்டு திருமூலர் காட்டுகின்றார். இன்னைக்கு ஒரு மந்திரமேனி சக்கரம். இப்படி திருமந்திரத்திலே மந்திரங்கள் நிறைய உண்டு. அந்த மந்திர எழுத்துக்களை சக்கரத்தில் வைத்து அடைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப எச்சரிக்கையா பூஜை செய்யணும். மந்திரங்களோடு விளையாடுவதும் பாம்போடு விளையாடுவதும் ஒன்று. அதனால நான் ஜாக்கிரதையா அதை கையாளணும். குருநாதர் சொல்லிக் கொடுக்கணும், குருநாதர் சொல்லிக் கொடுத்து எப்படி உச்சரிக்க சொல்லுகின்றாரோ அதன்படி உச்சரித்து அந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கணும். அதுக்கு உள்ள மந்திர எந்திர வழிபாட்டு முறைகள், இதைத்தான் நம்முடைய திருமந்திரத்துல நான்காம் தந்திரத்தில் நிறைய திருமூலர் பேசுகிறார். நாம் அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் என்று சிந்தித்தோம். ஐந்தாம் தந்திரம், ஐந்தாம் தந்திரத்தில் சில முக்கியமான பகுதிகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: மற்ற நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசி தீர்ந்தருளும் என பதியம்பாடி பெற்றபடி நற்காசு கொன்று பாடினார் ஒன்னே பெருமானும் அருமையா தந்தார். அப்ப இது ஏன் முன்னையே தெரியல, எங்க ஆடு பீகச்சிட்டி எடுத்துக்கிறான்னு ஞானசம்பந்தர் பீகச்சிட்டி எடுத்துக்கிட்டு, ஐயா இது ஏன் அப்படி வந்து வெறும் வாசி தீர பாடணும்னு கொடுத்தார், அது என் முதல்லயே அது மாதிரி கொடுத்துருக்கலாமே, இந்த பேச்சுக்கு இடம் இல்லையா அப்படின்னு நினைக்குதியா அப்படின்னா கேட்கணும். ஆமா அவன் கிச்சடிக்கு எடுத்துக்கிறான், பிஹெச்டிக்கு அதனால டாக்டரேட் எடுத்துக்கிறேன் கேட்கறது சொல்லுங்க. வாடா ராஜா, நீயும் நானும் அந்த மாதிரி எங்கேயாவது சோறு கொடுத்தோம்னா நம்ம பணம் செல்லலைங்கும் போது அவர் பணம் செல்லுதுங்கும் போது கொடுத்தவர் ஒருவரே ஆகும் போது ஏன் ஏன் நாம என்ன இழைச்சவன அவருக்கு மட்டும் புது காசு கொடுக்கிறார் என்று நீங்க அந்த காசு கொடுத்தவன் மேலே விட காசு வாங்குறவங்க மேல பழி சொல்லுவோம். அந்த திருவுள்ளம் நாவு ஞானசம்பந்த திருவுள்ளத்தில் இல்லை என்பதும், ஆனால் தனக்கு மீறி அவருக்கு அந்த அருமையான காசு கொடுத்ததற்கு காரணம் என்ன என்பதை தாமே சொல்லி தொண்டுப்பா. அதனால் இடையராத உழவார்த்தல் அண்டம் பாலிக்கும் இல்லை சித்தம்பலம், வாயில பாடல், கண்ணில தண்ணீர், கையில உழவார், கையில உழவார், அப்படி பாடியதனால் அவருக்கு தந்தார் என்று. அப்போ மனித உள்ளத்துல பொதுவா அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா யாராவது குறை சொல்ல வருமே தவிர நிறை சொல்ல வராது. ஞான சம்பந்தர் நிறைவுள்ளத்தார் என்று தெரிவதற்காக இந்த பெருநிலையை பெருமான் தந்தார். எழுதுறா பிகேஜியில ஏன் இந்த மாதிரி தரணும் அப்படின்னா, மனித உள்ளம் இப்படி இருக்கணும், ஞான சம்பந்தர் உள்ளம் போல இருக்கணும். ஏதேனும் ஒரு நம் மீது என்ன தவறுன்னு முதல்ல தன்னை நினைக்கணுமே தவிர அடுத்தவரை குறை சொல்லக்கூடாது. அந்த திருவுள்ளம் ஞான சம்பந்தர் திருவுள்ளம் அதனால் இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் அறிவதற்காக இவ்வாறு கரியறைவன் செய்தார் என்றெல்லாம் நினைக்கணும். எனவே மறுநாள் பாடினார், நத்தவர் தீரி காத்து சால நன்று பாத்தீங்களா, இவருக்கு மறுநாள் இருந்த அருமையான அதே மாதிரி காசு கிடைச்சுதான். கிடைத்த உடனே என்ன பண்ணாரு, ஐயா ரொம்ப அருமை, உட்காரு உட்காருங்க, உங்களெல்லாம் அடிக்கடி காக்க வைப்பேன். இனிமே நாவுக்கரசர் வந்த அந்த மரத்துல எப்படி அதே மாதிரி ஐயாவும் கொடுத்துடணும் தெரியுதுல்ல என்னப்பா ஆமா அப்படி எல்லாம் முதலாளி சொன்னா தொழிலாளி கேட்டுக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்ததுன்னு காதல வாங்கிக்கிங்க, அப்படி ஒரு காலம் எல்லாம் இருந்ததாக கேள்வி. அதனால் இப்படியாக இது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அருள் நிலையில் பெருங்காதும் அறிவை அவையே ஆகி அமுது செய்ய தொண்டரெல்லாம் இறந்து பொங்கி வருமவளி எல்லாருக்கும் வந்தாருக்கும் மகிழ்ந்துன்னா என்னடிச்சல் பாலாதாக. பார்த்தா 12 மணிக்கு அந்த உணவு ஆரம்பிச்சதுன்னா 4 மணி வரைக்கும் கூட அந்த உணவு போடுவாங்க. ஏன் அது பாட்டுக்கு இருக்கு, சாப்பாடு ஒன்றும் குறைவே கிடையாது. முதல் பந்தியில எந்த அளவுக்கு பரிமாறப்பட்டதோ பாயசம் அடையலாம், அதே மாதிரி 4வது மணி 5வது மணிக்கு பரிமாறுறது குறையே இல்லை. இப்படி பரிமாறப்பட்டது இது மாதிரி ரெண்டு மடத்தில் நடந்த உடனே அருள் செய்ய திறம்பின் மிக்க பெருமை தரு சண்பைநகர் வேந்தனாவு கரசரிவர் பெருஞ்சோற்று பிறங்கல் ஈந்தார். இரண்டு பேரும் செய்ய அவன் இமிசை மழை பொழிய பார்த்தார் பெருமான். இப்படியே பஞ்சமா இருக்கிறதா என்று கருதி நல்ல மழை பொழிந்ததான். மழை நல்லா பொழிந்த ஆரம்பிச்சோடனே உழுதுண்டு வாழ்வாரெல்லாம் அருமையா ஏற்படுத்திட்டு போனாங்க. ஏற்படுத்திட்டு போனதுனால பார்த்தா அல்ல அருமையா விளைஞ்சது. விளைஞ்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு நெல்லியா அமெரிக்கா வரைக்கும் கொடுக்கலாம் ஐயா, அவ்வளவு விளைஞ்சிருக்குது என்று சொல்லி அருமையா இருந்தது. எனவே பஞ்சமெல்லாம் நீங்கலாம் நீங்கியது. நீங்கின உடனே புவனம் எல்லாம் பொறி பெய்தும் காலம் எய்த புரிசடையார் கடற்பலனால் போற்றி வைகி தவ முனிவர் சொல்வேந்தரோடும் கூட தம்பி ராணருள் பெற்று தலத்தின் மீது சிவன் மகிடும் தானங்கள் வணங்க போவார். தென் திருவாஞ்சிய மூதூர் சென்று சேர்ந்தார். பாருங்க இதுல புவனமெல்லாம் பொலிவெய்தும் காலம் எய்த புரிசடையார் கடல்பலனால் போற்றி வைகி தவமுனிவர் சொல்வேந்தர். அதாவது இந்த மாதிரி மழை பெய்த உடனே இருவருமாக அங்கிருந்தவாறு தலையாத்திரை மேற்கொண்டார் சொல்றது. இதை நிறுத்தினாங்கிறத வாயினால சொல்றது. எதே இந்த உணவு நிறுத்தினாங்கிறது அதான் அந்த பெரியவங்க இருக்கிற அருமைப்பாடு. போடுவதை சொல்லணும், நிறுத்துவது என்பது கொஞ்சம் அந்த சொல்ல தவறு. ஆனா தானா உணர முடியாது, தானா உணர முடியாது. இதெல்லாம் தான் இலக்கியம். வேறு எங்கும் காணாத செய்கிறாரத்தில் காணுகின்ற இலக்கியம். கெட்டதை சொல்லவே கூடாது. என்ன இருந்தாலும் உணவு கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க ஐயா என்பது என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அதை நிறுத்தினார்கள் என்று சொல்லாமல் மழைபொடிய நாடு தடைய இருவரும் தன் தலையாத்திரையை மேற்கொண்டார்கள் என்று சொல்லவனையே சீக்கொல்ட்டு அது இல்லை என்பதை உணர். இதுதான் என் இலக்கியம். இப்படி பண்ணாதான் இலக்கியம்னு சொல்லணும். செய்திகளை சொல்லலாம், ஆனா எதை சொல்லணும் எதை அப்படியே உணரும்படியா செய்யணும் அதெல்லாம் இலக்கியம். ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி, ஒரு பக்கம் எடுத்துக்கொண்ட பொருளை சொல்லுவது எப்படி நாகரிகமாக மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது சிவசிவ. அதனால் இப்படியாக அவர்கள் தலையாத்திரை மேற்கொண்டார்கள். தலையாத்திரை திருவிழிமல்லை விடுத்து பல்வேறு இடைப்பட்ட பதிகளை வணங்குகிறார். இங்கே நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், பதிகள் என்று சொல்லப்படுகிறதே தவிர தலங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. எங்கேயாவது பெரிய பிராணத்துல பதி என்ற சொல் தவிர பதி அல்லது ஊர் அல்லது அது மாதிரி சொல்வது தவிர தலம் என்ற சொல் இல்லவே இல்லை. பின்னாலதான் அந்த பதி என்ற அருமையான தமிழை தலம் என்ற சொல்லால் சொல்ல வந்தது. இங்க 12 திருமல் இருக்குதா இல்லையா? பின்னால தாய்மானார் காலத்துல மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் இல்லை. 15வது நூற்றாண்டு வரையிலும் 12-13 வரையிலும் நன்றாக இருந்தது. அதன் பிறகுதான் இப்படி எல்லாம் வந்து என்ன அப்படி எல்லாம் வளர்ந்ததுனாலதான் நாங்க இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் எங்கேயாவது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பேச முடியுது. இல்லைன்னா எப்படியா முடியும்னாமா? எனவே இவர்கள் புறப்பட்டார்லாம். அங்க 2 இடத்திலும் திருவாஞ்சியம் மற்ற இடங்கள்லாம் பாருங்க. இதுல கூட ஒரு அடிமைப்பாடு. இப்ப நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சேர்ந்து திருப்பதி செலவை மேற்கொண்டிருக்கிறார். திருப்பதி செலவுன்னா விளங்காது, தலையாத்திரை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னா விளங்குது தலையாத்திரை. அப்படி இருவருமாக சென்று பாடிய பதிகள் எத்தனை கணக்கு? அநேகமா 36 இடங்கள் அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து. ஆனா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினத நாம ஞான சம்பந்தர் அந்த அந்த ஊரை திருவாஞ்சியம் பாடினார்னா சுந்தர ஞான சம்பந்தம் படிக்கும்போது ஞான சம்பந்தம் மட்டும் படிக்கிறோம். நீங்க அப்பர் படிக்கின்ற பொழுது திருவாஞ்சியத்துல அப்பர் படிக்கிறோம். எனக்கு என்ன ஆசை, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்க விண்ணப்பிச்சாங்களோ அந்த பதிகள்ல சேர்ந்தே அனுபவிக்கும். போய் சொல்லிய பாட்டு பொருள் உள்ளமா ஆராயணம் பண்றாங்க நல்லதானே. ஆமா படிக்கணும். ஒரே நேரத்துல இப்ப திருப்பாசூர்னா ஞான சம்பந்தர் எப்படி அனுபவிக்கிறார், அப்பர் சாமி எப்படி அனுபவிக்கிறார், சுந்தரபதியும் இருந்தது அவர் எப்படி அனுபவிக்கிறார், அப்ப ஒரே திருமேனியை காணுகின்ற பொழுது அவர் அவருடைய அனுபவம் எப்படி வருது, இதெல்லாம் ஒத்து நோக்கி படித்தால் நல்லது. நம்ம ஐஏஎஸ் ஓய்வு இருக்காரு, அவர் ஒரு தடவை சொன்னார், சொல்லும்போது பேசின வேலூர்ல, ஐயா நம்ம வேலூர்லயே அந்த மாதிரி வச்சிருவோம், அதனால மூவர் பதியங்கள்னு வைத்து ஒரே ஊர்ல மூன்று பேர் பாதிய பதியங்களை ஒரே சமயத்தில் நினைக்கிறது, ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர் தப்பி தவிர திருவாசகம் இருந்தது அதையும் வச்சுக்கிறது தான் வைத்து கொண்டா ஒவ்வொருவர் அனுபவமும் அந்த பெருமான் மீது எப்படி அபாதி அமைந்திருக்கிறது, இதெல்லாம் என்னவே இல்லைதான் என்ன. ஆகவே 36 பதிகள் இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இறங்க சேர்ந்து பாடியிருப்பார்கள். பாருங்க, நான் திருவாரூர் வணங்கி போந்து எங்க போறார், நெல்லிக்காய் என்ன, திருக்கொல்லிக்காடு என்ன, அப்புறம் கோட்டூர் இப்படி எல்லாம் போய் போயிடலாம். இப்படியாக சென்று திருமறைக்காடு செல்கிறார்கள், வந்துடுவோம் இப்ப நம்ம, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. திருமறைக்காடு வந்தாரலாம், அங்க போற ஒரே ஒரு குறிப்பு, முன்ன 577 பாட்டுல, 577 பாட்டுல, முன்னணிந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு, என்ன தெரியுது, முன்னே சொன்னேன், இவர் திரிகை மேல வருகிறார் ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் நடந்து வருகிறார். அந்த தொடக்கத்துல புறப்பட்ட போது என்ன பண்ணிட்டாங்க, திருப்பும்பூரில் ரெண்டு பேரும் புறப்பட்ட போது சிவிகை அது பாட்டுக்கு வருது, ஞான சம்பந்தர் பேசிட்டே வர்றார், நாங்க போலாங்க, நாவுக்கரசருக்கு துடிக்குது, என்ன பெருமான் தந்த சிவிகை அல்லவா, அந்த புண்ணியமூர்த்தி அதுல எல்லாம் வரணும். ஆமா சரி, தான் கூட வரும்போது அந்த புண்ணியமூர்த்தி அதுல உட்காந்து வர உட்கார மாட்டார். ஆனா என்ன பண்ற, அடியேன் முன்னையே சென்று கொண்டிருக்கிறேன், தாங்கள் சிவிகையில வாங்கன்னு சொன்னார். இதுக்கு ₹1,00,000 கொடுக்கணும், எப்படி தங்களுக்குள்ள அமைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அரியன் நான் முன்னையே போயிட்டு இருக்கிறேன், தாங்கள் வந்து சிவிகையில வாங்க, அப்பதான் இவர் ஏறி உட்காருவார், இல்லன்னு ஒரு வயசானவர் நடந்து வருவார் கூட நம்ம ஏறி உட்காந்துக்கலாமா, சிவஜிதே தளத்துக்கு அடியேன் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால பாருங்க, வரவேற்ற இடத்துல எல்லாம் முன்னே திருநாவுக்கரசர் வந்து இருப்பார், வரவேற்க முடியும், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பல்லக்கு வந்திருக்கும், எனவே ஞான சம்பந்தர் வரவேற்றார். இதெல்லாம் சைக்கிளார் சொல்றார், இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய், எவ்வளவு மரபு நிலை படையாமல் மரபு நிலையோடு போயிருக்காங்க பெரியவங்க சின்னவங்க. அதுல இறைவன் கொடுத்தது, இதே ஒரு அரசன் கொடுத்ததா தூக்கி எஞ்சிருப்பாங்க, இறைவன் எல்லாம் கொடுத்த அதனால அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனா இவரு சின்னவர், வயது பேர் வயது நமக்கு சின்னது, கூட பெரியவர் வர்றார், நாம எப்படி பல்லக்கில் வர்றது சிவசிவ அப்படின்னு, அதனால அதை யார் சொல்லணும், நாவுக்கரசர் சொல்ற, நாங்கள் சிவிகையில வரட்டும், அடியே நான் முன்னையே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எனவே இந்த 36 பதிகளும் ஒரு 2 கல் அல்லது 1.5 கல் அளவுல

0: பின்னையே நாவுக்கிறது செல்ல பின்னையே சிவிகை வந்தது. இத்தனையும் நமக்கு ஏழாம் நூற்றாளர் சொல்ற சேக்கிழார் தான் சொல்றேன். எப்படி தெரியும் வரலாற்றை அமைச்சு சொல்லுவதில் சேக்கிழார் போல இல்லை என்பது காரணம் என்னன்னா, இப்படி எல்லாம் சொன்னதை பார்க்கும் போதுதான் எவ்வளவு நுணுக்கமாக எந்த செய்தியையும் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதுல இருந்து பண்பாடு என்ன, பெரியவங்க வந்து சரி பெரியவங்க வர்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க கீழே உட்கார நம்ம சேர்ல உட்காரலாமா? இதை படிச்ச பிறகு சிவ சிவ நமக்கு ஒண்ணும் பல்லக்கெல்லாம் வரப்போறது இல்ல. இப்படி வச்சுங்க, பெரியவர் அங்க இருந்து எவ்வளவு 85 வயசு வர்றார், ஐயா உட்காருங்கய்யா அப்படின்னு நம்ம காலத்துக்கு போட்டோம்னா என்ன பண்ணணும்? ஐயா பெரியவங்களே நான் அப்படி உட்காந்துக்கிறேன், நீங்க இப்படி உட்காருங்கய்யா. இப்படிப்பட்ட சமுதாயம் வளர்ந்தால் நல்லது. எங்க பெரிய புராணத்தினால இந்த வயசானவங்க ஏன்டா அழையுதுங்க வந்து, அதாவது வேடு நீங்க இருக்கலாம் இல்ல, இப்படி வளர்கிற சமுதாயம் வேண்டுமா? இல்ல பெரியவங்க வந்த உடனே ஐயா நீங்க இப்படி உட்காருங்க, கால் மடக்க முடியாது நான் உட்காந்துறேன், இல்ல தம்பி இல்ல தாத்தா வாங்க தாத்தா என்ற சமுதாயம் வர வேண்டும் என்றால் எங்கள் பெரிய புராணம் வரும். அதனால ஒரு பக்கம் புராணத்துக்கு புராணம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நடைமுறைக்கு நடைமுறை. இன்னைய நடைமுறைக்கு கேட்கலாம் ஒருத்தன் எல்லாம் உங்க பெரிய சொர்க்கங்க இருக்கமெல்லாம் இருக்கட்டும், இன்னைய நடைமுறைக்கு என்னைய அவங்க பெரிய புராணம் சொல்லுது என்றா உட்காரு சொல்ற என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். எனவேதான் அது அந்த முன்னே அவர் முன்னே வர இவர் பின்னே வர என்றதெல்லாம் சேக்கிழார் சொல்லுகிறார். நமக்கு எப்படி தெரியும், முன் அணிந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு முன்னே வந்த திருநாவுக்கரசரை எதிர்கொண்டாங்களாம், பிறகு பின்னணிந்த பின்னைய எழுந்தருளும் பிள்ளையார்தம் பெரிய பொற்காலத்தின் ஓசை கேட்டு இவர் வந்து உட்கார்ந்து அப்படி இருந்தவொடனே என்ன சுவாமி தாகத்துக்கு தண்ணி வேணுமா? இல்லை வேண்டாம். ஏன் தம்பியை மட்டும் ரெண்டு பேரும் சாப்பிடலாம். சிவ சிவ ஆமா கொண்டா எனக்கு ஒரு உடம்பு ஆளுங்களை அப்படி இருக்கும் போதே அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க சாத்தங்க இது என்ன அவர் வந்துகிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் வேகமா வந்துட்டு இருக்காருல்ல. அந்த ஓசை கேட்டவுடனே பூர்ணமும் நடப்பா இதெல்லாம் நடு ஞானத்து முந்திர வர்ற இவருக்கு பூர்ணமெல்லாம் வைத்து இப்ப உட்கார வைத்து இருக்குது, அவருக்கு உடனே பூர்ணமெல்லாம் வைத்து வர வேண்டும். இப்படி எல்லாம் தமிழகம் இருந்தது ஏழாம் நூற்றாண்டு இருந்த தமிழகமாக்கி என்பதெல்லாம் நினைக்கும் போதுதான் எங்கேயோ நமக்கு மனசு வரும். இப்படியாக சிவிகை வந்து இடிந்து வணங்கி உடன் மகிழ்ந்தார் இரண்டு பேருமாக. சொல்லரசருடன் கூட பிள்ளையாரும் தூங்கணி நீர் மறைக்காட்டு தொல்லை மூதூர் மலகு திருமருகின்கண் புகுந்த போது மாதவர்கள் மறைவர்கள் மற்றும் உள்ளோர் எல்லை இல்லா வகை அறை என்றெடுத்த ஓசை. இப்ப இரண்டு பேருமாக அந்த திருமறைக்காட்டு எல்லைக்குள்ள வந்தவன்னு அவரும் சிவிகை விட்டு இறங்கிட்டார். இரண்டு பேர் நடந்து வராங்க. இந்த ரெண்டு பெருமக்களையும் அழைத்துக் கொண்டு போயின்றவர்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் அப்படின்னு கேட்டா, இல்ல ஞானசம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, வாழ்க வாழ்க என்றெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்படி எல்லாம் சொல்லி நேர கோயிலுக்கு போகிறார்கள். நேர திருமறைக்காடு வந்தவர்கள் வந்தவுடனேயே அவர்கள் செய்வது என்னன்னா கோவில் வழிபாடு தான். அது எல்லா இந்த பெரியவர்கள் பூரா சுந்தரர் எல்லாம் கொண்டிருக்காங்க. ஒரு ஊருக்கு சென்றால் முதல் நிலை கோவில் வழிபாடு, பிறகுதான் எங்க பிறகு எங்க போறாங்க அங்கேதான் மீண்டும் வருகின்ற பொழுது அந்த ஊரை விட்டு கோவில் வழிபாடு செய்துதான் வர்றது. வெளியே ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க எல்லா பெரியவர்களும் போட்டிருக்காங்க. அதனால் இப்ப திருமறைக்காடு சென்றார்கள். சென்ற உடனே இரண்டு பேருமாக திருக்கோவிலுக்கு செல்கிறார்களாம். இங்கே அடியவரும் புதியவரும் மருங்கு பெற்ற போற்ற அணிமரியன் ஊடைதி அருகு சூழ்ந்த கொடி நடந்து சிடுந்தரு மாளிகையின் முன்னர் கோபுரத்தை தொழுந்திரஞ்சி வந்தார்கள். முன்னால கோபுரம் தெரிந்தது, கோபுரத்தை நின்றே முன்னா நின்றே வணங்கினார்களாம். வணங்கி குறுகிப்புக்கு முடிவில் இமையவர் முனிவர் நெருங்கு தெய்வம் முண்டில் வளம் கொண்டு பலம் வந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லும் சொல்றாங்க கூடுமான வரை அந்த உள்ளே சென்று நந்தியம் பெருமானை வணங்கினா பிடிமரத்தை பலம் வந்துதான் பிறகு உள்ள போயிருக்காங்க. அது பல இடங்கள் அப்படியே குறிப்பிடுறாங்க. ஆகவே திருக்கோயில் வழிபாட்டு முறை என்றால் நாம் உள்ளே அந்த முன்னே கோபுரத்தை இறைஞ்சதிலும் உள்ளே சென்று அங்கே வணங்கி பலம் வந்த பிறகு உள்ளே செல்லும் என்பதை ஒரு வைத்துக் கொண்டால் பெரியவர்கள் முறை என்று நாம் கருதலாம். அநேகமா நம்முடைய ஆறும நாவலர் எழுதியிருப்பார் திருக்கோயில் வழிபாடு போடுறதெல்லாம் அதெல்லாம் எழுதுனது. யாரு கேட்டா கடல் கடந்து வந்து எழுதினார். இங்க சமயத்துக்காக சில நூல் எழுதினார். அவரை யாரும் ஒன்றும் இது பண்ணிக்கல. சாமியே வந்தா சாமியே நாவலராக இருந்து எல்லாம் செஞ்சிருக்கார் போயிட்டார். நல்ல அருமையான உள்ள சின்னதெல்லாம் வந்தது. இந்த சின்ன சின்ன நூல்கள் எப்படி வணங்கணும் என்ன பண்ணணும் என்னதெல்லாம் திருச்சியில் நூலால் நல்ல விளையாடும். இதுல இப்ப அந்த ஆரம்ப நாவலருடைய அறக்கட்டளை முன்னே இருந்து அந்த ஹெட்மாஸ்டருடைய சாமிநாதனுக்கே இருக்கு. இவர் நல்ல வேலையா கொஞ்சம் சில பொருள் எல்லாம் தேடி அந்த மீண்டு அந்த நூல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்யணும், அனுஷ்டானம் எப்படி செய்யணும், சிவபூஜை எப்படி செய்யணும் என்றதெல்லாம் எழுதின சின்ன சின்ன நூலா அது மாதிரிலாம் இருக்கணும். இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு செய்யலாம். எத்தனை முறை வணங்கணும், என்பதெல்லாம் கூட சொல்லியிருக்கார். எங்கேயோ வந்து இங்கே வந்து செஞ்சவர் அழகா அதை நம்ம எடுத்து ஆனையும் பெரும்பாலும் அவர்களை வந்து போற்றியவர்கள் யாரும் இல்லை. நான் அடிக்கடிதான் சொல்லிட்டு இருக்கிறேன், பதிப்பாசிரியர்கள் ஊவே சாமிநாதியரை போற்றிய அளவுக்கு தமிழகம் யாரையும் போற்றவில்லை. அதுக்காக நான் அந்த பேராசிரியர் குறைவல்ல, அருமையா ஒரு நூல் பதிப்புன்னா எப்படி இருக்கணுங்கிறத ஊவேசா பதிப்பு அருமையானது எடுத்துக்காட்டு. அது போல ஆறுமணாவில் பதிச்சிருக்காரு, சி வி தாமோதரபுல பதிச்சிருக்காருப்பா, எத்தனையோ பதிச்சிருக்காரு, கதிவேற்பிள்ளை பதிச்சிருக்காரு, நமச்சிவாயமொழியார் பதிச்சிருக்காரு, நல்ல பதிப்பாசிரியர் சி வி தாமோதரபுல பதிச்சிருக்காரு, பாபுசி எனவே இவ்வாறு அந்த உள்ளே வலம் சென்று பிறகுதான் உள்ளே கோயிலுக்கு சென்றார்லாம். சென்று அங்குள்ளே சென்றால் எல்லாம் உள்ள நெருங்கி போனா பெருமானுடைய அந்த இடம், அந்த இடத்துல மட்டும் நேரே செல்வதற்கு வழி இல்லாமல் கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அம்மறைகள் திருக்காப்பு செய்து வைத்த அக்கதவம் திறந்திட அம்மறைகள் போதும் பெருகிய அன்புடை அடியார் அணிந்து நீக்க பெறாமையினால். யாரோ ஒரு காலத்துல வேதங்கள் அந்த மாதிரி கதவை அடைச்சுதான், மீண்டும் அதை திறக்கணும்னா அந்த வேத வல்லுநர்கள் வந்து ஏதோ அந்த வேதத்துல சில சுலோகம் சொல்ல அந்த கதவு திறக்குமா. அப்படி இருந்த காலம் ஒரு காலம் இருந்துதான். அது இவங்க இப்ப இவங்க ஏழாம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னே என்ன ஏதாவது 4-5 நூற்றாண்டு அப்படி இருந்திருக்கலாம், நீங்க அப்படி இருந்திருக்க சரி இருந்தது. அதனால் இப்பொழுது இல்லை. சரி இப்ப ஏன் மீண்டும் திறக்கல என்னாரு, அந்த மாதிரி வேத வல்லுநர்கள் வந்து அந்த கதவம் திறக்க பாடாமினாலே அன்னைக்கு முதல் அடைக்கப்பட்டது. என்ன பண்றாங்க உள்ளூர் பெருமக்கள்லாம், கொஞ்சம் வேற வழியா ஒரு வாயில் வைத்து அந்த வழியா போய் ஒரு சின்ன தந்து மாதிரி அங்க வச்சு பெருமான வழிபாடு செஞ்சிருக்காங்க. இது நடைமுறையா இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல. இவர்கள் போன போது ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமியிலும் பார்த்தாரலாம், பார்த்து என்ன செய்யறாரலாம், முடி வெளியமையவர் முனிவர் ஒரு ஆமா காப்பு செய்து அன்புடையடியார் அணிந்து நீக்க பெறாமையினால் அன்று முதலாக பின்னே ஒரு புடை ஓர் வாயில் அமைத்து ஒழுகும் தன்மை உள்ளபடி கேட்டருளி. இப்படி மரபு நிலை மாறினது எதனால, அந்த கதவு எங்களால் திறக்க முடியவில்லை, காரணம் வேதங்கள் அடைக்கப்பட்டது, வேத வல்லுநர்கள் தான் திறக்க முடியுமா என்று சொல்லி சொல்லித்தார்கள். பார்த்தவனே உயர்ந்த தன்மை திருமறையோர் தலைவர் வியப்பெய்தி நின்று திருநாவுக்கரசருக்கு செப்புகின்றார். உடனே ரெண்டு பேரும் பார்த்ததுல ஞானசம்பந்தர் பார்த்தாராம், பார்த்துட்டு அது என்னது நேர்வாயில்ல போய் பெருமானை வணங்க வேண்டாமா என்று நினைத்து விட்டு, அப்பரே வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் திறந்து புக்கே எப்படி சுமாம் இறைஞ்ச வேண்டும். அருமை அருமை அந்த புண்ணியமூர்த்தி ஞாபகம் என்னது, கதவு திறக்கப்பட்டு என்னைக்கும் அடைச்ச கதவு அதுக்காக அடைச்சே இருக்கிறத, கதவு திறக்கப்பட வேண்டாமா, நேரையல்லவா அடியாறு சென்று போய் வழிபாடு செய்யணும் நினைத்த உள்ளம், நாம நேர் வாயிலாக திறந்துதான் உள்ள போய் வழிபாடு செய்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இவரும் ஆம் திருவருள் அப்படின்னு பார்த்தோடனே, நீரே இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பொருள் வன் தமிழ் பாடி அருளும் என்ன. இதுல ரொம்ப அருமைப்பாடு, சில பேர் வேற விதமா எல்லாம் விமர்சனம் பண்ணுவான், அபச்சாரம் வாயில அழுகி போடும். இவரை திறக்கப்பாருனா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சிவஜிவே அந்த மாதிரி புத்தி எல்லாம் 20-ஆம் நூற்றாண்டு புத்தி அல்லவா. ஆமா அங்க என்னன்னா தம்மை விட பெரியவர் அவர், அவரை பாட சொல்லுமே தவிர தாம் சிதுபுள்ளித்தனமா பாடக்கூடாது. பெரியவர் என்ற மதிப்பு கொடுப்பு செய்தார் தவிர வேறு என்ன இருக்க என்னின் பாவம். அதனால பெரியவர் கூட இருக்கார், அப்பரே நீங்க தான் திறக்கப்பாருன்னு தெரியல. இவர் என்ன நினைத்தார் பாருங்க, இது அவர் திருவுள்ளம், இவர் திருவுள்ளம் என்னன்னு யார் அப்பர் சுவாமிகளுக்கு பின்னால சொல்றார். அதனால என்னை இப்பரிசு நீர் அருளி செய்தீராயில் இது செய்வேன். இவருக்கு என்ன நாம பண்ண பாட்டுமா திறக்க பாட்டுமான்னு கேட்கல, என்னவும் இல்லை, ஏன் அவர் ஞானப்பால் உள்ளவர், அவர் இருக்கார் அவர் பாரு அப்படின்னு நினைச்சாரு. இப்ப அவரே சொல்லுவதனால என்ன பண்ணாருக்கா, சரி இப்படி உங்களுடைய வாக்கிலிருந்து வந்தது என்ன அது அறியும் செய்யலாம். எனவே இவருடைய உள்ளமும் எப்படிப்பட்டது என்பது தெரியும். பெரியவர் இருக்க தாம் வாய் திறக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார். இவர் சரி அப்பா நமக்கு கொடுத்தார இந்த வாய்ப்பு நினைக்கல, நீர் இவ்வாறு சொல்லுவது என்றால் அரியேனும் செய்கிறேன் என்றார். ஏனென்றால் இது அவரே பாடி திறக்கும் என்பது இவர் ஒரு திருவுள்ளம். இதெல்லாம் குறிப்பாக புலப்படுத்திய சேக்கடாருடைய திருவுள்ளம் நிரூபி வாழ் அடிக்கிறேன் சொல்றது. அப்பெல்லாம் நடத்தும் போது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவறிவன் என்ன, அதுல இருந்து என்ன தெரியணும் என்ன தெரியணுங்கிறத நீ எண்ணணும் திருவள்ளுவர். அறிவை பத்தி பேசுறது அவர் மாதிரி வேற யாருமே பேசணும். திருக்குறளில் அறிவு நலம் என்று எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய பிஹெச்டி அவர் எழுதணும். ஆகவே இப்ப இவர் அவர் சொன்னதுனால அதை மறுக்காம பாடலாம். பாடிய பதிய பாட்டான பத்தும் பாடல் நிறம் இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய திருவுள்ளம். இனிமே இறைவன் திருவுள்ளத்தை பார்க்க போறோம். அது இவங்க எல்லாம் காட்ட காணணுமே தவிர நம்ம காண முடியாது. எப்படி தெரியும் நமக்கு காண்பது முடியல. பதிய பாட்டான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன்பாயில் தேடுகிற்பது திருக்காப்பு நீங்கா செய்கையினால். சரி, எட்டு ஒன்பது பாட்டு வரைக்கும் பாடல் என்பது திறக்கலன்னு எப்படி தெரியுது? பதிகத்திப்பார் பதிகத்திப்பார் செய்கிழாருக்கு என்ன கருவி? இவங்க காலம் ஏழாம் நூற்றாண்டு, செய்கிழார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு, ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே வந்தவர். ஆமா, அவர் அருளிய திருவாக்குகள் தான் அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்கும். திருமுறைகள் தான் ஏன் அவர் எட்டு ஒன்பது பாடல் வரைக்கும் அந்த திறக்கலையே திறக்கலையே பாடிட்டு இருக்காரு? எனவே திறவாதாக என்று பாருங்க. பதிகத்தை பார்த்தா சொல்ல முடியும். திருமுறைகளில் எப்படி படிக்கிறார் சேர்க்கிறார் போல.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: நிலவெறிப்பது போல் பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நேற்றழகு பச்சுடம்பி திவளமாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்பூர் தவளமா மறுப்பொன்றுடி தொருகரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா

உடைய செவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டம் கொள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய் காண வீடுடைய மணிமன்றில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடைய வியாக்கரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வு மருவி வாழ்வஞானம் பெற்றவர்கள் அளவே இல்லை திருவாத ஊரன் போல் பெற்றாரில்லை சிவனருளும் அருளிலே மிக உயர்ந்த சிவஞான உபதேசம் அறியதாகும் ஓமையிலா மாதேவன் தானே வந்து உபதேசம் செய்தருளை தந்தான் என்றால் ஓமையிலாவாத ஊர் முனிவன் போல உலகத்தில் ஒருவருமே இல்லை.

பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே திருப்பெருந்துறை சுருக்கம் 65வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. சித்தாந்த நெறி மிக உயர்ந்த நெறி. சித்தாந்த நெறி என்பது நம்முடைய சைவ ஒன்றுக்கே உரிமையான சித்தாந்தம் என்று சொன்னால் அதற்கு மேலே முடிவே கிடையாது. சித்தாந்தம் என்றால் அது ஞானத்தின் எல்லை என்று கூட அதற்கு கூறும். சித்தாந்தம் சித்து என்றால் ஞானம், அந்தம் என்றால் சித்து என்றால் அறிவு, சித்து என்றால் ஞானம், அந்தம் என்றால் முடிவு. ஞானத்தின் எல்லை முடிந்ததன் முடிவு, அதற்கு மேலே முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சித்தாந்த நெறியை எங்கே சொல்லி இருக்கிறது என்றால் சிவபெருமான் ஆகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்பட்டதுதான் சைவ சித்தாந்தம். அந்த ஞானபாதத்திலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக சொல்லுகிறோம். முப்பொருளாகிய கடவுள், உயிர்கள், கடவுள், உயிர்கள், பாசம். கடவுள் ஒன்று, உயிர்கள் எண்ணில்லாதன, பாசம் ஒன்று எண்ணில்லாதன. இந்த முப்பொருளையும் நன்றாக தெளிவாக சொல்லுவது அந்த ஞானபாதம். அந்த ஞானபாதத்தை நல்ல ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்றால் அவனுக்கு ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் உண்டாவதற்கு அந்த உபதேசத்தை கேட்பதற்கு முதலிலே மந்திரோபதேசம் இருக்க வேணும். தீட்சை, தீட்சை இல்லாதவர்களுக்கு இதில் உரிமையே கிடையாது, கேட்க உரிமையே கிடையாது, கேட்டாலும் முடியாது வேறு. அதனால தீட்சை, அதுவும் நிர்வாண தீட்சை பெற்றவன் கேட்கவும் ஞான பார்த்தது. சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்று அதை நன்றாக அரட்டிக்க பிரியமுடையவனாய் அதற்கு மேலே நல்ல ஞானாசிரியத்தில் ஞானோபதேசம். ஞானோபதேசம் தான் யமனை விட்டுகிற வாழ்ங்கிற, யமனை விட்டுகிற வாழ், யமனை விட்டுகிற வாழம், வேற எந்த வேலை யமனை விட்டாது. இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர என மொழியும் வீசு பாச கன கோப யமபடரை மோதும் மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே என்பது திருக்கோள். அதைத்தான் திருவாசகத்தில் ஞான வாழ் ஏந்தும் ஐயங்கிறார். ஞான வாழ் ஏந்தும் ஐயங்கிறார். அதனாலே அலங்காரத்திலையும் சொல்கிறாரு, யமனே கிட்டத்தில் வா, உன்னை ஞான வாழ் வச்சிருக்கிற இதில் வெட்டி விடுவேங்கிறார். திண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாடை வெட்டி விட விடுவேன். செந்தில் வேலனுக்கு துண்டாகிய என் அவிர்வோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து வா சற்றன் கை கிட்டவே என்பது கந்தர் அலங்கார். அவளுக்கு தைரியமாக பாடுகிறாரு. நமக்கு யமன் சொன்னாலே பயமா இருக்கு, அதனால அவங்க யமனை விட்டுங்கிறாரு. அவங்களுக்கு அவங்களுக்கு யமனை பத்தி பயம் இருக்காது. அது அந்த மார்க்கண்டேய புராண மார்க்கண்டேய சரித்திரத்துல நல்லா சொன்னாரு. அந்த மார்க்கண்டேயர் யமனு கிட்ட, உன்ன ஒரு பெருசாக என்ன மாட்டாரு, சிவன் பெருமானுடைய மெய்யடியாரு, பிரம்மாவையும் பெருசா என்ன மாட்டாங்க, விஷ்ணு என்ன மாட்டாங்க, உலகத்தாளுகிற அரசனை என்ன மாட்டாரு, அடியாள் திரும்ப பெருமையை தெரியாம பேசுற என்று சொல்லுகிறாரு மார்க்கண்டேயர். அதனாலே உபதேசம் என்பது இரண்டு வகையாக இருப்பது, ஒன்று மந்திரோபதேசம், இன்னொன்று ஞானோபதேசம். மந்திரோபதேசங்கிறது தீட்சையில பெறுகிற உபதேசம். அந்த மந்திரத்தை மாத்திர உபதேசம் பெற்றான்னா அவனுக்கு வேற ஒன்றும் சைவத்தை பற்றியோ அந்த மந்திரத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அதன் பிறகு இந்த ஞான உபதேசம் ஞான நூலில் கேட்கவும், ஞான நூலில் கேட்கவும், அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது தமிழில் மெய்கண்ட நூல்கள்னு இருக்கு. அந்த நூல்கள் சாத்திரம் என்று பெயர். அந்த நூலுக்கு சாத்திரம் என்று பெயர். சாத்திரம் என்று சொன்னால் சார்ந்தவனை தரப்படுத்துவது, தோத்திரம் என்று சொன்னால் அதில் தோய்ந்தவனை தரப்படுத்துவது. தோய்ந்தவனை தரப்படுத்துவது தோத்திரம், சார்ந்தவனை தரப்படுவது சாத்திரம். திறம் என்றால் உறுதி, அதுதான் குருவடிவாகி கொலை அந்த நீர் திருவடி வைத்து திறம் இது குருடல. திறம், திறம் என்றால் உறுதியை சொல்லுவது, உயிருக்கு உறுதியை சொல்லுவது. அதனால் அது சாத்திரம் தோத்திரம், தோத்திரமும் ஜாத்திரமும் ஆனார்தாமை என்பது கூட அப்பருது திருத்தாண்டு.

0: ஆணையினாலே அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஆகமத்துல ஞானபாரத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை பற்றி வாத உருவடிகளுக்கு மாணிக்கவா சுவாமிக்கு சிவபெருமான உபதேசிக்கிறார். மந்திரோபதேசம் தீட்சையை பண்ணி வச்சு அதுக்கு மேல இந்த சாத்திர உபதேசத்தை பண்றார். இந்த சாத்திர உபதேசத்துல தான் உயிர்கள் எப்படிப்பட்டது முதல்ல சொன்னாரு. உயிர்கள் எப்படிப்பட்டதுன்னா பளிங்கு போன்றதுன்னாரு. அந்த பளிங்கு போன்றது ஆணவமாகிய மரத்தோடு சேர்ந்து அதனாலே பாவங்களை செய்து அதனாலே பல வகையான உடல்கள் எடுத்து பல வகை உடல்கள் உலகங்களிலே உழந்து அதனால பிறப்பு இறப்பு துன்பத்திலே மூழ்கிறது. அது தன்னியல்பிலே பளிங்கு போன்றது சேருகின்ற இனத்தாலே கிட்டு போகிறது. சேருகின்ற இனம் மரத்தோடு சேர்ந்து கிட்டு போகிறது, சிவத்தோடு சேர்ந்து வாழ்கிறது. ஆகையினாலே களிம்பு தோய்ந்த செம்பு என உன்னை மருவும் கருமை கூர்மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது. கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. அதான் உயிருடைய உயிர் வந்து பளிங்கு போன்றது சுத்தமானது. அது ஆணவ மரத்தோடு சேர்ந்து அது மலத்தின் தன்மையை பெற்று விடுகிறது. சேர்ந்தது என் தன்மை, சார்ந்ததன் வண்ணம் என்பது சித்தாந்தம். மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். மலத்தினுடைய தொடர்பினாலே சிவத்தை நினையாது. மலை என்ன பண்ணும்னா சிவன் என்ன பண்ணும், மலை என்ன பண்ணும்னா சிவனை நினைக்க விடாது, சிவனை நினைக்க விடாது. இப்போ ஒரு பொல்லாதவன் சேர்ந்தான்னு வச்சுக்க, இந்த பத்தித்துறை இல்லாத பொல்லாதவன் நம்மளோட சேர்ந்தான்னு வச்சுக்க, அவனோட சினேகம் பார்த்தோம்னு வச்சுக்க, அவன் சிவனை நினைக்க விட மாட்டான். நம்ம நினைச்சா கூட அவனுக்கு பிடிக்காது, நம்மளை மாற்றி விட்டுவான். அதனாலதான் ஜாக்கிரதையா பத்தரோடு இணங்கு அல்லாதவரோடு இணங்கு இருக்கணும். 12 சூத்திரத்தில் அதே சித்தியார சொன்னார், சிங்கமல தாளி நிகழ்ச்சி ஏறலொட்டா, சிங்கமல தாளி நிகழ்ச்சி ஏறலொட்டா, திரிமலங்கள் அறுத்து ஈச நேசருடன் செறிந்துட்டு அங்கவர்தன் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரதனவிய தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு இடியோம் அல்லோம் யாவருக்கு மேலானவென்று இருமாப்பி திங்கனுடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோர் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி அந்த மலத்தினுடைய தன்மை சிவத்தை நினைக்க விடாமல் அந்த மலத்தை நீக்குவதற்குத்தான் இந்த உபதேசங்கள் எல்லாம். மலை நீக்கிறதுக்கு தான் உபதேசம். அதனாலதான் தீட்சையில முதல்ல மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம் சைவாகம பிரகாரேன சமய தீட்சிதா யோக்கியதா என்று முதல்ல சங்கல்பத்தில் குருநாதர் சொல்லுவார். மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம், மல மாயா கண்மத்தை நிவர்த்தி பண்றதுதான் இந்த சைவ சித்தாந்தமே. அது தீட்சையில மல மாயா, மலம்னா அனவமலம், மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம் சைவாகம பிரகாரேன சமய தீட்சிதா யோகியதா அனுகிரகம் என்பது முதலில் சங்கல்பம். சங்கல்பத்திலேயே அது எதுக்கு தீட்சை எதுக்கு பூஜை என்றால் உயிரில் இருக்கிற அழுக்க கழுவுவதற்காக. வேற எதனாலே உயிரில் இருக்கிற உடம்புல இருக்கிற அழுக்க கழுவலாம், உயிரில் இருக்கிற அழுக்க நம்ம கழுவ முடியுமா? உயிரே தெரியாத கழுவோம். அதனால உயிரிலே இருக்கிற அழுக்க கழுவுவதற்கு வழிபாடு. அது ஆச்சாரியன் மூலமான தீட்சையை பெற்று முறையாக சிவலிங்க வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு, மூணு வழிபாடு இருக்கணும், மூணு வழிபாடு இருக்கணும். சில பேர் சிவலிங்க வழிபாடு மாத்திரம் செய்வாங்க, அடியார் வழிபாடு செய்ய மாட்டாங்க, அடியார்களுக்கு ஒன்றும் கொடுக்கவும் மாட்டாங்க, சிவபூசையும் பண்ணுவாங்க, கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க. அப்படியே இருந்தால் சாமி அதை ஏற்றுக்க மாட்டார், அவருக்கு சீர பூசை ஏற்றுக்க மாட்டார். என் பிள்ளைகளை நீ இகழ்ந்து விட்ட, அதனால உன் பூசை எனக்கு பிரியம் இல்லைன்ட்டு விளங்குதா? அடியார் வழிபாடுங்க சிவ வழிபாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல. அடியார் வழிபாட்டின் அடியார் வழிபாட்டினால் சிவன் அடைய, சிவ வழிபாட்டினாலே சிவனை அடைய முடியாது. அடியார் வழிபாடு இல்லைன்னா நல்லா ஞாபகம் சொல்லுங்க. சிவ வழிபாட்டினாலே சிவனை அடைய முடியாது, அடியார் வழிபாட்டினாலே சிவனை அடையலாம். என்ன விளங்குதா? சிவ வழிபாடு ஒன்று மாத்திரம் இருந்தால் அவன் சிவனை அடைய முடியாது. அதைத்தான் சொன்னார், ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார். யார் சிவனுக்கு அன்பில்லார் என்று நீ தெரிந்து கொள்ள வேணுமா? அவன் தான் அடியாரிடத்துல அன்பு இல்லாதவன் தான் சிவனிடத்துல அன்பில்லார். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில், என்ன வருத்தமா சொல்றாரு? பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் இணங்கில் சேர்ந்தார் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவது விடுவி ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் உங்கருமமாக செய்தே பூசி முடிந்து அருஞான குடியிலிருந்து கும்பிட்டு தட்டப்பட்டு கொடுத்தாடு. என்ன கருணையினால இப்படி எல்லாம் வாடி இருக்கிறார் கருணம் நிஜவாஞ்சர் ரொம்ப நம்ம மேல அந்த அளவுக்கு. அதனாலே அடியார் வழிபாடு இல்லையானால் சிவனை அடைய முடியாது. அடியார் வழிபாட்டுல கண்மமலம் போ, கண்மமலம் போ, கண்மமலம் போச்சுன்னா மற்ற மலங்களும் தானே குறைஞ்சு போகும். கண்மமலை என்னென்ன நான் செய்கிறேன் என்று செய்வதும் கண்மமலம், நான் செய்கிறேன். அந்த நான் செத்து போச்சுன்னு வச்சுக்க, நான் கிட்டவா வாடி திரளேரம் கொட்டாமோ என்றார் போல, நான் கெட்டு போச்சுன்னா, நான் கெட்டு போச்சுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போவோம். மாயாமலமும் கெட்டு போவோம், ஆணவமலமும் நான் கெடுவோம். அறுமுகனாவில் ஒரு அறுமுகனாவில் ஒரு ஒரு இது எழுதினாரு, ஒரு சிரிப்பு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு குருநாதர் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். இந்த குருநாதர் பாடம் கேட்டவொடனே ஒரு நாள் குருநாதர் இந்த மாணவர்களை கேட்டார், யார் முன்ன கைலாயத்துக்கு போவேன் அப்போ போரிக அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நான் அந்த நூல் கேட்கணும், இந்த நூல் கேட்கணும்னு, தவம் செய்யணும், ஜபம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நான் வந்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இப்படி தடியை ஊனிக்கிட்டு நின்றுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவன் சொன்னான், ஆனால் இவன் எல்லாம் சொன்ன ஒருப்பாடு, இந்த மாணவர்கள்லாம் சொன்ன ஒருப்பாடு, அவன் சொன்னானா நான் போனால் போவேன் அப்படின்னு. அவன் அதை கேட்டு இந்த மாணவர்களை எரிச்சு வந்துருச்சான். நாங்கள் எத்தனை காலமாக நாங்கள் பாடம் கேட்குறோம், பூஜை பண்ணுறோம், நாங்களே போக முடியாமல் நீ போவியாரா அப்படின்னு. அப்புறம் அந்த குருநாதர் அந்த ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா நீ சொன்னது அர்த்தம், நான் என்கின்ற எண்ணம் போனால் போவேன் அப்படின்னு அருமுகனாவில் ஒரு விட்டு எழுதியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி நான் என்கின்ற கண்மமலம் தொலைவதற்கு அடியார் ஒழிப்போம். அந்த கண்மமலம் தொலைஞ்சுன்னா மாயாமலம் ஆணவமலம் எல்லாம் தானே சுருங்கி போகும். ஆகையினாலே இம்மலம் சிவத்தை சேரவிடாது, மலம் சிவத்தை சேரவிடாது. சிவத்தை சேர்ந்துட்டா மலம் வராது. அதே திருமலர் கருத்த இரும்பே கனகமதானால் மறுத்திரும்பாக வகையது போலோன்னார். இரும்பு தங்கம் ஆயிடுச்சுன்னா மறுபடி இரும்பாகுமா? அது இரும்பு தங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கப்பா, மறுபடி இரும்பாகுமா? ஆகவே அது தங்கமே தான். இரும்பு தங்கமாகும், தங்கம் இரும்பாகாது. இரும்பு தங்கமாகும், தங்கம் இரும்பாகும். சிவமாயிட்டா அப்புறம் என்ன இருக்கு? அதைத்தான் ரொம்ப அருமையா சொன்னாரு, சித்தமலம் அறுவத்து சிவமாயிட்டு மலம் போனால் சிவம். அதனாலே இப்படி களிம்பு தோய்ந்த செம்பனவனை மறுவும் கருமை கூர்மலம் கண்டது கலக்கும் பழிங்கு போன்றது உன் தன்மை. அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழல்கான். பழங்குளாம் புவனந்துருஞ்சியும் பல்வினை பயன் வருமுறை நெறியே அளந்து நான் தர நுகர்ந்து மே நுகர்வும் ஆக்கியே திரிந்தனை மனாடுக்கால். அதனாலே நீ செய்த வினைகளை புவனங்கள் ஊறும், புவனங்கள் ஊறும். எல்லா புவனமும் போயிட்டு வந்துருக்கிறோம், எல்லா புவனமும் போயிட்டு வந்துருக்கிறோம். நினைப்பு இல்லை அவ்வளவுதான், இதுவரை போயிட்டு வந்துருக்கிறோம். அந்த குணங்களிலே நீ செய்த வினைகளை எல்லாம் நான் கணக்கு பார்த்து இன்ன வினையை உண்டானவளனா இன்ன காலத்துல, இன்ன வினைக்கு உண்டானவளை இன்ன காலத்துல இவ்வளவு என்று நான் அளந்து தர நீ அனுபவித்து வந்திருக்கிறாய். நாம் அளந்து தருவது நீ அனுபவித்து. அப்படி அனுபவிக்கும் போது என்ன பண்றான்னா மறுபடியும் வினையை உண்டு பண்ணி கொடுக்குறாய். அனுபவிக்கும் போது என்ன பண்றான், மறுபடியும் வினை, அது ஆகாமிய வினை. பிரதானத்த வினையை அனுபவிக்கும் காலத்திலே ஆகாமிய வினையை சேர்த்துக் கொள்கிறான். அது யார் என்று கேட்டால் இந்த நெறிக்கு வராதவன், சைவ நெறிக்கு வந்து ஞான நூல பாடம் கேட்காதவன் மறுபடியும் வினையை சேர்த்துக்கிறான், மறுபடியும் வினையை சேர்க்கிறான். ஆனால் வினை இல்லாமல் பண்ணிக்கணும். வினைதான் மூலப்பொருள், சிலேபிக்கு மூலப்பொருள் உளுந்தமாகும். உளுந்தமாக இல்லையனா சிலேபி இல்லை, வினை இல்லையனா தெரிவி இல்லை. உளுந்தமாக இல்லைன்னா சிலேபி பண்ண முடியுமா? ஏதோ ஒரு மாவுன்னே வச்சுருங்களே, கோதுமையில் கூட நல்லாமல்ல. அதனாலே மூலப்பொருள் இல்லையானால் காரணம் இல்லையானால் காரியம் இல்லை. மூலப்பொருள் இல்லையானால் அடுத்த பொருள் வரா, வித்து இல்லையானால் மரணம், வித்து இல்லையானால் மரணம். அதனாலே இப்படி வினை தொலைவதற்காகத்தான் இந்த நெறியும் வழிபாடும், இந்த நெறியும் வழிபாடும். அதனாலதான் அந்த வினையை நான் நுகர்ந்து உனக்கு அளந்துதாரே நீ நுகர்கின்றாய், அனுபவிக்கின்றாய், அப்புறம் மே நுகர்வும் ஆக்கிய தெரிந்தனை மனவுக்கோள். மே நுகர்வுன்னா மறுபடியும் வினையை செய்வது. மனவாக்கு காயங்களாலே வினை எதில் வருது? மூன்று வழியாக வருது, மனத்தால் வருது, வாக்கினால் வருது, காயத்தால் வருது. அந்த வினையை வந்து தீய வினை என்பது இல்லாமல் மூன்றிலையும் தீயது இல்லாமல் நல்வினையாக செய்யும், சிவபுண்ணியமாக செய்யும். அதுவும் நீயே செய்விக்கிறாய் என்றால் வினையே இல்லை, சுத்தமா வினை இல்லை, பிறவி இல்லை. வினை இல்லைன்னா பிறவி, வினை காரணம் பிறவி காரியம், காரணம் காரியம். அதனால வினை இல்லையானால் பிறவி இல்லை. அதனால வினை தொலைவதற்கு என்ன பண்ண வேணும், சிவபுண்ணியமா செய்யணும். அந்த சிவபுண்ணியத்தையும் நீயே செய்ய வைக்கிறாய் என்று சொல்ல. இந்த சுருக்க வேற எந்த சமயத்துக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த உண்மை, இந்த உண்மை வேற எந்த சமயத்துக்கும் தெரியாது. இந்த சமயத்துல இருக்கிறவனுக்கு இந்த உண்மை தெரியாம இருக்கு. இந்த சமயத்துல இருக்கிறவன் புரியுதா, இந்த சமயத்துல இருக்கிறவனுக்கு இந்த உண்மையை கேளாமலும் படிக்காமலும் நான் செய்கிறேன் என்று, சிவபுண்ணியத்தை நான் செய்கிறேன் என்று பெருமையாக விளம்பரம் நீக்கொள்வார். ஆகையினாலதான் அந்த ஆகாமிய வினை வராமல் போகணும். என்ற வினை உடலோடேகும் ஏறுவினை தோன்றில் அவளே சுடும் என்பது திருவுருள் பயிர். என்ற வினைன்னா அபராரத்தை வரை உடலோடு அனுபவத்தோட கழியும். என்ற வினை உடலோடு ஏறும் ஏறுவினை, ஏறுவினைனா ஆகாமிய வினை மறுபடி வந்து கொண்டு ஏறுவினை தோன்றில் அவளே சுடும். அதனால ஆகாமிய வினை வந்தால் நீ செய்கின்ற வழிபாடு இருக்குது பாரு, குள்ளிங்க சங்கம வழிபாடு, அந்த குள்ளிங்க சங்கம வழிபாட்டினால் உண்டாகிற அருள் அந்த வினையை சுட்டு கொடுக்குறார். என்ற வினை உடலோடு ஏகும், பிரார்த்தவனை அனுபவிச்சுதான் துளைக்கணும், பிரார்த்தவனை அனுபவிச்சுதான் துளைக்கணும், அனுபவிக்காம போ. அது ஞானிகளுக்கு வாசனாமலம் மாத்திரம் போகும், நமக்கு கட்டியாகவே இருக்கும். ஞானிகளுக்கு வாசனாமலம், வாசனாமலம்னு தெரியுதா, பெருங்காயம் இருந்த வானில வாசனை இருக்கும். பெருங்காயத்தை எடுத்துட்டாரு சுத்தமாக, பெருங்காயத்தை ஒரு பானையில போட்டு வச்சிருங்க, இந்த பெருங்காயத்தை சுத்தமா எடுத்துவிட்டா அந்த பானையில என்ன இருக்கும், அந்த வாசனை இருக்கு, அது வாசனாமலம். ஞானிகளுக்கு வாசனாமலம் மாத்திரமாக போகும். வாசனாமலம்னா அது ஒண்ணும் காரியத்துக்கு ஆகாது, அது ஒன்றும் ரசத்துக்கு போட முடியாது, அதை கழுவிய ரசம் குதுவாது இல்லை. அது போற ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு கட்டியாவே இருக்கும், அது வினையை செய்தேன். ஆகையினாலே இப்படி ஆகாமிய வினை பிரார்த்தவரை செஞ்சிதவனை ஆகாமியவனை, ஆகாமியவனை வராமல் பார்த்துக் கொள்வதையும் கிட்டிக்கார். பிரார்த்தவனை தான் உடலோடு அறிஞ்சு தொலையும், வழிபாட்டினாலே ஆகாமியவனை வாராமல் போகும், வழிபாட்டினாலே ஆகாமியவனை வாராமல் போகும். அதனால வழிபாடு தவறாமல் இருக்கும், வழிபாடு தவறாமல் இருக்கும், வழிபாடு தவறாமல் இருந்தா வினை வர அந்த வழிபாடு நீ செய்விக்கிறாய். என் ஜெயலாபது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலையே என்று உணரப்பட்டேன் என்கின்ற இல்லை சொல்லு. ஆனா பூசை செய்கிறேனா நீ தான் செய்ய வைக்கிற, புரியுதா, ஒரு தானம் கொடுக்குறோமா நீ தான் கொடுக்க வைக்கிற. வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவே, கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய், இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். இப்ப தானம் பண்றவனு வச்சுக்க, தர்மம் பண்றவனு வச்சுக்க, அந்த தர்மம் பண்ணும் போது என்ன நினைக்கிறேன், சுவாமி தான் செய்ய வைக்கிறார். அதுக்கு அனுபூதியில கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய், கொடுத்து வைத்துக் கொள்ளாமல் கொடுப்பாயா, கொடுக்குறியா, கொடுக்கும் போது முருகனை நினைச்சுக்கோ. கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய், விடுவாய் விடுவாய் வினையாவையும், சுடுவாய் நெடுவேதனை உள்வட என்பது கந்தரம். அதனாலே இப்படி செய்யும் போது நல்ல காரியங்களை சௌண்ணியங்களை செய்யும் போது சிவன் அருளாலே செய்யும். அப்படி எண்ணினால் வினை இல்லை, பிறவி. அதனால் இப்படி ஆகாமி வினை போவதற்கு இந்த மூன்று வழிபாடு அவசியம், குரு லிங்க சங்கம் வழிபாடு. வினை எப்படி நம்மை வந்து சேருகிறது என்றால், வினை வந்து சேராது, செய்த வினை நம்மை வந்து சேராது. அதனால் வினை நம்மை வந்து சேராது, செய்த வினை நம்ம வந்து சேராது. இப்போ உன்னிடத்துல இருக்கிற ஒரு 10,000 பணத்தை உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, தெரியாம எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு தெரியாம நான் எடுத்துக்கிட்டேன், இது வேணா திருட திருடுனது, பொருளை அபகரித்தது, இதுக்கு யார் வந்து தண்டனை கொடுக்கறது, பணம் வச்சிருந்தவனுக்கு தெரியாது நம்மள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கெடுதல் இல்லையா, இல்லை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிற. அது போற ஒரு சொன்னாரு, எல்லாரையும் ஏமாத்தி விட்டோம்னு நினைச்சுக்கிட்டாலையாது, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு ஒருத்தர் இருக்கிற ஜாக்கிரதை, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டேன்னு நினைக்காத, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வஞ்சி தொழுகும் மதியிரிகாள், வஞ்சித்து வஞ்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே திரிகின்ற அறிவில்லாதவர்கள். வஞ்சித்துழுகும் அறிவிலிகால் யாவரையும் வஞ்சித்துவம் என்று மகிழும் அப்படின்னு நினைக்காது. யாவரையும் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன், எங்கும் உளன் ஒருவன் காணுங்குள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு. சக்கரதேவன் எல்லா இடங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை யாரும் பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்ல இருந்து அவன் என்ன பண்றான், எல்லாரையும் பாக்குறான், எல்லாம் என்ன செய்யறாங்க என்ன. அப்பதுக்காகவோட ஒரு விருத்தத்துல சொல்றாரு, நான் சமண சமயத்துல இருந்த போது உன்னை திட்டு திட்டுன்னு திட்டுனே, சாம்ப பூசணி சுடுகாட்டுல ஆடுறவே கண்டா திட்டு கேட்டா திட்டு முட்டு அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நினைச்சு பாக்குறேன், அப்ப திட்டும் போது எனக்கு உள்ளதானே இருந்திருக்கிற, இவ்வளவு இருந்துகிட்டு நீ பேசாம இருந்திருக்கிறீ சாமி, அவ்வளவு திட்டுனதுக்கு பேசாம இருந்திருக்கிறீ, அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறார் அப்பர் சாமி. அதனாலே எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அதான் உள்ளத்துல இருக்கிறார். அதனால உள்ளத்திலிருந்து நமக்கு தெரியாமல் இருப்பதனால அவனுக்கு கல்வன் இருந்து, உள்ளத்துல இருந்து கொண்டு நமக்கு தெரியாமல் இருப்பதனாலே, உள்ளே இருந்து கொண்டு நமக்கு தெரியாமல் இருப்பதனால அவனுக்கு கல்வன் என்று. அப்புறம் உள்ளத்தை கவருகின்ற கல்வன், உள்ளங்கவர் கல்வன் கல்வன். அதனாலே இப்படி வினை வந்து இப்ப 10,000 எடுத்துக்கிட்டேன்னா அது வினையா, அது தானே அந்த பாவம் எனக்கு வராது, இந்த பயம் இல்லையா, அதான் பார்த்தாரு அவன் பார்த்துக்கிட்டு விளங்குதா. அந்த வினையினுடைய பயனை உயிர்கள் சென்று சேர முடியாது. அந்த வினையினுடைய பயனை நாம செஞ்ச புண்ணியத்துக்குண்டான நல்ல எதையோ பாவத்துக்குண்டான தீய கெடுதலையோ நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது, நாமா பெற்றுக்கொள்ள முடியாது. இது சிற்றறிவு, அது அறிவில்லாதது. வினை அறிவில்லாத நல்ல ஞாபகம் கொள்ளுங்க, வினை அறிவில்லாதது உயிர் சிற்றறிவுங்க. அந்த சிற்றறிவுடைய உயிர்கள் தான் செய்த வினையினுடைய பயனை பெற்றுக்கொள்ள முடியாது, தானே எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வினை சடமாக தானே வந்து சேராது, வினை சடம் தானே வராது, தானே வராது, இது தானே சேராது. ரெண்டுக்கு இடையில ஒரு ஆள் இருந்து சேர்த்து வைக்கிறார் அதை சொல்றாரு. செய்துள்ளோர் வெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில்லைனில், அதுதான் அந்த தார்காவன திருச்சியுடைய கொள்கை. வினை தானே செய்த வினைக்கு உண்டான பலன் என்று கடவுள் வேண்டியதில்லை, வினையை சேர்த்து வைக்க கடவுள் வேண்டியதில்லை என்கின்ற கொள்கையுடைய அந்த தார்காவன திருச்சிகள். அதனாலே செய்துள்ளோர் வெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவது இல்லைனில் இது மேலெய்துவது மேலிது நுகர்வது என்று அறிவது இல்லை. அதனாலே நீ வந்து இந்த வினையை உண்டானவளனை இப்பொழுது அனுபவிப்பது, அந்த வினைக்கு உண்டானவளனை அப்புறம் அனுபவிப்பது, அந்த வினையினுடைய பலன் இது, இந்த வினையினுடைய பலன் என்று அறிகின்ற அறிவு உனக்கு இல்லை இல்லை. அதுக்கு மேல வினை சடமாகையினால அது உன்னை சேராது. அது எப்படி, இனிமேல் இது எய்தும் இது நுகர்வதென்று அறிவதில்லை, நீ வினை எனிற் சடம் அறியா, உய்தலாகிய நன்னறியுணரா உனையும் உன் வினை பயனையும் உணரும். அதனாலே உய்வதற்கான நன்னறியை அறியாத உன்னையும் நீ செய்த வினையையும் நாம் அறிந்து அந்த வினையினுடைய பயனை சேர்த்து வைக்கிறவன் நான் அப்படின்னு சொல்றார் யாரு, சோழன். எய்தா மைதவாம் அலம் ஒழித்து அருளால் அகலா வாழ்வு நல்கும் யாமன மதிப்பாய், அதுதான் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பான். செய்வான் செய்கின்றவன் செய்த செயல் செயலுக்குண்டான பலன் அந்த பலன் சேர்த்து வைக்கிறார். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்த பொருள் எனக்குண்டு. இவ்வியவு சைவ நெறிய அல்லவற்றுக்கு இல்லை என இந்த உண்மை சைவ நெறியை தவிர வேற ஒருத்தனுக்கும் தெரியாது. உய்வகையார் சிவன் பொருள் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் என்பது சாக்கிய நாயனார் புராணம். ஆகையினாலே வினை தானே வராது, உயிர் சென்று சேராது, ரெண்டையும் சேர்த்து வைக்கிறேன். அது குமர சிவபோகசாரத்துல சொன்னாரு குருஞான சம்பந்து, பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது, ஈசன் இரண்டும் இணைத்தாட்டி, ஈசன் இரண்டையும் இணைத்து ஆட்டி பூசல் என்றும் செய்பவனே தானே திரும்பி அருள் செய்யாமல் ஒருவருள் உண்டோ உரை என்று புரிஞ்சான. பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது, ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி, அதான் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டுவான் ஆட்டுவிப்பான ஒருவனுடைய தில்லை அவருக்கு என்று இந்த பாட்டில் சொல்லி சரி, இப்படி வினையை சேர்த்து வைத்து அந்த வினையை அனுபவிக்க வைத்து அதன் பிறகு அதனாலே அருளினாலே அதுக்கு வந்து புத்தியை கொடுத்து பத்தியை கொடுத்து அப்புறம் உயர்ந்த வாழ்வை தருவோம் என்று சொன்னார்.
1: ஓம் சிவாய நமஹ். சைவம்.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7ஆம் திருமுறை 67வது பதிகம் 7வது பாடல், பந்தித்த வல்வினை. வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருவலிவலம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 43 பதிகம் முதல் பாடல், நில்லாத நீர் சடைமேல். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுரு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 43 பதிகம் 4 பாடல், வெறியார் மலர் ஒன்றை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.